0: உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கத்த தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கத்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 10 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66:14 சொல்லுகிறது, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை சொல்லப்பட்டது, இந்த வாக்கு தத்தம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே எருசலேமை குறித்து இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். எருசலேமிலே இந்த நாட்களிலே அங்கே தான் சமாதானத்தை இந்த நாட்களை கட்டளையிடுவன் என்றும், அதே வேளையிலே பாருங்கள், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் அந்த தேற்றுதலையும் அந்த ஆற்றுதலையும் நான் சேர்த்து கொள்ளுகிற அந்த காரியத்தையும் நீங்கள் காணும் போது உங்கள் இருதயம் இந்த நாட்களில் என்ன செய்யுமாம், மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் இந்த நாட்களில் செழிக்குமாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் இந்த நாட்களிலே அறியப்படும். அருமை பிள்ளைகளே, ரெண்டு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஊழியக்காரரிடத்திலே இந்த நாட்களிலே என்னத்தை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அறியப்படும் என்று சொல்லுகிறார் என்றால், அவருடைய கரம், அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எப்படியாக ஊழியக்காரிடத்திலே கூட இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்களிலே அங்கே அறியக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், மோசேயை ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உம்மை உம்முடைய சமூகத்தை உம்மை நான் காண வேண்டும் என்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னண்டையிலே ஒரு கண்மலை இருக்கிறது, அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் உன்னை என்ன செய்வேன் என்றால் கரத்தால் மூடி இந்த நாட்களிலே நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான கரம், ஆண்டவருடைய கரம். அந்த கரம் இந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே மூடி பாதுகாத்து அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே கடந்து செல்லும் என்பதைத்தான் இந்த வார்த்தையில் இந்த நாட்களிலே அறிய

0: சும் புல்லை போல் இந்த நாட்கள் அங்கே அப்படியாக இந்த நாட்கள் அதாவது செழிப்பாக இந்த நாட்களில் நாங்கள் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய கரம் இந்த நாட்களில் நம்மோடு கூட இருந்து நடத்துவதை கூட உணரக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே சில வேளைகளில் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலும் நம்முடைய உபத்திரவங்கள் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த ஆண்டவருடைய கரம் இருக்கிற வேளையிலே தான் அந்த உபத்திரவங்கள் அந்த நெருக்கங்கள் எல்லாம் லேசாக இந்த நாட்களை நம்மை விட்டு அகன்று போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லேசான உபத்திரவம் இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் இந்த நாட்களிலே நீங்கிவிடும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் அவர்களோடு இருக்கிறபடியால்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு லேசான உபத்திரவம் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை இந்த நாட்களில் ஒரு பெரிசாக இந்த நாட்களில் எண்ணவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். அணு தினமும் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கிற வேளையிலே நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களிலே அந்த கரம் கூட இருந்த இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே எப்படியாக அந்த வெடிப்பின் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து மோசையை மூடி பாதுகாத்தது போல நம்மையும் மூடி பாதுகாத்து அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்மை கடந்து செல்லும். இந்த வாக்கு தத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நாட்களிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனுடைய மகிழ்ச்சிக்குள்ளேயும் அவருடைய சந்தோஷத்துக்குள்ளேயும் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.

ஆமீன் ஆமீன். இன்று 10ஆம் தேதி, 8ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆவணி மாதம், 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் இந்த நாட்களையும் ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம்ஸ்

0: சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமார் சுத்தாவியானவன் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தருகின்ற வசனம், சாந்த குடம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:16 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 Kings 4:5, 31 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும், மார்க்கு 5 அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வேளையில் இன்றைய நாளுக்கானவற்றை காலையிலே நான் பதிவு செய்திருக்கிறேன், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். புதிய வாரத்தையும் கர்த்தர் தாமே புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த உதவி செய்வாராக. அவர் வழி நடத்துவார் தேவ செய்திகளோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரன் குணபாலன் அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார் கால வேளையிலும். அதே வேளையில் எங்களுடன் சகோதரி ஜனட் அவர்கள் கூட இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் சனிக்கிழமை அவர் புத்தக வெளியீட்டிலே அருமையாக வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவர் மீதியான அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜெபங்களுக்கு ஊடாக கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா. ஆமேன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இரக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவரை பாராச்சா தகப்பனே. தகப்பன் தன் பிள்ளைகளை ஆண்டவரே தேவை தகப்பனே தூக்கி சுமக்கிறது போல எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் தெய்வமே உண்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாத பாராச்சா தகப்பனே. சர்ப்பங்களையும் திகழ்களையும் மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சொன்ன தேவனே. அப்பா, இந்த நாளிலும் உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஹலேலூயா. ஜோசுவா 1:8 சொல்லப்பட்டதன்படி ஆண்டவராகிய தேவன் ஜோசுவாவுக்கு சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாணத்தின் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தியானம் செய்யும்படி. ஹலேலூயா. அப்பொழுது புத்திமானாக நீ விளங்குவாய், அங்கே எல்லா காரியங்களிலும் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்தார். ஹலேலூயா. நாங்கள் வேதத்தை படிப்பது மட்டுமல்ல, வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, வேதத்தை நாங்கள் மெடிடேட் பண்ணும்படி தேவனங்களை ஹலேலூயா அழைக்கிறார். ஹலேலூயா. எங்களுடைய இருதயம் பாருங்கள், நல்ல நிலம். இருதயம் என்பது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் போல. அங்கே நாங்கள் வேதத்தை, வேத வசனங்களை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹலேலூயா. எப்படி எங்களுடைய களஞ்சியங்கள் எங்கள் பேங்க் அக்கவுண்ட்களிலே எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறோம், அது போல இந்த ஸ்டோர் ஹவுஸ் ஆகிய அந்த இருதயத்திலே நாங்கள் சேமித்து வைக்கின்ற நல்ல வார்த்தைகள் சந்தர்ப்ப நேரங்களிலே, சந்தர்ப்ப சமயங்களிலே அந்த வார்த்தை வெளியிலே துள்ளி கொண்டு வரும். ஹலேலூயா. ஆண்டவர் ஏசாயா 55 சொல்லப்பட்டதன் பிரகாரம் அந்த வார்த்தைகள் வெறுமனவே திரும்புவதில்லை. ஹலேலூயா. அங்கே காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. வாழ்க்கைகள் மாற்றப்படும். அவனுடைய ராம் முழுவதும் நான் தியானம் செய்த அந்த வார்த்தை போன வாரத்திலும் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலேலூயா. இந்த வசனத்திலே இருளின் ராஜ்யம், அங்கே அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஹலேலூயா. ரெண்டு ராஜ்யங்கள் உண்டு. இருளின் அதிகாரம் உள்ள ராஜ்யம், ஹலேலூயா. இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அது இருளைத்தான் வெளிப்படுத்தும். ஆனா அன்பின் குமாரோட ராஜ்யம் அன்பை வெளிப்படுத்தும், வெளிச்சத்தை வெளிப்படுத்தும், நன்மைகளை செய்யும். ஹலேலூயா. இப்போ நாங்கள் இருளுக்கும் அங்கே இருளின் ராஜ்யத்துக்கும் உரியவர்கள் அல்லன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார். இருளின் அதிகாரத்தில் நின்று எங்களை விடுதலையாக்கி, ஒரு காலத்திலே இருளிலே இருந்தோம், அதில் எப்பொழுது நாங்கள் இயேசு என்கிற ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட வேளையிலே அந்த இருள் விலகி போய்விட்டது. இப்பொழுது நாங்கள் அன்பின் ராஜ்யத்திலே இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனப்படினா அந்த வார்த்தைகளை நாங்கள் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட, அதில் இருள் போன்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த இருளுக்கு நாங்கள் உரியவர்கள் அல்ல, அந்த இருளின் அதிகாரத்துக்கு நாங்கள் ஆட்பட்டவர்கள் அல்ல. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ராம் முழுவதும் இந்த வசனத்தையே நான் தூங்குற நேரம் எல்லாம் விழிக்கிற நேரம் எல்லாம் இந்த வசனத்தையே தியானித்துக் கொண்டிருந்தேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரிய ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ அப்பா, இருளின் அதிகாரத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில நீக்கிவிட்டேன். அலிலி அன்பின் குமாரிய ராஜ்யத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்பது சல்வேஷன் மட்டுமல்ல, நித்திய ஜீவன் மட்டுமல்ல. ஹலேலூயா. என்னென்ன காரியங்களில் சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், அதெல்லாம் இருளின் ராஜ்யம்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களுக்கும் பின்னணியா இருப்பது அந்த இருளின் ராஜ்யம்தான். ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். அது மட்டுமல்ல, அருமையான சௌரன் சொன்னது போல அந்த வசனத்தை போன வாரம் முழுவதும் நான் தியானம் செய்தேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நான் போன வாரத்திலே மெடிடேட் பண்ணியது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹாலேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஹாலேலூயா, நீ காலடி மிதிக்கும் இவ்விடத்தை உனக்கு நான் சொந்தமாக்கிறேன். இங்கே சொல்லப்படுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், சாந்தம் உள்ளவர்கள் அங்கே புசித்து திருப்தி அடைவார்கள். ஹலேலூயா. பிரச்சனை, வேதனை, கண்ணீர், சண்டைகள் இது இருக்குமாக இருந்தால் புசிப்பும் குடிப்பும் நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் சாந்த குணமாய் நாங்கள் எதையும் எதிர்நோக்குகின்ற வழியிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, புசிப்பு இன்பமாயிருக்கும், குடிப்பு இன்பமாயிருக்கும். அது மட்டுமல்ல, சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹலேலூயா. இந்த வசனங்களை எடுத்து இந்த நாட்களிலே நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, இருளின் ராஜ்யம் அல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்தில் உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பெரியமே துதிக்கிறோம். ஆண்டவரே, மக்கு சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, ராஜா இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் மனனம் செய்திருக்கிறோம், இந்த வார்த்தைகளை நாங்கள் மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவராகிய தேவனே, சோத்திரம் ஐயா, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே இருள் அகன்று போகிறது ஐயா, வெளிச்சம் வருகிறதப்பா ராஜா. இந்த நாள் முழுவதும் உடைய வார்த்தைகளை தியானம் செய்ய எங்களுக்கு கிருபதாரும். ஆண்டவராகிய தகப்பனே, முக்கு சூத்திரம், எங்கள் சிந்தன மண்டங்கள் உம்முடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலேலூயா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹலேலூயா. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்கள் இருதயம் நோக்கி பார்க்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே இங்கு செய்த நன்மைகளை நினைக்கிறதப்பா. ராம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே சுகவிலன் ஆரோக்கியத்தை தந்தீரப்பா ராஜா. பிள்ளைகளை காத்து கொண்டீர் ஆண்டவரே, சபையை காத்து கொண்டீர் ஆண்டவரே, தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா ராஜா. இரக்கத்தின் தெய்வமே கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, நம்மை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா. சரீரத்திலே கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே தேவனே, உம்மை நினைக்கின்ற நினைவை கொடுத்திருக்கிறேன் நன்றி ஐயா. உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களை உட்படுத்திருக்கிறேன் நன்றி ஐயா. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தந்து ஆண்டவரே தேவனே, எங்களை ஆண்டவரே எங்கள் மேல் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி ஐயா ராஜா. ஹல்லேலூயா. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார், நாங்கள் காண செய்தார், இன்று அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பாவை, துதிக்கிறோம் நன்றியோடு, துதிக்கிறோம் மகாதேவனே, துதிக்கிறோம் அற்புதமானவரே, துதிக்கிறோம் ஐயா ஆறுதல் தருகிறவரே, துதிக்கிறோம் ஐயா எங்களை பெருக பண்ணுகிறவரே, துதிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறீர், சரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவனே என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவராய தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, முகம் சோத்திரம் ஐயா. சர்வத்திலே நல்ல பிடம் தந்த ஐயா, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்ப ஆண்டவரே கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய தேவனே தடைகளை நீக்கிவிடும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, பேதுரு விரித்த வலையிலே ஐயா மீன்கள் தானாய் வந்து குவிந்ததப்பா ராஜா. அதே போல நாங்கள் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரே உம்முடைய மீன்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்ப உதவி செய்யும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவராய தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உமக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவரே அந்த கிருபியை தாரும், அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹலேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயம்.

உம்மதிசயங்களெல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே உன்னதமானவரே எங்கள் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயம்

புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உமாதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் ஆதிசயமானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாரே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் உமாக்கும் ஆண்டவரே உம்மூலமாக உமக்கு உப்புரவாக்கி கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாயிட்டு பாராஜா. ஆண்டவரே தேவனே, பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களின் ரட்சியும் ஆண்டவரே, எங்க சொந்த ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, அப்பா ஸ்காப்ரோ தேசம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதாக ராஜா. ஆண்டவராக தேவனே, இந்த தொண்டோ தேசம் ஆண்டவரே தேவனே, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதாக ராஜா. தகப்பெரிய தமிழ் ஜனங்களுக்கு ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராக தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராக தேவனே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறீர் ஐயா. கரித்திரருக்கு ஆண்டவரே பிரசங்கம் பண்ண சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவரே எங்களுக்கு இருவதரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தகப்பினையும் துதிக்கிறேன் ஐயா. எழுந்தருளும் இந்த ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாரேயும். எழுந்தருளும் இந்த ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாரேயும். எதிரியின் கையோங்க விடாதேயும், எதிரியின்

நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே பற்றி கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்துடு, சோர்ந்து போகாதே, தளர்ந்து

ஆகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே, அன்பு நாடையாகணும். பங்குகள் மறைந்து போகணும், சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. குனிந்து நீயோடு துடித்து தினம் பாடு. நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால், நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால், கத்தரின் திரு இருதயம் களி கூறுமே.

துணிந்து நீயோடு துதித்து தினம் பாடு. ஹாலேலூயா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரை ராஜ்யத்தை உட்படுத்தியிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் சார்ந்த குணமுள்ளவர்கள், நாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், நாங்கள் சார்ந்த குணமுள்ளவர்கள், புசித்து திருப்தி அடைகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் சபைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது ராஜா. ஆண்டவராகிய தேவனே மே துதிக்கிறோம் ஐயா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே கொடுக்கிறோம். ஆத்து மாதாயம் செய்கிற பிள்ளைகளை கரத்திலே கொடுக்கிறோம். தேவ கிருபி அவர்களோடு கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே தேவனே சகல அதிகாரம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனையுமே சோத்திரிக்கிறோம் ஐயா. துரத்தரங்கள் அதிகாரங்களுக்கு மேலானவரையும் துதிக்கிறோம் ராஜா. ஆவி மண்டலங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வைத்திருக்கிறவரையும் சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பாழான ஸ்தலங்களை பைநிலமாக மாற்றுகிறார்கள், மறுபடி கட்டுகிறவர்களா இருக்கிறார்கள். அதற்காக சூத்திரம் ஐயா. இந்த அகப்பெரிய இருளின் அதிகாரம் ஆண்டவர் எங்களை விட்டு நீக்கப்பட்டது. இருளின் அதிகாரம் எங்கள் திருச்சப மக்களை விட்டு நீக்கப்பட்டது. இருளின் அதிகாரம் எங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கப்பட்டது அப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்சடா சர்வ

பரக்ரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாராகாதது எதுவும் இல்லை, இந்த

உன்னை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் கூட ஆண்டவரே உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள். என் ஆவியானவரே அவருடைய சரீரத்திலே அசவாடுவீராக ராஜா. சத்துவின் வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா. அற்புதமான ஆண்டவரே மக்கள் சோத்திரமையா. உண்மை விட்டால் ஆண்டவரே எங்களுக்கு வேறு வழி இல்லையப்பா ராஜா. தகப்பனாய தேவனே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. பரலோக தேவனே பரக்ரமம் உள்ளவரே, பரலோக தேவனே பரக்ரமம் உள்ளவரே, இந்த அகிலத்து

0: ஹாலேலூயா. இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மையும் நம் குடும்பங்களை நம் பிள்ளைகளை நம் திருச்சபையின் பிள்ளைகளை எங்களோடு கூட இருக்கிறவர்களை ஆண்டவர் இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவே சோத்திரம். இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தின பிதாவேமே சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. இருளின் அதிகாரங்களை விட்டு நீங்கப்பட்டதப்பா ஆண்டவரே. ஜோபுவை அவனை சுற்றி ஆண்டவரே தேவனே அப்பா ரத்தத்தினால் வேலி எடுத்து பாதுகாத்த தகப்பனே அவருடைய சம்பத்து பெருகிட்டப்பா ராஜா. ஆண்டவரே அவனுடைய ஆண்டவரே முன்னிலைமையை விட பின்னிலைமையை ரெண்டு மடங்கு ஆசீர்வித்த தேவனே. நாங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஓர் அபக்கருவரபரபக்கருமனதாப்பனே அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என் தகப்பனாகிய தேவன் இந்த நாள் முழுவதும் கிருபை கூட இருப்பதாக இந்த நாளின் வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களப்பா. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரிகள் ஆட்சியத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே அப்பா என் பேர பிள்ளைக்காக செபிக்கிறேன் கத்தாவே. என் மூத்த மகளுக்காக செபிக்கிறேன் கத்தா. அவருடைய பிறந்த நாட்கள் ஆண்டவரே தேவனே அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவராகிய தேவனே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே அவர்களை நீர் காத்து கொள்ளும்படி செபிக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தை எடுத்து என் பேர பிள்ளை மேல் தெளிக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தை எடுத்து என் மகள் மேல் தெளிக்கிறேன் ஐயா. சத்துடைய வல்ல மகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தை நான் முறிக்கப்படுவதாக தகப்பனே. அவர்கள் உமக்கென்று ஊழியம் செய்ய உம்முடைய நாமத்தை மாய்மைப்படுத்த ஆண்டவரே கிருபை தரும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே பேரம்பிள்ள வளருகின்ற வேளையில் ஐயா உம்முடைய கிருபை அவனோடு கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே நல்ல நண்பர்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனே உம்முடைய இரக்கம் கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான ஆண்டவரே யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் வருங்கால சந்ததிகளப்பா ராஜா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில ஆண்டவரே தேவனே என் உம்முடைய ஆவியை மூற்றி வீரப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தரித்துக் கொள்வார்கள். தாங்கள் கர்த்தருடையவர்களும் கையெழுத்து போட்டுமே தொழுது கொள்வார்கள். தகப்பினே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் இயேசுவின் நாமத்தை நான் சாட்சி வைக்கிறேன் தகப்பனே. நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய வார்த்தை வெறுமனவே திரும்பாதப்பா. செய்ய வேண்டியதை செய்துவிட்டு திரும்பும் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தீர்கள். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மா தயத்துக்காகவும் எடுத்து வந்து வைத்திருக்கிறீர்கள். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். திரும்பவும் நாளை கால வழியில கர்த்தர் சித்தமான சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். போக்கலும் வரத்திலும் பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சிறுமுக சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி வசரமா. God bless you. Amen.
0: Bless you. Bless you.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பாடல்கள் கூடாக, துதிகள் கூடாக, அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்தினார் கர்த்தர் தாமே. அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து சொல்ல இருக்கிறோம். ஜெப வேளை இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜெப வேளையிலே இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இன்று 10-ஆம் தேதி, 8-ஆம் மாதம், 10-ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம், 10-ஆம் தேதி, ஆவணி மாதம் 2026 அன்று திங்கட்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இதே நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:26 கூறப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும், அவரை துதிக்கின்ற பொழுது அவர் எங்களை புசித்து திருப்தியாக்க வைக்கிறார். அதே வேளையிலே அன்பு என்ற ஒன்று சார்ந்த குணத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்துக்கான அதிகாரங்கள், 1 Kings 4:5, 31 பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும், 5 அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள். இன்றைய நாளுக்கான காரியங்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். எங்களுடன் காலை வேளையிலே சகோதரன் குணபாலன் அவர்கள் லண்டன் டேரியோலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இதெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார். மிகுதியான ஊழியர்கள் இணையும் பொழுதும் அவர்களையும் வரவேற்போம். நேற்றைய நாளிலே மன்னிக்க வேண்டும், சனிக்கிழமை நாங்கள் புத்தக வெளியிட்டு கடந்து சென்றோம். சௌரி ஜனட் அவருடைய புத்தக வெளியீடு அருமையாக வழி நடத்தப்பட்டோம். அதனுக்கான புத்தகங்கள் என்னிடம் இருக்கிறது, அனுப்பித்தர எங்களுடைய விலாசங்களை தருவீர்களானால் நாங்கள் அனுப்பி தருவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். பாஸ்டர் அன்றன் ராசன் கூட அருமையான சேவை செய்தி எடுத்து வந்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. அவர் கனடாவிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் அவருக்கு அந்த சுகம் பலன் வழி நடத்துவாராக, பாதுகாப்பாக வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். ஒரு செய்தி, அவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து விமானத்திலே புறப்படுகின்ற பொழுது அந்த விமானத்திலே அவர்கள் பொம்மை வைத்து விட்டார்கள். அதனாலே அவர்கள் 4 மணித்தியாலம் அந்த பொம்முக்காக கிளிய பண்ணி அந்த பொம்மை எடுத்து அந்த பொம்மை வைத்த ஒரு பெண் அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதனாலே கர்த்தர் அவருடைய பாதுகாப்பு வருகையின் பாதுகாப்பை வழி நடத்தினார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக இங்கு வந்து கூட்டி வந்து அந்த புத்தக வெளியீட்டை செய்கிற மிகுந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அந்த பொம் காரியத்தை கண்டுபிடிக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி டோலியிடம் அப்படைப்போம். அதிகால வேளையிலே சௌரி இணைந்திருக்கிறார். பேசலோட்டமா? உங்களிடம் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். மீதியானவற்றை தொகுத்து வழங்குங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, இந்த கசிறு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, இந்த காலை நேரம் அப்பா ஜெப வேண்டுகளை நீங்கள் கேட்டருளி யாவருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க போகிற இந்த நாளுக்காணி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரி அப்பா, சேனையிலின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவரானபடியாக நீங்கள் அடைக்கலமாக இருந்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரை செவி கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை ஆசீர்வதி ஆரம்பிக்கும்படியா ஜெபிக்கிற இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக கொடுத்து அப்பா பிரதர் பானகர் பாஸ்டர் பானகர் அவர்களுக்கு ஆண்டவரே இந்த அனிவர்சரியை கொண்டாடுவதற்கு கொடுத்த அந்த நாளுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமாக அவங்களை ஆசீர்வதிங்க. வரப்போற ஒவ்வொருத்தரும் உங்கள் ரத்த கோட்டைகளை வைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி இந்த ஜப வேண்டுதலுக்கு எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடியாக உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடன் இடத்தில் நாங்கள் தங்கியிருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவருடைய வல்லமையும் கிருபையும் கொடுத்து புதிதான கிருபையின் மூலமாக இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களை அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிற நாளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதா. நன்றி இயேசு, நன்றி நன்றி. இப்போ நாங்க பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்களை வரவழைப்புமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்க இந்த காலை நேரம் இந்த தேவனோட அன்பு நாங்க ஊழியக்காரர்களா இருந்தாலும் எங்களுக்குள்ளேயும் அது கொஞ்சம் மங்கி கொண்டு போறது. ஏனென்ற இந்த பிரச்சனையில இந்த இந்த உலகத்து வருஷத்துக்கு தரிக்காமைக்கு கத்தருக்குள்ள நாங்க இன்னும் அதிகமாக வேரண்டு நிற்பதற்கு எல்லா ஊழியர்களுக்கானும் இலங்கை தேசத்துல உள்ள ஊழியர்களுக்கானும் வானொலி சங்கம் வானொலியில வானொலி சங்கம் வானொலியில் இருக்கிற ஊழியர் காரர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அந்த அந்த அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் மங்கி போகாத வேண்டுமாக கர்த்தர்கள் அதிகமாக வேரூன்றி நிற்பதற்காக ஒரு ஜெபாவியை கொடுக்கும்படியா ஜெபிங்க பாஸ்டர்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று வசனம் சொல்கிறது. ஆனாலும் உம்முடைய ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு ஆண்டவரே உம்மை போன்ற அன்பை எங்களுக்கு தரும்படியாக ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சில வேடுகளில் நாங்கள் வேறு வேறு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய அன்பில நாங்கள் குறையாதபடிக்கு நாங்கள் வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மில நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க பரிசுத்த ஆவியானவரில் நாங்கள் இணைந்திருக்க இலங்கையில் உள்ள ஊழியக்காரர்கள் இந்தியா ஒவ்வொரு தேசங்களில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உம்முடைய பூரண அன்பை கொடுக்கும்படியாக. நீர் சம்பூரண அன்புள்ளவர், நம்முடைய அன்பு அகல ஆழ உயரமில்லாத அன்பு. அந்த அன்பில நாங்கள் வாழ ஆண்டவரே உம்மை போன்று வாழ நீர் எப்படி எல்லா மக்களை நேசித்தீரோ, மார்த்தா மரியாள் லாசரஸ் மூன்று பேரையும் ஒரே மாதிரி நேசித்தது போல அதுவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் நேசிக்க எந்த மத இனமாக இருந்தாலும் எங்களுடைய எங்களுடைய மாம்ச கிரியைகள் அந்த இடங்கள்ல செயற்படாதபடி உம்முடைய ஆவியின் கனிகலங்களில செயற்பட நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய யோவான் 15 அதிகாரத்தின்படி என்ன நிலைத்திருங்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உம்முடைய கனிகளை கொடுக்க அன்பை கொடுக்க பிரதானமான கனியாக அன்பு, சமாதானம், சந்தோஷம், இக்கியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை இந்த கனிகளை எங்களை காண்கிற மக்கள் உண்மையில நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த கடைசி காலங்களில் உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்ச சங்கமன் ரேடியோவை நடத்தி கொண்டிருந்தவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இன்னும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஊடகம் கிடைக்கக்கூடிய ஊடகம் ஊடகம் எல்லாம் தேசங்களுக்கும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்கள் அத்தனை தேசங்களுக்கும் போக நீர் உதவி செய்யப்படியாக. தொழில்நுட்பத்தில அவருக்கு ஞானம் புத்தி அறிவை அதிகரித்து கொடுத்து இந்த தொழில்நுட்பத்தை கூட கடைசி நாட்களில் தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிற காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவரே இந்த தொழில்நுட்பங்களை கொடுத்து எல்லா தேசங்களுக்கும் உம்முடைய வசனம் விதைக்க இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஞான புத்தி அறிவை கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிரதர்ஸுக்காக, பிரதர் சுபர்வனுக்காக ஜெபிக்கிறேன், ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், புத்தக வெளியீட்டுக்காக வெளியீட்டு முறையில் நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பில இவர்கள் இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொருவர் தண்டிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அன்பில வாழ கிருபை செய்வீராக. அன்பில நிலைத்திருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் துதிகன மகிமை உண்டான அமைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி பாஸ்டர். உங்களையும் கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். இப்போது மறுபடியாக பிரதர் அர்ஜுனா அவர்களை வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆமென், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்க ஸ்ரீலங்காவில் அரசாங்கத்துக்குள் இருக்க மற்ற அதிபதிகளுக்காக வேண்டி ஜெபிங்க. அது மட்டுமில்ல, அங்க ஒரு சிறைச்சாலை உள்ளவர்களுக்கு பெரிய போராட்டம் சண்டைகளும் நடந்துகிட்டு இருக்கிறது நிகம்புல. அது அந்த அங்க உள்ள அங்க கத்த பெரியதான ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிங்க பிரதர்.
4: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த காலை வேளையை காண தந்த கிருபைகளுக்காய் உமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உமை புகழுகிறோம். இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஸ்ரீலங்கா தேசத்துல அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்துல சட்ட திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது கட்டாவே. அந்த தேசத்துல இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு இந்த அதிகாரிகள் யாவரும் கீழ்ப்படிய உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அரசாங்கத்துல ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பகுதிகளிலும் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ராஜாக்களை தண்டி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தாவே, நீங்க ஏற்படுத்தின இந்த அதிகாரிகள் ஆண்டவரே அந்த தேசத்தின் சட்டங்களுக்கும் ஆண்டவரே அந்த ஒழுக்கங்களுக்கும் தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துணிகரமாய் தங்களுடைய முடிவுகளை எடுக்காதபடிக்கு, மாம்சத்துல தங்களுடைய முடிவுகளை எடுக்காதபடிக்கு முன்னோர்களின் ஆண்டவரே தகப்பனே அறிவுகளுக்கு தக்கதாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்களின்படி அவர்கள் தங்களை மாத்தி கொண்டு ஆண்டவரே அந்த தேசத்தை ஒழுங்காய் நடத்த நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேண்டாத காரியங்களையும் தங்களுடைய அதிகாரங்களையும் தவறாக பயன்படுத்தி ஜனங்களுக்குள்ளே கலகங்களை உண்டு பண்ணி ஜனங்களுக்குள்ளே கர்த்தாவே போராட்டங்களை எழுப்பி விட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் செய்கிற துணிகரமான பாவங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே தகப்பனே விளங்காமல் இந்த காரியங்களை செய்கிறவர்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபக்கத்தில் இருந்தும் ஆண்டவரே தாங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்து ஆண்டவரே அவர்களும் கர்த்தாவே தகப்பனே ஞானமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல நல்ல சூழல்கள் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ மனித உயிர்கள் பறிக்கப்பட்டது, எத்தனையோ மனித உயிர்கள் அழிக்கப்பட்டது, ஆண்டவரே எத்தனையோ கொடூர சம்பவங்கள் அங்கு நிகழ்த்தப்பட்டது என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் இருக்கிறவர்கள் காக்கப்படத்தக்கதாக தகப்பனே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே அந்த தேசத்துல நல்ல சூழல்களை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் தங்களுடைய கண்களை ஆண்டவரே திறந்து பார்த்து எல்லா மக்களையும் சரிசமமான ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா மக்களுடைய வாழ்வியல்களையும் கவனித்து அவர்களுடைய போராட்டங்களை கவனித்து இதோ அந்த தேசத்துல நல்ல சூழல்களையும் நல்ல சமாதான நிலைமைகளையும் கொண்டு வர அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களை கொடுங்கப்பா. தகப்பனே ஒருமனப்பட்டு செயல்பட கத்தர் உதவி செய்யுங்க. நல்ல அறிவுள்ளவர்களாக காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. தங்களுடைய சொந்த குடும்பத்துக்காக ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தை
5: குடும்பத்திற்காக அவர்கள் ஆண்டவரே தாங்கள் வேலை செய்யாமல் எல்லா மக்களுக்காகவும் தாங்கள் வேலை செய்கிறோம். எல்லா மக்களும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். எல்லா மக்களுடைய வாழ்வையும் தாங்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்று ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே கவனித்துக் கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆயுதங்களை தூக்கினவர்கள் மற்றவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை காப்பதற்காகவும் அவர்களுக்கு நல்ல சூழல்களை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டு ஆண்டவே இந்த அரச பணிகளில் இராணுவங்களாய் இருக்கட்டும், காவல்துறைகளாய் இருக்கட்டும், கடற்படைகளாய் இருக்கட்டும், யாராய் இருந்தாலும் கர்த்தாவே அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு ஆண்டவரே காரியங்களை கண்டறிந்து திருத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துல நல்ல சூழல்கள் காணப்படட்டும், சுதந்திரமான ஆண்டவரே வாழ்க்கைகள் அமைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக தீமைகளை தேசங்களில விட்டு அகற்றி கர்த்தரை அறிகிற அறிவுகள் பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தினூடாக இணைந்து ஆண்டவரே தேவ ஊழியங்களை செய்து வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி உம்முடைய சத்தியத்துல அவர்கள் ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்த ஆண்டவரே அவர்களுக்கு எண்ணம் கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஊடகத்துக்கு கலங்க வராதபடிக்கு, தவறான ஊழியம் என்று சொல்லாதபடிக்கு, எல்லாரும் நல்ல ஞானத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களை தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கு வேண்டிய ஆண்டவரே பக்க பலன்களையும் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஏனர் சிஸ்டர் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் இருக்கிற இடங்களில பாதுகாத்து வெகு சீக்கிரத்துல அவங்களையும் இந்த இணைப்பு இணைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் சுகபல ஆரோக்கியங்கள் சமாதானங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்திட்ட மண்டங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமென் ஆமென். அருமையா ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டார், அதுக்கு நன்றி செலுத்துவோம். மறுபடியாக இப்பொழுது சிஸ்டர் டெபோரா பிரைஸ்லா சிஸ்டர் நீங்க ஊழியக்காரர்களுக்குள்ள அந்த ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்கான ஜபிங்க புள்ளிகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகளுக்குள்ள கத்த பெரிதான அற்புதங்களை இந்த கடைசி காலத்துல இரட்சிப்பை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று கூறி அவர்களுக்காக ஜபிக்கிறேன், ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நன்றி.
6: அன்பரபர் லோக பிதாவே, தந்தையப்பா, சோதரம் சோதரம் தந்தையே, இந்த நேரத்துக்காக நன்றியப்பா. பிதாவே அப்பா, இந்த சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருப்பாதத்தில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா உங்களை திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, வாலிபர்கள் அப்பா தாங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லுகிறார்களோ தங்களோடு சேருகிற நண்பர்களையும் அப்பா அவர்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வரவும், அவர்கள் செல்லுகிற இடத்திலே அப்பா தந்தையின் பாதத்தில் தந்தையின் வார்த்தைகளை அவர்கள் உச்சரிக்கவும் அப்பா. வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக அப்பா எந்த தேசத்துக்கு போனாலும் அப்பா அவர்கள் சாட்சியாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, கட்டளைக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்கணும் அப்பா. தந்தையப்பா, அதிகாலையில் அப்பா எழுந்தப்பா அப்பாவின் பாதத்திலே இருந்து யோகம் பண்ணி அப்பா எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் இடைப்படுங்க அப்பா. வாலிபர்களை அப்பா நீங்கள் பொறுப்பிடுங்க அப்பா. தந்தையப்பா, அப்பாவின் பாதத்திலே இருக்கின்ற குடும்பங்களுக்கு, ஊழியக்கார குடும்பங்களுக்குல இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா அப்பா நீடிய சமாதானத்தை கொடுங்க அப்பா. தந்தையே கோபங்களை எடுத்து போடுங்க, அமைதியான பிள்ளைகள் நல்ல நல்ல மக பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. தந்தையே பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. தகப்பரையப்பா, செல்லும் இடமெல்லாம் அப்பா அப்பா உங்கள் கரம் அப்பா அவர்களோடு கூட இருக்கிறேப்பா. அப்பாவின் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் தந்தையப்பா உலகம் முழுவதிலும் இருக்கின்ற தந்தைய எல்லா வாலிபர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன். அப்பா அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர் உதவ பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் பொறுப்பிடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா அப்பா ஊழியக்காரரை அப்பாவின் பாதத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன். அப்பா இந்த கடைசி காலத்திலே அப்பா எல்லாரும் இணைந்து செயல்பட இணைந்து ஊழியங்களை செய்ய அப்பா ஒவ்வொருத்தரோடு நீங்கள் இடைப்படும்படியாய் சொல்லிக்கிறேன். அப்பா ஒற்றுமையப்பா தகப்பனே ஒற்றுமையோட அப்பா எல்லாரும் கைகோர்த்து எல்லாருமே அப்பா அன்போடு இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா எங்களாலே அப்பா ஒரு ஆத்மாவும் விலகி போகக்கூடாது என்று ஒவ்வொரு ஊழியர்களும் அப்பா தகப்பனே ஒவ்வொருத்தரும் அப்பா இணைந்து செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. தனித்து செயல்படாதபடிக்கு அப்பா தகப்பனே கட்டி எழுப்புகின்ற எனமாய் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா குழப்பத்தின் ஆவிகள் அப்பா எரிச்சல் ஆவிகள் பொறாமை ஆவிகள் அப்பா எல்லா ஆவிகளையும் குடும்ப எல்லா ஏவல் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அகற்றி போடுகிறான் தந்தையப்பா. குடும்பங்களுக்குள்ள அப்பா தகவனே சபைகளுக்குள்ள எந்த சத்துருக்களும் அப்பா செயல்படாதபடிக்கு தந்தையே நீங்கள் அப்பாவின் வார்த்தை மாத்திரம் அப்பா நிலைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. வார்த்தையின்படி அப்பா தகப்பனேப்பா எல்லாரும் இணைந்து செயல்பட நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறேன். அப்பா ஒவ்வொருதரையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பொல்லாத மனித கண்கள்ல இருந்தும் அப்பா இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனேப்பா ஊழியங்களுக்கு செல்லும் போது மனித கண்கள்ல தயவிறக்கத்தை கொடுங்கப்பா. தகப்பனேப்பா அன்பாக இவர்களோடு பேச கிருபை செய்யுங்க தந்தையப்பா. தந்தையப்பா எத்தனையோ இடங்களுக்கு போக விடாமல் அப்பா தடுத்து தடைகளை போடும்படியாய் சொல்லிக்கிறேன். அப்பா எல்லா தடை தந்தையே எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
2: ஆமென் ஆமென். நன்றி நன்றி நன்றி சிஸ்டர் அருமையாக ஜெபித்திருக்க கத்தங்களின் விண்ணப்பங்களை கேட்டார். அவரங்களை யாவரையும் ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார். நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. ஆமென். இப்ப பாஸ்டர் போயிட்டார். ஓகே, நான் ஜபிக்கிறேன். ஊழியர்களுக்காக அங்க உள்ள இலங்கை தேசத்துல நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நீங்கள் அனைவரும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. அந்த நோய்களில் இருந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்குள்ள ஒரு பிரிதான அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்கள் அப்பா நோய்களை குணமாக்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய கிரிகைகளை காண்பிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இதோ நான் மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று கூறிய வாக்குத்தத்தின்படி உங்களுடைய அதிசயமான காரியங்களையும் மறைவில் இருக்கிற அதிசயமான இரகசியங்களையும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆகையால் ஆண்டவரே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அப்பா உங்களுடைய கிருபையினால நீங்க முடிசூட்டி நடத்தி அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக அவர்கள் ஒரு காலம் உங்களுக்கு முன்பாக சாட்சியா இருப்பதற்கு அவர்கள் யாவரையும் அப்பா உங்களை திருக்கரத்தினால தொட்டு உங்கள் ரத்தத்தினால உங்களை ரத்தத்தை தெளிச்சு அங்குள்ள நாடுகள் கிராமங்கள் அப்பா எல்லா இடத்துலையும் உங்கள் ரத்தங்களை தெளித்து அங்குள்ள மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். டெபரா நீங்க இப்பொழுது அங்க பொருள் ஆராதனைக்குள்ள அந்த பொருள்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறபடியா மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன். ஜெபிக்க முடியுமா டெபோரா? திருப்பி ஒருக்கா ஜெபிக்க முடியுமா? ஓ ஏமி
6: சொல்லுங்க திருப்பி.
2: கொஞ்சம் பாருங்க பிரதர், எமி வந்திருக்காங்களா?
1: சிஸ்டர் எமி நிக்கிறா.
2: ஓ ஓகே ஓகே.

0: கத்தர் அதிகமாக அவங்களை குறைவில் எல்லாம் நிறைவாக்கி கொடுத்தவன் என்று ஜெபிங்க சிஸ்டர்.
1: நெருக்கடினால இவ்வளவு குடும்பங்கள் ஆண்டவரே இந்த தத்தளித்து நிற்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் ராஜா, ஆண்டவரே எங்களை கிருபிக்கிறோம். அவர்களை தாங்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல ஏசப்பா ஏழைகள் திக்கட்டவரை வயோதிபவரை ஆண்டவரே, குழந்தைகள் ஆண்டவரே இந்த இடத்துல இந்த பொருளாதார நெருக்கடி கூட கடந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் செழிப்புக்காய் சேமத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே இந்த தேசம் மக்கள் முழுபேரும் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா, எங்களை கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் ஒரு சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்திலும் ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரே ஒரு ஒளிப்பொழை காண வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்துல தடைகள் உடைய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த தேச அரசாங்க அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் மக்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு இன்னுமாக ஆண்டவரே இந்த தேசங்களில் இருந்து ஒவ்வொரு பொருளாதாரங்கள் ஆண்டவரே உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லாம அந்த தேசத்துல இல்லாத காரியங்களே இருக்கிறவைகளாக நீங்கள் மாற்ற வல்ல தேவன். ஆண்டவரே அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆண்டவரே 5000 பேருக்கு நீங்கள் கொடுத்து உணவளித்த தேவன். ஆண்டவரே எல்லாவை கழகம் கொண்டு போஷித்த தேவன். ஆண்டவரே இயேசு சுவாமி, உங்களால கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை தப்பாவே சுவாமி, உங்களால கூடும் ஆண்டவரே இயேசப்பா, அதை நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் பொருளாதார நெருக்கடி கூடாக கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தைகள் ஆண்டவரே வாய்வ பிள்ளைகள் பசியினால் வருந்தாதபடிக்கு ஆண்டவரே உங்களை நோக்கி வேண்டினைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கட்டி நிற்கிறோம் உங்கள் நல்ல தாப்பனே. ஆமென்.
0: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக உங்களை உங்களோட குடும்பத்தாரே. நன்றி சிஸ்டர். ஆமேன். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். இப்பொழுது சிஸ்டர் டெபோரா. பிரேசலா, நீங்க சிஸ்டர் சுபா அவர்களுடைய கணவனாருக்காகவும் அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியாக படுக்கையில் இருக்கிற மக்களுக்காகவும் ஜபிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன் சிஸ்டர்.
2: அன்பான பரலோக பிதாவே, அப்பா தகப்பனே, மீண்டுமா இந்த விண்ணப்பத்தை அப்பா அவங்களை திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரேப்பா, சுபாசிஸ்டர் அப்பா பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொருட்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா என்ன பிரச்சனை நாம் அறியாம அப்பா, நீங்கள் அறிந்திருக்கிற தேவாதி தேவன் அப்பா பிதாவே அப்பா, எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. எல்லா தகப்பனே பொல்லாத மனிதர்களே நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக தகப்பனே நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அவர்கள் எங்க செல்லுகிறார்களோ அப்பா செல்லும் இடமெல்லாம் என் தந்தையை நீங்கள் தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பாவின் பாதத்தில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா அப்பா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா மனிதர்கள் கைவிட்டாலும் கைவிடாத தகப்பன் நீங்கள் அப்பா. தந்தையப்பா மனிதர்கள் அப்பா உங்களால முடியாது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க என்று சொன்னாலப்பா நீங்கள் அப்பா நல்லா சொல்லுவேன் அப்பா. நாலு நாளப்பா மறித்து நாலா நாள் எழும்பி வர செய்த தகப்பனப்பா நீங்கள் உயிரோடு எழுப்பின தேவாதி தேவனப்பா. தந்தையப்பா எந்த மனிதர்கள் கைவிட்டாலும் அப்பா விடாத தேவனப்பா. படுக்கையில இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் எழுப்பி நடந்து வர சொல்லுங்கப்பா. அப்பா உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா கர்த்தனருக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணியன் காயங்களை ஆற்றினார் ஏசாயா 30:17 வார்த்தையப்பா. ஒவ்வொரு படுக்கையில இருக்கிற நோயாளர்களையும் அப்பா தொட்டு கிரிய செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இந்த வார்த்தை அப்பா ஒவ்வொருதையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே கல்வாரி ரத்தம் அப்பா உமக்காக உங்கள் நோய்களை நீங்கள் சுமந்தப்பா உமக்காய் சிந்தின ரத்தம் அப்பா நோயிலே படுக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இறங்கி அற்புத சுகத்தை கெடுங்கப்பா தகப்பனே அப்பா. அவர்கள் நோய் என்று இல்லை எனக்கு அப்பா இயேசப்பா எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்லத்தக்கதாக அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் தொடுங்கப்பா. இஸ்திரியானவளப்பா தந்தையே 12 வருடமாக அப்பா எல்லாராலே முதுக்கப்பட்டப்பா இருந்த ஒரு ஸ்திரியானவள் அப்பா, தந்தையின் வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை தொட்டப்பா அற்புத சுகமடைந்தது போலே அப்பா. எல்லா நோயாளர்களையும் அப்பா நீங்கள் இன்றைக்கு அற்புத சுகத்தை கொடுத்து சாட்சியாய் நீங்கள் நிறுத்த போறதற்காய் நன்றி அப்பா. நீங்கள் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கரம் அப்பாவின் கரம் தொடுகிறதற்காக

0: நன்றி அப்பா. அனைத்து நோயாளர்களை அப்பா நீங்கள் எழும்ப செய்யுங்கப்பா. தந்தையப்பா, சிறு குழந்தை உட்பட அப்பா படுக்கையிலே அப்பா 3 வருடங்களாக 2 வருடமாக அப்பா எழும்பி இருக்க முடியாமல் தலை நிமித்த முடியாமல் படுத்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா நீங்கள் தடுங்க அப்பா. இன்றைக்கே அப்பா பிள்ளைகளை எழுந்து உற்சாகமாக பாடசாலைக்கு செல்ல, சண்டே ஸ்கூலுக்கு போக பிள்ளைகளுடைய ஆசைகள் கனவெல்லாற்றையும் நீங்கள் மாற்றுங்க அப்பா. எல்லா நோய்களையும் இருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஒவ்வொரு நீங்கள் சாட்சியாய் நிறுத்துங்க அப்பா. எந்தெந்த தேசத்துல, எந்த மாவட்டத்துல, எந்த கிராமத்துல இருக்கிறார்களோ அப்பா அந்த இடத்துல அவர்களை சாட்சியாக நீங்கள் நிறுத்துங்க அப்பா. இந்த பிள்ளைகளூடாக கைவிடப்பட்ட ஆண்டவரே, இப்படியான நோயில இருக்கிறவர்களை இன்றைக்கே நீங்கள் எழுப்புற போறதற்காய் நன்றி அப்பா. எபத்தை கேட்டதற்காய் நன்றி தந்தையப்பா. ஒவ்வொருவரையும் அப்பாவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி தந்தையப்பா. அப்பா அப்பருதர்கள் வாக்கு மாறலாம், என் தந்தை வாக்கு மாறாத தேவன். அப்பா ஒரு வாக்கை கொடுத்தால் தாமதமானாலும் அதை நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன் தந்தை அப்பா. அப்பா ஒவ்வொருதரையும் அப்பா நீங்க சுகப்படுத்துங்கப்பா. ஒலிம்பி நடக்க செய்யுங்கப்பா. என் தந்தை அப்பா அப்பாவின் பாதத்திலே அப்பாவின் கரம் பிடித்து நடக்கிறவர்களுக்கு ஒரு குறைவில்லையே அப்பா. அப்பா தந்தையே அப்பா நீங்கள் ஒவ்வொருதரையும் தொடுங்க அப்பா. இன்றைக்கு அப்பா அற்புதமாய் நடத்துங்க அப்பா. தந்தையப்பா இதுல எபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது அப்பா நோயில இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு அப்பா நீங்கள் அற்புத சுகத்தை கொடுங்க அப்பா. இந்த நிமிஷமே அவர்கள் எழும்பி அப்பா எனக்கு 1 மில்லியன் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக அப்பா. தந்தையே நீங்கள் அப்பா சுகங்கடுங்க அப்பா. ஒவ்வொருதரையும் அப்பா செட்டைகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நீங்கள் பாதுகாக்கிறதற்காக நன்றி தந்தையப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து அப்பா நீங்கள் அப்பாவின் முதுகிலே உள்ள தள்ளும்பினாலே அப்பா அப்பாவின் அந்த தள்ளும்பு மாறாத வடுவாய் இருக்கிறது அப்பா. அந்த தழும்பு அப்பா காண்பிக்கிறார் அப்பா. அந்த தழும்பு போல எல்லா நோயாளரையும் நான் சுகப்படுத்துவேன் என்று அப்பா சொல்லுகிறீங்களப்பா. அதற்காக கோடான கோடி நன்றி தந்தையப்பா. எல்லாரையும் அற்புத சுகம் கொடுத்ததற்கா நன்றி அப்பா. எல்லாரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். கர்த்தர் வார்த்தை ஒரு போதும் வீணா போகாது. அப்படியே அவர் எங்கள் அவருடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்ற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமே உங்களை உங்களை கூட கர்த்தர் இருந்து உங்களோட தேவையை சந்தித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். இப்பொழுது எல்லாரும் விடுதலையில் இருக்கிறபடியினால் இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த சங்கமும் வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைக்கிறேனப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துற அவர்கள் ஆண்டவரே இந்த வானொலியை திறந்து கொடுத்து உங்களுக்கு உங்களோட மகிமையை அப்பா உங்களோட ரட்சிப்பை ஆண்டவரே அடங்கி வருவதற்கு அழைத்து வந்த ஊழியர்களுக்காண்டு ஜெபிக்கிறப்பா. யாவரையும் உங்களோட திருக்கரத்துல வச்சு ஆண்டவரே ஒரு தடையும் இல்லாத வண்ணமாக அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களை அவர்கள் குடும்பத்தார்களே அப்பா அந்த பிள்ளைகளையும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையும் அவர்களுடைய பேர்சனல் தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து வழிநடத்துற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ஜெனட்டு காண்டி வருகிற ஆண்டவரே அவர்கள் தூரமாயிருந்து வந்திருந்த பொழுதும் போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்கள் செய்யப்பட்ட அந்த புஸ்தகத்தின் வெளிப்படுத்துதலுக்காண்டி அப்ப புத்தகத்தின் அந்த அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவதற்கு வந்து அப்பா நீங்க ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்ப அந்த புஸ்தகத்தில் ஆண்டவரே வெளிப்பட போகிற ஒவ்வொரு மக்களும் அதை எடுக்கும் பொழுது உங்களோட வார்த்தை அவர்களை காண உங்களோட ஜீவன் உள்ள தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. மறுபடியும் திரும்பி போகும் பொழுது உங்களோட அப்பா உங்களோட பிரசனத்தை அப்பா முன்பாக நீங்க the Lord's presence will go before you என்று கூறியபடி உங்களோட பிரசனத்தை ஆண்டவரே அவர்கள் காணக்கூடியதாக ஒவ்வொரு நேரத்திலும் அவங்க கூட இருந்து அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே. அப்பா தேவன் நமக்கு அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துற அவரே எங்களுக்கு துணை. அப்படியே அவர்களுக்கு நான் ஜொபிக்கிறேன் சிஸ்டர் பாஸ்டர் நோமி லோகனுக்கான் ஜொபிக்கிறேன். காலை நேரம் எழுந்து வந்து ஆண்டவரே அவர்களுக்கு மாலையா இருந்தாலும் அப்பா அவர் அவர்களை டொரண்டோல இருந்தா இருக்கிறார்கள் அவர்களும் காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் வந்து ஆண்டவரே ஆராதனை செய்து ஜொபித்து எங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி. அவருடைய ஊழியங்கள் கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே அநேகருக்கு நீங்க ஒளியை கொடுத்து உங்களோட ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் எங்களுக்குள்ள இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் எல்லாற்றிலும் எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே நீங்க தான் வழி நடத்துறீங்க. பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு எல்லாருக்குள்ள ஒரு புதிதான வல்லமையை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக படுவதற்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். வருகிற ஆண்டவரே மற்றும் நான் கூற முடியாம இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதித்து அவருக்கு அவருடைய தேவையையும் சந்தித்து அவர்களுக்கு புது பலனை கொடுத்து இன்றொரு பெரிதான ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். என் கணவனுக்கா ஜபிக்கிற அவர்கள் பலவீனத்துல உங்களோட பலன் கூட இருந்து போக்கில் வரத்தில் நீங்க கூட இருந்து வழிநடத்தும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு நாம இனிதான நாம உங்களை நாங்க உயர்த்தும் பொழுது நாங்க பலவீனத்துல எங்களுக்கு பலனை கொடுக்கிற நண்பரா எங்களுக்கு நண்பரம் அப்பா எங்களை அப்பா தகப்பனமா இருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த இந்த காலை நேரம் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுக்குள்ள நாங்க மக்கள்ந்து அப்பா உங்களுக்குள்ள நாங்க பலனா இருப்பதற்கு அப்பா எங்களுக்கு நீங்க செய்யற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லா தீமையானவைகளையும் நன்மையாக செய்து முடிக்கிறதகப்பனா இருக்கப்படியா நன்றி. வாக்கு தத்தம் செய்தவரே ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போகாத வண்ணமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாக ஆண்டவரே அநேக வராம இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஒரு புதிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் சௌர் ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார். இன்றைய நாளிலே விசேடமாக பாஸ்வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சகோதரி ஜானட்டுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர் கனடாவில் தங்கி இருக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட ஆக வழி நடத்துங்கள். சகோதரி ஏமி ஆமென்.
3: ஒளிந்து போகும் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவரே எங்களை துதிக்கிறோம் உங்களை சோதிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே இந்த விண்ணப்பங்களை எங்களை பாதத்தில் ஏற்பணிக்கிறோம். சாதரி ஜனட்டுக்காய் ஆண்டவரே கனடாவில இருக்கிற இந்த நேரங்களை பொருட்படுத்த அந்த புத்தகங்களை வாங்குகிறவரே கத்தாவே சுவாமி அந்த புத்தகங்களில் உள்ள வார்த்தைகள் வசனங்களை வாசித்து அவற்றை ஏற்றுக்கொண்டு இயேசப்பா உங்களுடைய பிள்ளைகளா எங்களுக்கு சாட்சியா அவரை ஜீவிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவை சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். திரும்பமாக அந்த ஜெர்மனி தேசத்துக்கு ஆண்டவரே சோப்பல ஆரோக்கியத்தை அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஊழியர் சுசேஷரின் வானரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வெட்டிங் அனிவர்சரிக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். அநேகம் ஆண்டவரே இந்த குடும்ப வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் அவர்களோடு அநேக வருஷங்கள் கூட இருந்து கண்மணி போல காத்து அவர்களை நடத்தினது போல வரப்போன்ற இந்த புதிய வருஷத்திலும் காக்க வேணுமா எங்களை கரத்திலே படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சாதரி டாலிசிஸ்வருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய சரீர பலவனங்களில் இருந்து அவருக்கு ஒரு விடுதலைக்காய் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் இவ்வளவு நேரமாக சகோதரி இந்த ஜப கூடுகையை நடத்த நீங்க செய்த உதவிக்காய் ஸ்தோத்திரம். அதே போல சகோதரி நிர்மலா மரியா பாச சார்ஸ் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவள் இருக்கிற பெங்களூர் மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனே சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். பாடசாலை மாணவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமாய், எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து இவர்களுடைய தேவைகளும் பந்திலும் கூட இருக்க வேணுமாய். அந்த குடும்பத்திலோ பொருளாதார சரிவுகளோ பொருளாதார நெருக்கடிகளோ வந்து விடாமல் நீங்கள் தாங்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய ஜபங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாருக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் அநேக சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும்படியாய், அநேக ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சௌதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் நன்றியப்பா. ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த திருமணத்தில் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வேலை இடத்திலும் ஜசிமாவை பாதுகாக்க வேணுமாய். ஆண்டவரே குடும்பத்தையும் ஆண்டவரே நன்றாக நடத்த நல்ல தேவ ஞானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்த வேணுமாய், உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சாதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி ராதி பாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் சாத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாசையில் சலோகனுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிசினஸ் காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பாச பவுல் லூயிஸ்வரனுக்காய் சோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய ஊழியங்களிலும் இலக்கிய பயங்கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குளேந்திரனம்மா, இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து இந்த தாய்மாரோடு உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சாதரி சுபாலங்கவுக்கா ஜபிக்கிறோம். கணவருக்கா ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கணவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த சரீர பலவீனத்திலிருந்த ஒரு விடுதலைக்காய் ஆண்டவரே சகோதரியுடைய ஊழிய பாதையை ஆசிர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், பாடசாலை காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து சகோதரி சுபாவுக்கும் ஆண்டவரே நல்ல தேவ சமாதானத்துக்காய் மன ஆறுதலுக்காய் ஆண்டவரே உங்களை நோக்கி ஜபிக்கிறோம். அந்த மகனுடைய ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்சத்தில் இந்த நாளிலே இணைய போகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் வருகிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சாதரன் மகேந்திரன் ஐயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் ஆண்டவரே ஏற்பட்டிருக்க அந்த எமர்ஜென்சி காரியங்கள், அந்த ஆண்டவரே அந்த ஃபயர் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை அந்த மக்களுக்கு கட்டளையிட வேணுமா, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடம் பெயர்ந்த மக்களையும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா ஆண்டவரே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே இன்னுமாக சுவாச பிரச்சனையோடு இருக்கிறவர்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அதே போல ஆண்டவரே இன்னும் சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் வரப்போன்ற ஊழியர்கள், வார்த்தையோடு வருகின்றவர்கள், பாடல்களை பாடுகின்றவர்கள், இன்னுமாக துதிகள் ஆராதனைகளோடு வருகின்றது பிள்ளைகள், வசனங்கள் வாக்கு தத்தங்கள் சிந்தனை துளிகளை எடுத்து வருகின்றது பிள்ளைகள், எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி ஐரினை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி கான்சிக்காய் சோத்திரம் அப்பா. ஊழிய பாதை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம். அதே போல சாதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அருமையாக தந்த இந்த ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்களாசிரியர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை தந்து ஜபிக்கிறோம். பிற குழந்தைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதித்து இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னுமாக அந்த வேலையிட ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. அந்த வேலையிடத்திலேயும் ஆண்டவரே அதிகாரிகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மேலிடத்திலே இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல அந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகளையும் குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலே ஒரு ரட்சிப்பு வர வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்திலே உங்களுடைய வார்த்தைகளை அநேகர் கேட்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வீடுகளிலும் கிரியை செய்ய வேணுமாய், உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வந்து ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம், பாதுகாப்பின் கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாக. நன்றிகளை வாழ்த்துக்களை கூறுகிறோம். நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. குட் பிளஸ். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இதுவரை நேரமும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக ஜபங்களுக்கு கூட வழிநடத்தினார்கள். சகோதரி டோலி அவர்கள் தொகுத்து வழங்கினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து

0: ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: துதிகளின் மத்தியிலே வாசமணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ளவரே, நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக, கிருபைகளுக்காக, பாதுகாவலுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே தொழிலாளர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வகையான ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் செய்யும் தொழிலுக்கு ஏற்ற சரீர பலனை கொடுத்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ள பணியாளர்களாக, மனிதனுக்கென்று பணியை செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தங்கள் கடமைகளை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காகவும் நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும், அவர்கள் செயலுக்கு ஏற்ற விளைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு தருவீர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ராஜா. தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் தொழில் செய்து களைத்து வரும்பொழுது குடும்பத்தின் பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற உதவியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் நீர் கொடுத்திருக்கிற அன்பிற்காக, ஐக்கியத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவனின் கடினமான உழைப்பை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்கிற ஒவ்வொரு மனைவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறு செயல்படாமல் இருக்கிற சகோதரிகள் யாராவது இருப்பார்கள் என்றால், தங்கள் கணவனுடைய முக்கியமான பணியை உணர்ந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தரலும். அன்றுவரே, தொழிலின் நிமித்தமாக பல்வேறு நேரங்களிலே தூரமான இடங்களுக்கு பயணம் செய்து குடும்பத்தோடு செலவு செய்யும் நேரங்களை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நேரங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும், குடும்பத்தை விட்டு தூரமாய் தொழிலாளர்கள் செல்வதனாலே குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி, பிள்ளைகள் வளர்ப்பிலே கஷ்டமில்லாதபடியும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் பற்பல விதமான சிறுவர் சேவை மையங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பல்வேறு நிலைமைகளிலே குடும்பத்தோடு வாழ முடியாத சூழ்நிலையிலே கல்வி அறிவு பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய நல்ல இல்லங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்று முதல் பல்வேறு இடங்களிலே ஆரம்பமாகும் விடுமுறை வேதாம பள்ளிக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, ஆசிரியர்களாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்திலே தங்கள் பள்ளியிலே வந்து சேரவும், தங்கள் கடமைகளை சரியான ஆயத்தத்தோடு அர்ப்பணிப்போடு நிறைவேற்றவும் கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தல்லும். அப்படியே எல்லா மாணவ மாணவிகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த விடுமுறையிலே அவர்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவிலே வளரும் நாட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அருமையான மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் மூலமாக அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே, அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து பாவங்களுக்கு சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, வியாதி விக்னங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த மாதம் முழுவதும், குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய மாறாத பிரசன்ன மகிமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதா இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக 1 யோவான் 4 முதலாம் வசனத்தை சிந்தித்தோம். அங்கே நான் வாசித்தது என்ன கவனியுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பலவிதமான ஆவிகளை குறித்து இந்த உலகத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் அசுத்த ஆவிகளையும் பொல்லாத ஆவிகளையும் குறித்து நாம் படித்திருக்கிறோம். இன்று நம்மை சுற்றிலும் பிசாசின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இக்காலத்திலேயும், இயற்கைக்கு மாறான காரியங்களை மக்கள் எதிர்பார்க்காத இந்த காலத்திலேயும் பிசாசின் வணக்கத்துக்குள்ளே மக்கள் இருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒருவர் நம்புகிறார் என்றால் அவர் அறிவிலே குறைந்தவர் என்று கணக்கெடுக்கும் காலம் மாறி அநேகர் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளாததினாலே தீமையான காரியங்களுக்குள் சென்று விட்டார்கள். யோவான் நிருபத்திலே யோவான் விசுவாசிகளிடத்திலே பேசுகிறார். ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்ய முடியும் என்று சொல்வதோடு நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 9 வசனத்திலே பவுல் சொல்லும்பொழுது, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் என்று ஜெபிக்கிறார். அன்பு என்பது சிறந்த காரியம்தான். ஆனால் நாம் கேடான ஒரு உலகத்திலே இருக்கிறோம். இது நம்மை ஏமாற்றக்கூடியது. எனவே நாம் கவனமாயிருக்க வேண்டும். பிலிப்பியருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆலயத்திலே அருமையான செய்தி கொடுக்கப்பட்டது. இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஆராதனைக்கு பின்னர் இருந்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் என்று கூறினார்கள். அநேகர் இருந்தார்கள். ஒருவர் மட்டும் நான் போதகரைத்தான் பார்த்து பேச வேண்டும் என்று கூறினார். எனவே போதகரும் அவருக்கு நேரம் கொடுத்து அவரிடத்திலே பேசினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்து மிக உற்சாகமாய் அவர் காணப்பட்டார். எந்த வசனத்தை சொன்னாலும் உடனடியாக அதை எடுத்து வாசித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா என்று கேட்டதற்கு முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்த பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் புறப்பட்டு போகும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் என்றும், ஒரு லாட்ஜிலே பெட்டியை வைத்திருப்பதாகவும், லாட்ஜை காலி செய்வதற்கு இன்னமும் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் பெட்டியை எடுக்க முடியும் என்று கூறினார். போதகரும் அவன் மேலே இறக்கப்பட்டு 300 ரூபாய் கொடுத்தார். பின்னர் வெளியே காத்திருந்த மனைவியிடத்திலேயும் உற்சாகமாக தனது உதவியை குறித்து அவர் பேசினார். 2 வாரங்கள் உருண்டு ஓடியது. அன்று அவர் எந்த மனிதனோடு பேசினாரோ அந்த மனிதனின் புகைப்படம் செய்தித்தாளிலே வந்தது. அவன் காவல் அதிகாரிகளாலே கைது செய்யப்பட்டிருந்தான். அது மட்டுமல்ல, 6 மாத காலமாக பல ஆலயங்களிலே சென்று இவ்வாறு போதகர்களை ஏமாற்றி பணம் பறித்ததாகவும் ஒத்துக்கொண்டான். இதை குறித்து வயது முதிர்ந்த மற்றும் ஒரு போதகரிடத்திலே இந்த போதகர் கேட்டபொழுது, நான் அதிக காலமாக இந்த பட்டணத்திலே இருக்கிறேன், இப்படிப்பட்டவர்களை பொதுவாக நான் இனம் கண்டுகொள்வேன் என்று கூறினார். ஆமர்மையானவர்களே, நம்மை ஏமாற்றக்கூடிய எத்தனையோ பேர்கள் இன்றும் இருக்கிறார்கள். யோவான் கூறும் அறிவுரை என்ன? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்கிறார். இந்த அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். உண்மையாக கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கள்ள போதகர்கள். 1 கொரிந்தியர் 14:3 பாருங்கள். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனங்களை குறித்து இந்த அநேகர் விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்று பலர் தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே வேத புத்தகம் கூறாத அநேக காரியங்களை கூறுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுவதனாலே நாம் அவனை நேசிக்க வேண்டும் என்பதல்ல. அவன் கட்டுவிரியனை விட ஆபத்தான ஒரு மனிதனாய் இருக்கிறான். தவறான போதனை செய்பவனாயும் இருக்கிறான். தன் கரத்திலே ஒரு பெரிய வேத புத்தகத்தை வைத்திருந்தாலும் வேத புத்தகத்திலிருந்து எதையுமே கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறான். 1 யோவான் 4:2 பாருங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெத்லேமிலேதான் எல்லாம் ஆரம்பமாகிறது. அதாவது அவர் மனுஷ அவதாரம் எடுத்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. தேவ குமாரனா இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் கல்வாரியும் தோட்டத்தில் உள்ள திறந்த கல்லறையும் அர்த்தமற்றதாகிவிடும். கள்ள போதகர்களை கண்டுகொள்ளும் ஒரு வழி, அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிப்பார்கள். இப்படி நான் கூறுவதால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசவே மாட்டார்கள் என்பதல்ல. இயேசு ஒரு அருமையான வாலிபர் என்றும் இந்த உலகத்திலே பிறந்த குழந்தைகளிலே சிறந்தவர் என்றும் சொல்லுவார்கள். இயேசு தனது கொள்கைகளிலே சிறந்தவர் என்றும் கடவுளோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் என்றும் சொல்வார்கள். எந்த மனிதனை காட்டிலும் கடவுளை பற்றி அதிகமாக அவர் தெரிந்திருக்கிறார் என்றும் சொல்வார்கள். ஆனால் மனிதனாய் வந்த தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யோவான் தனது சுவிசேஷத்திலே வார்த்தையை குறித்து சொல்கிறார். வார்த்தையாய் இருந்தது யார்? அவர்தான் தேவன். அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரே மனு உரு எடுத்தார். எங்கே? பெத்லகேமிலே. இயேசு கிறிஸ்து மனு உருவாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மறுதளிக்கிறவர்கள் சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததையும் மறுதளிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் யார் என்பதிலேதான் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு பல நல்ல பெயர்களை சூட்டி பேசுகிறவர்கள் அவருடைய தெய்வீகத்தை மறுதளிக்கிறார்கள். இது அநேக இடங்களிலே இன்றைக்கும் நடைபெறுகிறது. அவர் என்னை கண்டவன், பிதாவை கண்டவன் என்று கூறியிருக்கிறார். யோவான் குறிப்பாக ஸ்தோயிக்கர்களின் வேத பொருட்களை குறித்து பேசுகிறார். அவருடைய கொள்கை என்ன? இயேசு ஞானஸ்நானம் பெறும்பொழுது கிறிஸ்து அவர் மேல் வந்ததாகவும் கல்வாரியிலே கிறிஸ்து அவரை விட்டு சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் இவ்வாறு போதிக்கவில்லை. பெத்லேமிலே பிறந்த இயேசுபாலனே வெறும் குழந்தையை விட வித்தியாசமானவர். சிலுவையிலே அவர் மரித்தது சாதாரண மரணம் அல்ல. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று ரோமர் 4:25 பவுல் சொல்கிறார். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்பொழுது 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று கூறியிருக்கிறார். இயேசு கன்னிகையின் வயிற்றிலே தோன்றியவர். அப்பொழுது சில மெய்ப்பொருளும் சில ஞானிகளும் அவரை தரிசித்தார்கள், தொழுது கொண்டார்கள். விலையேறப்பட்ட ஒரு குழந்தையை விட அவர் மேலானவர், அவர் சமாதான பிரபு. சிலுவையிலே அவர் சிந்திய ரத்தத்தினாலே யுத்த வெறி நிரம்பிய இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதன் கள்ள போதகம் செய்கிறானா இல்லையா என்பதற்கு இதுதான் அடையாளம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. இது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது 1 யோவான் 4:3 பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறதே. இங்கே 3வது முறையாக யோவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுவது யோவான் மட்டும்தான். அதுவும் இந்த நிருபத்திலேதான் பேசுகிறார். 1 யோவான் 2:18 சொல்லும் பொழுது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று சொல்கிறார். பின்னர் 1 யோவான் 2:22 வரும்பொழுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன், பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அந்தி கிறிஸ்து என்பவனை பற்றி 2 வழக்கங்களை பார்த்தோம். ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். மற்றொன்று, அவன் கிறிஸ்துவை போல போலியானவன். மத்தேயு 24:5 என்ன சொல்லியிருக்கிறார்? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்து. பிரியமானோர்களே, வெளிப்படுத்தின சேஷம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய 2 மிருகங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவதாக, ஒரு அரசியல் தலைவராக அவன் வருவான், உலகத்தை ஆள வரும் அந்தி கிறிஸ்து. இரண்டாவதாக, கள்ள தீர்க்கதரிசியாக சமய ஆளுநராக வருகிறவர். இந்த 2வது நபர் 1வது அந்தி கிறிஸ்துவை வழிபடும்படியாய் உலகத்தை தூண்டுவான். அவன் ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்திய ஓநாய் போல இருப்பான். அவன் கிறிஸ்துவை போல தன்னை காண்பித்து ஏமாற்றுகிறவன். அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் இந்த 2 நபர்கள் தான் நிறைவேற்றப் போகிறார்கள். 1 யோவான் 2:18 பாருங்கள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த காலத்திலேயும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்து அல்ல, அவர்கள் கள்ள போதகர்கள். இவர்கள் அந்த அந்தி கிறிஸ்து வரும் நாளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்கள். 1 யோவான் 4:1-6 ஒரு சிவப்பு விளக்கை, ஒரு எச்சரிப்பு ஸ்தம்பத்தை யோவான் ஆட்டுகிறார். நெல், பார், கவனி என்னும் விளக்கை அங்கே எரியவிடுகிறார். அன்பானது நியாயத்தோடும் அறிவோடும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். நாம் மற்ற விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் கள்ள போதகர்களாய் இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை குறித்து நிச்சயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தவறான போதனைகளை செய்யும் கள்ள போதகர்கள் இருப்பதனாலே ஆவிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பை நிராகரித்த கொள்கையுடைய மக்கள் வாழ்ந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு வினோதமான, வித்தியாசமான தனி மனிதனாக காட்ட முயற்சித்தார்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே எதையும் நம்பும் மனிதர்களாக எளிதாக ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். டாக்டர் ஏ டி ராபர்ட்சன் சொல்வது போல, இந்த அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய உலகத்திலே வரும் ஏமாற்றுக்காரர்களை நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தை மறுக்கும் கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படி யோவான் சொல்கிறார். அருமையானவர்களே, கன்னியின் பிறப்பு அத்தனை முக்கியமானது அல்ல என்று நீங்கள் கூறாதீர்கள். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுதளித்து ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுக்கிறவன் கள்ள போதகனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நாம் நிராகரிக்கும் பொழுது உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்ததையும் சரீரத்தோடு உயிரோடு எழும்பியதையும் நாம் நிராகரிக்கிறோம். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசங்கள். இந்த காரியங்களை நிராகரிக்கும் மனிதனே கள்ள போதகன். யோவான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன? கடவுளுடைய பிள்ளைகள் கள்ள போதகர்களால் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. தொடர்ந்து ஒன்றியவான் 4:4 பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கும் பிசாசின் போதனைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒருமுறை ஒரு சகோதரன் கூறினான், நான் ஒரு திருச்சபையில இருந்தேன், அங்கே நல்ல பதவியில இருந்தேன், ஆனால் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்பை பெற்றேன். அவர் என் கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் நான் இருப்பது தவறான இடம் என்பதை அறிந்து அங்கே இருந்து வெளியேறினேன். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிக்கவில்லாய் இருந்தார்கள். இந்த சகோதரன் இவ்வாறு வெளிவர காரணம் என்ன? அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அவருக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனவே கள்ள போதகர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் நம்மை வழிநடத்தவும் நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். தேவனோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்ட ஒரு சகோதரி ஆரம்ப காலங்களிலே அதை குறித்து குறை கூறினார்கள். அந்நாட்களிலே அவர்கள் தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாட்டை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். எனவே வேத ஆராய்ச்சியிலே கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் அங்கே அவர்கள் கற்றுக்கொள்ளும் சத்தியங்களுக்கு முரண்பாடாய் தோன்றியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் இருக்கும். ஆனால் வேத வசனத்தை கொண்டே ஒவ்வொன்றாய் பரீட்சை செய்து பார்த்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தவறான ஒரு கூட்டத்தோடு இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கண்களை திறந்து எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே தவறான போதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். Romans 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Romans 5 பார்ப்போம் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட பின் இக்காலத்து விளைவை குறித்து சொல்கிறார். கவனிங்கள் Romans 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, 1 Corinthians 6:19 நாம் வாசிக்கிறது என்ன? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்கே அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமையிலே வாழும் ஒரு பரிசுத்தவானாகவா இதை எழுதுகிறார்? இல்லை பிரியமானவர்களே, அவர் கொரிந்து திருச்சபையிலே உள்ள மக்களுக்குத்தான் எழுதுகிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவும் உலகத்திற்கடுத்த காரியங்களிலே எளிதிலே இழுப்புண்டு போகிறவர்களாகவும் தான் இருந்தார்கள். கொரிந்து திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத அநேக காரியங்கள் காணப்பட்டன. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலே இருந்தார். ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எனவேதான் இந்த இரவிலே ஒரு தேவதூதன் தோன்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் கர்த்தருடைய வசனங்களை எடுத்தே நமக்கு போதிக்கிறார். வேத வசனங்களை புறக்கணித்துவிட்டு அதை குறித்த அறிவு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்ய முற்படுவது என்ன? எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயங்களிலே எளிதாக கிரியை செய்ய முடியும். இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாக்க முடியும். மிகவும் கேடான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தவறான போதனைகளை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் சொல்லும் காரியம் என்ன? எந்த ஒரு போதனையையும் நாம் பரிசோதிக்கலாம். இந்த பரிசோதனை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கரைசலானது அமிலமா காரமா என்பதை கண்டறிய லிட்மஸ் பேப்பரை நாம் பயன்படுத்துவோம் அல்லவா, அதை போல என்று சொல்கிறார். இது தெளிவாக காட்டிவிடும். ஒரு போதனை தேவன் மனிதனானார் என்பதை நிராகரிக்கும் என்றால் இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. அது கிறிஸ்துவுக்கு எதிரானது. பொதுவாகவே இந்த கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரிக்கும் தன்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் உங்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை கொண்டு இவர்களை சோதிக்கும் பொழுது எளிதாக கண்டுகொள்ளலாம். சரி, இப்பொழுது 1 யோவான் 4:5 பார்ப்போம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். கள்ள போதனை செய்கிறவர்களுக்கும் ஒரு கூட்ட மக்கள் பின் செல்கிறார்கள். கிறிஸ்தவ சமயம் வளர்வதை விட கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாடுகளை உடையவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். காரணம் என்னவென்றால், மாம்சத்துக்கடுத்த காரியங்களை வசீகரிக்கும் காரியங்களை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவ்வாறு இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அழிந்து போகிற மாம்சத்திற்கடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் கூட்டத்தை தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள். நாம் பயன்படுத்தும் முறைகளை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்களை பின்பற்றுவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கொடுப்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு கூட்ட மக்கள் வருகிறார்கள் என்பது முக்கியமல்ல, கொடுக்கும் செய்தி முக்கியம். பெரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்கள் திருச்சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறதா? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதா? அப்பொழுதுதான் தூய ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துவார். கேள்வி என்னவென்றால், உங்கள் திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு போகிறதா? திருச்சபைக்கு வரும் மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்கிறார்களா? அருமையானவர்களே, ஒரு தொழிற்சாலையானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. அதன் தலைவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். இந்த காரியங்களுக்காக உங்கள் பணத்தை அங்கே முதலீடு செய்வீர்களா? செய்ய மாட்டீர்கள் இல்லையா? எங்கே நமக்கு வருமானம் வருகிறதோ, விளைவு இருக்கிறதோ, அங்குதான் நம் பணத்தை நாம் போடுவோம். நமது சமய கொள்கை குறித்து யோசிக்கும் பொழுதும் சரியான மனநிலையிலே இருக்க தேவன் விரும்புகிறார். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. காயின் ஆவேல் உதாரணத்தை குறித்து 3 அதிகாரத்திலே யோவான் சொல்லும் பொழுது, காயின் நீதிமானாக இல்லை, அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதை வெளிப்படுத்தினார். காயின் சமயத்தை பின்பற்றவில்லை என்று சொல்ல முடியாது. காயின் ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான், உண்மைதான். சொல்ல வேண்டுமென்றால் காயினுடைய காணிக்கை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்திருக்கும். ஆபேலின் காணிக்கை இரத்தமாய், சில மக்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றாய் அது இருந்திருக்கும். ஆனால் ஆபேலின் காணிக்கை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அது மனிதனுடைய பாவ தன்மையை குறித்தும் ஒரு இரட்சகர் தேவை என்பதை குறித்தும் வெளிப்படுத்துகிறதாய் இருந்தது. இந்த சத்தியத்தை காயின் உணர்ந்து கொள்ளவில்லை. மாம்சமானது தன்னில் தானே சார்ந்திருக்கிறதே தவிர கர்த்தரை சார்ந்திருப்பதில்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. அதுவே ஒரு போதனை சரியானதா தவறானதா என்பதை கண்டுபிடிக்க உதவி செய்கிறது. சரி, 1 யோவான் 4:6 பாருங்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னவென்றும் வஞ்சக ஆவி என்னவென்றும் அறிந்திருக்கிறோம். பூமியிலே யுரேனியம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க ஒரு சிறு கருவி உண்டு. அதை பயன்படுத்தும் பொழுது அது எங்கே இருக்கிறது எங்கே இல்லை என்பதை கண்டுகொள்ளலாம். அதே போல ஒரு கூட்டத்திலே வேத புத்தகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிறவர்கள் பதில் கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்கள் வசனத்திற்கு பதில் சொல்லுகிறதில்லை. ஊழியத்திற்கு பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக அவர்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய பணியானது கர்த்தருடைய பிள்ளைகளினாலே தாங்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்தார்கள். அது கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்துவை உலகத்திற்குள்ளே எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் நமது தோள்களிலேதான் அவரை எடுத்துச் செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. யோவான் முதலாம் அதிகாரம் 14 வசனத்திலே இயேசு யார் என்று தெளிவாய் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை ஏன் எழுதினார் என்ற காரணத்தை யோவான் 20 அதிகாரம் 30-31 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு யார் என்பதை இன்று நாமும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 4:7 வசனத்திற்கு வாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இங்கே தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு அவருடைய பிள்ளைகள் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். கள்ளப்போதகர்களை நேசிக்க கூடாது என்பதை சொல்லிவிட்டு விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே அன்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை அகப்பே என்பதாகும். இதுதான் தெய்வீக அன்பு. பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை உங்கள் உள்ளத்திலே வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை கொண்டு மற்றவர்களையும் நேசிக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பெண்ணை நேசிப்பதை குறித்து சொல்லும்பொழுது இந்த வசனத்தின்படி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினானாம். பிரியமானவர்களே, இது அந்த அன்பு அல்ல, மற்றொரு விசுவாசியை நேசிக்கும் அன்பு. வசனத்தின் இறுதியிலே என்ன பார்க்கிறோம்? அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தன்னை விசுவாசி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் உங்களையும் மற்ற விசுவாசிகளையும் நேசிப்பதை நீங்கள் பார்க்கும்பொழுது உண்மையாகவே அவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளலாம். சில விசுவாசிகள் ஐயா நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருக்குள் வந்திருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய அன்பு உண்மையானது. உங்கள் வாழ்க்கையிலே உள்ள அன்பு உண்மையானதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
0: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14.

இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வேளையிலும் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே விசேட ஜபமாக பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெர்மன் தேசத்திலே அதே வேளையிலே நேற்றைய நாளிலே, அதாவது சனிக்கிழமை, நாங்கள் பெண்களுக்கான ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். ஜெர்மன் தேசத்திலிருந்து இங்கு வந்து இன்னொரு சபையிலே வழி நடத்தினார். அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெண்ணே வழித்திடு என்ற அந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள். நான் உங்களுக்கு நேற்று கொண்டர மறந்துவிட்டேன், அடுத்த வாரத்திலே தருகிறேன். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பெயர் வந்து ஜானட். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வார்.

0: பிள்ளைகளாக உங்களோட கருத்துல போய்க்கிறோம். வழி நடத்துங்களா. God bless. ஆமென்.
1: ஸ்தோத்திரம் இந்த நேரத்துக்கா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை கிருபை எல்லாம் கூட கிருபை எங்களை தாங்கி வளர்ந்துறோம் சுவாமி. நாங்க மாத்திரம் சுவாமி, நாங்க மாத்திரம் எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. உட கிருபை கிருபை கிருபை அப்பா பிதாவே, தகுதியிட்டு எங்களுக்கு கிடைத்த கிருபை கிருபை கிருபை கிருபை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயவாரம் தந்தவரே, கிருபை கிருபை கிருபை கிருபை காணக்கூடாதவளை சேரக்கூடாதவளை அப்பா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களை தகுதிப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ஜபங்கள் ஊடாக எங்களை நடத்துறபடினா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அவட கிருபைதான் அப்பா, எங்களை மனுஷிகமல்லா ஆண்டவர், எங்களை மனுஷ பலன் போதாதான் தவிர தகப்பனே, எங்களுடைய பலன் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வந்துபடினா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை அப்பா கிருபை, நாங்கள் மாத்திர சுவாமி உங்கள் கிருபை எங்களை தாங்கி நடத்துற அப்படின்னால் நன்றி ஆண்டவரே. நான் வன்னை போலும் இரக்கங்களும் ஆண்டவரே கிருபைகளும் கொடுத்துத்தான் உண்டு சுவாமி அப்பா. எங்களை தாழ்த்தி உங்களுக்கு மண்டாக நிற்கிறோம் மண்ணேங்க சுவாமி, மண்ணேங்க சுவாமி, மண்ணேங்க சுவாமி. கிருபை செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க. காலங்களுக்காக இந்த சூழ்நிலைகளுக்காக முடிச்சு வைக்க வந்திருக்கிறோம் சுவாமி, வைக்க வந்திருக்கிறோம். காலங்களில் இருக்கிற இனங்களுக்காக கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. இனங்கள் தங்களை தாழ்த்தட்டும், தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. இந்த இனங்களுக்காக வேண்டி கல்லூரம் இந்த கிருபையின் காலத்தில் அனுக்கிற காலத்தில் அப்பா நாட்களை கடத்தி கொண்டு போகாதவரை இன்றைக்கே ரட்சிப்பி நாள் இன்றைக்கே ரட்சணியத்தின் நாள் என்று சொல்லி ஆண்டவரை கீழ்ப்படிவார்களாக கீழ்ப்படிவார்கள். இனங்களுக்காக வேண்டி கொள்றோம் பூமியின் கடையாந்தங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிறீங்க சுவாமி, காண்கிறீங்க சுவாமி. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை கொடுமைகளும் அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கிற சுவாமி ஐயா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் மன்னிப்பு இறக்கங்களும் மனம் திரும்ப வேணும் சுவாமி, கீழ்படிய வேணும் சுவாமி. காலங்களை பார்த்து நேரங்களை பார்த்து ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவளாய் இன்றைய நாட்களில் வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவளாய் அதன்படி நடக்கிற தங்கள் தாத்துகளாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். கூட வருகையின் காலத்துக்கு முன்பு ஆண்ட ஒரு விஷயம் ஆண்டவரே இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கண்ணீர் ஆண்டவரே அலைச்சல் ஒன்றையும் நீங்க காண்கிறீங்க சுவாமி. தகப்பனே தங்களுடைய வழிகளில் நடந்து தங்களுடைய சித்தன்படி நடந்து ஆண்டவர மக்கள் ஆண்டவர் சாசானவனுடைய வலையில் ஐயாசிக்கப்பட்டு கட்டுண்டு கிடக்கிற மக்கள் ஆண்டவரே ஒரு விஷயங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு கொள்ளுபடியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. யுத்தங்கள் அப்பா தேசங்களை காண்கிற தேவனே, யுத்தத்தினே அல்லப்பட்ட ஜனங்கள் கண்ணீரப்பா, உயிரிழப்பா, வாழ்வாதாரம் இல்லையப்பா, பொருட்களை எல்லாம் வீடுவாசல்கள் இல்லாமல் இளையிற மக்கள் அப்பா ஆண்டவரே இவர்களுடைய வழி ஆண்டவரே உங்களுடைய வழிகள் மாறட்டும், மாறட்டும். இவர்கள் தங்களை தாழ்த்தி கீழ்ப்படிந்து ஆண்டவரை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்துக்கு கை கொண்டு ஆண்டவரை நடந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று யூபிக்கிறோம், பாதுகாப்பை பெற வேண்டும் என்று யூபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கீழ்ப்படி இவர்களுடைய வாழ்க்கையில் வரட்டும் சுவாமி. அதுதான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அந்த யுத்தத்திலே எல்லப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோடு மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. உங்களோட ஜெயவிக்கை தகப்பா முடியுமா ஆண்டவரே? ஐயா உங்களோட இரக்கத்துக்காக மாண்டாட முடியுமா ஆண்டவரே? அப்பா இரக்கம் செய்யற தேவன், இரக்கம் செய்யற தேவன், காரியங்களை எல்லாம் பார்க்கப்பட்ட தேவன் நீங்க ஆண்டவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். சகப்பனே வேண்டிக் கொள்ளும் வியாதி, அப்பா வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் ஆண்டவர் எங்கும் வியாதியஸ்தர் பெருகி கொண்டே போறார்கள். சொல்ல முடியாத வியாதிகள் ஆண்டவரே தகப்பனே, இந்த வியாதியில வல்லப்படுகிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அதிகாரியாய காத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நோக்கி இவர்கள் கூப்பிடுவார்கள். ஆனால் உங்களுக்கு வியாதி குணம் கொடுக்கிறது நீங்க ஆண்டு சொல்வது. அப்பா நாட்களில் ஆண்டவர் கொடுத்து வந்த வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும், வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி, அதே பிரகாரம் இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை நோக்கி வரட்டும் சுவாமி, உங்களை நோக்கி கூப்பிடட்டும். தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும் பட்டும், தங்களோட வழிகள் எல்லாரும் இருந்து மனந்திரும் பட்டும். தகப்பனே இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வியாதியின் கொடுமை ஆண்டவரே, தத்தளிக்கிற ஜனங்களுக்கு நீரோடு இருக்கிற மாதிரி ஜனங்கள் ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சோத்தி கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. செலுவையிலே ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவன் என்றும் மாறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த வியாதியை சொற்களா வேண்டிக் கொள்வோம் ஐயா. முதியோர்கள் ஆண்டவரே, கனாகரவாய் கிடக்கிற முதியோர்கள் அப்பாவிலோண்டு சுவாமி, வைத்தியசாலைகளில் நிரம்பி வழிகிறாள் சுவாமி ஐயா. இவர்களுக்கு ஆறுதல் நீங்க தான் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இந்த முதியோர்களை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, இவர்களுக்கு கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யவர்களுக்காக வேண்டி கல்லூரும் ஆண்டவரே. இந்த முதியோர்களுடைய தேவைகள் உதவிகளை எல்லாம் செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வார்கள் இந்தவன் நீங்க ஆண்டவரே. அப்பா யார் கைவிட்டால் நான் கைவிடாதவன் அந்த வார்த்தை ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்ன தேவன் சுவாமி, அதன்படி ஆண்டவரே இவர்களை நாங்கள் நடத்துறபடி நான் நன்றி சொல்லுவோம். பார்க்குமாறாதவர் நடத்துறீங்க பார்க்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா அந்த மரண தருவாய் இருக்க வியாதியஸ்தர் உபர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா அவருடைய ஆத்மா ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவிலேயே வரப்பேன், ஆத்மாவிலேயே வரப்பேன். இந்த ஆத்மாவே ஆண்டவரே அவர்கள் தங்களிடமாய் தங்களுடைய குற்றங்கள் குறைகள் உள்ளவற்றையும் உங்களிடமாய் மன்னிப்பு கேட்டு அப்பா அப்ப கொடுப்பார்களாக, அப்போ கொடுப்பார்களாக, அப்போ கொடுப்பார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே இருக்கிற சுவாமி, தலைவர்களுடைய வழிகளில் ஆண்டவரே தேவ பயந்தேவ நீதி ஆண்டவர் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும், உண்டாகட்டும். வாழ்கையை கொடுத்த தேவன் நீங்க சுவாமி. தேவ பக்தியோடு பயத்தோடு ஜனங்களை ஆளுகிறதான இறுதி அவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கிறார்களோ அதெல்லாம் அவர்கள் தேவனுக்கு பயந்து கேட்படிந்து ஆண்டவரே தீர்மானங்களை செய்கிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. தங்களுடைய மனம் போன போக்கில் ஆண்டவரே அழாதபடி அவர்களை வழி நடத்துங்க சுவாமி. இவருடைய கரங்களில் இந்த நாட்களில் வேதம் இருக்கட்டும் சுவாமி. அந்த வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி, அதன்படி நடத்துகிறவளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சகப்பனி. இவர்களுக்கு வேண்டிய ஞானம் புத்தி வல்லமை ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவபரத்திலிருந்து கட்டளையிடுங்க சுவாமி. தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுவோம் ஐயா. தேசங்களின் நீதி இல்லாமல் அழப்படுகிற ஜனங்கள், கண்ணீரோடு தவிக்கிற ஜனங்கள், நீதிகள் புரட்டப்பட்ட நிலையில் ஆண்டவரே அங்கலாய்க்கிற மக்கள் இறக்கம் செய்யப்பவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல நீதி செய்கிற தலைவர்களாக இவர்கள் மாறட்டும். அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துளைக்கப்படட்டும் சுவாமி. நீதி உள்ள வருவோ ஆண்டவர் ஆளுகை தேசங்களை ஆளுகை சேர்த்து அப்பனே அவருடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிக்கும்படியாய் வந்து கொள்ளுறோம் அப்பனே இவர்களுக்காக வந்து கொள்ளுறோம் தேசத்தில் உள்ள அதிகாரங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரை ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் எங்கெல்லாம் தேசத்தை ஆண்டவரை காத்துக்கொண்டு நிற்கிறார்கள் சுவாமி இவர்கள் எல்லாம் நீங்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர் இவர்களுக்காக வேண்டிக்க வேண்டிய வெள்ளத்தை சுகத்தை சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி கொடுத்த பொறுப்பை உத்தரவாதத்துடன் செய்ய ஆண்டவரை இவர்களை நடத்துங்க சுவாமி இவர்களுடைய குடும்பங்கள் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்வோம் இந்த நாட்களில் குடும்பங்கள் எல்லாம் மனந்திரும்பட்டும் ரசிக்கப்படட்டும் தகப்பனே அங்கிருந்தாலும் ஆண்டவரை அவர்களை பாதுகாத்து நடத்துங்க சுவாமி இப்படியாக தேசத்தில் உள்ள தலைவர் அதிகாரங்கள் ஒன்றுக்காம் வேண்டிக் கொள்வோம் ஐயா தேசங்கள் பஞ்சங்கள் ஆண்டவரே தகப்பனே அந்த நாட்களில் பெருகி கொண்டே போகும் வாழ்வாதாரங்கள் இல்லையப்பா வேலை இல்லையப்பா ஜனங்களுடைய போராட்டங்கள் அப்பா கூக்குறல் அப்பா வறட்சியல் அப்பா ஆண்டவரே ஏற்றுக்கு காரணமாயிருக்க எல்லா குற்றங்களும் சாபங்களும் கத்தாவை முறிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த தேசத்தின் மக்களுக்கு ஆண்டவரே பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்பட தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி இவர்களுடைய கூப்பிடுதல் இவருடைய கூக்குற போராட்டங்கள் தேவனே எங்களை நோக்கி கூப்பிடுறதாய் மாறட்டும் சிரமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டு இவர்கள் உங்களை நோக்கி பார்த்தா சிரமத்தை கொடுப்பேன்னு சொன்னவரே நீங்க சிரமத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவர்கள் உங்களை நோக்கி பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஆண்டவர் இந்த தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தேசங்களுக்காக வேண்டிக் இரவே செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா பஞ்சங்கத்தில் ஆண்டவரே ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் அப்பா கூடியப்பா எங்கெல்லாம் தவித்து கொண்டுக்கிறார்கள் தகப்பனே கண்ணோக்கி பாருங்கப்பா சீன் கொடுமை ஆண்டவர் இறக்கத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே வேணாந்தரத்துல பசினா ஜனங்கள் தொய்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை போய் தனுப்பின தேவன் மாறாதவர் அப்பா நீங்க மாறுவதில்லை ஆண்டவர் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அதன் அதன் காலத்தில் நேத்திரியாக நடப்பிக்கிற தேவன் சுவாமி நீதி நியாயம் உடைய சிங்காசனமா இருக்கிற சுவாமி தகப்பனே இல்லாமல் தவிக்கிற மக்களை ஒரு விஷயம் மன்னித்து மன்னித்து இறக்கும் செய்யுங்கப்பா இவர்களுக்கு வேண்டிய போஷக்கள் இவர்களுக்குரிய உணவை ஆண்டவரே கட்டளையிடுங்க சுவாமி உணர்வுகளை அறிந்த தேவன் சுவாமி இவர்களுடைய பசியின் உணர்வுகளை அறிந்த தேவன் சுவாமி இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க வேதத்தை இவர்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களா கீழ்படிவார்களா இவர்களுக்காக வேண்டி நன்றி சொல்லுவோர் நன்றி சொல்லுவோர் நன்றி சொல்லுவோம் இந்த நாட்களில் நிற்கிற இந்த பொல்லாங்கான காலத்தில் இந்த கொடுமையின் காலத்தில் இந்த அக்கிரமமான காலத்தில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா இந்த ஊழியர்கள் எல்லாம் உண்மையோடும் காரத்துவத்தோடும் ஊழியன் சீர்களா இருக்கட்டும் ஊழியன் சீர்களா இருக்கட்டும் சுவாமி எல்லா போராட்டங்கள் மனுஷ போராட்டம் பிசாசின் போராட்டம் வஞ்சனையான போதனைகளின் போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே இவர்களை காத்து கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி எல்லாவற்றிலும் நிற்கத்தக்க வெள்ளத்தை கட்டளையிடுங்க சுவாமி வெள்ளத்தை கட்டளையிடுங்க சுவாமி வெள்ளத்தை கட்டளையிடுங்க சொந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த நாட்களில் ரெட்டிப்பான வல்லமையினால் அபிஷேகித்தனாலும் ஆண்டவர் ஊழியர்களாய் மாறட்டும் இவருடைய வழிகளில் உள்ள காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு தேவனுக்கு ஊழியன் செய்கிறவளாய் ஆண்டவரே தேவராஜ்யத்திலே நிற்கிறவர்களாய் எப்பொழுது நிற்கட்டும் சுவாமி இந்த ஊழியக்காரர்களுக்காக நிற்கிறோம் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி சிட்டிப்பான வல்லமையோடு நிற்கட்டும் சுவாமி அத்தாவே இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆண்டவரே இவருடைய வழிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் பலப்படுத்தும் பலப்படுத்துங்க ஆசீர்வதி சகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பா விழுந்து போனவர்கள் ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்பா வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே விழுந்து போற ஊழியர்களையும் விசுவாசிகள் உண்டு சுவாப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போறவர்கள் சுவாத்து நிலையில் திரும்பவரே, இவர்களை ஆண்டவரே நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்வோம் சுவாமி. பெற்றோரை காத்துக் கொள்ளவும், விசுவாசத்தை காத்துக் கொள்ளவும், ஆண்டவரே ஊழியத்தை காத்துக் கொள்ளவும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அன்னைங்க சுவாமி திரும்பமா எங்களுக்குள் வரட்டும் சுவாமி. தங்களோட வழிகளை ஆண்டவரே எங்களுடைய பூ கொடுக்கட்டும் சுவாமி. சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். சத்ருவாகனன் வஞ்சித்து போ, இவர்களை கொள்ளை கொண்டு போய்விடாதபடி வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, சத்துவத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சகப்பனே, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு சகப்பனே. இந்த நாள் சபைகளுக்காக வேண்டி கொள்வோம்னே, சபைகளுக்கு நீங்க கொடுத்த விலை அதிகமாண்டவர்த்தினால் கொல்லப்பட்ட சபைகள், இந்த சபைகளை கொண்டுக்காம வேண்டிக் கொள்வோம் சுவாமி. எங்கெல்லாம் ஆண்டவரே கூட சபைகள் இருக்கிறது சுவாமி, நீங்க தானப்பா சபை சபைக்கு தலைவரா இருக்கிறீங்க. இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் சகப்பனே, கூட வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமல்ல சபைகளாக, மனவாட்டி உள்ள மனவாட்டியான சபையாக, பரிசுத்தமுள்ள சபையா, கரைகரையற்ற சபையா ஐயா நீங்க எடுத்துக் கொள்ளப்பட வருகிற சபையாக ஆண்டவரே. ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களை ஆயத்தப்படட்டும் சுவாமி. சபையில் நிற்கிறவர்கள் ஆண்டவரே ஒரு மனமும் அன்பும் உள்ளவர், சபையை கட்டுகிறவர்களாய், பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் ஆயத்தப்படட்டும். கூட வருகையை எதன் நோக்கிறவர்களாய் ஆயத்தப்படட்டும், குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படட்டும். ஒவ்வொரு சபைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைக்காக வேண்டி, சபையில் நிற்கிற போதொரு மாருக்காக, உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் தாங்குங்கப்பா, வெலப்படுத்துங்கப்பா, பரிசுத்தில நடத்துங்கப்பா, சபையை மேய்க்கத்தக்க பலனை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி, இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டி ஆண்டவரே, சாட்சியுள்ள குடும்பங்களாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியான குடும்பங்களாக, இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் குடும்பங்களும், ஊழியக்காரரும் குடும்பங்களும், போதர்மாரோட குடும்பங்களும், விசுவாசிகளின் குடும்பங்களும் மாற வேண்டும் அடிப்பிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் கூட கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா. அப்பா எங்களுடைய நீதி அல்ல சுவாமி, மனுஷருடைய நீதி அல்ல ஆண்டவரே, கிருபைதானப்பா. சொல்லுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ள ஆண்டவரே. இந்த நாளில் சாட்சியத்தின் சுவிசேஷம் சால ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படவன் அப்பா பலவன்புள்ள தேவன் சுவாமி. ஒருவர் தான் கட்டு போது உங்களுக்கு சித்தம் அல்ல ஆண்டவர், நீங்க ஆண்டவர். அதற்காக உங்களோட ஒரே குமார் இந்த பூமிக்கு தந்தீங்க சுவாமி. அக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் மனந்திரும்ப வேணும் சுவாமி, மனந்திரும்பும் ஆண்டவரே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டுமோ அந்த இடங்களிலெல்லாம் நீங்க அனுப்பி கொண்டிருக்கபடி நான் நன்றி சொல்லுறோம். அதுக்குரிய காலங்களை தந்திரக்னால் வளர்ந்து பகமாய் ஆண்டவரே, மீடியாக்கள், ரேடியோக்கு, டெலிவிஷன், போன்கள் என்று ஆண்டவரே எவ்வளவு காரியங்களை நீங்க இந்த காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு விதமாய் ஆண்டவரே எங்களை வார்த்தை சொல்ல முடியும், அவ்வளவா செல்லுறபடினா நன்றி சொல்றது. நடத்துறவர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளணும், வேண்டிக்கு உண்மையோடும் மேதியோடும் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்யட்டும் சுவாமி, இந்த ஊழியங்களை செய்யட்டும். அவருடைய தேவைகளை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி, பார்த்துக் கொள்ளுங்க. இன்னுமாய் அழைக்கப்பட்ட கொத்தனா கிராமங்கள் உண்டு சுவாமி. இவைகளுக்கெல்லாம் நிற்கிற ஊழியர்கள் வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, இங்க உள்ள ஊழியர்கள் அவசியங்கள் ஒவ்வொருக்காம தாங்குங்கப்பா. கண்ணீரோடு எவ்வளவு தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி, நிற்கிறார்கள் சுவாமி, நிற்கிறார்கள் தேவைகளை சந்திக்கிற மக்களுக்கு கொடுங்கப்பா. தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு சுவாமி. தேவையோடு நிற்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன் நீங்க. ஆசீர்வதிங்க, கொடுக்கிற ஜனங்களே ஆசீர்வதிங்க, ஆரத்துமுள்ள மக்களே ஆசீர்வதிங்க. அப்போ அந்த காலங்கள் இருக்கிற மக்களுக்காக வந்து அன்பு தணிந்து போன காலம் தகப்பனே, அன்பு தணிந்து போன காலத்துல ஆண்டவரே, ஜனங்களுடைய வாழ்க்கை, ஜனங்களுடைய வாழ்க்கை தாரமகான வாழ்க்கை, கீழ்படியாத வாழ்க்கை, இறக்கமற்ற வாழ்க்கை ஆண்டவரே இறக்கம் செய்யுங்க அப்பா. இவர்களை மாற்ற வல்ல தேவன் நீங்க தான் அப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவரே, பிரிந்த பெற்றோர், பிறந்த பிள்ளைகள், கண்ணீர் ஆண்டவர், கண்ணீர் ஆண்டவர், கண்ணீர் ஆண்டவர். உங்களுக்குத்தான பாறுதலும் சகாயமும் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தங்களை தாழ்த்துவார்களாக, தங்களை தாழ்த்தி ஆண்டவர், உங்களிடமாய் திரும்பி ஆண்டவர், ஐயா மன்னிப்பை பெற்று சமாதானத்தை பெற்று குடும்பத்தில் முடிவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம். இந்த குடும்பங்களுக்காக, உறவுகளுக்காக வேண்டிக் கொள்றோம். ஒரு விஷயாண்டவரே பின்னாரியாக உங்களோட அன்பை உங்களோட வருகைக்கு முன்பாக ஜனங்கள் மேல் ஊற்றும்படியா அப்படி. உங்க அன்புதான் அப்பா சாலத்தையும் தாங்கும், சாலத்தையும் சளிக்கும், எல்லாவற்றையும் செய்ய வல்லவது உடைய அன்பு. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்ப மன்னிப்பு அப்பா, மன்னித்து ஆண்டவரே இவருடைய குடும்பம் பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு செய்யறக்கும் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளை கண்ண வைக்கிப்பாங்கப்பா. இந்த வாலிப வயதில் ஆண்டவரே, இந்த காலத்தில் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள், இந்த கொடுமையான காலத்தில் ஆண்டவர், இந்த வாலி புள்ளிய கட்டல் இந்த ஆண்டவரே சிக்கி சிதறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாள் சுவாமி. என் தகப்பனே திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க. மனிதனால் முடியாத ஆண்டவரே, மனிதனால் ஒத்தராய் உங்களை நான் சகலமும் முடியும். சகலமுடி மன்னிப்பு இறக்கம் ஆண்டவர் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. இந்த வாலிய புள்ளிகள் மேல் இறங்கி ஆண்டவர் கத்தாவே இவர்களை திருப்பி கொண்டு வாங்க. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. இந்த பெற்றோர்களும் குறிப்படியாமையினால் ஆண்டவரே இருக்கிற குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளும் சுவாமி. மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த வாழை பிள்ளைகள் வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் கிருபை, கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா. அப்பா தேசங்களுக்காக வேண்டி, இரண்டு தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இந்த தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே. நீங்க போரிடமெல்லாம் வெளிச்சம், உங்களோட வார்த்தை சொல்கிறவரிடம் வெளிச்சம். அப்படியான காலம் ஆண்டவரே, இந்த தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை கண்டு இடங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்று உங்களோட வருகை காத்தமுள்ளவர்களாய், உங்களோட வருகை சேர்க்கப்படுவதாய் மாறுவேன். ஜனங்கள் எல்லாருக்கும் இரண்டு தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளவும், இந்திய தேசத்தில் இருக்கிற கோடி மக்கள் ஆண்டவர், கோடி மக்களான இருளின் ஆதிக்கத்தில் இருந்து அந்த வாரத்தில் இருந்து அவர்கள் எல்லாம் சிறைப்பட்டிருக்கிற ஆண்டவரே காலங்களில் இருந்து எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேண்டிக் கொள்வோம் இலங்கை தேசத்துக்காக, வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. எங்களை இலங்கை தேசம் மாற வேணும், சிறையில் புடைக்கப்பட வேணும் சுவாமி ஆண்டவரே. அதுக்கு நீங்க தான் அப்பா வேணும். எல்லா சிறையிருப்புகளை மாற்றி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, வாழ்வடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், தேசத்துக்காக வேண்டும் ஜனாதிபதி ஆண்டவர் மந்திரி சபையை பாதுகாத்துக் கொள்ளும், நீதியும் நியாயம் ஆண்டவர் ஆளுகையில் வரட்டும் சுவாமி. அரட்டும் சுவாமி, காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க செய்யறபடினால் நன்றி சொல்லுறோம் சுவாமி. நன்றி செய்வர்களுக்காக வேண்டி பிரியா, விலங்கை தேசத்துக்காக வேண்டி அப்பா, அந்த கடல் தேசத்துக்காக வேண்டி நாங்க வாழ்ற தேசம் ஆண்டவரே. இவர் கிறிஸ்தவ நாடு ஆண்டவர், மிஷனரிகளினால் ஒளியக்கரணும் அந்த தேசத்துக்காக கண்ணீரிட்டார்கள் சுவாமி. அலங்காலி நின்றார் சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு உள்ள எல்லா விக்கிரக ஆராதனைகளும் பாவங்களும் பொய்களும் களியாட்டுகளும் காம விகாரங்கள் போலிகளும் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அசுத்தமான காரியங்களும் எந்த அகப்பன் எந்த அகப்பன் எங்களுடைய நாமத்தினால் எங்களுடைய நாமத்தினால் ஏசுன்ற நாமத்தினால் தேசத்தை விட்டு நீங்க முடியா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நீங்க முடியா வேண்டி ஒரு தேசத்து மக்கள் இங்க இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் எல்லாருடைய கண்களும் திறக்கப்படட்டும், சிச்சிப்பை காண்டு கொள்ளட்டும் சுவாமி, வாழ்வை கண்டு கொள்ளட்டும் சார். எங்கெல்லாம் சிறப்பட்டு இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில உதவி செய்யுங்க சார். நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஜெபிக்கிறோம் சுவாமி, ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நாங்க சொந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த அனுவசரியை கொண்டு அந்த ஊழியருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே ஒரு குடும்பத்தை நீங்க நடத்தி வந்தீங்க சுவாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இம்மட்டுமா நீங்க கனப்படுத்தி இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தை தருகிறோம். சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்களில் அப்பா உங்களுடைய வருகை நாட்களில் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து உங்களுக்காக ஓடிய ஓட்டத்தை ஓடி மடி கிருபசிங்கனுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்பனே நேற்று நம்ம ஆண்டவரோட புத்தகம் வெளியிட்டு இருந்த ஆண்டவரே சௌகரிக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும். அப்பா எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே ஐயா உங்களோட வழிகள் தானப்பா ஆசீர்வாதம், உங்களோட வழிகள் தானப்பா ஆசீர்வாதம். உங்களோட வழிகளின்படி உங்களோட சித்தத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி அதுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே அதை நீங்க மயமைப்படுத்தின அப்படின்னா நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேவைகள் சந்திக்கப்படட்டும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தாவே இந்த ஊழியத்துக்கு தேவையான காரியங்களும் ஆவியானவரை நீங்க வழி வச்சு கொடுங்க சுவாமி. ஒரு மனுஷ வழி வேண்டாம் சுவாமி, ஒரு மனுஷனுடைய வழி வேண்டாம் ஆண்டவரே. அவியானவரே நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அதை செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. தேவைகளை சந்தி எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு சிக்கனம் தகப்பனே. இந்த பூமியில ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற காலத்தை ஆண்டவரே நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க சுவாமி, நடத்தி கொண்டிருக்கிறீங்க சுவாமி. உங்களுடைய காலத்துல லாபத்தையும் தந்திருக்கிறோம் சுவாமி, தந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை பூரண சமாதத்தோடு காத்து கொள்ளுறீங்க சுவாமி, காத்து கொள்வோம். நாங்க நன்றி சொல்லுறோம், கோடி நன்றிகள் அப்பா, கோடி நன்றிகள் அப்பா. அவங்களை தரை மட்டும் தாழ்த்தி நன்றி சொல்லுறோம். நன்மைகள் கிருவிகளுக்காக நன்றி சொல்லுவோம். நாங்கள் மாத்திரமான நாங்கள் மாத்திரம் சுவாமி. எங்களை தாழ்த்தி எங்களிடத்தில் மன்னிப்புகளும் இருக்க கணமும் துதி மயிமை நீங்க தான் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அங்கல்ல விதாமி. ஆமி ஆமி ஆமி
0: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து வாழ்த்தி ஆசீர்வதித்திருக்கிற வாசவானவர்களையும் சகோதரி ஜனத்தவர்களுக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். தோடு மீதியான ஜபங்களுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே உங்களை ஒப்பித்துக் கொண்டு நாளைய நாளிலே நீங்கள் இணைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீர்கள். புத்தங்களை எதிர்மூகமாக சந்திப்போம். கோட் பிளஸ் அம்மா. ஆமீன்
1: ஆமீன். கத்திரங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்
0: ஆமீன் ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் விசாக்கா கனடாவிலிருந்து இணைந்தார்கள், ஜெபித்தார்கள். கத்தனே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி 11வது வருடத்துக்களே கடந்து செல்கிறது. அவருடைய செலிப்ரேஷனிலே கலந்து கொள்ள ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.
2: எங்கள் ஊழியத்தின் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய் எஸ்வே ஊழியர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கிருபை பெறுகிறோம். நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கார் பெலிசம் கத்தரோடு இருப்பாராக. கத்தோடு நாமம் மகிமைப்படுவாராக. எங்களுக்கு அந்த நல்ல நேரத்தை கொடுத்ததற்காக கத்திற்கு ஸ்தோத்திரம். கத்தோடு நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
3: ஆமென், ஆமென். தேங்க் யூ பிரதர். கத்தர் உங்களையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களோடு கூட இணைந்து தொடர்ந்து கத்துடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் தெய்வ நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் மகிமையாய் வருகிற நாட்களிலே ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஐயா. கலந்து நேர்களை இப்பொழுதும் நீங்கள் இணைந்திருப்பது எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற சிறப்பு நேரலை ஆராதனை. கத்துடைய பெரிதான கிருபையினாலே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் 10 ஆண்டுகளை நிறைவு செய்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் கொடுத்த மகா பெரிய அந்த கிருபையை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தெய்வ ஊழியர்கள் இணைந்து இந்த ஊழியத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து வருகிறார்கள். அப்படியாக தொடர்ந்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்திலிருந்து எசமனே பிரேயர் ஹவுஸுடைய சாவகராயிருக்கிற அன்பு ஊழியர் பாஸ்டர் அகஸ்டின் சாலமன் ஐயா அவர்கள் ஒரு குடும்பத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த சிறப்பு நிரலை நிகழ்ச்சிக்கு நேராக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்க தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
4: நன்றி சிஸ்டர். இந்த நல்ல நாளில இந்த ஆனிவர்சரி மீட்டிங்கை நம்ம அனுசரிக்கின்ற இந்த நாட்களிலே ஆண்டுடைய பெரிதான கிருபையில ஆண்டுடைய ஆண்டுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த ஆரம்பத்துல ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தி அந்த இன்பமாய் ஸ்தோத்தரிப்போமாக என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம்.
5: இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தி அந்த இன்பமாய் ஸ்தோத்தரிப்போமாக.

0: എന്നെ മാസ്തോത്തരിപ്പോ മാറേ.
1: இந்த ஸ்கைப்ரே இன்டர்நேஷனல் எப்ப முடியும்? 10 ஆண்டுகளை முடித்து 11வது ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைத்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளில் கிருபையாக ஆண்டவர் கரம் பிடித்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்துல ஆரம்பத்துல ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிசேஷகர் அமல்ராஜா அவங்க இதுல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்துல உலக அளவுல இந்த செய்தியை கொடுக்கணுன்றது என்ன, சின்ன வயசுல 22 வயசுல நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவரிடத்துல பல மணி நேரங்கள் நான் ஜெபித்து இருக்கிறேன். என்னுடைய ஜப நேரமே காலை விடியற்கால 2 மணிக்கு 2 இருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல வனாந்திரமான இடத்துக்கு போய் ஜெபிப்பேன். அந்த நாட்களில நான் ஜெபித்த அந்த ஜபம் அந்த நாட்களில தரிசனமாக அங்கே நிறைவேறுகிறத நான் பார்க்கிறேன். அந்த கால உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசு ஆண்டவரை போலவே இந்த ஊழியத்தை செய்யணுன்றது இந்த விருப்பம். ஆனா அமல்ராஜாயா அந்த நானும் என்னுடைய மனைவியும் இங்க ஆம்பூர் பகுதியில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கெச்சமேன பிரேயர் ஹவுஸ் ஏற்கனவே ஒரு 37 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றன. அநேக ஊழியர்கள் இதிலிருந்து எழும்பியிருக்கிறாங்க. அதில் ஒரு அமல்ராஜாயாவும் அங்கே ஊழியர்காரராக இருந்து இந்த அருமையான இந்த ஸ்கைப்ரே இன்டர்நேஷனல் எஃப்எம் ஊழியம் மற்றும் காஸ்போ எஃப்எம் ஊழியத்தோடு இணைந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. வேதாகமத்தை முறையா கற்கவும், வசனங்களை நல்லா மெமரி பண்ணவும், செய்திகளை நன்றாக கொடுக்கவும், இதன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை எங்கள் வாழ்க்கையில சாட்சியாக நாங்கள் கண்டிருக்கிறோம். திருச்செல்வமாயாவோடும் மஞ்சள் அம்மாவோடும் ஸ்டல் அம்மாவோடும் எபினேஸ்வரையாவோடும் நிறைய அதிகமான ஜப பங்குதாரர்களாக நாங்கள் ஜபித்து இந்த ஊழியத்தை நடத்த முடியாத ஒரு பெரிய கிருபை. உலக அளவில் அநேகர் எங்களோட கூட தொடர்பு கொள்ளும் போது அது நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். கத்ததாமே இந்த ஊழியத்தை வருகிற 11வது ஆண்டு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இந்த ஆண்டுக்கான புதிய ஆண்டுக்கான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகத்துல 11வது அதிகாரம் வசனங்க 10, 11, 12 வாசிக்கும் போது, நீங்க சுதந்திரிக்க போகிற தேசம் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே விதையை விதைத்து கீரை தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சுகிறது போல உன் காலம் நீர்ப்பாய்ச்சலாய் நீ கடந்த சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல வைக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி, இந்த வருஷத்தின் துவக்கத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நான் என்ன பேசணும்னு சொல்லி காத்திருக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை அழக கொடுத்தார். இந்த புதிய ஆண்டுல இந்த ஊழியமானது அந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு தேசம், அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கிற தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இந்த புதிய ஆண்டுல எப்பொழுதும் இந்த ஊழியத்தின் மேல இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு 4 காரியங்கள். இதுல ஆபிரகாமுக்கு 7 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தா கூட இதுல பார்க்கும் போது ரொம்ப சிறப்பான வாக்குத்தத்தங்கள். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. நித்திய ஜீவனையும் பரம காணனையும் புதிய எருசலேமையும் அந்த பரலோக வாக்கியத்தையும் ஆண்டவர் வாக்களித்து இருக்கிறார். ஆமே, அதை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள போகிறோம். எப்படின்னா நம்முடைய விசுவாசத்தினால. இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு நன்மையின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, தேசங்களை ஆண்டவருடைய பக்கமா திருப்புகிற ஆண்டாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த என்னன்னா இந்த இன்னொரு காரியம் கூட ஆண்டவர் இதுல பார்க்கிற காரியம், இந்த நான்கு காரியங்களும் அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, பிரியமானவனே உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் சொல்லி மூன்று யோவான்ல சொல்லியிருக்கிற வண்ணமாக இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதுல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, மலைகள் உள்ள ஒரு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அந்த சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கும். இந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் என்று சொல்லும் போது ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கும்போது உன்னதமான ஜப ஜீவியத்தை இது காண்பிக்கிற ஆண்டவர் இயேசு மலைகளுக்கு சென்று இரவு முழுவதும் ஜபித்ததை நாம பார்க்கிறோம். அதிகாலையில மாலையில எப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கும் போது அவர் ஜபத்துல தரித்திருக்கிற ஒரு இடம். ஆகவே இந்த ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம பார்க்கும்போது மலைகள் உள்ள தேசம் என்று சொல்லும் போது நம்முடைய உன்னதமான ஜப ஜீவத்தை காண்பிக்கிறது. ஜபிக்கிறவர்களாக தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நம்ம இந்த புதிய ஆண்டுல எடுத்து பயன்படுத்துவராக. இதுல பார்க்கும்போது இந்த மலைகள் உள்ள தேசம் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவனுடைய முதலாவதாக காணப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன, தேவனுடைய வலது பாரசத்துல வித்திருக்கிறவருடைய மேலான ஒரு இடத்தை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். இரண்டாவது உலகத்துக்கும் அந்த பாவத்துக்கும் மறித்த அந்த அனுபவம் பாதுகாத்துக் கொள்ளும்படியான ஒரு அனுபவமாக இருக்கின்றன. மூன்றாவது இதுல பார்க்கும் போது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ள மறைக்கப்பட்டதை இந்த வாக்குத்தத்தத்துல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதா இதுல நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம்னா, இது பள்ளத்தாக்குகள் உள்ள ஒரு தேசம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கின்றன. பள்ளத்தாக்குகள் என்று சொல்லும் போது நம்முடைய தாழ்மையை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரு தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி, அதாவது சிலுவையின் மரண பரியந்த தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். அப்போ அந்த பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம் என்று சொல்லும் போது தாழ்மை உள்ளவங்க, அந்த சாந்த குணம் உள்ளவங்க, தேவ அன்பினால நிரப்பப்பட்டவர்களாக ஆவிக்குரிய கனிகளை அவங்க கொடுக்கிறவர்களா இருப்பாங்க என்று சொல்லி இந்த இரண்டாவது காரியத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறத பார்க்க. தாழ்மை எப்பொழுதுமே நம்ம தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவனுடைய தாழ்மை, ஆண்டவர் அவர் எவ்வளவு மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினார். ஆமே, அவர் தேவாதி தேவன் தான், ஆனா அவர் தன்னை தாழ்த்தினதை பார்க்க. மூன்றாவது வானத்தின் தண்ணீரை மழையை குடிக்கிற ஒரு தேசம் என்று சொல்லும் போது இது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஜபம் மாத்திரமல்ல, தாழ்மை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை இது காண்பிக்கிறது. இது பாருங்க, அநேகர் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை காய்ந்து வறண்டு போயிருக்கிறத பார்க்க. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தை என்ன சொல்லுன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க வானத்தின் அந்த தண்ணீரை அந்த குடிக்கிற ஒரு தேசம், அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கனிகளினாலும் இந்த புதிய ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமா தருகிறேன்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, அது விசாரிக்கிற தேசம் என்றும் சொல்றார். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். கர்த்தர் நம்ம கருத்தோடு விசாரிக்கிறார். இந்த புதிய ஆண்டுல, இந்த 2026 நம்ம இருந்தாலும் கூட இந்த ஸ்கைப்ரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் ஊழியத்துக்கு இது 11வது ஆண்டு. ஆண்டவர் சிறப்பாக இந்த ஆண்டுல நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமே, இதுல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்றார். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற ஆனப்படினாலே நம்முடைய எல்லா பாரங்கள், நம்முடைய கவலைங்க எல்லாவற்றையும் அவர் மேல நம்ம வைத்துவிடும் போது ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆமே, உங்களை கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. சங்கீதக்காரன் கூட சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்றார். அப்போ கர்த்தர் நமக்கு விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால நம்ம எதை குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐந்தாவதாக கர்த்தருடைய கண்கள் இந்த நம்ம பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு பாருங்க உலக பிரகாரம் பார்க்கும்போது உண்டியவனாக கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உண்மையில நோக்கமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் பார்க்கும் போது நிறைய அந்த ராடர் அந்த கருவியை வச்சு வெளியே இருந்த உள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, ரொம்ப பூமிக்கு அடியில என்னென்ன இருக்குதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த சாதாரணமா மனுஷனுக்கு கொடுத்த இந்த ஞானத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா ஆண்டவருடைய கண்கள்ல எப்பொழுதுமே நம்ம பதிந்திருக்குன்னு சொன்னா நமக்கு ஒருவேளை எதிரிங்க சத்துருக்கள் வராங்கன்னா நம்ம பாதுகாப்பாரு. அதே நேரத்துல நம்ம பலவீன போடும் போது நம்ம பலப்படுத்துவாரு. இந்த ஊழியத்தின் பாதையில திரளான ஜாதி ஜனங்களை நமக்கு கொடுப்பாரு. இது ரொம்ப ஆண்டவர் நமக்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதுல சகரியா புத்தகத்துல கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுன்னா 10:10 துக்கத்தோட அல்ல மகிழ்ச்சியோட என்று சொல்லப்பட்டிருக்கு. பூமி எங்கும் உள்ள சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் அந்த செர்வாபாலியனுடைய கையில இருக்கிற அந்த தூக்கு நூல சந்தோஷமா பார்க்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எந்த காரியத்தை குறித்தும் இந்த புதிய ஆண்டுல பயப்படாம கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கி இருக்கிறபடினாலே வசனம் அந்த 2:4 கூட 16:9 சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படியே அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய கர்த்தருடைய பார்வையில நம்ம எப்பொழுதுமே இருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியம் சிறக்கும், ஆசீர்வதிக்கப்படும், திரளான ஜாதி ஜனங்க ரட்சிக்கப்படும். ஆண்டவர் இந்த ஊழியத்தை மென்மேலும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக என்னுடைய துணைவியார் அவங்க ஜெபிப்பாங்க, ஜெபித்து இந்த காரியங்களை நம்ம முடிக்கலாம்.
0: நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரி மஞ்சுளம்மா, திருச்செல்லம் ஐயா இணைந்து இந்த ஊழியத்தை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறதான காஸ்பல் ஊழியத்தின் ஸ்தாபகர்கள் செல்லம்மா, எர்னேஸ்ட் ஐயா, இவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்த பிறகு நாங்கள் உண்மையிலேயே பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் அவர் தேவனா இருக்கிறார் என்பதை இந்த ஊழியத்தின் மூலமாக அதிகமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா எங்கேயோ இருக்கிற எந்த தேசத்திலயோ இருக்கிற அநேகரோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களோடு கூட இணைந்து அவருடைய பாரங்களை நாங்கள் கேட்டறியும்படியாக, எங்களுடைய பாரங்களை அவர்களுக்கு சொல்லும்படியாக, அவர்களுக்காக நாங்கள் செபிக்கும்படியாக, எங்களுக்காக அவர்கள் செபிக்கும்படியாக என்று பல தேசங்கள் இருக்கிற நிறைய ஊழியக்காரர்களோடு கூட நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. அநேகருக்காக ஜெபித்திருக்கிறோம், அநேகர் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்ல. அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது. உண்மையிலேயே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் ஸ்தாபகர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உண்மையிலே இந்த புதிய ஆண்டு அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். கடந்த ஆண்டுகள் முழுவதுமாக நம் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாத்து வந்தார். இனி வரப்போகிற இந்த புதிய ஆண்டு உண்மையிலே இத்தனை ஆண்டுகளை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அற்புதங்களை பார்ப்பீர்கள். இதையெல்லாம் கடந்த ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம், தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து சேரும். கர்த்தரப்படியா உங்களை மேன்மேலும் உயர்த்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு புறமை ஸ்தோத்தரிக்கிறப்பாம். ஆண்டவரே, கடந்த 10 ஆண்டு முழுவதுமாக முழுமையாய் ஆண்டவரே இந்த எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களை கத்தனர் ஆசீர்வதித்து வந்தீரே, அதற்காக நம்ம நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றி ராஜா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திருந்து உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். முழு இருதயத்தோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், முழு ஆத்மாவோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், முழு பலத்தோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், முழு மனதோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், முழு அன்போடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்து வந்த பாதையில திரும்பி பார்த்து கர்த்த நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து நினைத்து உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டைக்கான கிருபை செய்திருக்கிறப்பா, உமக்கு நன்றி. ஆனால் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக, கிருபையின் ஆண்டாக, உன்னத ஆண்டாக அவர்களுக்கு கர்த்தனை கூட்டி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனான தாமே அவருடைய எல்லா வேண்டுதல்களையும் கேட்டு எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லாவற்றையும் நிறைவான பாதையிலே நடத்தி செல்கிறீராக தகப்பனே. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறீர்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த 11வது ஆண்டை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுவீராக கர்த்தர். தாமே பிள்ளைகளுக்கு முன்பாக நீ கடந்து போகும்படியாய் செபிக்கிற தகப்பனே. ஆமா ஆண்டவரே, நீ கடந்து போனால் எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும் ஆண்டவரே. குன்றுகள் தகர்க்கப்படும் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அப்படியாக தகப்பனே முன்னே போய் கோணனால எல்லாவற்றையும் செவ்வையாக்கி பாதையை கர்த்தர் இவளுக்கு சமப்படுத்தும்படியாய் செபிக்கிற தகப்பனே. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இந்த புதிய ஆண்டிலேயவர்கள் பிரகாசிக்க கர்த்தனை கிருபை செய்யும்படி ஆயிச்சுவிக்கிறப்பா. முத்திரை மோதிரமாக திகழனை கிருபை செய்யும்படி ஆயிச்சுவிக்கிறோம். எச்சமின செபுக்குழுவாக தகப்பனே நாங்கள் இணைந்து பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டிலே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உணர்த்துகிறோம். தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, எல்லா எதிர்ப்புகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக, எல்லா சத்ருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, எல்லா நிந்தைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினை கடிந்து விரட்டி அடிக்கிறோம். இந்த கிருபை சூழ்ந்து கொண்டு இந்த புதிய ஆண்டு விடுதலையோடு கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையோடு கூட இந்த ஆண்டை நீ நடத்தி செல்லும்படி ஆயிச்சபிக்கிறப்பா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு புதுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தின் அத்தனை வாக்குத்தங்களும் பிள்ளைகளுக்கு நிறைவேறும்படி ஆயிச்சபிக்கிறோம். இணைந்து பயணிக்கிற ஆண்டவரே, காஸ்பல் டிவி ஆண்டவரே, ஊழியர்களுக்காக நிறுவனங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தரவளை ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தின் ஊழியர்கள் அதிகமாக தேவை. கர்த்தர் சந்தியம், எல்லா தேவைகளையும் சந்தியம். கர்த்தர் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ளும்படி ஆயிச்சபிக்கிறோம். ஆம் தகப்பனே, மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், கே பூமியிலிருந்து ஆழத்திலிருந்து வாங்கும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தரைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். துதிகன மகிமையாவை உமக்கே சேர்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர் பிரதர்.
2: தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர்களை அதிதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக இந்த சிறப்பு நேரலை ஆராதனையிலே நம்மோடு கூட இணைந்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களை வாழ்த்து ஆசீர்வதித்து ஜெபித்த ஊழியர்களுக்கு காஸ்பல் டிவியின் சார்பாக எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த எஸ்பிஎம் காஸ்பல் ஊழியத்தோடு கொடுத்திருக்கிற இந்த ஐக்கியத்திலும் தொடர்ந்து நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வாராக. இன்னும் மகிமையாக ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நல்லதே, இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற சிறப்பு நேரலை ஆராதனை. நமது எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் கடத்தலுடைய பிரிதான கிருபையினாலே 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11வது ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் பாராட்டிய மகாபெரிய தயவை எண்ணி தெய்வ ஊழியர்கள் இணைந்து இந்த ஊழியங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்திலிருந்து வேலூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிற கிறைஸ்ட் சபையினுடைய போதகராயிருக்கிற ரெவரன் ராஜதுரை ஐயா அவர்கள் குடும்பத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பு ஊழியர் அவர்களை இந்த சிறப்பு நேரலை ஆராதனைக்கு நேராக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் ஐயா, நீங்க தொடங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: கேமரா வரல சிஸ்டர், வீடியோ வரலீங்களா சிஸ்டர்?
2: பிரைஸ் லார்ட்,
3: வீடியோ வரல சிஸ்டர். ஹலோ,
2: வீடியோ உங்களுக்கு தெரியுதா பாஸ்டர்?
3: வீடியோ எனக்கு வரலையே, உங்களுக்கு வருதா? எனக்கு வரல
4: வீடியோ. ஆன் பண்ணுங்க
3: வீடியோ. ஏன் வீடியோ ஆன்ல தான் இருக்கு?
2: வீடியோ தெரியுதா பாஸ்டர்?
3: சிஸ்டருக்கு வீடியோ இல்ல, உங்க இதுதான் வருது, உங்க டிஸ்பிளே தான் வருது, வீடியோ வரலையே. வீடியோ வரல, என்ன பண்ணலாம்?
2: கொஞ்சம் கேமராக்குள்ள வந்தேன்.
3: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும்

இந்த 10ஆம் ஆண்டு நிறைவை தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையாக கூடியிருக்கிற இந்த வேளையிலே தேவனுடைய அநாதிகரம் நம் ஒவ்வொருவரும் இருப்பதாக, இந்த நாளிலும் நன்றி செலுத்த வண்ணமாக ஒரு பாடலை பாடி பின்பு நாங்கள் வாழ்த்துறை செய்து அடுத்த ஜெபத்தோடு கூட இந்த வேளையை நாம் கடக்கிறோம்.

கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த நாளிலும் இந்த அருமையான ஊழியத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது, கடந்த 10 வருடங்களாக தேவன் நம்முடைய அநாதி கரத்தினாலே இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். தரிசனங்களை கொடுக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தின் பாதையை நாம் யோசிக்கும் பொழுது, அருமையான எங்கள் தாயார் மஞ்சுளாம் அவர்களுக்கும் திருச்சிரமய்யா அவர்களுக்கும் இந்த பெரிய தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் 10 ஆண்டுகளாக அவர்களை கரம் பிடித்து தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சமயம் இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளவாய் போதுமானவராய் இருக்கிறார், எத்தனை ஆறுதலற்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும், சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானையும், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலையும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையும், மன சஞ்சலத்தில் இருக்கிறவர்களுக்கு மன சஞ்சலத்தை போக்கக்கூடிய ஆறுதலின் மருந்தையும், அநேகருக்கு இப்படிப்பட்ட வாழ்வு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியும் உற்சாகத்தையும் பின்மாற்றத்திலிருந்து விடுதலையும் கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் உன்னதமான பணியை செய்யும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட அருமையான மஞ்சுளாமாவுக்காகவும் திருச்சிலமையாவுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறேன். தேவன் இப்படிப்பட்ட அழைப்புக்காக கொடுத்த அந்த அழைப்பு, அவர் வாழ்க்கையில கொடுத்த அழைப்புக்காக தேவனை துதிக்கிறேன். ஒரு சமயம் வேதத்திலே நாம் பார்க்கும்பொழுது, ஆண்டவர் எரேமியாவை அழைக்கும் பொழுது, நான் உன்னை தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்னே உன்னை அறிவேன் என்று சொல்லி இறைமையை குறித்து சொல்லுகிறார். இறைமையா 1:5 வாசிக்கிறோம். அப்படியாக அருமையான திருச்சிரமய்யா மஞ்சுளாம்மா அவர்கள் தாயின் கருவிலே உருவேற்பதற்கு முன்பாகவே இந்த ஊழியத்தை அவர்கள் செய்யும்படியாக தேவன் அவர்களை முன்குறித்திருக்கிறார். ஒரு சமயம் அவர்கள் அழைக்கப்பட்ட நாளிலே அநேக தடைகள் அவர்களை பார்த்திருக்கலாம், அநேக சோர்வுகள் வந்திருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அநேக உணர்வுகள் அவர்களுக்காக தோன்றியிருக்கலாம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மோசையை அழைக்கும் போது, நான் திக்கு வாயும் மந்த

புத்தி உள்ளவனே என்று சொல்லி எப்படியோ அவர் தன்னுடைய பலவீனத்தை தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறார். அப்படியே இறைமையை ஆண்டவர் அழைக்கும் பொழுது இறைமை சொல்கிறார், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே என்று சொல்லி இறைமை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் யாரை தாயின் வயிற்றிலே அல்லது முன்குறித்தாரோ அவர்களை கொண்டு அந்த காரியங்களை நிறைவேற்றுவரை அவருக்கு எல்லா விதமான உத்தாசைகளையும் உதவிகளையும் செய்யும் தேவனாக இருக்கிறார். அப்படியாக இந்த நாளிலே பார்க்கும் பொழுது மோசேவை ஆண்டவர் சொல்ல உன்னோடு இருப்பேன், உனக்கு வாயாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயோடு இருக்கிறார், இறைமையோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட தன்னுடைய பலவீனங்களை அறிக்கிட்டு அவர்களை கொண்டுதான் உன்னதமான அவருடைய பணிக்காக அவர் பயன்படுத்தினார். அப்படியாக இந்த நாளிலும் அருமையான தெய்வ பிள்ளைகள் மஞ்சுளாமையும் திருச்சிலுமையும் அவர்களையும் இந்த உன்னதமான பணிக்கென்று அவர் அழைத்து அழைப்பில இன்னும் கரம் பிடித்து இந்த 10 ஆண்டுகளாக நடத்தியிருக்கிறார். ஒரு சமயம் மனித பலத்தினால் இந்த காரியத்தை நாம் செய்திருப்போம் என்றால் அது கூடாத ஒரு காரியம். தேவனுடைய அனுக்கிரமும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய வழி நடத்துதலும் அவர்களோடு இருந்தபடியினால்தான் இந்த மகிமையான காரியத்தை தேவன் 10 ஆண்டுகள் கடந்து வரும்படியாக செய்தார். ஆம், தேவன் பயன்படுத்தும் பாக்கியம், பாத்திரங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரங்களாக இருப்பதனாலே இவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பெரிய ஒரு அருமையான ஊழியத்தை தாகத்தோடு செய்யக்கூடிய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையினாலே நடத்தப்படக்கூடியவர்கள். இவர்கள் தன்னுடைய காரியங்கள் எதை எடுத்தாலும் செபிப்போம் செபிப்போம் என்று திறப்பில் நிற்கப்பட்டு செபிக்கக்கூடிய ஒரு மகிமையின் பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஆம், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படக்கூடியவர்கள் எல்லாமே செபத்திலே தரித்திருப்பார்கள். அவர்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருப்பார்கள், ஆவிலே அனலாய் இருப்பார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆம், அநேக நேரங்களிலே காலையில் 5 மணிக்கு எல்லாம் சமயத்திலே அம்மா அவர்கள் ஐயா அவர்கள் என்னோடு பேசுவார்கள். நான் என்ன நேரம் என்று கேட்கும் பொழுது 2 மணி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் தூக்கம் ஏக்கம் எல்லாம் அவருடைய நினைவுகள் எல்லாம் இந்த ராஜ்யத்தை கட்டும் இந்த ஊழியத்தை செய்யும் உன்னத பணிக்கென்று தன் அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தரை இந்த நாளிலே அவர்களை அபீர்வாதமாக ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உன்னதமான இந்த பணியை செய்து ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ளக்கூட இந்த ஓட்டத்திலே இன்னும் பலமையாக செயல்பட்டு மகிமின் கிரீடத்தை பெறக்கூடிய பாக்கியவான்களாக இருக்க தேவனவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அவர்களுக்கென்று நான் செபித்த போது கிடைத்த ஒரு வாக்கு தத்தம் இயேசாயா 58:12 வாசிக்கிறோம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த இந்த ஸ்தலத்தை கட்டுவார்கள், தலைமுறை தலைவரையாக இருக்கும் அஸ்திவாரத்தின் மேல் நீ கட்டுவாய். ஆம், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையான அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதோடு மாத்திரமல்ல தன் சந்ததிகளையும் இந்த ராஜ்யத்தை கட்டும் மாபெரும் ஓட்டத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். ஆம், அதன்படி இந்த வார்த்தையின்படி தேவன் அவர்களுக்கு நல்ல இப்படிப்பட்ட பெயர், பாதைகளை திருத்துகிறவன் என்றும் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் இவர்கள் பெயர் பெறுவார்கள். தேசத்திலே எழுப்புதலையும் மாறுதலையும் கொண்டு வரும் மகிமின் பாத்திரங்களாக தேவன் இவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். இவர்களோடு கைகோத்து நிற்கிற அருமையான ஸ்டெல்லா அம்மாவர்கள், இவினைசெய்யவர்கள் மற்றும் சங்கமும் அதர் எல்லா ஊழியங்களையும் தேவனுடைய கரம் இந்த நாளிலே விசேஷ விதமாக ஆசீர்வதிக்கும். ஆம், 10 ஆண்டுகளிலே இவர்கள் செய்திருக்கிற சேவை எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறது, சமாதானத்தை கொடுத்திருக்கிறது, விடுதலை கொடுத்திருக்கிறது, நம்பிக்கை கொடுத்திருக்கிறது, மன கவலைகளிருந்து போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறது. ஆம், எத்தனை பிரிந்த குடும்பங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள், சோர்ந்து போன மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள், பின்வாங்கி போனவர்கள் ஆண்டவருக்குள் பலன் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையாய் தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கும் துதியின் ஒரு பாத்திரமாக அவர்களை இந்த மீடியாவை தேவன் பயன்படுத்துகிறார்.

0: praise the Lord, Pastor.
1: Praise the Lord.
2: Recording in progress.
0: Amen. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று 10ஆம் தேதி 8ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆவணி மாதம், 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறீர்கள். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவளை எங்களுடைய இந்த ஊழியர் பாஸ்டர் பொல்லூயிஸ் கரன் அவர்கள் பின்னியல் திருச்சபை சார்பாக கோலார்த்தம் கோயில் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் அவர் கூட எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் இந்த ஊழியர் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: God bless you, brother. Amen. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளில கூட உங்கள் மதிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்றால், திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பில் யாக்கோபு எழுதின புத்தகம் 1:22 இவ்விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கின்றவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு. இந்த வஞ்சிக்கின்ற என்ற வார்த்தை நாம் அனுபவ ரீதியிலே அனுபவித்திருக்கிறோம். இந்த அனுபவ ரீதியிலே அநேகர் நம்மை வஞ்சித்திருக்கலாம். அந்த வஞ்சனையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கலாம். இன்னொன்று, பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவனாய் மாறலாம். சில நேரங்களில், பெரும்பாலுமான நேரங்களில் நாமே நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு. இந்த வஞ்சிக்கிறது முதல்ல நாம் பார்ப்போமானால், பிசாசு நம்மை வஞ்சிக்கிறான். நம்முடைய விசுவாச பாதையில் நடக்காதபடி அவன் நம்மை திசை திருப்பி நம்மை வஞ்சிக்கிறான். பசுத்தத்தில் இருக்காதபடி நம்மை திசை திருப்பி நம்மை வஞ்சிக்கிறான். ஆசைகளும் துராசைகளும் கொட்டு அவன் நம்முடைய வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றுவதற்கு அவன் போடுகிற திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் நம்மை தாக்குவதற்கு வருகிறான். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். இந்த தேவ வசனத்தின் மூலமாக நாம் எதை வஞ்சிக்க கூடாது, நாம் எவ்விதமாக நம்முடைய ஆத்துமா நம்முடைய இதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது, வஞ்சனையில் தள்ளப்படக்கூடாது. சில நேரங்களில் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாய் மாறிவிடுகிறோம். ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆபத்தானது. தன் ஆத்மாவை வஞ்சிப்பது எவ்விதமாக வஞ்சித்துக் கொள்ளுகிறான், எந்த சூழ்நிலையில் வஞ்சித்துக் கொள்ளுகிறான், எவ்விதமான வஞ்சனை என்ற அந்த சர்க்கிள்ல போய் அவன் மாட்டி விடுகிறான், மாட்டிக்கொள்ளுகிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் கர்த்த, அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். அந்த ஜீவனுள்ள தெய்வம் நம்மை வஞ்சிக்காதபடி, நாம் வஞ்சனையில் சிக்கிக்கொள்ளாதபடி, பிசாசினுடைய வஞ்சனைக்கு அடிமையாகாதபடி, நம்முடைய ஆத்மாவை வஞ்சனையில் அவன் தள்ளி பாவத்தில் பாவத்திலும் இருளிலும் குற்றத்திலும் கரையிலும் நம்மை மாட்டி விடாதபடி நம்மை காப்பதற்காக அவரே இந்த பூலோகத்தில் வந்து நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காக இரத்தத்தை சிந்தினார், வாழ்க்கையை கொடுத்தார். அதற்கு மேலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதிலே இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, பசுத்த ஆவி நமக்கு வாக்குத்தத்தமாய் அருளப்பட்ட ஆவி இன்றைக்கு சபையிலும் வீடுகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கிரிய செய்து கொண்டிருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை கண்டித்து கொண்டிருக்கின்றார், நமக்கு உயிர் மீச்சு கொடுக்கிறார், நம்மோடு கூட போராடி ஜெபிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு துணையாய் நிற்கிறார், பசுத்தத்திற்கு போராடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார், விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதற்கு உதவி செய்கிறார். இதுதான் மனிதன் எவ்விதமாக வஞ்சிக்கப்படுகிறான். வஞ்சி நான் என்னை என்னுடைய ஆத்மாவை நான் வஞ்சித்தால், என் பசுத்தத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் எடை போடுவான் பிசாசு. தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறேனா என்று நினைத்து கொண்டு உண்மையில் பாவத்தில் வாழ்வதே சுயவஞ்சனை. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக நாம் எதையுமே மறைக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. ஆண்டவருக்கு விரோதமாய் நீ எதையும் செய்யவே முடியாது. அவருக்கு அவருடைய கண்ணை நீ மூடவே முடியாது. நீ பாதாளத்தில் படுக்க, நான் பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கேயே இருக்கிறேன். ஆமா, உமக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓட முடியாது. கர்த்தருடைய கண்கள் எல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் துர்மார்க்கனையும் பசுத்தவானையும் விசுவாசத்தில் இருக்கிறவன் எல்லோரையும் பார்க்கிறது கர்த்தருடைய கண்கள். துர்மார்க்கன் எவ்விதமாக ஓடுகிறான், பசுத்தவான் நீதிமான் எவ்விதமாக அவரை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறான் என்பதை அறிகிற பசுத்தாவி நம்மோடு கூட இருக்கிறார். பார்க்க வேண்டும், சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆகவே ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிக பெரிய ஆபத்து. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து, விசுவாச வாழ்க்கைக்கு ஆபத்து. ஆபத்தில் போய் விழுந்து விடுகிறார். ஏனென்றால் எரேமியா 17:9 இவ்விதமாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? மகா கேடு உள்ளது எது? நம்முடைய இதயம். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை எத்தனை பர்சன்ட் இதயத்தில் நினைக்கிறோம், எத்தனை பர்சன்ட் கேடு உள்ளவைகளை நினைக்கிறோம், எவ்வளவு சீரியஸாக தேவ வசனத்தை வாசிப்பதில் நாம் இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. சுவேலின் தேவன் அவர் மகா பசுத்தமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். இந்த இதயத்தை காத்துக்கொள்ள ஆகவே தான் கத்து சொல்லுகிறார், மகனே உன் இதயத்தை எனக்கு தா. ஏனென்றால் அவருக்கு வல்லமை உண்டு காத்துக்கொள்வதற்கு, அவருக்கு வல்லமை உண்டு நம்மை பலப்படுத்துவதற்கு. இந்த பத்தாம் வசனத்தில் கத்தர் யார் என்பதை சொல்லுகிறது. கத்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கத்தை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்ந்து வருகிறவரும் உள்ளும் திரையங்களை சோதித்து அறிகிறோமா இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் மாறாதவராயிருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமையின் நாமம். நம்முடைய உள்ளந்திரையங்களை சோதித்து அறிகிறவர், நானே வஞ்சித்துக் கொள்ளுகிறேனா என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய கட்டளையை உடைப்பேனானால் ஆத்துமாவுக்கு விரோதமாக வஞ்சனையில் ஈடுபடுகிறேன், வஞ்சிக்கிறேன், நானே வஞ்சிக்கிறவனாய் மாறிவிடுகிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவை வஞ்சிக்க கூடாது. ஏனென்றால் இந்த ஆத்துமாவுக்காகத்தான் வந்தார், இந்த சரீரத்திற்காக வரவில்லை அவர். இந்த ஆத்துமா மீட்கப்பட்டு இந்த ஆத்துமா தான் பரலோகத்திற்கு போக வேண்டும். இந்த சரீரம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் இயேசு வரும்போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். நம்முடைய ஆத்மா இந்த பாவ சரீரம் இந்த பூலோகத்தில் அழிந்துவிடும். பாவமில்லாத ஒரு மறுரூபத்தை நமக்கு கொடுத்து நம்மை நித்தியத்தில் சேர்த்து கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறார். ஒன்று யோவான் 1:8 இந்த வஞ்சனையை குறித்து சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. யோவான் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவர், பரிசுத்தத்தில் வாழ்ந்தவர். அவருக்கு நன்றாக தெரியும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்த அந்த பரிசுத்தவான் அப்போஸ்தலர் யோவான் கர்த்தருக்காக அநேக துன்பங்களை அனுபவித்தார். அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், பாவம் இல்லை. அநேகர் வாதாடுறோம், பாவம் செய்துட்ட பிறகு அதை அப்படியே கடந்து போறோம், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது என்று யோசனையில் மனிதன் ஓடுகிறான். எனக்குள்ள பாவம் இல்லை. பசுத்தவான் என்று காட்டிக்கொள்ளுகிறோம், நீதிமான் என்று காட்டிக்கொள்ளுகிறோம். ஆனால் திரைக்கு பின்னாக இருளில் வாழ்கிற விசுவாசிகள் எத்தனை பேர், யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். கர்த்தருடைய கட்டளையை உடைக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர், கட்டளுடைய கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிற பிள்ளைகள் எத்தனை பேர், சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ உன் ஆத்மாவை வஞ்சித்தால் நித்திய ஜீவனை இழக்கிறாய். பரலோக ராஜ்யத்தில் போகக்கூடிய அந்த பாக்கியத்தை விட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. சத்தியம் நமக்குள் இராது. அப்போ பாவம் எங்க இருக்கிறதோ அங்க சித்தம் இருக்காது. சத்தியம் எங்க இல்லையோ அங்க பசுத்தம் இருக்காது. பசுத்தம் எங்க இல்லையோ அங்க விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற உறுதியான வாழ்க்கை இருக்காது. ஒருவன் தன் ஒன்றும் இல்லாதிருந்தோம் தன்னை ஒரு பொருட் என்று எண்ணாமல் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். ஒன்றும் இல்லாதிருக்கிறான். படிப்பறிவில்லாவிட்டால், செல்வம் இல்லாவிட்டால், வாழ்க்கையில பதவிகள் இல்லாவிட்டால், அவன் தள்ளப்பட்ட நிலையில் வாழ்ந்து கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மகா பசுத்தமுள்ள தேவன். அந்த பசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் அவருடைய வசனத்தை வைத்து வாழ்ந்தால் ஒழிய நம்முடைய ஆத்மா காக்கப்படாது. காக்கப்பட வேணும் என்றால் அவருடைய வசனத்தை வைத்து வாழ்வேன். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சித்துக் கொள்ளாதபடி பசுத்தத்தில் நிதானமாய் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வைத்து வாழ்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவரை நாம் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதானதை செய்தது என்ன என்றார். ஒரு 100 நபர்களை 3 பேரை உங்கள் மதியிலே கொண்டு வந்து நிறுத்த ஆசைப்படுகிறேன். அவர்கள் யார் என்றால் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்கள், வஞ்சித்தவர்கள். பழைய ஏற்பாட்டில் ஒருவரும் புதிய ஏற்பாட்டில் ஒருவரும். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊமையை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார் இயேசுவானவர். பழைய ஏற்பாட்டில் 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று சவுல். அவனுடைய கோத்திரத்தில் அவன் தள்ளப்பட்ட நிலையில் ஏழ்மையில் இருந்தவனை தூக்கி எடுத்து ஒரு ராஜ்ய பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ராஜ்ய பாரத்தை அவன் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த ராஜ்ய பாரம், ராஜா என்ற ஒரு பதவி வந்த பிறகு தன் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்டா. இதிலே நடந்த ஸ்டோரி என்னவென்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அவர் பலிப்பிடத்தை கட்டி பலி செலுத்துவதற்காக, ஜனங்களுக்காக கர்த்த சமூகத்தில் நிற்பதற்காக வருகிறார். அமிலேக்கியர் பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் இவரை அதிகமாக பேசி சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக பலியை செலுத்திவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்டாதாக. தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டார். இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவர், ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஒரு ராஜா, ராஜாவினுடைய அதிகாரம் வேறு, ஆசாரியன் தீர்க்கதரிசியினுடைய அதிகாரம் வேறு. ரெண்டு பேரும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இருந்தாலும், ராஜாவை விட தீர்க்கதரிசியை மேலாக கர்த்தரோடு பேசுகிற ஒரு தாசர், கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி. ராஜா கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட, ராஜ்யபாரத்தை பெற்று ஜனங்களை நியாய தீர்க்கவும், ஜனங்களுக்கு வாதாடவும், ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணவும் கர்த்தர் நியமித்தார். இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ஆண்டவர் சவுலோடு கூட இருந்தார். சவுல் இந்த தவறை செய்த பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதை இவர் செய்துவிட்டார். இங்கதான் பார்க்க வேண்டியது, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை இவர் செய்தார், கீழ்ப்படி ஆமினார். சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உன் பலி, அது வேற. கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் முக்கியம். இதுதான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்த தவறுக்காக அவர் மன்னிப்புக்க, இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். நீர் என்னை மன்னித்து, பாவத்தை மன்னித்து. அப்போ இவன் பாவம் அறிக்கை இடுகிறான். கர்த்தருடைய கட்டளையை மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே, கீழ்ப்படியாமை ஆவி இவனுக்குள்ளே பிரவேசித்தபடினாலே இவனே தன்னை வஞ்சித்துக் கொண்டபடியினால், தன் ஆத்துமாவை வஞ்சித்தான், தன் வாழ்க்கையை வஞ்சித்தான். அதன் விளைவு என்னவென்றால், இவன் மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேல் மீது ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிய பிறகு கர்த்தர் நம்மை தள்ளிவிடுகிறார். வஞ்சிக்கப்படுகிறோம், பிசாசினால வஞ்சிக்கப்படுகிறோம். ஜனங்கள் சொன்னார்கள் என்று பலி செலுத்தி விட்டார், தன் இஷ்டமாக தீர்மானத்தை எடுத்து விட்டார். பரவாயில்லை, அவர் லேட்டாக வருகிறார் தீர்க்கதரிசி என்று இவர் பலிப்பிடத்தை கட்டி, இந்த பலிப்பிடத்தில் மேல் அவர் காலைகளை வெட்டி பலிப்பிடத்தை செய்து விட்டார். எங்க தேவனால அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி பண்ண வேண்டிய பகுதியை இவர் பண்ணிவிட்டார். ஆகவே அவர் அதற்கு என்று விலை கொடுத்தது என்னவென்றால், ராஜ்ய பாரமே போனது, ராஜா என்ற தகுதியை இழந்தார். கர்த்தர் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்புக்கு அவருக்கு கிடைக்கவில்லை. ஒன்றாவது. இரண்டாவதாக, நியாயாதி புத்தகத்தில் சிம்சோன் என்பவன் அறிவிக்கப்பட்டவனவாய் பிறந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் பிறந்தான், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் பிறந்தான். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு நியாயத்தை செய்கிற ஒரு நியாயாதிபதி. ஆகவே தான் இந்த புத்தகம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செய்த இவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அருமையாக அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்த இவனுடைய வாழ்க்கையில் இந்த வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய தாய் தந்தை பேசிய கேட்காமல் அந்நிய தெய்வத்தை வணங்குகின்ற அவனுடைய கண்ணுக்கு பிரியமாயிருந்த ஒருவளை தேர்ந்தெடுத்தான், அவனுடைய இதயத்திற்கு ஏற்றவள் என்று அவன் நினைத்தான். எத்தனை முறை தாய் தந்தை பேசினாலும் அவளுடைய அன்புக்கு அடிமையாகி அந்த இச்சைக்கு அடிமையாகி அவளுடைய அழுகைக்கு அடிமையாகி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பித்தெடுத்தது என்னவென்றால், தெரிந்து கொண்டது என்னவென்றால், அந்நிய தெய்வத்தை வணங்குறவள் அந்நிய ஜாதிய உடையவளை தெரிந்து கொண்டான். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பெலனை பெற்று வாழ்கிற ஒரு நியாயாதிபதி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜாடிகளை சிறைப்பிடித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அவனுடைய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தி விட்டான். பாவம் என்ற மடி என்ற அந்த உலகம், பாவத்தினுடைய உலகம் படுத்து கொண்டிருந்தான். அவனால் முடியாதது என்ன என்றால், அவன் பலனை இழந்து விட்டான். கர்த்தரால சொல்லப்பட்ட வார்த்தை பிறந்ததிலிருந்து சவரன் கத்தி அவன் தலையிலே படக்கூடாது, மூச்சு இருக்கிற வரையிலும் அது எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தை, அந்த ரகசியத்தை அவன் அவளுக்கு வெளிப்படுத்தி விட்டான். ஏனென்றால் அவள் அதிகமாக உபத்திரப்படுத்தி அவன் வாய் சொல்லை பிடுங்கி விட்டால் அவன் சாவதற்கு ஏதுவான ஒரு துக்கமான காரியத்தில் தள்ளப்பட்டான். இந்த பாவம் எந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த மனிதனை சேர்க்கிறது, எந்த அளவுக்கு என்றால், ஒரு அழகில் வீழ்ந்தவன் தன் ஆத்மாவை தானே வஞ்சிப்பதற்கு ஒப்பு கொடுத்து விட்டான். அவள் அவனுடைய அழகுக்கும் அவனுடைய அந்தஸ்துக்கும் அவனுடைய பலத்திற்கும் அவளுடைய அன்பு பாசத்திற்கும் அவள் அவனோடு சேர்ந்து வாழவில்லை. பணத்தை வாங்கி கொண்டால் காட்டி கொடுத்து விட்டாள். விளைவு என்ன? பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெங்கல விலங்கு போட்டு சிறசாலிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்விதமாக மாவரைத்தார்கள்? கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பசுத்தமுள்ள தெய்வத்தை யாரும் எவரும் திசை திருப்ப முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே பசுத்தம் உள்ளவர். பெலிஸ்தர் அவனை பிடித்து என்ன செய்தாங்க? முதலாவது அவனுடைய கண், எந்த கண்ணாலே அவனை நேசித்தாலோ, அவளை நேசித்தானோ, இச்சித்தானோ, எந்த கண்ணால அவன் பாவம் செய்வதற்கு துணிந்தானோ, அவள் அழகாய் இருக்கிறார் என்று அவளுடைய அழகில் அவன் மயங்கி விழுவதற்கு அந்த கண்களே அது முக்கியமாயிருந்தது. அந்த கண்களினாலே நியாயம் தீர்த்தான், அநேகரை கொன்றான், இஸ்ரவேல் ஜனத்திற்காக வாதாடினான். முதல்ல எடுத்ததோ அவனுடைய கண்ணை பிடுங்கி விட்டார்கள். வெங்கல விலங்குகள் போட்டு இழுத்து செல்லுகிறார்கள். சிறசாலிலே மாவு அறைவதற்கு அவனுக்கு அந்த நிலையில் தள்ளப்பட்டான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக என்ன நடந்தது என்றால், ஒரு பெரிய அரண்மனையாய் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே 3000 பேர் கூடியிருந்தார்கள். அப்போ அவனை வழி நடத்துகிற ஒரு சிறுவனை அவன் கேட்கிறான், நான் கையை வைப்பதற்கு ஒரு தூண் இருக்கிற இடத்தை கொண்டு போய் நிற்க வேண்டும். அந்த சிறு பிள்ளை அந்த தூணை அவனுக்கு காட்டுகிறான், தூணின் மீது கையை வைக்கிறான். பாருங்கள், சவுல் செய்த விண்ணப்பத்தை, பாவத்தை மன்னியும் என்று சொன்னதை ஆண்டவர் கேட்கவில்லை, அவனை தண்டித்து விட்டார். இங்கே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய ஜபத்தை கேட்டிருக்கிறான், என்னை ஒரு முறை மாத்திரம் நினைத்தருளும், என் பாவத்தை மன்னிச்சுடு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்த, என் பலனினோடு கூட வருவதற்கு என்னை பலப்படுத்தும். பலன், இவனுடைய ஜபத்தை கேட்ட கர்த்தர் இவனுக்கு மீண்டும் பலனை, கர்த்தருடைய பெலன் இவன் மீது இறங்கி வந்தபடினாலே பிடித்து கொண்டிருந்த அந்த தூணை அவன் அசைத்த பிறகு இதெல்லாம் விழுந்து அவன் இருந்த நாட்களில் மரித்தவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் போது அதிகமாக 3000 பேர் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தானே வஞ்சிப்பதற்கு பாவத்தில் விழுந்தான். தன் ஆத்மாவை இச்சைக்கு ஒப்பு கொடுத்து தன்னை வஞ்சித்துக் கொண்டான். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளை சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பான், ஒப்பிடப்படுவான். தன் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் யாராயிருப்பான்? மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கும். வீடு வந்து யாரும் மணலின் மேல் கட்ட மாட்டார். மணல் மேல கட்டுறனாக்கா அந்த வீடு அழியும் என்று தெரிந்தோ உன்னையே உன் குடும்பத்தையே நீ வஞ்சித்துக் கொள்ளுகிறாய், ஆத்மாவே வஞ்சித்துக் கொள்ளுகிறாய். அதுதான் அவன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை செழுந்தது, பெருவளம் அது காற்று அடித்து மேல் மோதின போது அவள் அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நம்முடைய வீடு, வீடாகிய இந்த இதயம், வீடாகிய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்முடைய ஆத்மா அழியாதிருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். அப்போ நம்முடைய ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. ஏன் என்றால் நீ கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டவளாய் இருக்க, மணல் இல்லை. இந்த சத்தியம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொண்டு கிறிஸ்து என்னும் கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவின் மீது உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது உன் வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் வஞ்சிக்க முடியாது. நீ நிரந்தரமாய் கர்த்தருக்காய் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையால் பரிசோதிக்க வேண்டும். நானே வஞ்சிக்கிறேனா, நான் என்னுடைய வலையிலே நான் விழுந்து விடுகிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிப்புறம் பக்தி போதாது. பக்தி வெளிப்புற பக்தி எப்படி என்றால் ஆக்ஷன் மாதிரி காட்டுறோம், பசுத்தமா இருக்கிற மாதிரி, விசுவாசியா இருக்கிற மாதிரி, விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற மாதிரி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய நாடகக்காரராய் வாழ்கிற வாழ்க்கையாய் மாறுகிற இல்லை. நீதிமான் என்று அழைக்கப்பட்ட படிந்து உன் ஆத்மாவை நீ வஞ்சிக்காதபடி அந்த திருவசனத்தினாலே உன்னுடைய ஆத்மா காக்கப்படுவதற்கு அந்த ஆத்மா நித்தியத்திற்கு போகிறது. அது கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த ஆத்மாவின் நேசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே உள்ளம் அதுதான் முக்கியம். ஆகவே ஒன்னாவது தலைப்பின் பிரகாரம் உங்கள் நீங்கள் உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சிக்க கூடாது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் வஞ்சிக்க கூடாது, நம்முடைய விசுவாசத்தை நாம் வஞ்சிக்க கூடாது. கிறிஸ்துவோடு ஐக்கப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து விலகி செல்லக்கூடாது. பிசாசு நம்மை வஞ்சிப்பதற்காக அநேக திட்டங்களை போடுவான். இயேசு உன்னோடு கூட இருக்கும்போது உன்னை காப்பாற்றுகிறவராய் வருவார். அப்படி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாய் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிற ஆண்டவரே, நீரே மோதுமானவர், நீரே அவருடைய ஆத்துமா ரத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கிருஷ்ணனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா.
0: ஆமென், ஆமென். என்ன காதர்கள், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலும் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். பாஸ்டர்
1: பிரதர், இது வந்து ஒன்னாவது பாயிண்ட், உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். ஆனா தலைப்பு வந்து திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருந்த தலைப்பு
0: திருவசனத்தை கேட்கிறவர்களாய். ஆமே, நன்றி பாஸ்டர், நன்றி பாஸ்டர்.
1: ஓகே,
0: காட் பிளஸ்.
1: ஓகே, காட் பிளஸ்.
0: அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்தார்கள். கத்திரதாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வாதம் எடுத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரே சபையை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி
2: பாஸ்டர்.
0: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை வெளிச்சங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியங்களின் செலிப்ரேஷனோடு கலந்து கொள்வோமா? ஆமேன்.
3: அதோடு மாத்திரமல்ல, திறப்பில் நின்று தேசங்களுக்காக செபித்தும் தேசம் சேமங்களை வருவிக்கத்தக்கதாக இந்த மீடியாக்கின் மூலம் தேவன் நடத்துகிறான். அற்புதங்களை எல்லாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார். ஆண்டவரே, நன்றுள்ள இருதயத்தோடு நான் துதிக்கிறேன்.
4: இந்த நாளில் இணைந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்திற்கிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே கத்தாவே பாஸ்தோத்தம் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளைய தினத்திலே இந்த சிறப்பு நேரலை ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ள போகிற உங்களுடைய பிள்ளைகளையும் கத்த தடைகளை மாற்றி கத்தர் கொண்டு வந்து எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களோடு கூட சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக என்று சொல்லி சங்கீதகாரன் சொன்னது போல நாங்களும் இணைந்து ஆண்டவரே தேவன் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு பெரிய காரியங்களையும் நினைத்து நன்றி சொல்ல உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எல்லா தடைகளையும் மாற்றி இந்த நேரலை ஆராதனையை கத்தரை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தீங்க. நமக்கு கோடான கொடி சோத்திரமையா. நிகழ்ச்சியை பார்த்துக் கொள்ள போகிற ஒவ்வொரு நேயர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களையும் கத்தர் அபரதமாய் ஆசீர்வதிங்க. அவருடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகளை கத்தர் நிறைவேற்றி கொடுங்க. ஏசப்பா, வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வியாதியின் கூறிலிருந்து கத்தர் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. தோல்வியினால ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாய் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் கடந்து வரட்டும் ரட்சா. ஆண்டவரே அப்பா, எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீரே போதுமானவராய் இருங்க. தகப்பனை திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயராய், நீரே தகப்பனாய், நீரே உச்ச துணையாய் இருக்கீங்களே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்ரே சப்பா. உம்முடைய வார்த்தைகள் எப்படியாவது அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து செல்லட்டும். அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த பிள்ளைகள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை தொடரட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயத்தை எடுக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாம் கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நல்லது நேயர்களே, எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்த மற்றொரு சிறப்பு நேரலை ஆராதனை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இந்தியா தேசத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரி காஸ்பல் டிவியில் இருந்து ஸ்டெல்லா எபினேசர். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.

அல்லேலூயா. அந்த பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமங்களில கிராமமாக அவர் சென்று கால்நடையாக சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை வழி நடத்தினார். பசியுற்றோருக்கு ஆகாரம் கொடுத்த மலைப்பிரசங்களை செஞ்சார். அது மாத்திரமல்ல, நோய்வாய்ப்பட்டு சுகபீனத்தோடு இருக்கிற மக்களை அவங்களை சென்று அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். குஷ்ரோகியா இருந்தவங்களை தொட்டு சுகப்படுத்தினார். மறித்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமல்ல, அவர் சிறந்த செய்த ஒரு காரியம் என்னன்னா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து கிடந்த நம்ம அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். கைகளை தட்டி நம்ம தேவனை சோதரிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுன்ற நோக்கமே ஊழியம் கொள்ள வராம ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த அமே அந்த பணியை செய்யும்படியாக இந்த பாடல் கூட பசியற்றோருக்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக நாம் உதவி செய்ய வேண்டும். அமே. இன்னொரு பாடல நம்ம சேர்ந்து பாடலாம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காய் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம்.

கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்லணும். அவருக்கு நம்ம கொடுக்க

அவரை புகழை உலகெங்கிலும் சொல்லும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னை உண்டாக்கி இருக்கின்றார். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம செல்லலாம். இது நல்ல வர்ஷிப் சாங். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை அமேன். அன்பு குருவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாக முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன், முழு பலத்தோடு நான் ஆராதிப்பேன்.

0: கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமென். ஸ்கைப் பிரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் மூலம் நடத்துகிற சிறப்பான ஆப்பிரிக்க தேசத்துக்காக ஒளிபரப்பப்படுகிற சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவில் சமீபத்தில் கடுமையான பஞ்சத்தின் நிமித்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஏற்கனவே 34,000 பீப்புள்ஸ் ஆர் டை, 34,000 பேர் மரித்திருக்கிறாங்க. இந்த கோர சம்பவங்க பயங்கரமா இருக்கு. நீங்க உங்களுடைய தனி ஜபங்களில இதுல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஜெபிங்க. இன்றையிலிருந்து இந்த ஸ்கைப் பிரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் மூலம் அந்த ஆனிவர்சரி மீட்டிங்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துறாங்க. இதுல எல்லாரும் நீங்க பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ஊழியமானது துவங்கி 10 ஆண்டுகள் முடித்து 11வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமான இந்த அக்கேஷன்ல இன்றைக்கு திங்கட்கிழமையிலிருந்து இந்த ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் காஸ்பல் டிவி மூலமாக இந்த லைவ்ல ஒளிபரப்புறாங்க. நீங்க இங்க இருக்கிற இடங்களில நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த காஸ்பல் டிவில வந்து நேரலையில பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். குறிப்பாக இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபிங்க. அருமையான மஞ்சளம்மாவுக்காக, திருச்செல்லம் ஐயாவுக்காக, எபினேசர் ஐயாவுக்காக, செல்லம்மாவுக்காக இந்த ஊழியத்துல ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக 24 மணி நேரமும் ஊழியத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிங்க. இந்த 11வது ஆண்டு உண்மையாக இது ஒரு விசேஷத்தின் ஆண்டாக அது இருக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். 10 ஆண்டுகள் போது ஒரு சிறப்புக்குரிய காரியம் இல்லையா? ஆண்டவர் பெரிதான காரியங்களை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை சொந்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உபாகம புத்தகத்துல 33வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பென்யாமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவனோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே அவன் வாசமாயிருப்பான் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடைய முன்னே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்தார். அதுல யாக்கோபுக்கு கடைசி மகனாய் பிறந்த பென்யாமீன் அந்த கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் இப்ப நம்ம வாசித்த அந்த வசனம். அந்த பென்யாமீன் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை வைத்துக் கொண்டு அகஸ்டின் சாலமோன் என்ற பெயரை வச்சுக்கலாம் இல்லையா? பெரியார் அகஸ்டின் சாலமோனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவனோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எதனாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லி வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தையும் அவைக்குரிய சிறுமிலர்களாகிய நீங்கள் நான் நம்மை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்று நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பென்யாமீன் என்பதற்கு வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தம். அவன் வந்து ராகேலினுடைய 2வது மகன். இந்த பென்யாமின் அந்த கானான் தேசத்திலே பெத்லேமுக்கு அருகிலே பிறந்தவன். அவனுடைய காலம் ஏறக்குரிய கிறிஸ்துக்கு முன்னாடி 1720. அவனுடைய தாயாகிய ராகேல் கடுமையான அந்த பிரசவ வேதனையில மறித்து அந்த மறிக்க போகும்போது இவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி பெனோனி என்று பெயரிட்டான். யாகோபுக்கு தன்னுடைய தன் மகன் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை விரும்பாம பென்யாமீன் என்று சொல்லி யாகோபு தன் மகன் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை விரும்பாம அந்த பென்யாமீன் என்று சொல்லி எனது வலது கரத்தில் உள்ள பராக்கிரமத்தின் மகன் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்த்தான். என் மகன் பராக்கிரமசாலியாய் செல்வான், பலத்த யுத்த வீரனாய் விளங்குவான் என்பதுதான் யாக்கோபுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. யாக்கோபு மிகவும் அதிகமா பென்யாமீனை நேசித்தாரு. அது குறித்து யூதா சொல்றாரு, என் தகப்பனாகிய யாக்கோபுடைய ஜீவன் அந்த பென்யாமீனுடைய ஜீவனோட ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறபடினால இவர் இளையவன் அந்த வரவில்லை என்ற அந்த இளையவன் வரவில்லை என்ற அந்த மாத்திரத்தில் அவன் இறந்து போவான். இப்படி உமது அடியானாகிய நாங்கள் எங்கள் தகப்பனுடைய நலமையை வியாகுலத்தின் பாதலத்தில் என்னங்க பண்ணுவோம் என்று சொல்லி ஆதியாகமத்தில் 44 அதிகாரத்தில் நம்ம இதை நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு வாக்குத்தத்தம், என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? யோசிப்பு கூட நம்ம பார்க்கும்போது அவன் எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு கேள்விப்பட்ட போது யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாக 70 பேர் எகிப்து தேசத்துக்கு வந்தாங்க என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கணும். 430 வருடங்கள் எகிப்தில் அவங்க தங்கியிருந்தாங்க. அப்பொழுது பென்யாமீன் குடும்பம் அந்த 45,600 குடும்பங்களாக பெருங்கின. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு 40 வருஷங்களாக வழிநடத்தி வந்த மோசே மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அந்த குடும்பங்களையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கும்படி மோசே தீர்மானித்தார். மோசே மீது தேவனுடைய ஞானத்தின் ஆவியும் தீர்க்க தரிசனம் அபிஷேகமும் இருந்தது என்று சொல்லி உபாகம புத்தகத்தில் 34:9 வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். மோசேயின் மீது ஞானத்தின் ஆவியும் தீர்க்க தரிசன அபிஷேகமும் இருந்தது. ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது 60:22 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் 1,000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் என்று சொல்லி கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படிதான், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாவாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஏசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, சின்னவன் 1,000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் என்று சொல்லி இந்த இளைய மகனாகி அந்த பென்யாமீன் பெரிய ஜாதியாக மாறுவான் என்றதை கண்டுதான் அப்படியே ஆண்டவர் அந்த அந்த அவங்க தகப்பனர் அவனை ஆசீர்வதித்ததை பார்த்தான். அந்த பென்யாமீனுடைய ஆசீர்வாதத்துல 4 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. ஆமென். அந்த பென்யாமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். முதலாவது நம்ம பார்க்கிறோம், பென்யாமீன் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். மூன்றாவது அந்த வசனத்துல பார்க்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவனை என்னாலும் காப்பாற்றுவார் என்று சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்ல, நான்காவதாக அவன் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசமா இருப்பார். என்ன மாதிரி வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? பென்யாமீனுக்கு கர்த்தருக்கு பிரியமானவன். இரண்டாவது, அவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். மூன்றாவது, அவனை என்னாலும் காப்பாற்றுவாரு. நாலாவது, அவன் எல்லைகளுக்குள்ள கத்த வாசமாயிருப்பார். கைகளை தாண்டி நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல நம்ம முதலாவது காரியம் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்து ஜெபித்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த பென்யாமீன் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். ஒரு குடும்பத்துல நான்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று பொதுவாக நம்ம பார்க்கலாம். நான்கு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்க இருக்கும்போது தகப்பனர் என்ன பண்றாருன்னா, இந்த குடும்பத்துல பெண்ணியாமினை அதிகமா நேசித்தார் என்று சொல்லி பார்க்கலாம். தாய்மார்கள் பெரும்பாலும் எப்பொழுதுமே ஆண் பிள்ளைகளை நேசிப்பாங்க. அப்படின்னு சொன்னா பொதுவாக வீட்டில கடைசியாக பிறக்கிற கடைக்குட்டியை அவங்க அப்பா அதிகமா நேசிப்பார். ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் அந்த கடைக்குட்டி பிள்ளைகள் நேசிப்பாங்க. அது போலதான் பெண்ணியாமினுக்கு பெற்றோரினுடைய பிரியமும் இருந்தது, அதே நேரத்தில் கர்த்தருடைய பிரியமும் அளவில்லாமல் கிடைத்தது நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை பிரியப்படுத்துவது எவ்வளவு பாக்கியம் என்பதை நம்ம பார்க்கணும். முதல் முதல்ல பார்க்கும்போது ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகத்துல 11 அதிகாரத்துல 5 வசனத்துல அதுதான் சொல்லியிருக்கீங்க. எங்க ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். இன்னொரு காரியம், எபிரேயர் 11 அதிகாரத்துல 6 வசனத்துல விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப குடும்பத்துல நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கணவனை பிரியப்படுத்துவது எப்படி, மனைவியை பிரியப்படுத்துவது எப்படி என்று கணவனுக்கு தெரியும். மனைவி கணவனை பிரியப்படுத்துவது எப்படி என்று சொல்லி மனைவிக்கு நல்லா தெரியும் இல்லையா. அவன் சந்தோஷமாக பிரியமாக இருக்கும்போது பெற்றோருங்க அந்த அன்பு பாசத்தை பார்க்கும்போது பிள்ளைகளும் கூட அப்படிப்பட்ட பாசத்துக்குள்ள வளர்க்கப்படுகிறது நம்ம பார்க்கலாம். அது போலதான் நம்முடைய அருமையானவர் கூட நம்ம உள்ள அந்த பாசத்தை காமிக்க விரும்பினார். அவர் சொல்றாரு, என் பிரியமே என்று அழைக்கிறார். தானியேல பாருங்க, பிரியமான புருஷனாகிய தானியலே என்று அழைக்கிறத நம்ம பார்க்கலாம். தானியல் எழுதின அந்த புஸ்தகத்துல 10:11 வசனத்துல தானியல பிரியமான புருஷனாகிய தானியலே என்று அழைத்தார். ஆண்டவர் நம்ம பிரியமானவனாக பார்க்கிறார், பிரியமானவன் என்று அழைக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இதுதான். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் அளவற்ற அனுபவித்திருந்தார். எகிப்தின் அடிமந்தனத்திலிருந்து அவங்களை அவங்க பார்வனுடைய கடலில் இருந்து விடுதலை செஞ்சார். ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தினால அவங்களை பாதுகாக்க முடிய கட்டளையிட்டார். ஆனா இஸ்ரவேலின் அந்த பெரும்பாலானோர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அந்த அன்புக்கு பாத்திரமானா இருக்கவில்லை. அவங்க முறுமுறுத்தாங்க, அவிசுவாசப்பட்டாங்க. பண்ணாங்கன்னா அவர்களை அதிகமான பேரிடத்துல தேவன் பிரியமா இருந்தது இல்லை. இல்ல கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறாரு, எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, எவ்வளவு ஃபாலோ பண்றாரு. ஆனா இவங்க பாருங்க, முறுமுறுக்கிறதும் அவங்க அவிசுவாசம் இருக்கிறதும் அவங்க அவங்க என்ன பண்ணாங்க, அதனால என்ன பண்ணாரு, வண்ணாந்தரத்துல அவங்க அழிக்கப்பட்டாங்க என்று சொல்லி நம்ம கொரிந்தியர்ல 1 புத்தகத்துல 10:5 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இதுல இந்த டெக்ஸ்ட்ல இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி என்பது முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எப்படி 10:5-7 வசனங்களை வாசிக்கும் போது, பிதாவினுடைய சித்தத்தின்படி பிரியமாய் நடக்கவே ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொண்டு பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். தன்னை தாழ்த்தி கீழ்ப்படைந்து ஞானத்தையும் எடுத்து அங்கே கரையறின போது பிதாவானவர் என்ன சொன்னார்னா, அவருக்காக வானத்தை திறந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கூறுகிறத பார்க்கலாம். மறுரூப மலையில கூட இவர் என்னுடைய நேசுகுமாரன் என்று சொல்றார். யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கூட வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உண்மையில இறங்கி இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசுகுமாரன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இவருக்கு செவி கொடுங்க, அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதை கூட நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அது இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்துல எட்டாம் அதிகாரம் 29 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா, அவர் என்ன எப்பொழுதும் தனியே இருக்க விடவில்லை என்று சொல்றார். பிதாவுக்கு பிரியமானது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானது நம்ம செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம எல்லா ஹாங்கிலும் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதாக தான் இருந்தது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, அந்த பிலாத்துவை போல மனுஷரை பிரியப்படுத்த விரும்பி இயேசுவை சிலுவையில் அரைமுறை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்ம துக்கப்படுத்துகிற பாவத்தையும் கர்த்தரை துக்கப்படுத்துகிற அக்கிரமத்தையும் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் பிதாவுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையா இருக்கிறது. ஏசியாவில் நம்ம வாசிக்கிறோம் 59:2. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை உடனே விளக்கணும். அல்லேலூயா. நீங்க தாவீதை பாருங்க, 40:8. கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். அதனுடைய ரகசியம் என்னன்னா, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. சங்கீதம் 143:10 வாசிக்கும் போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும் என்று ஜெபிக்கிறார். ஆமே, ரொம்ப நல்ல ஒரு காரியம். அப்ப நம்ம இப்படி இதெல்லாம் நம்ம கேட்கும் போது கர்த்தர் அன்போடு நம்முடைய அருகில வந்து அவர் சொல்லுவாரு, 3 யோவான்ல 1:2, அதாவது 1 அதிகாரம் அந்த 2 வசனத்துல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவனே பிரியமானவளே, ஆண்டவரே அந்த ஆண்டவரிடத்தில் அன்புக்குறவங்களுக்கு ஆண்டவருடைய சுத்தத்தை செய்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் மேல ஆண்டவருக்கு பிரியமானது நம்ம செய்ய ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரே சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவர் சொன்னாரு, இவர் என்னுடைய நேசத்துக்கு பாரு, இவர்களை பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபை மக்களை பார்த்து என்ன சொன்னார்னா, 1 கொரிந்தியர் 4:14-15 வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள், சுவிசேஷத்தினால கர்ப்ப வேதனை பட்டு உங்களை பெற்றேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம். எபேசியர் 1:6 தான் வாசிக்கிறோம். இனிமேல் அவரை நம்ம பிரியப்படுத்தி அவரே நம்ம சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கு சொல்றாரு. கண்களை கூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான இந்த மத்தியான நேரத்துல ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஒளிபரப்பப்படுகிற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில ஆண்டவரே, இந்த ஸ்கை பிரேயர் ஊழியத்துக்கும் ஆண்டவரே சிறப்பான விதத்துல ஆண்டவர் நமக்கு பிரியமானதை செய்யும் போது எங்களுடைய ஆத்மா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி அருளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் ஊடாக அருளை நீரங்களை எடுத்து செல்வதாக துதிகன மகிமாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமரட்சகர் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெயந்தி இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட்.
1: பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சோதியம்மா பிரைஸ் லார்ட். ஸ்டெல்லா நிக்கிறீங்களா ஐயா? சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஐயா, பரிசுத்தரே சோத்திரம், சர்வ வல்லவரே சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே அப்பா, இந்த அருமையான நாளுக்காய் தேவனுக்கு துதிக்கான மகிமை பொழுதாத்தே நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்துகிறோம். நன்றி சொல்லி கர்த்தரை நாங்கள் இயேசுவே மகிமைப்படுத்துகிறோம். ஐயா பெரியவராக இருக்கிறீங்க, நல்லவராக இருக்கிறீங்க இயேசுவே, நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க இயேசப்பா. போதுமானவர் ஐயா தகப்பனே, நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம். நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே துதிக்கிறோம். ஆவியானவரே நன்றி, நன்றி பரிசுத்தரே அப்பா பிதாவே, நிலைக்கிற உரிமையை தந்தவரையா இயேசையா, நன்றி. சோத்திரம் சோத்திரம். வல்லமுள்ளவரே சோத்திரம். மங்களை வழி நடத்துற ஆண்டவரே சோத்திரம். வாக்கு மாறாதவரே சோத்திரம் ஐயாப்பா. நீதிபர் ஐயா கர்த்தரை உயர்த்துறோம். நியாயாதிபதி கர்த்தரே உங்களை நாங்கள் உயர்த்துறோம். ஆண்டவருக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா இயேசுவே, நன்றி அப்பா. அம்மா பிரைஸ் லோட்டமா கமலேசம்மா,
2: பிரைஸ் லோட்டமா, பிரைஸ் லோட்
1: தொடர்ந்து பாக்குறீங்களாம்மா
2: கத்திரங்களா?
1: லைவ் ப்ரோக்ராம் இருக்காமா, அதுக்கு ஜெபிங்க. நாளைக்கு உங்களுக்கு டேர்ன் போட்டு இருக்கிறேன் சோதியம்மா சொல்லிருப்பா. நாளைக்கு இந்த டைம் இப்ப அங்க இப்ப நாலரையம்மா, அங்கத்த டைம் 7 மணிக்கு இருக்குது. நான் உங்களை கூப்பிடுறேன் எல்லாரையுமா. கலாமா வந்துட்டாங்களா? ஓகே கலாமா, எல்லாரும் நாளைக்கு ரெடியா இருங்க. இலங்கை டைம் இந்திய டைம் 7 மணிக்கு நன்றி பாடல் பாடிட்டு நீங்க உங்களோட சாட்சியை எப்படி ஸ்கைப்ல வந்தீங்க, எப்படி ஆசிரியர் சொல்லிட்டு ஒரு வாக்கு தத வசனத்தையும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. 20 நிமிஷம் அவர் இருக்கும்.
2: என்னம்மா
1: தொடர்ந்து நடத்துங்கம்மா கத்திர
3: ஆசைப்பே. நன்றி ஆண்டவரே, தகப்பனே தகப்பனே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா, வார்த்தையா இருக்கிறேன் தகப்பனே. இந்த இடத்துல நீர் எங்களோடு அப்பா எங்கள் மடியில் தவழுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களது ஐயா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு இருக்கிற கர்த்தரே, இந்த சேனைகளின் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா. இந்த நாள் முழுவதும் நடத்தி இருக்கிற இனிவின் நடத்த போறதற்காக நன்றி ஐயா. இந்த இடத்தில் நாங்கள் வாசிக்க போற வசன பந்திகள் எல்லாம் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். வாசிக்கிற எங்களை தியானிக்கிற எங்களையும் ஆண்டவரே தகப்பனே நீர் பொருட்படுத்திக்கொள். எந்த தடைகளும் இல்லாதவாறு ராஜா இந்த இடத்தில் நாங்கள் இதை செய்வதற்கு நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் தகப்பனே. கூட இருந்து வழி நடத்தும் ஐயா தகப்பனே. கலாமாவை சோதியம்மாவின் மேல் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ரத்தத்தினால் மூடி மறைத்து ராஜா இன்னும் அநேக ஆசீர்வாதங்களையும் விளக்கங்களையும் நீ தரும்படி இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபித்து நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், நன்றி.
2: ஓகே, நடுப்பர் கோபன் நீ ஜூடியார்னே.
3: ஓகே ஓகே ஓகே, நான் வசதிகளை
2: எடுக்கிறேன். 13 மணி நினைக்கிறேன்.
3: 12 நன்றி ஆண்டவரே தகப்பனே. பின்னும் கர்த்தர் மோசேயை ஆரோனை நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது, அசராவது வெள்ளைப்படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியனாகிய அவன் குமாரரில் ஒருவரிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்ட ரோகம். ஆசாரியன் அதை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளியாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன். தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோமன் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாந்திரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இரண்டாந்திரம் அவனை ஏழாம் நாளில் பார்க்க கடவன். தோளில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது அசாரியன் அவன் தன் பத்திரங்களை தோய்த்து சுத்தமா இருப்பான் ஆகாமே.
2: இதுல இருந்து பாப்போமா, பதிமூன்றாம் அதிகாரத்துல இருக்கிற இந்த காரியம் எல்லாம் ஒரு குஷ்ட ரோகத்தை குறிச்சு எழுதிட்டு போயிறாங்க. குஷ்ட ரோகம்டா அது என்ன காட்டுது என்று நாங்க பார்த்தோம்டா, அது பாவம். பாவம் குஷ்ட ரோகம் எப்படி ஜனங்களுக்குள்ள மெல்ல மெல்லவா பரவி அது அவங்களோட சமூகத்தை விட்டு விலக்குதோ செவில் மக்களுக்குள்ள, அதே மாதிரி தான் இந்த பாவம்ன்றது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது எப்படி பிரவேசிக்குது. அவங்களுரிய மனுஷன் இல்லாம பொதுமக்களா இருந்தாலும் அப்படி பாவம் அடிமைப்படுத்துது என்றதை குறிச்சுதான் இந்த பதிமூன்றாம் அதிகாரத்துல நாங்க கற்றுக்கொள்ள போறோம். இந்த பதிமூன்றாம் அதிகாரம் உண்மையாகவே இது நமக்கு தேவையானது தான். இந்த காலத்துல நடக்கிற காரியங்களை குறிச்சு நாம எப்படி இந்த ஆவிக்குரிய விதமா விளங்கி கொள்ளலாம்ன்றத இதுல நாங்க பாக்கலாம். எபேசியர் 4 அதிகாரத்துல இருந்து நாங்க இதெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம். எபேசியர் 4 19 நினைக்கிறேன் பாருங்க, அந்த 4:19 இருக்கு. அடுத்து
3: சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானம் அதை பற்றி பேச வேண்டிய எபேசியர் 4:19 உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவளோடு நடப்பிக்கும்படி காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள், நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. 4:11 ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களையும் தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
2: அதான் இப்ப என்ன மக்கள் எல்லாம் எப்படி இந்த உணர்வில்லாதவர்களா இருக்கிறபடியா தான் இந்த பாவம் அவங்களுக்குள்ள பிரவேசிக்குது. இது குஷ்ட ரோகத்தை போலன்றது இதுல இருக்கும். ஆசாரியன் அப்படி குஷ்டரோகத்தை காண்றான் கண்டு அவன்கிட்ட வந்து கொண்டு வர வேணும். ஆசாரியன் கடவுளுக்கு அவர் தான் எங்களை பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் எடுத்து ஒருவன் வர்றதாலதான் அந்த பத்துமே அந்த குஷ்டரோகி எப்படி ஒரு தொட்டு குணமாக்கினார். அவரிடத்துல வந்தபடியினாலதான் அவன் அந்த குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான்ன்றதெல்லாம் பாக்குறோம் புதிய ஏற்பாடுல. அத போலதான் இந்த பழைய ஏற்பாடுல அந்த ஆசாரியன் இடத்துலதான் அவங்க முதலாவது கொண்டு வரணும். ஆசாரியன் தான் நியாயந்திருக்கிறவர். இவனுக்கு குஷ்டம் ரோகம் இருக்குது, இல்லாட்டி இவன் அடைச்சி வைங்க, இவனை புறம்பே தள்ளுங்க, இவன் சோமாயிட்டான், இவன் சுத்தமாயிட்டான், வீட்டை போங்க அப்படின்னு சொல்றது இந்த ஆசாரியன்
3: தான்.
2: இப்போ ஒன்று தீமைத்தே 4 ஒன்றுலையும் அந்த மனச்சாட்சியிலே சூடுண்டவர்களா என்ற ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. ஒன்று தீமத்தையும் 4:1 4 அதிகாரம் 1 வசனம்.
3: ஆனாலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறார்கள், பிற்காலங்களில் மனச்சாட்சி சூடுண்ட பொய்யுடன் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களும் செவிகொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
2: இதெல்லாம் ஒரு குஷ்டரோகத்துக்கு போல சாமா. இப்ப அவங்க நல்ல உபதேசங்களை கேட்டுக்கொண்டு வாரம், அதே நேரத்துல ஒரு துஷ்ட மனச்சாட்சியில நமக்கு அதெல்லாம் பாவம் இல்லை அப்படி என்று தெரிய வைக்கிறது, அல்லது மெட்டாக்கள் உபதேசம் கள்ள உபதேசங்களை கேட்டு பின்வாங்கிறது, இதெல்லாம் இந்த குஷ்டரோகம் போல ஒரு காரியம் தான். அது இதெல்லாம் நம்ம வாசிக்க பின்னுக்கு விளங்க முடியும். இதை நாம இந்த குஷ்டரோகம்ன்றது இது பரம்பரை பரம்பரையாண்டுதான் எண்ணப்படுது அந்த காலத்துல பரம்பரை நோயிலே அந்த மாதிரி. ஆனா இது என்னத்தை காட்டுது இந்த அண்டா பரம்பரை பரம்பரையா சாபத்தை காட்டுது. இது சாபம் அப்படி மனிதனுக்குள்ள பிரவேசித்து அப்படி முதலாம் ஆதாம் செய்த பாவத்தினூடாக மனித குலத்துக்குள்ளே அந்த பாவம் பிரவேசித்ததோ அதை போலதான் இந்த குஷ்டரோகம் இது ஒரு பாவம் பாவமான காரியமா இருக்குது என்று சொல்லப்படுது. இது என்னண்டா 7:8 என்ன இது ஏசாயா 59:2 வாசிச்சு பாருங்க. 59:2 நினைக்கிறேன் இந்த வசனம் 59 வாசிச்சு பாருங்க. 59 அந்த முகத்திரையே இன்னொன்று ஒரு வசனம் இருக்கும்.
3: நாங்கள் கூடவே போல பண்ணி காட்டுபிடிக்கவே போல உங்கள் அக்கிரமங்களே
2: அந்த வசம் தான் அக்கிரமங்கள்
3: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கூடாத முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
2: அப்ப அந்த ஆண்டவரை நம்ம திருட விடாம இருக்கிறது அல்லது ஆண்டவருடைய முகம் எங்களுக்கு வெளிப்படாம இருக்கிறது இல்ல நாங்க எவ்வளவுதான் அபிஷேகத்துல நிறைய முடியாம இருக்கிறது தேவ பிரசன்னத்தை உணர முடியாம இருக்கிறது எல்லாம் இந்த பாவம் என்ற காரியம்தான். அதே மாதிரிதான் இந்த குஷ்டரோகம் இந்த குஷ்டரோகம் வந்தவர்கள் சமூகத்துக்கு தேவ சமூகத்துக்கு அவன் வரையிலாது திருட்டுப்பட்டவன் அப்ப அவனுக்கு தேவந்த அந்த பிரசன்னத்தை அவன் பெற முடியாது ஆசரிப்பு கூடத்துல இருந்து விளக்கப்பட்டவன். அதே மாதிரிதான் இந்த பாவம் இருக்கிற ஆக்களுக்கு பாவம் புரிஞ்ச ஆக்கள் இந்த ஏசாய 59:2 படிக்கு அவன் வந்து அவன் முகத்தை தேவன் மறைக்கிறது காரணம் அந்த பொருள் இருக்கிற பாவம். அந்த பாவத்தை கழுவுறதுக்கு தான் ஆண்டவர் எங்களுக்கு ரத்தத்தை சிந்தினார். நம்ம தூரத்துல இருந்த எங்களை அவர் மீட்டு கொண்டு வெளிப்படுத்த 21:22 நாம வாசிக்கலாம். அப்படி அந்த கழுவப்படாத பாவி பரலோகத்துக்கு போகலாம். வெளிப்படுத்த 21:27 வாய்ச்சி பாருங்க. அது நேரத்துல 22 இருக்கு அந்த படிக்க ஒரு வசனம்
3: 21:27 வீட்டுள்ளதும் அறிவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமே ஒன்று பிரவேசிப்பது அட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில்
2: பிரவேசிப்பார்கள். அப்ப இதுல நமக்கு விளங்கணும் இந்த பாவத்தோடு நம்ம விளையாடி கொண்டு கடைசி வரையும் நம்ம ஜீவ புத்தகத்திலே அவர் கிளிக்கு போடுங்க நம்ம பேரன்னு சொல்றாரு. அப்ப திருட்டுள்ளது இந்த குஷ்டரோகம் போல இருக்கிற பாவம் இதுவும் அறிவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நாங்க எவ்வளவுதான் இசைதாலும் இந்த காரியங்கள் நம்ம ஒட்டி கொண்டிருக்குமெண்டா ஆனாலும் ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலதான் அவர் அதுக்கு பின்னுக்கு நம்ம வாசிக்கலாம். இந்த அதிகாரத்துல அவர் 7 நாள் 14 நாள் அப்படியெல்லாம் நாள்களை கூட்டி கூட்டி கொடுத்து வரேன்டா. அவர் இரக்கம் உள்ள தெய்வம், அவர் பொறுமை உள்ள தெய்வம், நியாயம் தீர்க்க மாட்டார். உடனே மெல்ல மெல்லவா என்ற உள்ள மனந்திரும்பும் விட்டு விட்டு கொடுத்து வார தெய்வம் தான் ஆண்டவர். 22:13 அந்த வசனம் இருக்குது பாருங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும்
3: உலகம் வாசல் வழியா நகரத்தில் பிரவேசிப்பவர்கள் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
2: ஆமேன் ஆமேன். அதான் நாய்களும் சூனியக்காரரும் விசாரக்காரரும் கொலைபாதரும் விக்கிரகம் பொய்ய விரும்புகிறவரும் அதை செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். 15 வசனம். அப்ப அதோட அர்த்தம் என்ன? நாங்க ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவர் போல நாங்க வாழ எத்தனைக்கிற பொழுதுதான் நாங்க இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுருவோம். நாய்கள் ரெண்டாவது காக்கினதை திரும்பி சாப்பிடுற சாமான் அப்படியான ஒரு குணாசியங்களுக்குள்ள இருக்க கூடாது. சூனியக்காரர் நாங்க சூனியத்தை நம்புற ஆக்கள் இல்ல, மந்திர சூனியங்களை அப்படி செய்யற ஆக்கள், வியச்சாரக்காரர்கள், கொலைபாதகர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், பொய்ய விரும்பி அதில் நடத்திக்கிறவர்கள் எல்லாரும் புறம்பே தள்ளப்படுவார்கள். அப்ப இங்கே நாங்க லேவிய ராமத்துல பாக்குற புறம்பே தள்ளப்படுகிறவன் குஷ்டரோகி. அப்ப அந்த குஷ்டரோகி என்று சொல்றவன் உலக காரியங்களையும் கொண்டிருப்பான். இப்ப நம்ம வெளிப்படத்துல வாய்ச்ச காரியங்களை எல்லாம் கொண்டவன் தான் இந்த பாவத்துல கட்டுப்பட்டவன். அப்ப இந்த பாவத்துல கட்டுப்பட்டவனை தான் ஆண்டவர் முன்னேயே அந்த குஷ்டரோகத்துக்கு அடையாளமாக வச்சு நமக்கு கற்றுக்கொள்றான் கற்றுத்தாரா. சரியா? அப்ப அதுல என்ன நமக்கு ஆண்டவர் ரத்தம் நம்ம கழுவுது அது உண்டு. நம்ம தூரத்துல இருந்த எங்களை அவர் எப்படி செய்யறாரு கிட்ட அவர்கிட்ட அழைச்சு கொண்டு வர்றாரு. அப்ப அதே மாதிரிதான் இங்க தூரத்துல இவன் இருக்கான் குஷ்டரோகி, அவனை ஆசாரியத்துல அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லுவாரு. இதுல அழைச்சு கொண்டு வந்துதான் அந்த அவங்க நியாயம் தீர்ப்பாங்க இவன் குஷ்டரோகியா இல்லையா வழியில விடுங்க என்று சொல்லி. இப்ப நாங்க இதை வாய்ச்சதை பார்ப்போம். இன்னும் கர்த்தர் மோசையும் ஆரோனியும் அப்ப கர்த்தர் தான் இதுல சொல்றாரு. ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போடியிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரர் ஒருவரிடத்திலாகிலும் கொண்டு வர கடவன். அப்ப சபைக்கு அவன் கொண்டு வரான். சபைக்குலதான் அவனுக்கு சுகம் அளிக்கிற வார்த்தைகள் வரும், அபிஷேகம் வரும், தேவ பிரசன்னம் வரும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்துருவர் இப்படியான காரியங்கள் எல்லாம் சபை என்ற கூடாரத்துக்குள்ள அவன் வருவானா இருந்தால் அவனுக்கு பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு இலகுவா இருக்கும். தனிப்பட்ட ஒருவனுக்கு தனியே இருந்து நம்ம சொல்றதை விட அவன் ஒரு கூட்டா நம்ம ஒரு இடத்து சபைக்குள்ள அவனை கொண்டு வருவோம்டா. அந்த ஆசாரியன் அதாவது மேய்ப்பர் அவனை அதுக்கேற்ற மாதிரி நடத்த வல்லவராக இருப்பேன்.
4: அப்ப அதுதான் இங்க பழைய ஏற்பாடுல ஆண்டவர் காட்டு காரியம். ஏன்னா ஆசாரியனிடத்திலும் இதை கொண்டு வரணும், அவன் தான் அவனை வழி நடத்துறவன். அவன் நீ சுமாயிட்டா நீ இந்த ஊழியத்துக்கு தகுதி சொல்லி அவ மேய்பன் தான் இந்த கொடுக்கணும். நாங்க போய் இந்த பிள்ளைங்க நல்லா பாட தெரியும் விடுங்க பாஸ்டர்ந்து நாங்க சொல்லா அது இந்த மாம்சத்துல போறதா முடியும். அப்ப நாங்க பாவத்தோட இருக்கிற பிள்ளைய கொண்டு போய் அது நல்லா கிட்டார் வாசிக்க வேண்டாக்காக நாங்க கொண்டு விட்ட வேண்டாம். அது ஈனமானது நாங்க பள்ளிக்கூடத்துல ஏற்ற மாதிரி முடிஞ்சிடும். அப்ப அதுக்காக தான் ஆண்டவர் சொல்ற ஆசாரியத்துல கொண்டு வாங்க, அவர் தான் அவனை கற்பிக்கிறான், குஷ்ரோகியா இருக்கிறான், சுத்தமாயிட்டானா அவனுடைய ஜீவியம் எப்படி இருக்குது, அவனுக்குள்ள எப்படி அவனுடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைன்றெல்லாம் அவதானிப்பான் அந்த ஆசாரியன். அது மாதிரி தான் இந்த மேய்ப்பெருமாறும் அவதானித்து பலவருடைய சாட்சிகள் அவருக்கு போகும். இந்த பிள்ளை நல்ல பிள்ளை வீட்டிலேயும் அடக்கம் அப்படி எல்லாம் ஆக்கல்ற இதெல்லாம் வரும் அவருக்கு. அது கடவுள் தான் செய்ய வைக்கிறவர். ஜீசஸ் அவனை ஒருவனை எடுத்து உயர்த்தணும்டா அப்படித்தான் செய்வார். அந்த சாட்சி அவன் மறைவா செய்யறது அந்த ரங்கத்துல நடக்கிறத வெளியரங்கமா கொண்டு வருவார் ஆண்டு. அதுதான் இங்கேயும் நடக்குது. அப்ப இதுல இருந்து நாங்க விளங்கணும் என்ன ஆசாரிய இடத்துல கொண்டு வர படக்கடவன். மூன்றாவது, அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். அப்ப அவன் வெளிப்பிரகாரமாக அவன் பார்ப்பான் முதலாவது இருக்கிறான். அப்ப ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகம் உள்ள இடம் அவனுக்கு மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாக குளிர்ந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடன். அப்ப ஒருவன் நல்ல வறியார்னா வாரான், ஒரு நல்லா குடிச்சிட்டு வரான், அவனை கொண்டு வரான். அவனை கொண்டு வந்து அண்டைக்கு அவன் பார்த்து அடுத்த நாள் நீ நல்லா பாடுற ஒரு மனுஷன் இவ்வளவு காரியத்தோடையும் வாரா ரெண்டு வைப்பமே. அவனை கொண்டு போய் அடுத்த நாள் அல்லது ஒரு விபச்சாரம் செய்யறவன் நல்லா இந்த நாளும் சாட்டர்டே சண்டே அவனுக்கு வேலை முழுக்க விபச்சாரம் விடுதியில் இருக்கிறது. அப்படியான ஒருவனை கொண்டு வந்து சபையில அவன் நல்லா பாடுவான், நல்லா இந்த சினிமாவில பாடுற ஆக்கள் மாதிரி அப்படியான ஆக்களை கொண்டு ஜீசஸ் பாட்டு பாடுறவன் நல்லா பக்தியா பாடுறாரு பலிபடத்துல ஏற்றுவோம்டா இதான் நடக்கும். அப்ப அவனை என்ன நடக்கும்டா அந்த எப்படி அவன்ட குஷ்டரோகம் கண்டுபிடிக்கிறவர் பரிசுத்தாவியான இப்ப அவரே எங்களுக்கு சொல்லிட்டு எப்படியான நீயா சப்பிடால் போய் சொல்ல ஆண்டவர் பரிசுத்தாவியான சொன்னாரோ அது மாதிரி தான் இந்த காலத்துல ஆண்டவர்களுக்குள்ள பரிசுத்தமா வாழ்கிற ஊழியக்காரன் அவருடைய பிரசனத்துல வாழ்கிறவன் உடனே கண்டுபிடிப்பான் ஒட்டத்துல வந்திருக்கான்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்ல இப்ப இல்ல சிஸ்டர் என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டேன் புருஷனுக்காக அவர் ரெக்கமெண்ட் பண்றான் எப்பவுமே அவர் நல்லா செய்வார் அப்படி என்று சொன்னா அவர் விட நல்ல ஊழியக்காரன்டா மனுஷத்தை மூத்த பார்க்காம அவர் சரீரத்தை பார்க்காத பார்க்கி அவர் உள்ளத்தை பாக்குற ஒரு தேவன் மேல இருக்கிறார் அவர் சொல்லுவார் தகுதியா இருக்கான்னு சொன்னா. அதுக்கு பிறகு அந்த ஆசாரியன் அந்த சமூகத்துல வந்து அவன் சுத்திகரிக்கப்பட்டு சுகமாகும் வரைக்கும் அவர் ஒன்றிலையும் அவனை பயன்படுத்த மாட்டார். திருட்டுள்ளவன் மேல் பேசாம வாய்ப்புச்சிட்டு சொல்ற மாதிரி தான் சொல்லுவார். அப்படி சொல்லித்தான் அவனை மெல்ல மெல்ல மெல்ல அவனை சுத்தமாக்கித்தான் அந்த திருட்டில்லாதவன் என்று கணிக்கப்படுறது போலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் பரிசுத்த ரத்தத்தினால கழுவி எங்களை ரட்சித்து வைத்திருந்தாலும் நாங்க அந்த பாவத்துக்கு லேசா துணை போக முடியும். வண்டிக்கு நாங்க ஒரு வருஷம் நல்லா ஓடலாம்னா வண்டியில் நல்ல பெட்ரோல் ஊத்தி ஓடும். ஓடுனா அந்த பாவ சமூகத்துல பாவ பிரச்சனத்துக்குள்ள நம்ம இழுத்து கொள்றதுக்கு இந்த மாமிசம் ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியம் அப்படியும் நம்ம இழுத்து கொண்டு போறது இலகுவா இருக்கும். அதான் மிகவும் கவனமா இருக்கணும் பின்னுக்கு நாங்க வாசிக்கலாம். இப்ப நீங்க என்ன வாய்ச்சி நாம இப்ப நாலாம் அதிகாரம் அப்ப குஷ்டரோகம் கண்டுட்டவன்டா அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்த்து விடுவான். தீட்ட உடனே அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பாக்கிலும் அதிக பள்ளமாயிடாமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன். ஏழு நாள் என்னண்டா ஒரு நாள் வந்த உடனே டக்கண்டு அவனுக்கு நீ அமைச்சிருக்கிறான் ஒருவனுக்கு படலமோ தேமலோ அப்படி வந்ததுண்டா பார்க்க துஷ்டரோ மாதிரி ஆக்களுக்கு தெரியுதுன்றதுக்காக அவன் என்ன செய்வான் அவன் ஒரு கட்ஜஸ் பண்ணி பார்ப்போம் இது உண்மையாக படராம இருந்தா அது குஷ்டம் இல்லாது இயற்கையா தோல்வியாது என்று சொல்லி விடலாம் பிரியங்களை பூசி பூசியம் ஆகிற மாதிரி அது உண்மையா குஷ்டமா இல்லையான்னு பாக்குறது தான் அவர் அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி என்று அழைச்சாலும் அவர் விவசாய மனுஷிய பார்த்து என்ன எல்லாரும் கல்லறியறாங்க நீ பாவம் இல்லாதவங்க கல்லறிய கடவுள் அவர் சத்தம் விடாம இருக்கிற அவன் அவள் மனம் திரும்பத்துக்கும் சந்தர்ப்பம் கொடுக்குறேன் ஆண்டவர். அது மாதிரிதான் இந்த இதுலயும் ஒரு ஏழு நாள் அவ அந்த மனுஷனோ மனுஷியோ ஒரு வீட்டுல நாங்க கோவிட் வந்தா அப்படி நாங்க தனியா படுத்திருக்கிறோமோ அது மாதிரி அடைச்சு வைக்க கடவன். ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இவனுக்கு சரியா இருக்குது. இந்த ஏழு நாளைக்கும் அவன் இருந்த மாதிரியே இருக்குது, ஒன்று மாற்றம் இல்லை அப்படி இருக்குதா, இன்னும் ஒரு ஏழு நாள் விட்டு பாக்குறது. இயேசுவும் அப்படித்தான், எங்களுக்கு ஒரு பாவம் மதுமக்குள்ள இருக்குதாண்டா இன்னும் மறந்துரும்புறதுக்காக சொல்லி சொல்லி பாப்பாரு. இப்ப பாவத்தை செய்தாண்டா ஆண்டவர் மகளே இதை மனந்திரும்புமானே இதுல மனந்திரும்புன்னு சொல்லி நமக்கு பல விதமான உபதேசங்களையோ. இன்றைக்கு நான் பெரிய பாரத்தோட இருந்தான் காலமே இன்னமும் தெரியாது தக்கண்டு அவரு அமர்த்தின ஒரு பிரசங்கம் வந்து எனக்கேதான் பேசுகிறேன் அந்த பிரசங்கம். அப்படி என்ன அந்த நேரம் தேவன் என்ன ஆற்ற விதத்தை நான் பார்த்தேன் உண்மையாவே மனுஷனால எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேது அந்த ஆறுதல். அதை கேட்ட உடனே நான் உண்மையா உடைஞ்சு போனேன், அவ்வளவு சுரமாண்டவருக்கு தூரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. அப்ப கட்டாயமா நாம இவ்வளவு என்ன பிரச்சனையான நாங்க பிள்ளைகளாயின்னு நாம சொல்லக்கூடாண்டதை நான் கற்றுக்கொண்டேன். அன்றைக்கு என்னதான் மனதுல பாரமா இருந்தாலும் நாங்க ஓடி போக வேண்டிய இடம் ஆண்ட ஒரு சமூகம் நல்லா உணர்ந்து கொண்டேன். நமக்கு வயதும் போயிட்டு அதோட நான் இப்ப ஒரு விடுவாம இருக்கிறேன் அப்ப நம்ம கதையில ஈடுபடாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருந்தது.
5: அப்போச்சு
4: எல்லாம் இருந்து நான் இவ்வளவு காசாலியோ வழிபாரியோ வேலையா எல்லா உண்டும் குறைவு இல்லாம தான் அவ்வளவு நாளும்
5: வாழ்க்கை.
4: அந்த தனிமை மாதிரி ஒரு அப்படி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்த உடனே தக்கண்டு ஆண்டவர் என்னதுக்கு இந்த பிரசங்க நான் ஒரு நாள் காசு பிரசங்கத்தை தாழ எனக்கு அந்த உடனே நான் நினைச்சேன். அதுவும் குறிப்பா அது சொல்லி சொல்லி செய்கிறார் அந்த அந்த நான் நினைச்ச மாதிரியில திருப்பி திருப்பி சொல்றாரு. திருப்பி திருப்பி சொல்ல சொல்லதான் நான் நினைச்சேன் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார். சோ ஆண்டவர் நமக்கு எப்படி அந்த நேரத்துக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை இருந்தது ஏற்று வேற வார்த்தை
5: இருக்குதான் அதை கைவிடவே இருப்பதில்லை. அந்த பைபிள் என்ன வார்த்தைகள்
4: அது என்ன மாதிரி அது மட்டும் இல்ல அந்த வார்த்தையிலே நிறுத்துவார் அப்படியே கன்சன்ட்ரேஷன் எல்லாம் அதுல ஏன்னா ஆண்டவர் ருசிக்க ருசிக்க அவர் நம்ம ஆற்ற விதங்களை பார்க்க பார்க்க மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவான் சொல்லலாமே என்று சொன்னவன்
5: அவனும் கூட இருந்து எங்களுக்கு ஒரு நாங்க தனிமை ஆயிட்டு நீ ஒன்று இல்லாம போயிட்டேன் எங்களுக்கு சும்மா போட்டு கொண்டே இருக்கிறது என்ன
4: ஓ அது பிசாசு செய்கிற வேலை அப்படி அப்ப இப்ப எனக்கு தெரியும் நாம ஆரையும் நம்ம உட பின்னால கண்ட முன்னா ஒருவருமே வர போறது இல்லடா பிள்ளையும் வராது குருஜனும் வராது வேற பிள்ளைகளும் வராது சொந்தம் நம்ம பாசா காசாவ கூடி வராது நமக்கு மட்டும்தான் எங்களோட இருக்க போறாங்க அவர் சித்தி நாம நடந்துட்டு போவோம் இவ்வளவு நாளைக்கு எல்லாம் தவறுகள் இருந்த ஆண்டவரு மன்னிங்கன்ட்டு ஓட வண்டியதான் அந்த வண்டியில அப்ப அவர் செய்வார் நமக்கு அதோட வேலை நாள் அங்க அவசரப்பட்டு நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்றது இதுல விளாங்குது வேலை
5: ரெண்டாம் நாளும் முடிஞ்சதோ
4: அதான் அப்ப என்னண்டா அந்த மனிதன் மனம் மாறுறதுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். ஏன்னா யாத்திராம 34:6 நினைக்கிறேன் அதோட வசனம் இருக்கு அவர் இறக்கம் உள்ள தேவன் வடிவாளி இருப்பார் பாருங்க 34:6 யாத்திராமம் எனக்கு ஞாபகம் இருக்கு 34:6
5: கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து உயர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாபிரிவை சத்தியம் உள்ள தேவன் 1000 தலைமுறை இரக்கம் காக்குறவர்.
4: அப்ப ஆண்டவர் இரக்கம் காக்குற தேவன் அந்த அதே ஆண்டவர் தான் நம்ம இன்றைக்கும் வழிபடுற தெய்வம் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கத்தின் காரணமா தான் அந்த கிருபையின் காரணமா தான் எங்களை விலை கொடுத்தவர் வாங்கி வச்சிருக்கிறார். அப்படி வாங்கின தேவன் டக்குன்னு நீ அந்திக்க மாட்டார் எங்களுக்கு. அப்ப புள்ள மன என்னண்டா அவன் ஆதாமுக்கு சவால் விட்டுதான் ஆண்டவர் வந்தவன். ரோமர்ல நாங்க பாக்குறோம் அவர் முதலா துண்டா மாதாமாக வந்து மனித மீட்க வந்தவன். அப்படிப்பட்ட என்னண்டா ரெண்டு பேதுரு 3:9 நினைக்கிறேன் அவர் தாமதமா இருக்கிறன்றதுக்காக நாங்க
5: தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இடாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.
4: ஆமென். பாத்தீங்களா இதுல என்ன செய்யறாரு அவர், நீடிய பொறுமை உள்ளது. இப்ப நீடிய பொறுமை உள்ளவர் என்ற அர்த்தம் என்ன, நாங்க மனம் திரும்ப வேணும் என்று அவர் ஆவலா
5: காத்திருக்கிறார்.
4: அப்ப ஆவலா காத்திருக்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்னால நாங்க பாவம் செய்யாதபடி எங்களை பரிசுத்தமா நாங்க வச்சுக்கொள்றது எங்களோட கடமை. புதிய ஏற்பாட்டுல அந்த பழைய ஏற்பாட்டுல அவன் குஷ்டரோகியா இருக்கிறான், அந்த அவன் சரீரத்துல வருகிற குஷ்டம், அதுக்காக அவன் விளக்கப்படுறான். விளக்கப்பட்டு அவனுக்கு நீ பூசி அதை செய்து இதை செய்து அவனுக்கு நடக்கும் வைத்தியம். வைத்தியம் நடந்து அவன் சுத்தமாகின பிறகு அவன் ஆசாரி எனக்கு உன்னால கொண்டு வர கடவுள் கொண்டு வர கட்டு அவன் சுத்தி ஏற்பட்டா அந்த சுத்தமிட்டு அவன் தீர்ப்பானான்.
5: தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசறு தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க வேண்டும். அப்பொழுது அசறு தோளின் மேல் படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவுள். அது குஷ்டரோகம்.
4: இரண்டாந்தரம் வேளாந்தரம் விட்டு அதுல ஒன்று நடக்கல, மற்ற தரம் வேளாந்தரம் அதுலதான் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் அது என்னவாம் என்ன செய்யாம அவனுக்கு அந்த அசரு என்று சொல்லிட்டு அந்த வஸ்திரங்களை தோய்த்து அவன் சுத்தமாயிருப்பான். அவன் ஓகே பெறலாம். தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோளினால் தோளில் அதிகமாக படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவுள். இது என்னத்தை வெளிப்படுத்து
5: சுத்தமுள்ளவன் என்று தீர்த்து விட்டா பிறகும் அசரு தோல் இல்லைன்னா திருப்பியும் அவன் அந்த பாவத்தை செய்திருந்தார். அவன் பாவங்களோட இருக்கும் இருக்குமா இருந்தா திருப்பியும் பாவம் இந்த
4: பாவிதான். அப்ப அதுதான் நாங்க மிச்சம் கவனமா இருக்கணும்.
5: ஜெபிச்சு நல்லா ஜெபிச்சு முழுந்தெழும்பி வந்து கொண்டு பரிசுத்தமாயிட்டு வந்துட்டு திருப்பியும் அதை செய்யணும்.
4: அதான் நாங்க அவசரப்பட்டு நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. அது நேரத்துல அப்படி ஒரு ஆண் செய்தா அதுக்குதான் ஒன்று தீமைத்தையோ அஞ்சு பத்தொன்பது நினைக்கிறேன் சொல்ற ரெண்டு மூன்று சாட்சியோட நிரூபிக்கணும் எல்லாம் இருக்க. அந்த வசனம் ஒன்று தீமத்தி அஞ்சு பத்தொன்பதுல இருக்குது. அது அப்படியே
5: மூன்று சனுக்கு விரோதம்

0: பிரதமாக ஒருவன் பிறாத இரண்டு மூன்று சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது.
1: அப்ப அது மாதிரி ஒரு திருப்பியும் அந்த ரட்சிக்கப்பட்டு ஊழியங்களை செய்த ஒருவர் மறைவாக ஒரு பாவம் செய்கிறான்டா, அவன் கண்டுபிடிக்கப்பட்டான்டா, அவனை நீக்கி வைக்க வேணும்
0: என்றும்படி
1: அதுதான். அப்ப அவனை சுத்தமுள்ளவனா இருந்த பாரம் வசனத்தின்படி அவனை அங்க பிரிச்சு வைக்க தேவையில்லை. சரியா? அப்ப ஏனண்டா இது குணமாக்க கூடாத ஒரு வருத்தம் இல்லைன்றது மட்டும் நமக்கு விளங்குது.
0: அப்ப
1: பாவியலுக்காக தான் ஆண்டவர் வந்தார்.

இருக்கு நன்றி ராஜா. இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தெடுத்ததுக்காக உலகம் கொல்ல கொண்டு போகாதபடி பிரித்தெடுத்து கூட பாகத்தில் வந்து நன்றிகள் துதியல் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக அழைப்புக்காக இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருவி ஐயா, நிர்மூலமாகாமல் காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. யார் மறந்தாலும் நான் இன்னும் மறவேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்க மறக்காதபடி இருக்கிறதுக்காக எங்களை உள்ளங்களில் வந்து எங்களை சிறுசன் வைரியம் எண்ணி அவ்வளவு அன்பாக எங்களை நேசித்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி சாட்சி அடையாதபடி உங்களோட நீதியின் விளக்கிறதுனால எங்களை வழிநடத்துறதுக்காக எங்களுக்கு வெலப்பக்க நாயில் இருந்து எங்களுக்கு எல்லாமாயிருந்து போல்மானவராயிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா சொல்லிருக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் கால தொடங்கி இந்த சங்கமம் ஒலி எளிய நீங்கள் தொடக்கி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி ராஜா, நன்றி. வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல வார்த்தையை வாசிக்க வேணும் அந்த மனப்பாரத்தை கொடுத்து தொடத்துக்கு தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. வார்த்தையாகிய தேவனே, உங்களோட வார்த்தையை போல உண்மை உத்தமம் ஆறுதலும் சமாதானம் கொடுக்கிற வார்த்தை ஒரு இடமுமே பெற முடியாது ஐயா. இருபுலமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகள் ஐயா, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய உடம்பையும் மூனையும் மூலவே மூடி சென்று என்னும் என்னும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி எங்களையும் என்னென்ன விதமாக பரிசுத்தப்படுத்தணுமோ இந்த வார்த்தைகள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கீழ்ப்படியத்தக்கதாக விசுவாசிக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்த வார்த்தையில கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் தொட்டு தொட்டு தொட்டு குணமாக்குது ராஜா, குணமாக்கி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரையும் கூட வருகையில் நாங்கள் எல்லாரும் உங்களோடு கூட விடுபடத்தக்கதாக ஆண்டுபடத்தக்கதாக நித்திய நித்தியமாக உங்களோடு வாழத்தக்கதாக உங்களை கிருபியை ஊற்றி இந்த வார்த்தைகள் கிரிய செய்ய வர்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ எந்தெந்த ஆத்மாவுக்கு உங்களை மாமப்படுத்த நீங்க சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களோ அந்த ஆத்மா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, அவையோட சபையை ஆசீர்வதிங்கோ. எல்லா மேலாக எந்த விதத்தில் எங்கு அக்கியப்பட்டாலும் உங்களோட பிள்ளைகள் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஒன்றும் போட்டு விடாதபடி தாழ்மையாக உண்மையாக இருக்கிருந்து வாழத்தக்கதாக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட ஒளியவர்களில் மங்காதபடி ஒளி வீசுறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உறங்காமல் தூங்காமல் விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு மறப்பொருளாக ஒன்றுமே இல்லையா ஐயா, அதுக்காக எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை செய்ய பேச்சுக்களை உலகம் எல்லாம் கேட்கும், எல்லாரும் கேட்பார்கள், எல்லாரும் பார்ப்பார்கள். ஆனால் எங்களோட சிந்தனை ஒன்றை நீங்கள் ஒருவர் தான் ஐயா அறிவீங்க. உங்களோட பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய சிந்தனையையும் எங்களோடு கூட இருக்க தந்த பரிசுத்தாவியானவரை ஆராய்ந்து வேதனகரக்கூடிய காரியங்கள் எதையும் நாங்கள் சிந்தித்து விடாதபடி ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உணர்த்தி உணர்த்தி வழிநடத்த முடியும், பரிசுத்த பாதையில் வழிநடத்த முடியும். பரிசுத்தத்தை விரும்புகிற பரிசுத்த தேவனே உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலம் அன்பின் தேவனே இந்த சங்கம மொழியலையே பொறுமையோடும் தாழ்மையோடும் அன்போடும் ஆண்டவரே நீங்க கொடுத்த அன்பு கூடாக நடத்தி கொண்டு வரும் சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுத்தீங்களோ ராஜா உங்களோட பிள்ளைகள் என்று முத்திர போட்டு வழிநடத்துறீங்களே அந்த நோக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி நாங்கள் அறிந்த உண்மை உள்ள தேவனை உயிர் உள்ள தேவன்

0: எங்களுடைய இனசன பந்துக்கள் சந்ததிகள் அன்பானவர் அறிந்தார்கள். எங்கள் நாட்டு மக்கள் எல்லாரும் அறிய வேணும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து அவர்களுக்குடாக நீங்க இந்த சங்கமம் வானல் பேரையும் நீங்க கொடுத்து சங்கமம் என்ற பேரையும் கொடுத்து இத்தனை வருஷ காலமாக நடத்தத்தக்க பிள்ளைனே வல்லமையே நேரம் சுகலம் பாதுகாப்பு வழிநடத்த ஆலோசனை ஞானம் எல்லாம் நீங்க தான் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துறீங்க ராஜா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனமே துதியையும் கனமையும் கனத்தையும் மகமையும் அவர் கொடுத்து நடத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய நீதியின் விளக்கருத்தினால் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எந்த விதத்திலும் அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி இந்த சங்கமம் ஒலிகளை நடத்துவதே சுயத்தில் எதையும் நினைத்து செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மகனே ஆசீர்வதிங்க ராஜா, சகோதரி ஆசீர்வதிங்க. கொடுத்த மகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவளுடைய நேரத்தை நீங்க கொடுத்து அவ உங்களுக்கு செய்யத்தக்கதாக ஏதோ விதத்தில் அவையும் உங்களை நீங்க பார்த்து கொண்டு வர்றதுக்காக உடைய நேரங்களை கொள்ள கொண்டு வழிநடத்துல கிருபைக்காகவும் தள்ளாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனை மருமகளை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலுவ சந்ததி ஐயா வலுதப்பி போவிதாதபடி கடிவாளம் போட்டு கட்டி காலூன்றி கல்வாரியாக இயேசுவே உங்கள் காலூன்று நிற்கத்தக்கதாக வருங்காலத்தில் கணிதரும் திராட்சை செடி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவ மரம் கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க வல்லதேவனே ஆசீர்வதித்துக் கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே இந்த கனடா தேசத்தின் விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு பொழுதும் அவளுடைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு ராஜா ஆண்டு உங்களுக்கு அந்த நேரத்தை வீணாக்காதபடி திரும்ப அந்த நேரம் வராதென்று எண்ணத்தோடு நடக்கத்தக்கதாக அவர்களை தூக்கி சுமந்து தோல் சுமந்து நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அவர்களுக்கு நீங்க நல்ல மேப்பராயிருந்து மகனுக்கு மருமகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சகோதரி மகளுக்கு எல்லாருக்கும் நீங்க நல்ல மேப்பராயிருந்து அவர்களை நீங்க புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் வேலை ஸ்தலமாயிருந்தாலும் வேலை ஸ்தலமோ ஆண்டு வெறி வாலண்டியர் செய்கிறமாயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. என்னும் சோதரன் சோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் மகளும் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் இந்த சங்கம் நல்ல நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. மூடி காத்து கொண்டு வாரது இவனே என்னும் உங்களுக்கென்று என்னென்ன விதத்தில் உங்களுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேணும் அதில் மத்தியில் அன்பான மத்திய சகோதரங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேணும் என்று ஆண்டு வாஞ்சியை போடுவீங்களோ அந்த வாஞ்சிகளையும் உங்களுடைய நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி ஆசீர்வத்து காத்துக்கொள்வீங்க ராஜா. ஆசீர்வத்து காத்துக்கொள்வங்களுடைய கையெதிரியாசங்களையும் சந்தித்து அவள தேவைகளையும் நீங்க சந்தித்து இந்த சங்கம மொழிகளையும் நடத்துவதற்கும் எல்லா விதமான ஞானம் ஞானத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக என்னும் மனதில் கொண்டு கொன்ற வாஞ்சியை நிறைவேற்றி கூட நாம மகமப்படுத்தக்கதாக வழிநடத்த வல்லங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்தரிக்கணும். என்னும் உங்களுக்குள் தாழ்மையோடும் உண்மையோடும் ஐக்கியப்படும் ஒவ்வொருவரோடும் அன்பாக பேசி உங்களுடைய அன்பை பாராட்டத்தக்கதாக ஆண்டு வரை யாராக உங்களுடைய அன்பவர்களுக்குள்ளாலும் வாழ்ந்து உலகத்தில் எந்தெந்த பாகத்திலிருந்து தொடர்ந்து தொடர்பு கொண்டாலும் அவர்களின் தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டும் காத்த இம்மானுவேலரே இனிமேலும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் அப்பா விசேஷமாக வெரிங் எடுவசரிய கொண்டாடும் ஆண்டவரே, பாஸ்தவானருக்காக மனைவிக்காக உங்கள் அன்றை வருகிறோம். அந்த மனைவியை தொட்டு விளையாட்டு சோத்தை கொடுத்து அவள் ஆண்டவரே ரெண்டு பேரும் கைகொடுத்த வண்ணம் உங்களோட நாமத்தை மாமப்படுத்தத்தக்கதாக கொடுகூடாரத்திற்கு வாழத்தக்கதாக அவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு ஆசீர்வாதத்துக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இன்னுமே சந்தோஷமான வருஷங்களை கண்டு ஆண்டவரே இன்னும் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக என்னென்ன விதத்தில் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பவோ கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக கிருப செய்யுங்க ராஜா. கிருப செய்ய வல்லவர் சந்த சந்ததியும் ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. பாசவானருக்கு நீங்க கொடுத்த ஞானத்துக்காக நன்றி ராஜா. வெளிப்பாடுகளுக்காக நன்றி ராஜா. உங்களோட பொக்கிஷங்களை ஆராய்ந்து உங்களோட பொக்கிஷங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவரை உங்களோட ஒரு கருவியாக ஆயுதமாக பாய்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே அவருடைய சபையாக அவர் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான தகப்பனாகவும் தாயாகவும் சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான சாட்சி உள்ளவர்களாகவும் இருக்கத்தக்கதாக சகோதரங்களுக்கு சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை எல்லாவற்றையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக உங்களோட பரலோகத்தை திறந்து அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் இடத்திலோ அயலார் மத்தியில் அன்பான மத்தியில் உங்களை கண்டு உள்ளத்துக்காக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற யான ஒளியே உங்களோட ஒளி அவர்களுக்கால் பாயத்தக்கதாக வீசி மற்றவர்களையும் தொடத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆசீர்வத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த சங்கமம் ஒளியலையில் அவர்கள் நன்றிருந்து உங்களை மகமப்படுத்தத்தக்க சந்தர்ப்பத்தை நீங்க கொடுக்கறதுக்காக இந்த சந்தர்ப்பத்துக்கூடாக இந்த சங்கமம் ஒளியலே வரலாற்றை மற்றவர்களுக்கும் அவர்கள் அவர் சொல்லி வெளிப்படுத்தத்தக்கதாக இன்னும் அநேக பேர் இதிலிடப்பட்டு உங்களை அன்பு ருசிக்கத்தக்கதாகவும் இதில் கொத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாகவும் அவரையும் நீங்கள் ஒரு கருவியாக பாவித்து ஆசீர்வாதமான ஒரு சகோதரனாக அவரையும் அவரை மனதையும் ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்கோ. ஆபிராமின் ஆசீர்வாதம் அத்தனை அவர்களுக்குரியதா ஐயா, அந்த ஆபிராமின் ஆசீர்வாதத்தை ஊட்டி அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்கள், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் இப்படி 6 ஆண்டவரே அனுசரி நாட்களை கொண்டாடுகிறார்கள் உங்களோட பிள்ளைகள், எங்களுக்கு தெரியாத ஐயா. 6000 அப்படி ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் கொண்டாடத்தக்க அந்த ஆண்டவரே நாளை நல்ல நாளை நீங்கள் காப்பித்தக்காக நன்றி உள்ளது. உங்களை மகப்படுத்தி உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளை ஆண்டவரே ஒவ்வொரு மனத்தையாலும் ஒவ்வொரு நாள் ஒரு வருஷத்தையும் உங்கள் ஒருவரால் தான் ஐயா கூட்டி கொடுக்க முடியும். அதை கூட்டி கொடுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு அதுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கத்தக்கதாக இங்கிருந்து பிறந்த நாளை கொண்டாடினாலும் எந்தெந்த நாளில் அவர்கள் கொண்டாடினாலும் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் உங்களுக்கு மகம் செலுத்தி உங்களுக்கு சாட்சியாக எங்கள் தேவன் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்துங்கிற நாட்களை கூட்டினாரே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்று சொல்லி உங்களை துதித்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக சுயத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்து விடாதபடி எதுக்கும் இச்சப்படாதபடி ஆண்டவரே இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட கற்பனைகளையும் கற்றலைகளையும் கீழ்ப்படிந்து நடவிருக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வாத்து உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வாத்து இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கத்தக்கதாக உப்பாக இருக்கத்தக்கதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற மெய்யான ஒளியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றைய தினம் உங்களோட பிறந்த நாளை அந்த ஒரு நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டு நவமி லோகன்ற மகள் பியூலாக்காக நன்றி சொல்லுகிறோம். எப்படி அற்புதமாக நீங்க தொட்டு ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளையாக ஒரு ஆண்டவரே கொடுத்த வினவுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வினோவே ஆண்டவரே பிரபஞ்சத்தில் இருந்து உங்களை நேசிக்கத்தக்கதாக அவ்வளவு ஒரு கருவியாக பாவித்து நீங்களுக்காக நன்றி. அது மட்டுமல்ல, ரெண்டு பேரையும் ஒரே மாம்சமாக நினைத்து அந்த சந்ததியை பெருக பண்ணினீங்களே ராஜா, நாலு பிள்ளைகளை கொடுத்து அந்த சந்ததியை பெருக பண்ணீங்களே, அதுக்காக நன்றி. இதுதான் இவ்வளவு அற்புதமாக லோகனையும் லோகனே நாமியே நீங்க தொட்டு உங்களோட பிள்ளைகள் ஆக்கி உங்களோட ஊழியத்துக்கு என்று பாவித்து ஐர கையின் பிரியாசங்களே ஆசீர்வத்து உலகமே பார்த்து மெச்சக்கூடியதாக நீங்கள் ஆசீர்வத்து கண்டதுனே இந்த சந்ததியை ஆசீர்வதிங்கோ. வீதுலாவினோ நாலு பிள்ளைகளையும் ஆசீர்வத்து அவர்களும் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களையும் உங்களோட கருவிகளாக உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரையும் உங்களை துதிக்கும் ஐயா ஸ்தோத்திரிக்கும் பொறுப்படுங்க ராஜா. உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக வைத்து எங்கு இருந்து என்னத்தை செய்தாலும் அவர்கள் உங்களுக்கென்று கனிதரும் திராட்சை செடி போலும் பலன் கொடுக்கிற ஒளிவு மரப்பு கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக அவர்களையும் அவருடைய சந்ததி எல்லாரையும் உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை கூடாக இன்னும் அநேக பேர் உங்களை காணத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம் ராஜா. பரம வைத்தியனே பரிகாரியான தேவனே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா. உங்களோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படும் பொழுது நான் எய்த்தியருக்கு வரப்பண்ணேன் வியாதி ஒன்றையுமே வரப்பண்ணேன் என்று வாக்கு தந்ததுனையா. உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாயிருந்து உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளைகளுக்கே எவ்வளவு பலவீனம் சுயனத்திற்குள்ளால் அடிமையாக இருக்கிறார்கள் ஐயா. நாங்கள் ஆரிடம் கேட்க முடியும் எங்களுக்கு அந்த பலவீனத்தை கூட இன்றைக்கு தூக்கி எடுத்து நீங்க நிக்கத்தக்க பலனை தந்து வழிநடத்துற சேவனே நாங்கள் எங்களால் கூடாது. உங்களால் கூடும், நீங்க தானே அவர்களுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து வழிநடத்த உங்களால் முடியும். உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஐயா ஆண்டதே திண்டமரமான ஆண்டவரே நானியலுக்காக உங்கள் வருவோம். எப்படி ஐயா உங்களோட ஊழியத்தை ஓடி ஓடி ஓடி செய்தவர் சாட்சியாக செய்தவர் அவர் கூட அவட மனைவியையும் ஆண்டவர் பிரபஞ்சத்தின் மாற்றி உங்களோட புள்ளியாக மாற்றி உங்களோட சாட்சியாக அந்த சபையில் வைத்து வழிநடத்தினே இப்பொழுது அவருக்கு இருக்கும் செலவினத்தை உங்களுக்கு தெரியும் ஐயா. அன்பின் தேவனே உங்களோட காயப்பட்டகரத்தினால் தொட்டு ஆண்டவர் இந்த வைத்தியருக்கும் வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து திரும்ப மருத்துவ சொத்தை கொடுத்து உங்கள் சபையில் சமுதாயத்தில் உங்களை பிள்ளைகள் மத்தியில் மர்மக்கமாக்கி பேரப்பிள்ளை மத்தியில் உங்களை மர்மப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதமாக விருத்தோட்டு உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த முடியுமே வானைக்கு நல்ல சொத்தை கொடுத்து செய்ய வேண்டியதை ஆண்டவர் எப்படி தொட்டீங்களே பரிசுத்தப்படுத்தினீங்கள் ஐயா. இன்னும் சாட்சியான ஒரு மனைவியாக இருந்து கடமையை செய்யத்தக்கதாக அந்த பிள்ளைகள் மத்தியில் மருமக்கள் மத்தியில் பேரும் பத்து பிள்ளைகள் மத்தியிலும் இன்னசன மத்தியிலும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அப்பா பிரபஞ்சத்துக்கு துவசம் போட்டு விடாதபடி அவையும் காத்து வழிநடத்துங்க ராஜா. காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்மவேல் சந்ததியில் இருந்து தூக்கி எடுத்தீங்கள் இயேசு எங்களோட பிள்ளையாக மாற்றினது வாணி சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் உள்ள அன்புள்ளதா மனைவியாக இருந்து ஆண்டவரே கடம் செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி அற்புதம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வாரத்தாயநாத்து சிறப்பிலே இருந்து ஆராதித்து கொண்டு வந்த மிஸ் செல்லத்துறைக்காகவும் சௌதரி லீடியாக்காகவும் உங்களை வருவோம் ஆண்டவரே. அவர் சௌதரி லீடியாக்கு நீங்க கொடுத்த சோத்துக்காக நன்றி. எலும்பி நடமாடத்தக்க பலனை கொடுத்து ராஜா சாட்சியாக வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி நன்றி ஐயா நன்றி. என்னும் பூர்ண சொத்தை கொடுத்து உங்களை மாமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. அந்த கணவனையும் வெகு விரைவில் இப்ப கால் ஊண்டி நடக்கத்தக்க பலனை கொடுத்ததுவனே வெகு விரைவில் ரீகப்பிலிருந்து வீடு வந்து ரெண்டு பேரும் உங்களை துதித்து பாடத்து பாடி மாமப்படுத்தத்தக்கா ஆலயத்தை சென்று உங்களை சாட்சி சொல்லி மாமப்படுத்தத்தக்கதாக ஒரு அற்புதம் விடுதலே, அற்புத சுகத்தை கொடுத்துங்கிற பரிகாரியான இயேசுவே உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா ஆண்டவரே, 17 வயது நிறைந்து ஒரு பிள்ளை கனடா தேசத்துக்கு படிப்பதற்காக வந்து வரும் பொழுது ஆண்டவரே ஒரு பலவீனம் என்று கண்டு அவருக்கு ஆண்டவரே டியூமர் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஐயா. அன்பின் தேவனே, அந்த 17 வயது பிள்ளை வாழும் வழி வாழ்வதற்கு வாஞ்சியாக படித்து முன்னேற வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த உறவை கடந்து இங்கு வர இருந்த அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி அடிமையாயிருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். அந்த நாதன் என்ற பிள்ளையை, வாழ்வ பிள்ளையை தொடுங்கு ராஜா, தொடுங்கு. ஒரு அற்புதத்தை செய்து அந்த பிள்ளை வாழ்நாள் எல்லாம் உங்களை மகப்படுத்தி உங்களுக்கு சாட்சியாக உங்களை ஊழியத்தை செய்யத்தக்கதாக அந்த நாதனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து விடுதலை கொடுக்க உங்களால் முடியும். விடுதலை கொடுக்க வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் படித்து பட்டம் பெற்று ஆண்டவரே வைத்தியராக டாக்டராக வேலை செய்த அந்த சகோதரி, 42 வயது நிறைந்த சகோதரி ஐயா, அவட பேரு தெரியவிட்டாலும் உங்களுக்கு அவ தெரியும், அவட பிலவீனத்தை உங்களுக்கு தெரியும். அப்பா, அந்த மகளுடைய வாழ்க்கையிலும் 4 வயது குழந்தை இருக்கிறது ஐயா. அவ தயாராக திரும்ப குழந்தை வளர்த்தக்கத்தக்க சுகத்தை கொடுத்து உங்களால் அந்த மகளை தூக்கி எடுக்க முடியும், தூக்கி எடுக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். நல்ல செய்தியை எங்கள் காதுகளால் கேட்டு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக எங்க பெரும வைத்தியனே பெரியாரியான இயேசுவே தொடங்க ராஜா, தொடங்கும். எப்படி எத்தனையோ பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள், வாழ்வ பிள்ளைகள், வாழ்வு வந்தவர்கள் எல்லாரும் வியாதியினாலும் நோயினாலும் கஷ்டப்பட்டு தவிக்கும் ஒவ்வொரு தரையும் ஆடுகிறீங்களுக்கு பேர் தெரியாவிட்டாலும் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு என்னென்ன விதத்தில் நீங்கள் அற்புதம் கொடுக்க முடியுமோ கொடுங்கோ ராஜா, உங்களால் முடியும் என்று. ஜீவனோடு உயிரோடு இருக்கிற தேவன், சப்பானியை எழுப்பின தேவன் ஐயா, குருடனுக்கு பார்வை கொடுத்த தேவன், ஊமியை பேச பண்ணின தேவன், குஷ்டரோகத்தை மாத்தின தேவன் ஐயா, உங்களால் முடியும், உங்களால் முடியும். ஆளுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதங்களை செய்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்க செய்த அற்புதத்துக்காக நன்றி. என்னும் விடுதலை கொடுத்து சந்ததி பாவங்களோ தோஷங்களோ ஆண்டவரே உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை அணுகாதபடி உங்கள ரத்தத்தால் முத்திர போட்டு உங்கள ரத்தத்தால் பாவங்களை கழுவி ஆண்டவரே வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஒட்டி உங்களோட பிள்ளைகளும் விடுதலையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடல் உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக உங்கள் அண்டல் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகள் ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாடுகள் உந்தி தனது ஊக்கிய ஆண்டுக்கு நோட்டு கொண்டிருக்கும் ஆண்டவரே. இந்த புல்லாத விசாசன் தந்திரத்துக்கு இந்த தலைவர்கள் அகப்படாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா. தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தலைவர் பெஞ்சமின் நத்தாக்குக்காக உங்களிடம் வருகிறோம் ஆண்டவர். அவர் எப்படி உங்களை நேசிக்கிற புள்ளி என்று மகிமைப்படுத்தி அந்த எடுத்தவர் ஐயா. எந்த விதத்திலும் அவர் உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்துவிடாது, எதையும் தீர்மானிக்காதபடி உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவர் தீர்மானம் எடுக்கத்தக்கதாக எங்களுக்காக போராட இருக்கிற தேவன் எங்களுக்காக போராடுவர் என்ற எண்ணத்தோடு அவர் நடக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தேசத்தோடும் சமாதானமாக வாழத்தக்கதாக, தேச தலைவர்களோடு சமாதானமாக வாழத்தக்கதாக நல்ல சமாதானத்தின் ஆவியை நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. கேள்விப்படும் செய்திகளை கேட்டு நாங்கள் மனம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது ஐயா. உங்களுக்கு ஒன்றுமே மறப்பொருளாக இல்லை. உங்களுக்கு பிரியமில்லாத செய்து ஆண்டவரே செய்யாதபடி தீர்மானிக்காதபடி காத்துக்கொள்ளுங்கோ. எல்லா தேசத்துக்குள்ளும் நல்ல ஐக்கியங்களை உண்டு பண்ணி வழிநடத்துங்க ராஜா. அந்த இஸ்ரேல் தேசத்தை வேலி அடைத்து காத்து கொண்டு வரக்கிருவைக்காக நன்றி. அங்க வாழும் மக்களை நீங்கள் ஆசீர்வத்து உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வழிநடத்தத்தக்கதாக ஜூத மக்களை நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த ஞானம் ஐஸ்வர்யத்துக்குடாக உங்களை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக ஆண்டு தொட்டு தொட்டு தொட்டு ஆசீர்வதித்து உங்களோட பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை மாற்றிக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். இன்னும் ஆண்டு வெளியே அமெரிக்கா தேசத்தலைவர டொனால்ட் ட்ரம்புக்காக உங்களை வருகிறோம். உங்களை நேசிக்கிறோம் ஐயா. எந்தெந்த விதத்தில் உங்களை எந்த அளவில் நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுக்கிறது மிக கனத்தை மாமிய நேரத்துக்கு வேற ஒன்றுக்கும் கொடுத்து விடாதபடி அவரையும் ஆண்டு விரை பிரசுத்தாவி அனைவரை கிட்டி நடத்துங்கோ. அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக, எந்த விதத்திலும் ஐயா உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து விடாதபடி அவரையும் உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். எத்தனை கோடி மிஷனர் மேலே எழுப்பின தேசம் ஐயா, சந்ததி சந்ததியாக உங்களோட ஊழியத்தையும் அவர் செய்து கொண்டு வார. ஒவ்வொரு சந்ததியையும் பொருட்படுத்து பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் உண்டு வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மாமப்பட வேணும் என்ற எண்ணத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவி அனைவரே விடகட்டியும் கூட அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. எத்தனை சதவீதம் ஆண்டுதிரே உங்களை நேசித்த பிள்ளைகள் இப்பொழுது 65% தான் உங்களை நேசிக்கிறார்கள் என்று இடை போட்டு பார்க்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது ஐயா, எங்களை கண்களால் நாங்க பார்க்கவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்தவர்கள், சந்ததி சந்ததியாக என்னும் ஊழியம் செய்தவர்கள் பின்வாங்கி போய் விடாதபடி என்னும் உங்களுக்கு நிலத்திலிருந்து உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றை வளர வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்யத்தக்கதாக நடை போட்டு வெற்றி நடை போட்டு நடக்கத்தக்கதாக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக சந்ததி சந்ததி ஒவ்வொன்றையும் உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. அபிஷேகத்தினால் நிரப்புங்கோ. ஆரோனை அபிஷேகம் பண்ணது போல் அன்பின் தேவனே அந்த சந்ததி சந்ததி அபிஷேகத்தினால் நிரப்பி என்னும் அந்த அபிஷேகம் மற்றவர்களை தொட்டு குணமாக்கத்தக்கதாக உங்களாக செய்ய முடியும். இஸ்மவேல் சந்ததியையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிற தகப்பன் ஐயா, என்னும் அவர்கள் உங்களை நேசிக்காமல் மாப்போடு இருக்கும் அந்த இஸ்மவேல் சந்ததியையும் நீங்க தொட்டு குணமாக்க உங்களால் முடியும். தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ. எந்த விதத்திலும் அவர்கள் பணத்தாலையோ அதனால பெருமைப்படாதபடி தாழ்மையாக இருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பாதபடி ஆண்டவரே அவர்களை உணர்த்தி அவர்களை உடைத்து தள்ளி நீங்கள் உங்களோட பிள்ளைகளாக மாற்ற உங்களால் முடியும். மாற்ற வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம். மாற்றிக்கொண்டு வாழ்வரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு தேசத்து தலைவர்களுக்காக உங்களை வருகிறோம். எல்லா உங்களை நேசிக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் வளர்த்தால் அந்த தேசங்கள் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக, உங்களோட வார்த்தைக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே ஆளாதவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். ரஷ்யாக்கும் ஆண்டவரே யுக்ரைனுக்கும் இருக்கிற போராட்டத்தை உங்களால் நிப்பாட்ட முடியும். வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வரும் கஷ்டங்கள் நட்டூரங்கள் ஆண்டவரே அவர்களை அழித்து கொண்டிருக்கும் அந்த பிசாசுகளையும் தந்திரமாக அழித்துக் கொண்டிருக்கும் அந்த பிசாசுகளையும் உங்களால் நொறுக்க முடியும். ஈரான் தேசத்து பிள்ளைகள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக, ஈரான் தேசத்து மக்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக, ஆண்டவரே நைஜீரியா தேசத்து மக்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் விடுதலை கொடுத்து உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், காக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். சீனா தேசத்திலும் ஆண்டவரே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிறீர்கள். அந்த சீனா தேசத்து மக்களும் எத்தனையோ கோடி கோடி மக்கள் உங்களை நேசித்துக் கொண்டு வர்றவர்களுக்கு அந்த தடையும் வராதபடி அவர்களை சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த தேசத்தை உங்களால் ஆட்கொள்ள முடியும் ஐயா, ஆட்க முடியும். அதுக்காக உங்கள் வருகிறோம். எல்லாம் அறிந்த தேவனை உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் தேவனுடைய வலது வாசத்தில் இருந்து பெருத்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவே, உங்களோட வருகை சமீபம் ஐயா, உங்களோட வருகை சமீபம். ஆனால் எல்லாரும் மனம் திரும்ப வேணும், உங்களை அறிய வேணும், நேசிக்க வேணும் என்று பொறுமையாக வலது வருஷத்திலிருந்து பருந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க இயேசுவே. விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் எங்கெங்கு எந்த தேசத்தில் எந்த இடத்தில் இருந்து செய்தாலும் உங்களோட வார்த்தையை மாத்திரம் பயந்து கொள்றவர்களா அல்ல, அன்பினால் ஆண்டு விரும்ப போறேன் நேசி என்று உடுப்பில்லாதவர்களுக்கு உடுப்பை கொடுத்து உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்து இருக்க இருப்பிடம் இல்லாதவளுக்கு இருப்பிடத்தை அகற்றப்படுத்தி கொடுத்து ஆண்டவரே கடமை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்களோட ரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். சொந்த சொந்த இடங்களை விட்டு பிரயாணம் பண்ணி ஆண்டவர் உங்களோட அன்பை பங்கு கொள்ளும் பிள்ளைகளையும் நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அவர்களை கூட்டிக்கொண்டு போய் திரும்ப சுகத்திரமாக உள்ள இருப்பிடங்களுக்கும் சபை மத்தியிலும் உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். ஒவ்வொரு சபை தலைவர்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் சபைகளை அவருடைய குடும்பத்தை உள்ள சபைகள் ஒவ்வொன்றையும் உடல் ரத்தத்தால் முத்திரை போட்டு மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. காற்று வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி கல்வாரியாக இயேசுவை உங்குள்ளே கால் ஊன்றி நிற்கிறவர்களாயிருந்து கடமைகளை ஊழியத்தை செய்யத்தக்கதாக தாழ்மையோடும் உண்மையோடும் செய்யத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உடக ஒவ்வொருதரே மிடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கமம் ஒளியடியை உங்களோட திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வெற்றியோடு உங்களோட பிள்ளைகளுக்கூடாக ஒத்துழைப்பு கூடாக உங்களால் நடத்த முடியும். எங்கெங்கு இந்த இடத்திலிருந்து இரவு பகல் ஒன்று நாளோடி ஒத்துழைப்பு கொடுக்கிற பிள்ளைகள் நேரத்துக்கு வந்து தங்களை தாழ்த்து உங்களை மர்மப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்குள்ளால் நீங்க பெரிய காரியத்தை செய்து உங்களோட நாமம் மர்மப்படுத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக நீங்க செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறதுக்காக எங்களுக்காக இந்த உயிரோடு இருந்து உலக மக்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக இன்னும் பிறந்தி பேசிக்கொண்டிருக்கிறோங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்வு செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவரையும். அதே போல உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரக்கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. இந்த வேளையில் நாங்கள் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு இணைவோம். அதனை தொடர்ந்து ஆண்டனி சில்லி இப்ராஹிம் அவர்கள் வழிநடத்துவார்கள். ஆமேன்.
2: பாவத்தை வருகிறவர், ஆனா பாவியை நேசிக்கிறவர். அந்த அந்த தெய்வம் என்ன அவருக்கு இந்த பெரிய கொடும் பாவியான பாவிகளையே ஆண்டவர் எழுமி நட என்று சொன்னாலும் மனுஷகுமாரனுக்கு பாவம் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம்
3: உண்டான்னு சொல்றேன்.
2: ஓ அப்ப அவருங்க குசுரோகிகளை அவர் தொட்டு குணமாக்குறது நாங்க பாக்குறோம். அற்புதங்களை செய்த தெய்வம் இந்த பாவம். இனிமே நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி சொல்லிதான் ஒரு ஆளுக்கு அற்புதம் செய்யற. அப்படி செய்த தேவன் அந்த அவங்க அப்படியெல்லாம் செய்து செய்த அவங்க திருப்பி பாவம் செய்தான் தான் அது கோபார. அப்ப என்ன செய்வாருண்டா அந்த பாருங்க பத்து பேருக்கு அவரை சொச்சமளிக்க ஒருவன் மட்டும் வந்து நன்றி சொல்றான். ஒன்பது பேரும் கண்டு கேக்குறாரு இல்லையா.
3: அப்ப
2: நன்றி ஏற்றவர்களாக இருக்கிறது தேவனுக்கு அது கூடாத ஒரு காரியம். அப்ப நாங்க எப்பொழுது நாங்க அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு நன்மைகள் பெருகும். அப்ப நாங்க அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்க சாட்சியா நடக்கிறது. அதுக்குதான் ஏசாய 8:18 நினைக்கிற ஒரு வார்த்தை இருக்குது, நானும் எனக்கு தந்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே அவருக்கு அற்புதங்களாகவும் இருப்போம் இஸ்ரவேலின் நாங்க இருப்போம் சொல்றேன். அப்ப அது மாதிரி தான் எல்லா இடத்துல நாங்க சாட்சியா இருக்கிறதுக்கு காரணம் நாங்க தேவனுக்கு பயந்து பயந்து நாங்களும் நல்லா இருக்கணும். அதே பிள்ளைகளையும் நாங்க அப்படி வளர்க்கறதுக்கு நாங்க அக்கறை எடுக்கணும். அப்ப இதுல பாருங்க மூன்றாம் தரவும் ஆசை அதை கவனிக்கிறான். முதலாம் தரம் இழலு நாள் பார்த்து அதுல ஓகேண்டு பற்ற நாள் பார்த்து அதுலயும் அவர் ஓகே ஆயிருக்கிறார். மூன்றாம் தரம் பார்த்துதான் 100% ஓகே. அப்பவன் ஆயிரம் வாய்ப்பு கொடுக்குற நமக்கு, ஆயிரம் தரம் டபுள திரும்பிடணும் திரும்பிடணும் திரும்பிடணும்னு செய்யறேன். அப்படியும் செய்யாத போடுதான் அவர் சமுதாயத்தை விட்டு பிறகு புறம்பாக்குறாரு மூன்றாம் முறை. அதே போலதான் எங்களுக்கு இந்த செய்யறது, அவர் நம்மை விட்டு ஒன்று ஜோவான் ஒன்றியவான் பத்தொன்பதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அவங்க நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் என்ற வசனம் இருக்கும்.
3: நம்முடைய பாவங்களை நீ பிரபாதார பலி எவ்வளே நம்முடைய
2: ஒன்று ஜோவான் பத்தொன்பதுல
3: அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் நம்முடையவர்களா இருக்கவில்லை, நம்முடையவர்களா இருந்தார்களா நம்முடனே நிலைத்திருப்பார்களே, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வழியாகும் படிக்கே பிரிந்து போனார்கள்.
2: சமூகத்துல வாரத்துக்கு அவங்க குற்ற மனச்சாட்சியே விடாது, அவங்க மெல்ல மெல்ல வாசாவில முன் வாங்கல இருந்தவங்க இரண்டாம் வாங்க மூன்றாம் வாங்க கடைசியா போய் விட்டு இருந்துருவாங்க, சபைக்கு போய் என்ன செய்யற அப்படி ஒரு சுபாவத்துல வந்துருவாங்க. ஏன்னா அவங்க பாவம் செய்யறது ஈசி மாதிரி. அப்ப அப்படியான நிலைமைக்குள்ள போற வாழ்ண்டா அதுல அர்த்தமா உங்களுக்குள்ள பாவம் உங்களுக்குள்ள பிரவேசிட்டு நம்ம வெளிப்படையாவே காணலாம். அப்படியான நம்ம விட்டு பிரிஞ்சு போறாக்கள் சரியா, பிரிஞ்சு போறாக்கள் என்று அவங்க வேறொரு சபைக்கு போறத பத்தி நான் சொல்லல, பின்மாற்றத்துல போறோம்.
3: பின்மாற்றம் பின்மாற்றம்
2: சாட்சி
3: குறைவு வந்து ஜனங்கள் வர்றதுக்கு பயப்படுதல் அந்த கதையை கேட்டு அதை தூக்கி வைக்குதல் முன்னுக்கு
2: முன்னாள்
3: அந்த கதை சொல்லுதுகள் உங்களுக்கு
2: அதுதான் முக்கியம். நம்ம அந்தவருக்குள்ள சாட்சி சமுதாயத்தை விட்டு நம்ம மூன்றாம் தினம் தள்ளி விட்டுருவேன். நம்ம விட்டு பிரிந்து போறாக்களை பத்தி நம்ம அந்த ஒன்று பத்தொன்பதுல பார்த்தது போல நடக்குது, ரெண்டு பேசுகள் ரெண்டிலும் இருக்கு அதை பத்தி. அப்ப நெடுநாளா அந்த ஒரு வியாதி உள்ளவனை பற்றி இந்த ஒன்பது பதினொன்றுல நான் வாசிக்கலாம். என்ன அவன் சரீரத்துள்ள நாள்பட்ட குஷ்டத்தை பற்றி பதினொன்றுல இருந்து வாசிங்க.
3: அவன் சரீரத்தில் ஒன்பதுலேருந்து வாசிக்கணும். ஒரு குஷ்டரோகம் இருந்தால் அவன் ஆசாரியத்தில் கொண்டு வர, அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிர வெண்மையாக மரப்பண்ணிட்டென்றும் அந்த தடிப்புள்ள இடத்தில் ரணமாம்சம் உண்டும் கண்டால். ஓகே, அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம் அது, அவன் தீட்டுள்ளவன் ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன்.
2: இது வெளிப்படையாகவே தெரிகிற பாவம், இது அவன் மாத்திர ஒழிக்க கூடாத ஒரு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும்.
3: அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன்.
2: அப்ப அதாவது அந்த சிரணம் உள்ள என்றால் சீலே வலியுது அப்படியா எல்லாருக்கும் பார்க்க தெரியும். ரோபுக்கு வந்த மாதிரி ஒரு ஒரு வியாதியா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா யாரும் சொல்ல தேவை, அழகு நாள் அடைச்சு வச்சாலும் சுகமா போறாள், விரசம் இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. அவ்வளவு வேண்டானோ அதுல பின்னுக்கு ஒரு வசனம் வேற, முகத்தை மூடி மூக்கெல்லாம் அழி போயிருக்கும், கால் விரல் எல்லாம் அழி இருக்கும், அப்படியான ஒரு வியாதி தான் அது. அப்ப அப்படியான ஆளை அவன்
3: பார்க்கிற இடங்களுக்கும் தோலில் குஷ்டம் தோன்றி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி கால் மட்டுமது தேகம் முழுவதை மூடியிருக்க கண்டால், அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டரோகம் சரீரம் முழுவதை மூடி இருந்ததால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க முழுவதையும் மூடி இருந்தார். அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டரோகம் சரீரம் முழுவதையும் மூடிதால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க
2: கடன்.
3: அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால்,
2: குஷ்டம் ஆசாரியன் பார்க்கிற
3: இடங்களுக்கெல்லாம் தோலே குஷ்டம் தோலிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி கால் மட்டும் அது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டால், அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையாக போனபடியால் அவன் சுத்தம் உள்ளவன்.
2: ஏனென்றா அது வெண்மையாக போயிட்டு, சிலருக்கு அந்த வியாதி பாத்தீங்கன்னா சிலருக்கு அந்த வெள்ள வந்தன்னா அவன் ஃபுல்லா
3: வெள்ளையாயிருப்பான்.
2: அவனுக்கு அந்த அழுகியோ அல்லது அப்படி இருக்காம அவன் அதுக்குதான் நான் ஆண்ட சொல்ற தலையை முழுகினவன் முழுதுமாய் முழுக கடவுள். அப்ப அந்த முழுமையாக வெள்ளையாது. அந்த ஏசாய விழாதுக்கு ஒரு வசனம் இருக்கு என்னண்டாது, ஏசாயா 1:18 வாசிச்சு பாருங்க.
3: உங்கள் பாவங்கள் சிவேலன்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் இருக்கும். 19:18 நீங்கள் மனம் வருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் விவசாயம் ஒன்றுதானே அம்மா
2: அந்த வசனம் இருக்குது. அத போல இன்னொரு வசனம் இருக்கு, இந்த முழுமையாண்டா விவசாயம் உண்டு அஞ்சையும் வாசிங்கிற.
3: இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகம் அதிகமாய் விலை போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இடனும் உண்டு. அது சீல் விதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது.
2: அப்ப என்ன அது அர்த்தம்டா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் மாதிரி பாவம் அவனுக்குள்ள நிறைஞ்சு போயிருக்குது. அதை சீல் பிதுக்கப்படுறது என்றா அந்த அர்த்தம் வந்து ஆண்டவர் காயங்கற்றது அவர் ரத்தத்தினால கழுவி அவர் அபிஷேகத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள அவர் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு தர்ற நேரம். நாங்க அந்த சீல் பிதுக்கப்பட்டவர்களா தான் அந்த நாங்க வாச்ச 1:18 வசனம். அவர் எப்படி பாவம் செக்க
3: செவ்வேன்,
2: அதை பஞ்ச போல வெண்மை ஆக்குவாராம் ஆண்டவர். எங்களை கொடூரமா கொலை செய்துட்டு இன்றைக்கு நாம ஒருவனை கொலை செய்து போட்டு ஆண்டவர் பார்த்து ஐயோ ஆண்டவரே நான் தெரியாம செய்தான்னு சொன்னமெண்டா அந்த கொடும் பாவிய கூடி மன்னிக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அதுதான் இதுல சொல்லப்பட்டது இந்த இந்த காரியம். என்ன 2 முழுவதையும் மூடி இருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியம் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையான் போல
3: இருக்குதான்
2: சிதலோ அப்படி ஒன்றும் இல்ல. தோல் எல்லாம்
3: பியோவல்லையா வந்தால் சுத்தமானவன். ஓகே ஓகே
2: சுத்தமாக.
3: ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன்.
2: ஓ அப்ப அதுக்குள்ள நமக்கு சிதல் வந்து இல்ல தண்ணி ஒழுகி அப்படி இருந்தா அவன் திட்டுப்பட்டான். ஒன்றும் இல்லாம நல்ல ஸ்மூத்தான வெள்ள சரீரம் இங்க எப்படி இருக்கிறாங்க, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வெள்ளக்கார மாதிரி இருப்பாங்க.
3: ஆசாரியன் காணும் போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது ரண மாம்சம் தீட்டுள்ளது, அது குஷ்டம்.
2: ரணம் இருந்த ரணமண்டல் அந்த
3: அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரி இடத்துக்கு வர வேண்டும். திருப்பியும் பாவம் சின்ன பாவம் இருந்தா திருப்பி வருவான். ஆசாரியன் அவனை பார்த்து ரோகம் உள்ள இடம் வெண்மையாக மாறினது என்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சுத்தம் உள்ளவன்
2: அப்படிதான். திருப்பி அவன் எல்லாம் அந்த சிதல் எல்லாம் மாறி சுத்தம் உள்ளவன்.
3: சரீரத்தின் மேல் புண்ணுண்டாயிருந்து ஆறி போய் அவ்விடத்தில் ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கிடந்த வெள்ளைப்படலாவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். என்ன சின்ன பாவம் வந்தாலும் உடனே ஆசாரியிட்ட வந்துருந்தாங்க ஆண்டவர்கிட்ட. ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் குளிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாய் மாறி இருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று இருக்க வேண்டும். அது புண்ணில் எழும்பின குஷ்டம்.
2: இது என்னத்தை காட்டுதண்ணா நமக்கு, மாம்சம் மாம்சம் என்ற காரியம் தேவனை பிரியப்படுத்தாத ஒரு நாள் தெரியோ. அது இப்ப அது 22-23 வசனத்துக்குள்ள போக்குள்ள வரும். அது விளாத்திலையும் நம்ம பார்த்ததுல இந்த விளங்குது அந்த சீதல் இல்லாம வெள்ளியாகனா அது சுத்தம்
3: ஆசாரியன் அதை பார்த்து அது வெண்மை வெள்ளைமயிர் இல்லை என்றும் மற்ற தோலை பார்க்கலும் குளிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாயில் அவனை 7 அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாக படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவுள். அது குஷ்டரோ குஷ்டம்தான். அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாயில் அது புண்ணின் தழும்பா இருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் இருக்க கடவன். அந்த புண்ட தழும்பு மாதிரி இருந்தா அது மாறிட்டு தானே, குஷ்டரோகம் இல்ல பாவம் இல்லையா.
2: அதே நேரத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு வசனம் வேற, அப்ப எல்லாம் எல்லாம் மாறுபட்டு போயிட்டு. யூதா 23 வசனத்தை வாசிங்க.
3: யூதா மாமிசத்தில் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் பொறுத்து தள்ளுங்கள்.
2: அதான் அந்த மாமிசம் என்ற காரியம் பாவத்தை புறப்பிக்கணும். மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை, அந்த மாம்சம் தான் நம்ம பாவம் செய்ய வைக்கிறது. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானது. அப்ப இதெல்லாம் அன்னத்தை காட்டுதுண்டா, லேசா நம்ம பாவத்துக்கு விழுறதுக்கு இந்த சரீரம் தான் முக்கியமான காரியம். இந்த சரீரம் தான் சொல்லும் பசிக்குதண்டு, இந்த சரீரம் தான் சொல்லும் கொஞ்சம் படம், இந்த சரீரம் தான் சொல்லும் விசாரித்த போல், சரீரம் தான் சொல்லும் பொய் சொல்லு கலவடு எல்லாம் செய்யற காரியம் இந்த சரீரம் தான். அப்ப இந்த சரீரம் தான் இந்த பாவத்துக்கு முக்கியமா துணை போற காரியம்.
3: கரைபட்டிருந்தால் சரீரம் கரைபட்டிருந்தால் வஸ்திரத்தை உறுத்து தள்ளுங்கள், கரைபட்டு வைக்கிற வஸ்திரத்தையா.
2: அப்ப அந்த வஸ்திரம் என்றது நீதியின் வஸ்திரம், அதாவது வஸ்திரம், இதெல்லாம் கரைபடாம நம்ம பார்த்துக்கொள்ளணும். எபேசியர் 2:3 அதான் இருக்குது. பிலிப்பியர் 3:3 நாங்க பாக்கலாம், மாம்சத்தினால மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது என்ற விதியெல்லாம் இருக்கு. 1 Corinthians 2:15 எல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள் அங்க அப்படியாக வருத்தோட வந்து பற்றி சுட்டிக்காட்டியிருப்பார். ஆனால் இப்படி எல்லாம் நம்ம வந்துட்டோம். அந்த 23 வசனத்துல பாருங்க, வெள்ளைப்படல் அதிகப்படாமல் அவ்வளவு நின்று இருக்குமாயில் அது புண்ணின் தழும்பா இருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் நிற்க கடவன் அப்படின்னு தெரிஞ்சுட. ஆனாலும் நாங்க பின்னுக்கு அந்த நம்முடைய குற்றம் இல்ல, நீ சரி ஆண்டவருக்குள்ள நீ நல்லா தெரிஞ்சாய், நீ ஊழியங்களை செய்யலாம் என்று சொல்லி அந்த சபையில அவனை சாட்சியா நடத்தி இருக்கிறாங்கன்னு வைப்பமே. அவன் என்ன செய்யறான், அந்த பழைய பாவம் அவனை இந்த பிசாசு இருக்குதே அது என்ன செய்யமண்டா, ஒருவன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு வைராக்கியம் அழும்புறான்டா, அந்த பாவத்தை தான் சுட்டி சுட்டி காட்டி கொண்டு
3: இருப்பான்.
2: சதவாணி அடே நீ இப்போ நம்ம எங்களோட பாட்டில இருந்து அடிச்சு நீ கொஞ்சம் அப்படிப்பான் கொடுத்து அவனுக்கு அந்த பழைய அந்த இன்பத்தை காட்டுறது. சரியா, அப்ப என்ன காரியம், இப்ப கொடிய மட்டுமில்ல எல்லா காரியம். அப்ப நம்ம முந்தி என்ன அந்த பொம்பளைகளோட சேர்ந்து சும்மா தேவையில்லாம அம்பு கதைகள் குழு கோசிப்பு கதைகள் அதெல்லாம் கேட்டு கொண்டிருந்த ஒரு க்ரௌடோட நாங்க திரும்பி போமா இருந்தா அந்த நமக்கு லேசா பிடிச்சிடும். உடனே அது பிடிக்கல, இப்படி ஆதாம் ஏவாளுக்கு மெல்ல மெல்ல அந்த பிசாசு ஒரு நல்ல செய்யலையே மெல்ல மெல்ல கதைச்சு கதைச்சுதான் கொண்டு வந்தது. மனம் திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளாக இப்படியாக ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இவ்வளவு காலத்துக்கு கர்த்தரோட உறவாடி கொண்டிருந்த சனத்துக்கு பிசாசு மெல்ல தந்திரமா மெல்ல மெல்ல வந்து கதைச்ச மாதிரி தான் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கா வைராக்கியமா ஒலிம்பி செய்து கொண்டு வந்ததுக்கு இல்ல. அவனுக்கு தெரியும் எவ்விடத்தை விழுத்தலாம், இந்த ஸ்பாட்ல கலர்ஞ்சா விழுவாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அதுக்காக தான் நாங்க மிச்சவங்க அவனவா இருக்கணும். இப்ப எப்படி விழுந்து போக விட மாட்டார் ஆண்டவர், ஏனென்றா அவரோட ரட்சிப்பு முடிவு பெரியன காத்துறதுக்கு தான் தேவன் நம்ம அவர பிள்ளைகளாக அழைச்சவர். அப்ப நம்மட பிள்ளைய உண்டு வழி தப்பி போவோம் கடைசி வரையுமே விட மாட்டேன். ஏண்டா ஒரு வசனம் ஏசாயாவிலான் இருக்குது, ஏசாயா 35:1 இருக்க ஒரு வசனம், என்னடா அவருக்காக நம்ம இருக்க இருக்க இருக்க அவற்ற பிள்ளையன் ஒரு நாளும் சோர்ந்து போக விட்டுற மாட்டேன், அவரை தூரத்துல இருந்தவர் டக்குன்னு கிட்ட வந்துடுவார். இப்படி யாக்கோபு என்ன செய்யறான், லாபானை கண்டு லாபானில அவனை அண்ணாக்கு ஏசாவுக்கு கண்டு பயத்துல ஆதியாமம் 28:28
3: இருக்கு, கர்த்தரால் வெட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் சஞ்சலமும் முடிப்போம்.
2: அதுக்கு முந்தின வசனங்கள் அது என்னண்டா, அவர் வரக்குள்ள பயத்தோட வாரா நடுக்கத்தோட, நமக்கு ஒரு பயம் வருதுன்னு வைப்பேன், அந்தவரை என்ன விட்டுட்டீங்களோ பயம். ஆனா நமக்கு தந்த சொத்துகள் ஒன்றையும் அவர் எடுக்க மாட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி உலக ஆசீர்வாதங்களா இருந்தாலும் உண்டு மங்கட கையில இருந்து ஒரு ஆடும் என்னிடத்துல இருந்து பறிக்கப்படுவதில்லை என்று யோவான்ல நாம் வாசிக்கிறோம்.
3: ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன்.
2: இல்லையா, அந்த 6:49 நினைக்கிறேன், அந்த வசனம் 39, அதுல சொல்லியிருப்பேன், இந்த கையில இருந்து ஒரு ஆடு பறிக்கப்பட்டு போவதில்லை. அப்ப என்ன அது ஆடுகள் அந்த ஒன்றுமண்டு வருது, ஒன்று மண்டலத்துக்குள்ள எல்லாம் வரும். அதுக்குள்ள பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்மட வேலைகளா இருந்தாலும் சரி, உலக செல்வங்களோ ஊழியங்களோ என்னவோ, நம்ம தேவன் பறிக்கப்பட்டு போயிருவோம். ஐயோ, எங்கட பிள்ளைகள் எங்களை கைவிட்டு போயிருங்களோ, எங்கட எந்த சொத்துக்கள் போயிருமோ, நாங்க பயந்துருக்கிறோம். தேவனுக்கு பயந்தோரால் இப்படி பயப்பட மாட்டான், அவர் தூரத்துல இருக்க மாட்டான். முந்தைய யாக்கோபு இப்படித்தான் பயந்துருக்க, மேல இருந்து காய்ச்சல் இன்னைக்கு மேல மனம் பதறி கொண்டு நாம் இருப்போம்டா, ஆண்டவர் என்ன செய்வார், தூரத்தில இருந்து பதிலளிச்சவர். முதல் பிறகு என்ன செய்யறார், கிட்ட
3: வந்துட்டார்.
2: இப்போறான் போல என்ன பாவம் வந்தாலும் உடனே நம்ம ஆண்டவட்ட போயிட்டோம், கிட்ட வந்துடுவார். அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அதே அதுக்குதான் நாம பாடுபடணும். அந்த ஆவியானவர் சொல்ல சொல்ல நாங்க கீழ்படிய கீழ்படிய நமக்கு கிடைக்கிற பெரிய
3: ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்புப்பட்டதானால் வெந்து அந்த வேக்காடு ஆறி போன இடத்திலே சிவப்பான படராது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியனரை பார்க்க கடவன். அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவருடைய மற்ற தோலை போல பார்க்கலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழுப்பின குஷ்டம். ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன், அது குஷ்டந்தான், குஷ்டரோகம்தான். அசாரியரை பார்க்கிற போது படரிலே வெள்ளமயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவன் 7 அடைத்து வைத்து 7 அவனை பார்க்க கடவன், அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் தீர்க்க கடவன், அது குஷ்டரோகம். படரானது தோலின் மேல் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கி இருந்தது, ஆகில் அது சூட்டினால் உண்டாக தழும்பு, ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் தீர்க்க கடவன், சூட்டினால் அந்த வேக்காடு.
2: இதுல என்னண்டா, இது வந்து இன்னொரு குஷ்டம் ஒரு விதமான இருக்குது. அது வந்து அதுவும் பாவனால் தீ தீப்புண்ணு சொல்லுவோம், தீப்புண்ணால வந்த குஷ்டம். அது அதை நாங்க என்ன காரணம் இதுல நமக்கு விளங்கப்படுத்துற ஆண்டவர்ன்றா, சரீரத்தை நம்ம கட்டுப்பாடா வைக்கணும். அதான் மாம்சத்தை நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அந்த
3: ரோம் பாதுகாக்கணும்.
2: அதான் அந்த தீ என்றது ஒரு நெருப்பு, அந்த
3: நெருப்பு
2: ரோமர் 6:19 இருக்குது பாருங்க, அவை அவங்களை நீதிக்கு அடிமையாக நோண்டு வாசனம் இருக்கும். ரோமர் 6:19-18 தெரியாது பாருங்க, இங்கிலீஷ்ல 18:19 இருக்கணும்.
3: ரோமர் 6:18 உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுறவரமா பேசுற 18 பாவத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள்.
2: 19 என்ன சொல்லு,
3: உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள்.
2: அப்ப ஒரு காலத்துல நாங்க எப்படி இருந்தாமே பேச, 2:2 சொல்லப்பட்டு முந்தி பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து போயிருந்தோம், அவங்களுக்கு அடிமையா இருந்தோம், இருந்தோம் இப்படி இருந்தோம். ஆண்டவர் பிரத்தத்தினால் கழுவி அவற்றை பிள்ளைகளா மாற்றி வச்சிருக்கேன். அந்த அதை நாம நீதிக்கு அடிமைகளாக எங்களை அவயவங்களை கொடுக்கட்டாமா. நம்ம இந்த அவயவங்களால ஒரு பாவம் வருகிறது, நம்ம செய்ய போறோம் உள்ள இருக்கு, ஆண்டவர் டக்குன்னு சிக்னல் ஒன்று போடுவேன், கதைக்கிறதுல அது செய்யறதுல எல்லாத்தையும் கோவம் வந்துட்டு சிலவள நம்ம அடக்க முடியாம அது விழுகிட்டுரும் சிலவள இந்த பாவம். அப்படி வந்துட்டேன்டா அதை நாங்க என்ன செய்தோம், நீதிக்கு அடிமையாக நாங்க ஒப்பு கொடுத்துரும். ஆண்டவரே என்னால முடியலப்பான்னு தெரியாம உடனே நாம செய்ய செய்ய உள்ளுக்கு இருக்கிற ஆவியான நம்ம விட்டு போவில்லைன்றதுக்கு அதான் தாச்சு. மனச்சாட்சியில சூடுண்டவர்களுக்கு அங்க பொய்ய நடப்பிக்கலாம் ஈஸியா. அது ஆண்டர் சொல்லி சொல்லி நீ அது ஆண்டர் போயிட்டாருன்றா அவங்களுக்கு தெரியாது, அபிஷேகம் போயிட்டதுன்றா அவங்களுக்கு தெரியாது. உள்ளுக்கு அவங்க இப்பவும் கருத்துற பிள்ளைகள் மாதிரி தான் ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பிரசன்னம் போயிடும், ஆண்டவர் மகிமை அவங்களை விட்டு போயிடும், ஆனா அவங்களுக்கு செய்து கொண்டிருப்பாங்க. அப்ப அதுதான் அந்த நீதிக்கு அடிமைகளாக நாங்க ஒப்பு கொடுக்க அடிவார ஆபத்து. அப்ப அதான் நாங்க சரீரங்களை கீழ்படுத்த பழகிக்கொள்ளும். அதான் ஒன்று குருந்தியர் 9:27 என்ன, சரீரங்களை நம்ம கீழ்படுத்த பழகிக்கொள்ள வேணும். அதான் அந்த சரீரங்கள் என்ன, சரீரம் தேவனை பிரியப்படுத்தாது ஒரு நாள். அது எப்படி நானும் இழுத்து கொண்டு போய் மாமிசத்துக்குள்ள நம்ம ரூகி கட்டுறதான் அவனுக்கு வேலை. வீட்டுல ஒரு வாழ்க்கை சபையில ஒரு வாழ்க்கை வந்தா ஆண்டவர் அது நல்ல ஒரு படி ஒரு ஆடி கொடுப்பேன். அப்ப ஏனண்டா அப்ப சரீரங்களை நாங்க மற்றவங்களை பிரசங்கம் பண்ணி நாங்க தலைகளா நடந்தவன்டா விக்கடமன சாட்சியும் கொல்லும் ஒரு பக்கம் பரிசுத்தாவியாரும் எங்களை விட்டு வெளியில போயிடுவேன். அப்ப நாங்க அதுக்காக தான் நாங்க சரீரங்களை எல்லா விதத்தையும் நாங்கள் படிச்சு வச்சிருக்கணும் என்ற முக்கியமான காரியம் இதுதான். அப்ப அப்ப அதுல என்ன சொல்றா, இத 29 பிறகு அது எப்படி 7 வச்சிருந்து 14 வச்சிருந்து உண்மையா அவனுக்குள்ள இது இருக்கமெண்டா நீ உசரோம் தீர்ப்பு கொடு அப்படி சுகம் ஆயிடுதுண்டா, நீ அவனுக்கு உஸ்தரோகம் இல்லை என்று அவனை அப்படானது தோழி பெருகாமல் இருந்தா சுருங்கி இருந்தா அது சூட்டினால் வந்த புண் என்று சொல்லி அவனை பெருகிறானே என்று சொல்லி 29 வாசி.
3: புருஷனுக்காவது ஸ்திரீக்காவது காலி தலையிலாவது தாடியிலாவது சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமும் அதிலே மயிர் பொன்னிறமும் மிருதுவாம் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று இருக்க கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொறி குஷ்டம்.
2: மறைவான பாவத்தை குறிக்குது பாவத்தினால வந்த குஷ்டம், தீயினால வந்த குஷ்டம், அது மாதிரி இதால வந்த குஷ்டம் என்னென்ன சொல்லி கொண்டு வந்து நாம வியாதியினால வந்த
3: நிருபால வந்த குஷ்டம் எல்லாம்
2: இப்படி குஷ்ட ரோகங்கள் பல விதத்திலயும் இருக்குது. பாவத்தால இப்ப சரீரத்தை நம்ம கீழ்படுத்தாததால வந்தது, இப்படி அநேக குஷ்டம் வந்த மாதிரி இது சொறியினால வந்த குஷ்டம். சொறியா இது என்னண்டா மறைவான பாவம். இதுக்கு அப்படிதான் யோபுட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க, நீ ஏதோ மறைவா செய்து கொடுக்குறா அதுக்கு வந்தன்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இது என்ன செய்யும்டா, இந்த இந்த குஷ்டம் சபைக்குள்ள வழியில தெரியாது சரியா. பெரிய பெரிய சபை இருக்கணும், அசம்பிளி வெப்பம் இல்லாத ஒரு திருச்சபையில உயர் மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அவங்க அந்த காசுகள் உள்ளே அடிக்கிறது அல்லது காணிக்கை என்ற பேர்ல வாங்கி அவங்களோட சொந்த வேலைகளை செய்யறது இதெல்லாம் அதாவது மறைவாக இருந்தது விபச்சாரம் செய்யறது டிவோர்ஸ் எடுக்கிறது இப்படியான காரியம் எல்லாம் அந்த பாவத்துக்குள்ள வரும், இந்த சொறி குஷ்டத்துக்குள்ள வரும். அதான் அந்த சாட்சியை குறைக்கிற காரியம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சாட்சி குறைகிறதும் சபை வாழ்க்கையில அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் வாழ்க்கையில நிர்வாகங்கள்ல வார அந்த 30 சண்டைகள் பாசர்கம் விசுவாசிகளுக்கும் சண்டை பிடிக்கிறது இதெல்லாம் அந்த குஷ்டரோகத்துக்குள்ள அடங்கும். இது என்ன செய்ய வேண்டாம், மற்ற இடத்துலயும் அது பரவும் சரியா. இது ஒரு அந்த சபையில இப்படி செய்யறாங்க, எங்கட சபையில அப்படி சொல்ற காரியம் தான் இந்த குஷ்டத்துல
3: விளையாட்டு.
2: இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப சொறி பிடிக்காத சட்டைய வாங்கி போட்டவனா கட்ட எங்களுக்கும்
3: கிடைக்கும். இந்த சபையில நடக்குதானே நானும் செய்தா என்ன செய்யணும்,
2: அதான் இந்த சொறி சொறியாதங்க சொல்லுவாங்க சிலவுல சொறிச்சாண்டா. மற்ற இடத்திலையும் இது பரவுறதால இது தீட்டுள்ளதா இருக்கலாம்,
3: மறைவான பாவம்.
2: அதான் இது என்னண்டா இதுக்கு இதையும் ஆண்டவர் என்ன செய்யறார், கால தாமதம் பண்ணி கவனத்துடன் பார்த்து தீர்மானம் எடுக்கட்டுமான்னு சொல்றாரு ஆண்டவர். இதுக்கு நீங்க டக்கண்டு ஒரு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பாவம் ஒரு 2-3 பேர் இப்படி பாவம்
1: Praise the Lord.
4: Praise the Lord.
1: ஆமென். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.
4: கர்த்தருடைய
1: ஆசீர்வாத கரம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்கு கூட கடந்ததில்லை உங்களை அழைக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களை பிழைக்கிறோம். பாச வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.
5: இயேசு கிறிஸ்துவின் நினைவாற்றி நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையான மகிமையான வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே நாங்கள் என்றென்றைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும். ஏனென்றால் வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு எவ்வளவு மணி கொடுத்தாலும்

ആമേൻ. എടുപ്പം വാസിക്കും ജോശുവ മുതലാം അധികാരം 8-ാം വചനം. കവനിയങ്ങൾ இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா. இப்ப கவனியங்கள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்கிறோம், வேதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. வேதத்தை அநேக வேளைகளிலே பிள்ளைகள் படிக்கிறார்கள், தேவ வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் கவனியங்கள், அது எப்படி நம்மை மேற்கொள்ளுகிறது, எப்படி நமக்குள்ளே கிரியை செய்கிறது, அந்த வார்த்தைகள் எப்படியா எங்களுக்குள் கிரியை செய்ய முடியும் என்பதை குறித்து இந்த வார்த்தைகள் நமக்கு அழகாக கற்பிக்கின்றன. கவனியங்கள், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. எழுதி இருக்கிறவைகளை செய்ய வல்லமை உள்ளவர்களாய் இருக்கும்படி, எழுதி இருக்கிறவைகளை செய்ய முடியுமானவர்களாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயால். அப்ப கவனியங்கள், தியானிப்பதுதான் எங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறது, தேவ வல்லமையை கொடுக்கிறது. தேவ வசனத்தை வாசிப்பதனால் மாத்திரம் அல்ல, நாங்கள் அநேக உலைகளிலே வாசிக்கிறோம் ஆனால் தியானிக்கவில்லை. இங்கே தேவன் சொல்லவில்லை நீ என்ன செய், வசனத்தை வாசி என்று சொல்லவில்லை, தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கவனியங்கள், 2 மில்லியன் பீப்புள் என்றால் 20 லட்சம் பீப்புளை நடத்த வேண்டி இருக்கிறது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பிலே இருக்கிறார் யோசுவா. ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிப்பாயாக என்று சொல்லுகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம், இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவாயாக என்று அவர் சொல்லவில்லை. ஈவன் நாங்கள் சரியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கூட சரியான தியானம் இல்லாமல், சரியான தேவனை குறித்த அறிவில்லாமல் எங்களால் என்ன செய்ய முடியாது, சரியாக ஜெபம் பண்ண முடியாது. தேவனை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் சரியாக ஜெபம் பண்ண முடியாது. தேவனை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் எங்களுடைய ஜெபத்திலே எங்களுக்கு விசுவாசம் இராது, நான் ஜெபித்தது நிச்சயமா நடக்கும் என்ற நிச்சயம் இருக்காது. அப்ப முதலாவது தேவன் என்ன சொல்லுகிறார், அவரை பார்த்து அதிகமாய் 20 லட்சம் பேரை நீ நடத்த வேண்டி இருக்கிறது, 2 மில்லியன் பீப்புளை நீ நடத்த வேண்டி இருக்கிறது, ஆகவே நீ என்ன செய், அதிகமாய் ஜெபி. முதலாவது நாங்க என்ன அப்படித்தான் செய்யிருக்கோம். இரண்டாவது அதிகமாய் உபவாசம் பண்ணு. மூன்றாவது அதிகமாய் துதி. நாலாவது அதிகமாய் சக்ரிஃபை பண்ணு, அலி செலுத்து என்று தேவன் சொல்லாமல், கவனியங்கள், தேவன் சொல்லுகிறார் இரவும் பகலும் வசனத்தை தியானி. ஏனென்றால் இந்த தியானம்தான் எங்களை சரியான வழியிலே நடத்த போகிறது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜெபங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய நினைவுகள் தவறாயிருக்கிறது, எங்களுடைய ஜெபங்கள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே என்பதாக இருக்கிறது. கானான் தேசத்துக்கு போங்கள், கானான் தேசத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பிறகும் அவர்கள் போய் மறுபடியும் வந்து அவருடைய சிந்தையிலே அவர்கள் மரணத்தை பார்த்தார்கள். என்னத்தை தியானித்தார்கள், தேவ வசனத்தை அல்ல. நீங்கள் போங்கள், உங்களிடத்திலே நான் என்ன செய்தேன், கானான் தேசத்தை ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது அந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்காமல் அவர்கள் கடந்து சென்றபடியினால் இப்பொழுது அவர்கள் தியானிப்பது என்ன என்று சொன்னால் வேத வசனம் அல்ல,
மாறாக அவர்கள் மரணத்தை

0: தியானிக்கிறார். அவர்கள் என்னத்தை தியானித்தார்களோ அது அவர்களை வந்து மேற்கொண்டது. ஆகவே எங்களுடைய தியானம் மிகவும் முக்கியம். அவர்கள் பார்த்து விட்டு வந்து, நாங்கள் அழிய போகிறோம், அரிக்க போகிறோம் என்று இரவிரவாய் ஜபித்தார். அங்கேதான் முழு இரவு ஜபம் ஆரம்பித்து இரவு முழுவதும் அழுது குளறி கண்ணீர் வடித்து, ஆண்டவரே நாங்கள் மரிக்க போறோம் என்று ஜெபித்தார். அப்படி அவர்கள் ஜெபித்தும் ஒன்றும் நடக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய சிந்தையில எண்ணத்தை பார்க்கிறார்கள், விடுதலையை அல்ல, தேவன் கொடுத்த வெற்றியை அல்ல, தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை அல்ல, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை அல்ல. அநேக வேளைகளிலே வாய்களினால் சொல்லுகிறார்கள், ஆனால் அவருடைய தியானத்திலே அது இல்லை. தியானத்திலே இருந்தால் இம்மீடியட்டா அதுதான் என்ன வரும், இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அது தியானத்தினால் இருந்திருந்தால் அது இதயத்திலே இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் தியானிக்காத படியினால், தேவ வார்த்தைகளை தியானிக்காத படியினால், தேவ வசனத்தை வாசிப்பது மாத்திரம் இல்லை அது போதாது, கேட்பது மாத்திரம் போதாது, அதை தியானிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே கேட்கிறோம், வாசிக்கிறோம், ஆனால் தியானிப்பதில்லை. ஆனால் எவ்வளவுக்கு அதிகமாக தியானித்து அந்த தியானத்தின்படி நாங்கள் பேச ஆரம்பிப்போமானால் நிச்சயமாய் உனக்கு என்ன கிடைக்குமா, வெற்றி கிடைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் தியானிக்கிறோமோ அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாயிருக்கும், சுகம் உள்ளதாயிருக்கும், ஆசீர்வாதம் உள்ளதாயிருக்கும், சமாதானம் உள்ளதாய், சந்தோஷம் உள்ளதாயிருக்கும். ஆமென். வாய்க்க பண்ணுவாய், இரவும் பகலும் தியானிக்கும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து எங்களுக்கு சுவையீனம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வசனத்தை எடுத்து, ஆண்டவரே உம்முடைய தலும்புகளினால் குணமானோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த சுவையினத்திலிருந்து எனக்கு ஒரு சுகத்தை தாரும் ஆண்டவரே. அப்ப சுகையினத்தை பார்த்து கொண்டு சுகத்தை தாரும் என்று கேட்கும். எங்களுடைய தியானத்திலே என்ன இருக்கிறது, சுவையீனம் இருக்கிறது. இயேசுவினிடத்திலே ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொடுத்த பொழுது அவர் என்ன செய்கிறார், பிதாவே நன்றி என்று மாத்திரம்தான் சொன்னார். ஏனென்றால் நீர் பலிகி பெருக பண்ணுகிற தேவன். அப்ப அவருடைய தியானத்திலே என்னத்தை பார்க்கிறார், பலிகி பெருக பண்ணுகிற தேவன் என்பதை பார்க்கிறோம். இந்த அஞ்சு அப்பங்களையும் இந்த ரெண்டு மீன்களையும் வைத்து நான் என்ன செய்வது பிதாவே, 20,000 மேற்பட்ட ஜனங்கள் இங்கே இருக்கிறார்களே, புருஷர்கள் மட்டும் 5,000, அதற்கு பிறகு மனைவிகள், அதற்கு பிறகு பிள்ளைகள், அப்ப 20-25,000 பேர் இங்கே இருக்கிறார்களே, எப்படி இவர்களை நான் போஷிப்பேன், ஏதோ செய்யும் ஆண்டவரே என்று இயேசு ஜெபிக்கவில்லை. மாறாக தேங்க்யூ ஃபார், நன்றி, இவர்கள் பலிகி பெறுகிறதற்காய் நன்றி. அப்ப இயேசு என்னத்தை பார்க்கிறார், பலிகி பெறுகிறார்கள் என்று பார்க்கிறார். மறித்து போனார்கள் என்று சொன்னவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வாங்கள் எழுப்ப போகிறோம், லாசரு தூங்கிக் கொண்டிருக்கிறார், வாருங்கள் போய் அவனை எழுப்புவோம். அப்ப அவருடைய தியானம் என்ன, இயேசுனுடைய தியானம் என்ன, அவர் மரணத்தை தியானிக்கவில்லை, பிரச்சனைகளை தியானிக்கவில்லை, போராட்டங்களை தியானிக்கவில்லை, மாறாக தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மேன்மையாக மாற்றி போட்டார், செய்து முடித்தார் என்பதை இயேசு பார்த்து செயல்பட்டார். அதுதான் அவருடைய தியானமாய் இருந்தது. இத்தனை கோடி ஜனங்களை, இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமானால் முக்கியமாக தேவன் யோசுவாக்கு சொன்ன ஆலோசனை என்ன, தியானி. எத்தனையோ ராஜாக்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது, ஆனால் அவனுக்கு சொன்ன ஆலோசனை என்ன, தியானி, வார்த்தையை தியானி. அப்படி தியானிக்கும் பொழுதுதான் தேவ வல்லமை எங்களை மேற்கொண்டு எங்கள் மூலமா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். தேவ வல்லமை எங்களுக்கூடாக கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டுமானால் தியானிக்க ஆரம்பிங்க. தேவ வசனத்தை எடுத்து வைத்து தியானிக்க ஆரம்பிங்க. ஒரு வசனத்தை எடுத்து வைத்து அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் தியானி. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமோ ரெண்டு வசனமோ மூன்று வசனமோ எடுத்து வைத்து அதை தியானி. எவ்வளவு நேரம்? இரவு பகலாய் தியானி. உங்களால் முடிந்த வரைக்கும் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படி ஆயினை செய்து முடித்தீர். என்னிடத்தில் இல்லை, என்னுடைய சுயினம் இனிமேல் என்னிடத்தில் இல்லை, உம்முடைய சரீரத்தில் வந்து விட்டது. நீர் சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னீர். அதன்படி நீர் எல்லாவற்றையும் இழுத்துக் கொண்டீர். இப்பொழுது இந்த சுகையினம் என்னிடத்தில் இல்லை, உம்மிடத்தில் வந்து விட்டது என்பதை நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இரவும் பகலும் என்று சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது முழுமையாக பூரணமாக அந்த வார்த்தையை பூரணமாய் காலை தொடக்கம் மாலை வரை நித்திரைக்கு போகும் வரை அதையே தியானித்துக் கொண்டு இருப்போமானால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப தியானம் என்பது அந்த வசனத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். அந்த வசனத்தோடு நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு விட்டோமானால் இம்மீடியட்டா எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன? சமாதானம், சந்தோஷம். அவருடைய சரீரத்திலே என்னுடைய சுகையினங்கள் கடந்து சென்று விட்டது. என்னுடைய பிரச்சனைகளை அவர் ஏற்றுக் கொண்டார். அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்க சொல்லிவிட்டார். ஆகவே இனிமேல் நாங்கள் சுமக்கிறதில்லை, அவர் சுமந்து தீர்க்கிறவராய் இருக்கிறார். உண்மையை சொல்ல போனா சுமந்து தீர்த்தவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் விட்டுதலே ஆனோம் என்பதை தியானிக்கும் பொழுது மன கண்களிலே பார்க்கும் பொழுது இமீடியட்டாய் நமக்கு வர வேண்டியது சமாதானம், சந்தோஷம். இதை நம்புவோமானால், அவருடைய வார்த்தையை நம்புவோமானால் நாங்கள் தியானிக்கும் பொழுது இமீடியட்டா எங்களை வந்து சமாதானம், சந்தோஷம் மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை நம்புகிறேன் என்பதற்கான சைன் என்ன, அடையாளம் என்ன என்றால் சமாதானம், சந்தோஷம். அவருடைய தழும்புகளினால் குணமானேன் என்று நான் நம்பும் பொழுது எனக்குள்ள இம்மீடியட்டா வர வேண்டியது சமாதானம், சந்தோஷம். அப்படி வரவில்லை, நான் இப்பொழுதும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறேன், இப்பொழுதும் ஐயோ ஆண்டவரே பெயின் இருக்கே ஆண்டவரே கஷ்டமா இருக்கே ஆண்டவரே என்று சொல்லி கொண்டு இருப்பேனானால் நான் நிச்சயமாய் என்ன செய்யவில்லை, அந்த வார்த்தையோடு இணைக்கப்படவில்லை. நான் இணைக்கப்படுவேனானால் எனக்குள்ளே பெரிதான சமாதானம், சந்தோஷம் என்னை வந்து மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கவனியுங்கள், அமெரிக்காவிலே ஒரு ஃபுட்பால் ப்ரோக்ராம் மேட்ச் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் யூகேல இருக்கிறவர் அதை என்ன செய்கிறார், டிவியிலே பார்க்கிறார். ரெண்டு பேர் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒருவரை பார்க்கிறானால் அவர் விசிலடித்து காய்தட்டி உற்சாகமாய் சந்தோஷப்பட்டு அடிச்சுட்டாங்க கோல் என்று சொல்லி என்ன செய்வார், ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் மற்றவரோ பேசாமல் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பார். இவர்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று சொன்னால், இவ்வளவுக்கு ஒருவர் சந்தோஷப்படுகிறாரா, அவர் அந்த மச்சோடு தன்னை இணைத்து கொண்டார். அங்கே பெற்ற வெற்றியை தன்னுடைய வெற்றியாக அவர் கொண்டாடுகிறார். அல்லேலூயா. அதனால் அவரால் சாதாரணமாய் இருக்க முடியவில்லை. துள்ளி குதித்து என்ன செய்கிறார், ஆர்ப்பரிக்கிறார், விசிலடிக்கிறார், கைதட்டுகிறார். ஆனால் மற்றவரோ இது என்னுடைய வெற்றி அல்ல, எவனோ அடிச்சுட்டு இருக்கிறான், எவனோ ஜெயிச்சுட்டு போறான், நமக்கு என்ன என்ற எண்ணத்தில் இருக்கிறபடினால் அது அவரை அசைக்கவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து செய்தவைகள் எல்லாம் எனக்காக செய்யப்பட்டவைகள் என்று என்னை இணைத்துக் கொள்வேனானால் என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் என்ன செய்கிறவனா இருப்பேன், துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்கிறவனா இருப்பேன். ஜோவானும் பேதுரு ஆலயத்தை நோக்கி கடந்து செல்லும் பொழுது அங்கே அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் விடுதலையை கூட எதிர்பார்க்கவில்லை. அவன் என்ன செய்கிறான்? பிச்சை கேட்கிறான். ஆனால் அவர்களோ பொன்னோ ஒளியோ என்னிடத்தில் இல்லை, எனக்குள் இருக்கிறது. கவனியுங்கள், எனக்குள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார், எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இப்பொழுதும் அவன் கேட்காவிட்டாலும், அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவன் கேட்காவிட்டாலும் தேவன் இப்பொழுதே கிரியை செய்வார், இப்பொழுதே அவனை குணமாக்குவார் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது, என்ற அறிவு அவர்களுக்குள் இருந்தது. ஆகவே இரு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர்கள் அதை விசுவாசித்தார். மாத்திரம் அல்ல, அதில் உட்கார்ந்திருக்கிறவன் எவ்வளவு பெரிய படும்பெரும் பாவி, ஆகவேதான் இப்பேற்பட்ட காரியங்கள் அவனை மேற்கொண்டு இருக்கிறது என்று அவனுடைய பாவங்களை தியானிக்காமல், தங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எவனையும் மறுரூபப்படுத்துகிறவர் என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனக்குள் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று கட்டளையிட்டார். அப்ப முதலாவது, எப்பொழுதும் எனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். தியானம் அப்படியாக இருந்தது. எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், எனக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது. அவர் எப்பேற்பட்ட பாவியையும் விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அவனை பார்த்து, நீ பாவ மன்னிப்பு கேட்பாயானால் இயேசு உன்னை குணமாக்குவார் என்று அவர்கள் சொல்லவில்லை. நீ அழுது குளறி கண்ணீர் வடிப்பாயானால் இந்த சூழ்நிலையில் இருந்து தேவன் உன்னை விடுவி, உன் பாவத்தில் இருந்து இனி மனம் திரும்புவாயானால் இன்றைய நாளிலே தேவன் உன்னை குணமாக்குவார் என்றும் சொல்லவில்லை. மாறாக, எனக்குள் இருக்கிறவர் உன்னை குணமாக்குற தேவனாய், உன்னை நேசிக்கிற தேவனாய், உன்னை விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நட என்று கட்டளையிட்டார். அப்ப எப்பேற்பட்ட அறிவுடையவர்களா, எப்பேற்பட்ட தியானம் உடையவர்களா நாங்கள் இருக்கிறோம் என்பது மிக அவசியம். அதை வைத்துத்தான் நாங்கள் ஜபிக்க போகிறோம். எங்களுடைய தியானங்கள் சரியா இல்லாவிட்டால் எங்களுடைய ஜபங்கள் சரியாக இருக்க முடியாது. எங்களுடைய ஜபங்கள் சரியாக இல்லாவிட்டால் அதனுடைய பிரதிபலன் எங்களை வந்து சேரா. எவ்வளவுதான் ஜபித்தாலும், எவ்வளவுதான் உபவாசித்தாலும், எவ்வளவுதான் ஆராதனை செய்தாலும், எவ்வளவுதான் பொறுத்தல்கள் செய்தாலும், என்ன செய்யாது? விடுதலை எங்களை வந்து மேற்கொள்ளாமல் இருக்கிறது. அதனால் அநேகர் நாங்கள் தேவனை குறித்து இருதயத்தில நொந்து போயிருக்கிறோம். ஏன் நடக்கவில்லை, ஏன் கிடைக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து நான் தியானிப்பேனானா, தேவன் செய்து முடித்தார். ஆமேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். உலகத்தின் சதா நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர், என்னோடு என்று நீங்கள் இந்த வார்த்தையோடு இணைத்துக் கொள்வீர்களானால், நீங்கள் தியானிக்கும் பொழுதே கொண்டாடுகிறவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய தியானம் சரியா இருந்தால் நீங்கள் உங்களை அறியாமலேயே நன்றி செலுத்துகிறவர்களாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். ஆராதனை எவ்வளவோ மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான, சந்தோஷமான ஒரு ஆராதனையா இருக்குமே அல்லாமல், அழுது குளறி கண்ணீர் வடி குற்றப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற பாடல்கள் எடுத்து பாடுகிறவர்களா இருக்க மாட்டோம். ஏனென்றால் வெற்றியை காணும் பொழுது, எங்களுடைய தியானத்திலே நாங்கள் வெற்றியை காணும் பொழுது, எங்களுடைய தியானத்திலே தேவன் செய்து முடித்தார் என்பதை காணும் பொழுது, எங்களுடைய தியானத்திலே தேவனே எல்லாவற்றையும் செய்து, தேவனே உலகத்தை ஜெயித்து, அந்த ஜெயித்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் தியானிக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காய் அந்த ஜெயம் என்னை வந்து மேற்கொள்கிறது. கவனியுங்கள், யோசுவா எத்தனையோ சேலஞ்சஸ் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது, எத்தனையோ யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதற்காக தேவன் என்ன செய்யவில்லை, யுத்த மட்பை கீறி கொடுக்கவில்லை, யுத்தத்துக்கான யுக்திகளை அவனுக்கு டீச் பண்ணவில்லை. மாறாக என்னுடைய வார்த்தையை தியானிப்பாயான, யூ வில் ஹாவ் குட் சக்சஸ். நீ வந்து என்ன செய்வா, உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவான், உன்னுடைய வழி வெற்றிகரமாயிருக்கும். இதைத்தான் நாங்கள் சங்கீத முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியை குறிக்கிறது என்றால் அறிவை குறிக்கிறது. துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமலும், அப்ப துன்மார்க்கருடைய வழி எனக்கு ஒரு அறிவை தருகிறது. இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்தால் நான் வெற்றியாவேன், இப்படி பொய் சொன்னால் நான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வேன். இப்படியாக என்ன செய்கிறது, பயத்தின் நிமித்தம் ஆலோசனை எனக்குள்ளே வருகிறது. அவனுடைய வழிகள், பாவியுடைய வழிகள், துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள். உட்காரும் இடத்தில் உட்காராமல் என்றால் அறியா மற்றளை பற்றி கூறுவது, தேவசாயலாய் தேவரூபமாய் படைக்கப்பட்டவர்களை குறித்து குறையாய் பேசுவது, இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வரும். மாறாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கும். யாரால் பிரியமாயிருக்க முடியும், தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்றவரால் தான் வேதத்தில் இருக்க முடியும். தேவனுடைய வார்த்தை எனக்கு எல்லா விதமான வெற்றியும் எனக்கு பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது, உன்னை பார்க்கிலும் வெள்ளிய பார்க்கிலும் அது வெளியேறப்பட்டு இருக்கிறது என்று அறிவுடையவன் தான். ஆனால் சுகமும் வெற்றியும் ஆரோக்கியமும் நீடித்த தேவனோடுள்ள உறவும் எல்லாமே இந்த வேதத்து கூடாகத்தான், அவருடைய வார்த்தை கூட இருக்கிறது என்று நினைக்கிறவனால், நம்புகிறவனால் மாத்திரமே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க முடியும். அப்ப பிரியமா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆங்கிலத்திலே அப்படித்தான் சொல்லி இருக்கிறது, பாக்கியவான் ஆசீர்வதி. அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் தியானிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் ஆயத்தம் பண்ணின, தேவன் செய்து முடித்த சகல ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து நிச்சயமாய் மேற்கொள்ளும். எப்பொழுதென்றால் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, இதை செய்து முடித்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினால் நான் ஏற்கனவே குணமாகிவிட்டேன் நன்றி, நீ சகல ஆசீர்வாதங்களினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆமேன். ஈவன் ஆதி காலத்திலே நீ சொல்லிவிட்டீர், பலியை பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லிவிட்டீர். ஈவன் அவவிசுவாசி கூட பலியை பெருகுகிறான், ஈவன் ஆடு மாடுகள் பலியை பெறுகின்றன, செடி குடி கனி எல்லாம் பலியை பெறுகிறது. நீர் அன்று சொன்ன வார்த்தையிலே இன்று வரைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அன்று சொன்னீர் பலிக்கு பெறுகின்ற, ஆகவே நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபையாரும் உங்களுடைய தேசமும் நிச்சயமாய் உம்முடைய நண்பனால் கிருபையினால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் சுகத்தினால் பலத்தினால் பாதுகாப்பினால் உம்மை அறிகிற அறிவினால் இன்னும் அதிகமாய் பலிக்கு பெருகுவோம். அல்லேலூயா. அதற்காக நன்றி. நீ சொன்னது சொன்னதுதான், இதை மாற்ற யாராலும் முடியாது, எந்த பிசாசானாலும் முடியாது. எங்களுக்கு முன்பாகவே சாட்சியா இருக்கிறது, ஈவன் அவவிசுவாசிகள் பெருகுகிறார், பிள்ளைகளை பெறுகிறார், நல்ல ஸ்கூல்களிலே படிக்க வைக்கிறார்கள், எல்லாருக்கும் சூரியனை தேவன் அனுப்புகிறார், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார், இவன் மழையை கொடுத்திருக்கிறார். இவைகள் இல்லாவிட்டால் எதுவுமே இந்த உலகத்திலே பிழைக்க முடியும், எல்லாவற்றாலும் கலிக்கி பெருகுவோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். அது எண்ணத்திலே வரும் தியானிக்கும் பொழுது, யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தேவன் செய்திருக்கிறார் என்பது தியானிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். தேவன் யாரையும் பார்க்காமல் இவ்வளவு செய்திருப்பாரானா, நிச்சயமாக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிடுகிறார். ஆமே, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீக்கம் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் அணியை தந்து இல்லை மரத்தை போல் செய்வதெல்லாம் வாய்ப்பு. எப்பொழுதும் ஆசீர்வாதம் உள்ளவனாயிருக்க குறைவற்றவனாயிருப்பான். நீ கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்றால் அவனுக்கு எந்த குறைவும் இருக்காது. தன் காலத்தில் தன் கனியை தந்து எந்த தடையும் இல்லை, எந்த தாமதமும் வர முடியாது. தன் காலத்தில் தன் தனியை கனியை தந்து என்றால் தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவனுக்கு தடைகள் இல்லை, தாமதங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணும். வாலிபன் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? பரிசுத்தம் இல்ல, குறைவா இருக்கிறவர்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? அநேகர் ஜெபிக்கிறார்கள், வொர்ஷிப் பண்ணுகிறார்கள், உபாசிக்கிறார்கள், பொருத்தல்கள் பண்ணுகிறார்கள். ஆனால் வேதமே அவன் சுத்தமாக மாற்றப்படுகிறான். ஆமே, நாங்கள் ஜோவானிலே வாசிக்கிறோம், இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை நீங்கள் கேட்டபடியினால், அதை நம்பினபடியினால், அதை தியானிக்கிறபடியினால் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை எங்கே வருகிறது? அவருடைய வசனத்தை தியானிப்பதனால் வருகிறது. வெற்றிகரமான வாழ்க்கை எங்கிருந்து வருகிறது? அவருடைய வசனத்தை தியானிப்பதனால் வருகிறது. எத்தனை எளிமை வந்தாலும் அவர்களை எல்லாம் மேற்கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறது எது? அவருடைய வார்த்தையை தியானிப்பது, அனுதினம் தியானிப்பது. அல்லேலூயா. ஆகவே அவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து அவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி விட்டது என்பதாக நாங்கள் பார்ப்போம், எங்களை இணைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவைகள் வந்து நிச்சயமாய் நம்மை மேற்கொண்டு நம்மை வெற்றி சிறக்க பண்ணும். ஆமென். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுடைய சிந்தைகள் மாறட்டும், எங்களுடைய தியானங்கள் மாறும். ஆகவே நீர் செய்து முடித்தல், அப்பொழுது நீர் செய்து முடித்தவைகள் எங்களை வந்து மேற்கொள்ளுகிறது, அழுகி பெருக பண்ணுகிறது. தேங்க்யூ. எல்லா நன்மையினால், எல்லா கிருபை வரங்களினால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உண்மையே கொடுத்திருக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் வந்து மேற்கொள்ளுவதாக. உங்களை அறிகிற அறிவிலே, உங்களுடைய வார்த்தையை தியானிப்பதிலே இன்னும் அதிகமாக நாங்கள் பள்ளிக்கு பெருக்குவோமாக. இயேசுவின் பிணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். எடுத்து வரப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சபையையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை சித்தமானால் நாளைய நாளிலே திரும்பமாக இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அருமையான ஊழியர்களுடன் ஊழியர் பாஸ்டர் அந்தனிஸ் லீ இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிசி சார்பாக கர்த்தருடைய வார்த்தையை விதைத்திருக்கிறார். கர்த்தர் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். அனுதினமும் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். என்று கூறப்பட்ட வழி கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக ஊழியரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கத்திரலாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. அன்னதினமும் கத்திரை வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியரிலிருந்து விடைபெறுவோம். நன்றி பாச. ஆமேன். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் தொடர்ச்சியாக ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் அவருடைய 11வது ஆண்டு செலிப்ரேஷன் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தொடர்ந்து கேட்போம்.
2: அமேன். அந்த மீட்பர் தக்கந்தெடுக்காம சரியா தீர ஆலோசிச்சு விசாரிச்சு அதுக்கு அனைவருடைய சாட்சியோட தான் அந்த ப்ரூஃப கொண்டு போகணும். அத்தாட்சியோட இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட பாவம் செய்யட்டா சோரி குஷ்டம் பிடிச்சிட சொல்லி நாங்க செய்யலாம். இதே புதிய ஏற்பாடுல ஆண்டவர் நமக்கு விளங்கப்படுத்துற அநேக சாட்சிகளோட நீங்க அதை நிரூபிச்சு நீங்க அவனை புறம்பே தள்ளி விடுங்க.
3: மூன்று நாலு சாட்சிகளை கொண்டு போய் சொல்றேன்
2: சொல்றேன். அதுதான் இந்த சோரி குஷ்டத்துல விளையாட்டு.
3: நாளைக்கு
2: மூணு மணி என்றா வரலாம் தானே,
3: நாங்கள் வந்துட்டு போலாம்.
2: ஓகே சரி அப்ப ஜெபிச்சு முடியுமா?
3: தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி. எவ்வளவு நேரம் ஆண்டவரே தகப்பனே இந்த இடத்தில் நாங்கள் எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவராய் நீர் வந்திருந்து ராஜா தகப்பனே எதற்காக இந்த பாவ ரோக நிவாரணியாய் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவர் எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே தகப்பனே. ஐயா தகப்பனே எல்லாத்தையும் சுகந்த வாசனையா நீர் ஏற்றுக்கொண்ட தகப்பன் ஆண்டவரே ஆவியானவரே நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ராஜா இன்னும் மனம் திரும்ப நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பன். இந்த இடத்துல நாங்கள் சொன்ன ஒவ்வொரு கிட்ட வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே அநேகருக்கு பிரயோசனம் உள்ளதா இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டவர்களும் ஐயா நாங்கள் கேட்ட நானும் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டை விட்டு விடாதபடி இந்த இடத்தில் வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நினைப்பினபடியால் நன்றி தகப்பனே. ஐயா கலாமாவை முழுமையாக இருத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. மன அமைதியை கொடுங்க ராஜா தகப்பனே. மனதில் உள்ள சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. சொல்லாத சாத்தானின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் சத்துருவங்களை மேற்கொள்ள ஊழியம் செய்ய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுமே. விசுவாசித்த விதமாய் மஞ்சுளா கணவனை கொடுக்கிறேன் ஆண்டவர். இந்த 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த ஊழியத்திலே ஆண்டவரே தகப்பனே அந்த பிள்ளைகளின் பங்குக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர். தொடர்ந்து வந்த பிள்ளைகளோடு நீர் கூட இருக்க வேண்டும் ஆண்டவர். இந்த காரியத்தை 11வது ஆண்டிலும் நிறைவே செய்து முடிக்க அநேக உதவிக்கரம் நீட்டும்படி அநேகர் வந்த இடத்தில் ஆண்டவரே தகப்பனே ஆசீர்வாதத்தை பெறும்படி நீர் இருவ செய்கிறபடியால் நன்றி ஐயா. சோதியம்மாவை என்னை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சோதியம்மா குடும்பத்திலே ஆண்டவரே தகப்பனே இருக்கிற தடைகளில் அபிஷேகங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதா அப்பா அந்த மகளை நீர் நிறைக்கிறபடியால் நன்றி ஐயா. இன்னும் ஆவியால் நிரப்பும் ஐயா. இன்னும் வரங்களை கொடுங்க ராஜா. அநேகருக்கு ஆசீர்வாதமா அநேக ஆத்துமாக்களை தேடி செல்லுகிறவளாய் சுவிசேஷ பாரமுள்ளவளாய் மாற்றி இருக்கிறதுக்காக நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. என்னை என் குடும்பத்தை உடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க ஐயா. சத்துருவால் வருகிற எல்லா திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறதற்காக நன்றி ஐயா. பொல்லாதவரின் கூட்டங்கள் சூழ்ந்து வந்தாலும் என் தகப்பன் தூக்கி எடுக்கிற தகப்பனா நீர் இருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி மன்ன சஞ்சலங்களை நீக்கி போடுற புதர்களை பார்த்து சொல்லுகிற இயேசு திரும்பி வந்தங்களுக்கு ஆறுதல் தருகிற தெய்வமாய் நீர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறபடியால் ஒரு போதும் எங்களை விட்டு விலகாத தேவர். மறுபடியும் எங்களை கட்டுகிற தேவர். மறுபடியும் எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி எல்லா கனவும் துதியும் மகிமையும் மக்கே செலுத்தி மீண்டுமா இந்த இடத்தில் நாங்கள் வரும் வரையும் ஆண்டவர் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் இவன் கேட்டு நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். நன்றியம்மா. நாளைக்கு இந்த சந்திப்போம். சோதியம்மா நிக்கிறா சொல்லட்டு. சோதியம்மா சுங்க போட்டா போட்டு விட்டுட்டு
4: பாட்டு
3: கிட்ட போடுறா. சரி சரி. ஓகே ஓகே ஓகே.

0: இல்ல கொல போட்டு வரீங்களா?
1: நெஞ்சி

0: எங்களுக்கு அவர் இரக்கம் செய்வது நாயகத்தாரே செப்பம் வெல்ல ஒட்டுவர்களை கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாத அப்படிங்க தொடர்ந்து நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த காலங்களிலும் கத்ததாமையும் மட்டுமா எங்களோட குழந்தை அவர்களை பதிவுகளும் நிபுணர்களோடும் ஆண்டு ஆசிரியர் கிருபைக்காக நன்றி. அப்படியா தொடர்ந்து நாங்கள் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளும் கூட என்னோட பேசும்படியா நான் வேத வார்த்தையானது அங்கேயும் நாங்கள் ஜபம் பண்றதுல ஒரு நாளுமே அங்கே என்னவாம் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே நாங்கள் ஜபம் பண்ணுற வழியில ஆண்டு எங்களை தவிர இரக்கம் செய்கிறதுக்கு நான் இருக்கிறதாகவே நாங்கள் எங்கள் ஜபங்கள்ல ஒன்று எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாது அப்படிங்க தொடர்ந்து நாங்கள் ஆண்டு சமூகத்துல இந்த விண்ணப்பத்தை வைத்து விட்டு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற வழியில அங்க வேதம் சொல்லுறதை நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஜபத்தோடும் கூடிய வேடுதலை எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். உங்களை ஆளுகை செய்யும் என்று பாருங்க. இன்றைக்கு அனைவர் ஆணையர் சமூகத்துல வந்தவங்க விண்ணப்பங்களை வைப்பார்கள். ஒவ்வொன்று சொல்லி போவாங்க. அடுத்த நாள் வந்து அதே திருப்பி திருப்பி அதே காரியங்களையும் பேசிக் கொண்டிருக்காங்க சொல்லிக் கொண்டிருக்காங்க. அங்க வேதம் சொல்றது விசுவாசம் விசுவாசிக்கிறவனுக்குதான் எல்லாம் கூட விசுவாசிக்கிறவன் அங்கே தகர மாட்டான்னு சொல்லியிருக்க. அப்ப நாங்க எப்பொழுதும் அங்கே என்ன செய்யணும் சோர்ந்து போகாமல் ஆண்டவர்கள் கொடுத்த விண்ணப்பத்துல அந்த நம்பிக்கை அனுப்பணும். கத்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வார், கத்தர் அந்த காரியத்தில் எனக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை செய்வார்னு சொல்லி அங்கே வேதம் சொல்றது கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அப்ப கேட்கிற தேவன் அதை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் விசுவாசித்து அங்கே ஜெபிக்கிற வழியில நிச்சயமா ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அதை அவர் அங்கே எனவா செய்ய அவர் அங்கே ஒரு வல்லமுள்ள தேவன் ஆயிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அநேகருடைய காரியங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படாதபடிக்கு அங்கே தோற்று போறது காரணம் அங்கே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. விசுவாசத்தை நாளுக்கு நாள் அங்கே வச்சிக்க பண்ணவனும் அங்கே சீசர்கள் கூட அங்கே விசுவாசம் அங்கே குறைகிற வேலையில அங்கே என்ன செய்யறாரு சீசர்களுக்கு ஆண்டவர் கடிந்து கொண்டு கடிந்து கொண்டு விசுவாசத்தை அவர்களுக்கு அங்கே வச்சிக்க பண்ணும்படியான உறுதியான வார்த்தைகளை சொல்ற பொழுது அவர்களையும் கேட்கிறார்கள். ஆண்டவரை எங்களுக்கு செடிங்க எங்கள் விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு அங்கே சொல்ற. ஆனா நாங்கள் வேதத்திலும் பார்க்கிறோம் அங்கே அங்கே ஆண்டவர் சொல்ற காரியம் அங்கே உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அங்கே என்னவாம் நீங்கள் கவனமா இருங்க சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு அங்கே ஜெபிக்கிறத நாங்கள் பார்க்கிறோமாகவே இந்த அருமையான தமிழ் பிள்ளைகள் இந்த காலவெளியிலும் எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இந்த பெற்றுக்கொள்றதான விசுவாசம் அற்று போகாதபடிக்கு எப்பொழுதுமே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சு ஆண்டு விசுவாசத்தோடு கத்தட கத்தில நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வோம் சொல்லி நாங்கள் எப்பொழுதுமே அந்த ஜெபத்துல நாங்கள் வந்து உறுதியா இணைத்தவனாகவே அப்படியா ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு அங்கே காரியங்களை நடைபெற்று நாங்கள் வாழ எனக்கும் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் எங்க வேதத்துல பார்க்கிறோம். லூக்கா 18 சில ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். அங்கே ஒரு நீதி உள்ள அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியிடத்தில் ஒரு தாய் தனக்கு நியாயம் பெற்று வருகிற வழியில அவன் அங்கே தன்னை வந்து அந்த மகள் அலட்டாதபடிக்கு ஒரு நன்மையை செய்வோம் சொல்லி ஒரு காரியத்தை அங்க அவனுக்கு அந்த விண்ணப்பத்துக்கு சொல்லிக் கொடுத்து அந்த விண்ணப்பத்தை அவர் அங்கே செய்து முடிக்கிறதே ஒரு உவமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அப்படியே அவர் உவமையை சொல்றேன் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் எடுத்து வாசிப்போம். லூக்கா 18:6 வசனத்திலிருந்து சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு நான் அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் இறக்கும் என் விரோதிகளுக்கும் இருக்கிற காரியத்திலே எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்படவுடைய விஷயத்தில் நேடிய பொறுமையுள்ளராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பேன் என்றார். அன்றையும் நீங்கள் நீதிமன்றங்களை நம்பி மற்றவர்களை அற்பமாய் அற்பமான சிலரை குறித்து அவர் உகமையே சொன்னார். ராமேன் அல்லேலூயா பார்க்கிறோம். நாங்க பாருங்க, இந்த நாள்ல நாங்கள் எப்பொழுதுமே அங்கே செவம் பண்றது என்னவா அங்கே சுவந்து போய்க்கூடாது சொல்லி அங்கே மீண்டுமாக ஆண்டவர் மறுபடியும் ஒரு உகமையை அங்கே சொல்லி அந்த ரெண்டு மனுஷர்கள் செவம் பண்ற காரியத்தையும் அங்கே அவர் அப்படியாக இந்த விசுவாசத்தோடு எப்படியா நாங்கள் செபிக்கணும்னு சொல்லி எப்படியா நாங்கள் தாழ்மையோடு செபிக்கணும் எப்படி ஆண்டவர்கிட்ட எங்களை ஜபத்துக்கு பதில் வரும்படியா நாங்கள் நடக்கணும்னு சொல்லி ஆண்டு அழகாக இந்த லூக்கா 18 அதிகாரத்திலே அருமையான உகமைகளை ஆண்டு சொல்லுற நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இதுல நாங்கள் வாசித்தபடி அங்கே முதலாவது வசனத்திலே அங்கே சோர்ந்து போகாமல் எப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கு அவர்கள் உவமையை அங்கே சொல்லி அவங்க வெளிப்படுத்தலை பார்க்கிறோம். சில காரியங்கள் பாருங்க, அதற்கு வேதத்தின்படி அந்த வார்த்தைகளின்படி சொன்னா விளங்காது. ஒரு சின்ன கதைகளை சொல்லி எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணங்களுக்கு ஒரு காரியங்களை சொல்லி சொன்னா அவர்களுக்கு நன்றாகவே புரியும். அது மாதிரி ஆண்டவரும் பாருங்க, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டு இடத்துல அங்கே தட்டி கொண்டு அவரத்துல வச்ச விண்ணப்பங்கள் சரி சாய்க்கப்படணும்னு சொன்னா கேட்கப்படணும்னு சொன்னா நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னா உறுதியா அந்த வச்சு அந்த விண்ணப்பத்துல நாங்கள் கூடுதலாக வாஞ்சியோட விருப்பத்தோடு விசுவாசத்தோட அங்கே காத்திருக்க வேணும். அப்படி காத்திருக்கிற வழியில ஆண்டவர் செய்வர் நிச்சயமாக அவருடைய வாசனம் ஒரு நாளும் அங்கே போய்க்கு அதை சொன்னார். நீங்க கேட்கறீங்க எதுவே அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடு கேளுங்க. அப்படியா அந்த பெற்றுக்கொள்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறவர்கள் நிச்சயமாய் ஆண்டவர் எங்களுக்கு செய்வார். அதே அவர் அந்த ஜெபத்துல பாருங்க, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, விலங்குண்டி போயிடாதீங்க, விட்டு விலகாதீங்க, அதுல ஒரு விதமா நீங்க பற்றி கொள்ளுங்க. பாக்குற மனிதமான ஜனங்கள் ஒரு காரியம் தங்களுக்கு கிடைக்கவில்லை சொன்னா உடனடியாக அந்த இடத்துல இருந்து அங்கே விலகி போறது நாங்கள் பாக்குறோம். பொலி மேசுலத்துல போய் ஒரு காரியங்களை நாங்கள் கேட்போம், அவர்கள் எங்களுக்கு செய்ய மாட்டோம் அப்படி இப்படி சொன்னா உடனடியாக அவர்களோட கதைக்கிறதையே நாங்க விட்டுடுவோம், செய்யறதையே விட்டுடுவோம், அவர்களோட டெலிபோன் பண்றதையே நாங்க விட்டுடுவோம் சொன்னா அவர்கள் அந்த இல்லையானு சொல்லிட்டு சொல்ற கோபத்தினால அப்படியா செய்து தங்களோட காரியங்கள்ல தங்களுக்கு எப்படியா கிடைக்கணும்னு சொல்லிட்டு திரும்பியார்கள். ஆனா அது கிடைக்கலன்னு சொன்னா அப்படியே சோர்ந்து போய் அப்படியே வெளியில போறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுமாட்டால் இன்னைக்கு ஆண்டு விடத்திலும் வந்து அநேகர் அநேக காரியங்களை வைத்தாலும் ஆண்டவர் அங்கே ஏற்ற நேரத்தில் அது எங்களுக்கு என்னவா அவருக்கு சித்தமானது அவருடைய கையினால வாய்க்கப்படும்படியாய் அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அங்கே தந்தாலும் நன்மையாக தருகிற தேவனாயிருக்கிற அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு சகலதும் அங்கே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் எங்களுக்கு அங்கே நன்மையான காரியங்களை அவர் அங்கே அனுமதிக்கிற தேவனாயிருக்க அந்த நன்மையானவைகளை நாங்கள் ஏற்ற நேரத்தில் பெற்றுக்கொள்ளும்படியா அங்கே நாங்கள் காத்திருப்பது அவசியமா இருக்கிறது. எங்கள் ஜெபத்துக்கு நாங்கள் பொறுமையோடு இங்கே காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு மனுஷனை குறித்து அங்க ஒரு அநீதியான ஒரு மனுஷனை குறித்து அங்கு உவமையாய் சொல்லி அந்த யுகத்துக்கு அப்படியா நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும்னு சொல்லி ஆண்டு அங்கே அவங்களுக்கு ஒரு கற்றுத்தரவு நல்ல பாடமா இருக்கும், நல்ல ஒரு கற்றுக்கொள்ளுதல் ஆயிருக்காங்க. பாருங்க, அந்த அந்தபடியே பட்டணத்திலே ஒரு விதவையம் இருந்தாள் சொல்லி அந்த விதவையை கூட அங்கே போய் அவனிடத்துல அங்கே எப்படியா பெற்றுக்கொள்ளாம விசுவாசத்தோட அங்கே என்னவா அவன் அலட்டி அதையாவது தன்னிட்ட வந்ததை அதற்காக படிக்காத இந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல செய்வோம்னு சொல்லி அந்த அநீதியான அந்த மனுஷன் அங்கே நன்மை செய்த நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தன்னுடைய பிள்ளைகள் அங்கே ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாததுமாய் இருந்தான். அவன் பாருங்க, அந்த பட்டணத்துல அந்த மனுஷன் ஒரு மனுஷனே அவன் மதிக்காதவன், ஒரு அநீதியான காரியங்களை நன்மை செய்கிற மனுஷனாய் கூட இல்ல. ஆனா எங்களை இயேசு கிறிஸ்து பாருங்க, நன்மை செய்கிறவர் அந்த பூமியில அங்கே அவர் சுற்றி திருந்தார்.
1: Sofía.
2: அப்பா போறீங்களா?
0: நாங்கள் பார்க்கிறோம் அப்ப சொல்ல பத்தாதாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் என்ன அவங்களுக்கு நன்மை செய்யற தாக்கம் நன்மை செய்யும்படியாக

பாய கட்டாமல் கிடக்கிறது, பாய கட்டுவார் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அதை கட்டுகிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார், சுவாசிகள். அதே போல உலகத்தார் உழைந்து போன ஆடுகள் நிறைய உண்டு. இவைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு அர்ப்பணித்து செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். இதனை அடிப்படையாக வைத்து பல மிஷனரிமார்கள் வெளிநாடுகள் இருந்து இதை செயலாக பயன்படுத்தி பல நாடுகளுக்கு போயிட்டு ஊழியர்களை செய்தார்கள். அவர்கள் ஒரு அடிமைகளைப் போல வெறுமை எல்லாவற்றையும் வெறுத்தவர்களாக போயிட்டு இந்த ஆசா பாசங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இழந்து ஒழுங்காக படித்திருக்க இடம் இல்லாமல், குடியிருக்க இடம் இல்லாமல், வசதி வாய்ப்புகள் இல்லாமல், குழம்பு கடியில் கொசு கடியில், அதோடு கூட நல்ல ருசியான உணவு இல்லாமல் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு உபத்திரவங்களுக்கு மத்தியில் வைத்து ஆண்டவருக்காக சேவை செய்தார்கள். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். சார், இப்படி இவ்வாறாக நாங்கள் பிறருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அதுதான் மிக முக்கியம். நாம் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே சாங்க சாங்கன்னு சொல்லி கேட்போம், தாரும் ஆண்டவர் என்று. ஆனால் வேதம் என்ன சொல்றது, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். நாம் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் அதிகமாக கொடுப்பார். ஆகவே அந்த கொடுக்கிற கிடைக்கும் என்று சொல்லி கொடுக்காத படிக்கு நல்ல மனப்பான்மையோடு பிறருக்கு நாம் நன்மை செய்வோம், அந்த நன்மைகள் நமக்கு பலிக்கும். நான் எங்களுடைய ஜனங்களுக்கு நேற்று தினத்தில் நான் கூறினேன், நாங்கள் நன்மை செய்ய வேணும், இப்பொழுதோ நன்மை செய்ய வேணும், நல்லதை யோசிக்க வேணும், நல்லதை சிந்திக்க வேணும், நல்லதை பேச வேணும், நல்லதை செய்ய வேணும். அதனுடைய பலன் எங்களை தேடி வரும். ஏனென்றால் நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். சரி, ஏதோ ஏவப்பட்டபடினாலும் இந்த வார்த்தை வைக்கணும். சரி, இந்த ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல பார்க்கிறோம், ஆதியில தேவர் வானத்தை பூமியையும் படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய தியான திட்டத்தை நாங்கள் பிறகு கடந்து செல்வோம், அதாவது குறிப்பிட்ட ஆழமாக நாங்கள் தியானிப்போம். சில் காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஒரு முன்னுரையாக அறிமுகமாக பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை ஆதியாகமம் என்பது வேதாகமத்தில் ஆதியில் நடந்த சம்பவங்களை விவரித்து சொல்லுது. அப்ப இந்த ஆதியில் நடந்த சம்பவங்கள், உதாரணத்துக்கு ஆதாமேவால் சிக்கப்பட்ட காலத்துல நடந்த விடயங்கள் எல்லாம் இதுல எழுதப்பட்டது. அப்ப அது யார் எழுதுனது, அந்த சம்பவங்களை பார்த்தது யார், அவைகளை கூட நின்று எழுதுனது யார், அந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஆதாமேவாளை தவிர மற்ற மனிதர்கள் எவரும் கிடையாது, எப்படி அது எழுதினார்கள், யார் அவருக்கு சொன்னது, இது கற்பனை கதையா அல்லது உண்மையான நிகழ்வா, இதை யாரும் வந்து மிகப்படுத்தி எழுதியிருக்கிறார்களா, இதெல்லாம் வந்து பல தர்க்கங்கள் கிறிஸ்தவ மக்கள், யூத மக்கள், கிறிஸ்தவ யூத அல்லாத மக்கள், விஞ்ஞானிகள், இப்படியாப்பட்ட பலரினாலே தர்க்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் குற்றம் பிடிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு யாராவது வேதத்தை வாசித்து பார்த்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய கண்களுக்கு அது குற்றமாகத்தான் தெரியும், குறையாகத்தான் தெரியும். ஆனால் விசுவாசத்தோடு யார் வாசிக்கிறார்களோ, தேடுகிறார்களோ, ஆராய்ச்சிக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்பாடாக கிடைக்கும். வேதம் என்பது தேவனுடைய வெளிப்பாடு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாங்கள் இந்த ஆதியாக முதலாம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது அதிகமான விடயங்களை பார்க்கலாம். இப்ப இந்த புத்தகத்தின் ஆசிரியரும் பஞ்சாகமம் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமோ யாத்ராகமோ லேவியராகமோ எண்ணாகமோ உபாகமோ இந்த ஐந்து புத்தகங்களையும் தொகுத்து எழுதிய அல்லது வரலாற்று சம்பவங்களை உள்ளடக்கி அவைகளை சிரமமாக எழுதுனதெல்லாம் யார் என்கிற ஒரு கேள்வி யூத மக்கள் மத்தியிலையும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும் ஆதிகாலம் தொட்டு விவாதங்கள் இருந்துள்ளது. இந்த புத்தகங்கள் எல்லாம் பிறகு ஆய்வு பண்ணி பார்த்து தேடி பார்த்து ஒரு முடிவு கொண்டார்கள், வந்து மோசையினால் எழுதப்பட்டது என்று சொல்லி. அப்ப ஆதியாகமும்
ஸ்போர்ட்ஸே பிறக்க இல்லை. அப்ப அவருக்கு எப்படி இந்த சம்பவம் கிடைத்தது, எப்படி அவர் எழுதினார், இப்ப வாய் மூலமான செய்திகள் ஒன்று ஒன்று உண்டு, அவைகளை கேட்டு எழுதினார்கள். இதே போல நீங்க லூக்காவின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால், லூக்காவின் சுவிசேஷத்திலும் வாய் மூலமாக சொல்லப்பட்ட பல விடயங்களை பிறகு கேட்டு கண்ணார கண்டு கேட்டு என்று சொல்லுகிறார். அதே போல முதலாம் யோவான்லையும் யோவான் குறிப்பிடுகிறார் இதே வண்ணமாக, நாங்கள் கேட்டு. அப்ப வாய் மூலம், வார்த்தைகளின் மூலமாக யாராவது சொல்ல கேட்டு எழுதினார்கள். அப்ப அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் கூடலாம் குறையலாம் அல்லது மிகைப்படுத்தப்படலாம். அது எந்தெந்த எப்படியாப்பட்ட நபர்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் போகிறதோ அதே போல இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாந்த சொருபியாக வெட்க சுபாவத்தை கொண்ட ஒரு மனிதனிடத்தில் ஒரு விடயத்தை கொடுத்து செய்ய சொல்வதற்கும், சிவாஜி கணேசனை போன்ற நல்ல நடிப்பு திறமை உள்ளவர்களிடத்தில் சொல்லி ஒரு விஷயத்தை செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதே போல இந்த விடயங்கள் யார் வாயிலிருந்து வந்தது என்பது மிக முக்கியம். அந்த வந்த அல்லது சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு பின்னால நாங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, தேவனும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது ஒரு வசனம் ரெண்டு வசனம் அல்ல, நிறைய வசனங்கள் இணையாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. அவைகள் வெளிப்பாட்டோடு கூட மோசே எழுதினார், மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்றும் பார்க்கிறோம். இது சில விஷயங்கள் வந்து தேவன் ஒரு தெய்வீக ஞானத்தை கொடுத்துக்கிறார், தெய்வீக ஞானத்தை. இப்ப வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பாட்டு, இந்த புத்தகங்கள் பார்த்துட்டு அறியலாம் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை. இந்த மாயை மாயை மாயன்னு சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அப்ப சாலமோனுக்கு இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தால், சாலமோன் ஞானம் உள்ள தெய்வீக ஞானத்தை உடைய தேவ ஞானத்தை பெற்ற நபராக இருந்தார். அந்த ஞானம் அவருக்கு பல விடயங்களை அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பமாக இருந்தது, காரணமாக இருந்தது. அப்புறம் தெய்வீக ஞானத்தினாலே எல்லாவற்றையும் தேவன் கண்டறிந்தார். நம்முடைய தேவனும் கூட சர்வ ஞானியாக இருந்தார், முழுமையான ஞானியாக இருந்தார். அப்ப உலக ஞானத்தை விட தெய்வீக ஞானம் ஒரு மனிதருக்குள் இருக்குமென்றால் அவருக்குள்ள சித்திக்கிற, கண்டறிகிற, தேடி ஆராய்ந்து பார்க்கிற பல விடயங்களுக்கு கூடாக சத்தியங்கள் வெளிப்படும், சத்தியங்களை கண்டறிவார்கள். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில இவைகளை பார்க்கிறோம். மாய மாயற்கள் சொன்னாலும் கூட இந்த சாலமோன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தா பிறகு அவர் இவைகளை எழுதுகிறார். அந்த காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிமு 1950 ஆண்டு அளவுல தான் சாலமோன் வாழ்கிறார். அந்த கால பகுதியில வந்துதான் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு பிறகு, அதாவது கிறிஸ்துக்கு முன் 500 வருடத்துல புத்தர் பிறந்து அவர் வளர். அப்ப அவர் இந்த மாதிரியான விடயங்களை வாசிக்கிறதுக்கு கிடைத்திருக்கலாம். அப்ப அவர் சொல்ற விடயம் என்னவென்றால், வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் இருக்கிறான், மிகவும் கஷ்டப்படுகிறான், பிறகு அவன் வேதனைப்படுகிறான், துன்பத்தோடு வாழ்கிறான், கடைசியில படுக்கையில கிடக்கிறான், அவனை கவனிப்பாடு கிடக்கிறான், துன்பத்தை அனுபவிக்கிறான். வாழ்க்கையில் அவன் கண்டவைகள், கொண்டு வந்தவைகள், சம்பாதித்தவைகள் எல்லாம் மாயமாக இல்லாமல் போகிறது, அவனுக்கு அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது, கடைசியில் எழும்ப முடியாத அவன் செத்து போகிறான். இப்போ வாழ்க்கை என்பது ஒரு மாயமான காரியம் என்று சொல்லி இந்த புத்தரும் வந்து அந்த சாலமோ ஞானி பிரசங்கினுடைய சொல்லப்பட்ட விடயங்களை ஒப்பாக அவரும் சொல்லி இருக்கிறதே பார்க்கிறோம். அப்ப இந்த தேவனுடைய வெளிப்பாடுகள் இல்லாமல் ஆதியாகமத்தை எழுதினது யார் என்பதற்கான ஆதாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்கு பல வசனங்கள் உண்டு. மோசே எழுதினார் என்பதற்கான ஆதாரங்கள் வேதத்தில் உண்டு. அது மாத்திரமல்ல, வேதாகம கல்லூரிகளிலே வந்து ஆய்வு பணி பார்த்த பல இறையாளர்கள் மோசையினால் எழுதப்பட்டது என்பதாகவே சொல்லுகிறார்கள். அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதையே ஜூத
அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தின் ஆசிரியரை பற்றி பார்க்கும் பொழுது பஞ்சாமதத்தின் மற்ற நான்கு புத்தகங்களும் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியான மோசேயினால் எழுதப்பட்டது என்று யூத பாரம்பரியம் சொல்லுகிறது. இவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டவர், எகிப்தின் அரண்மனையில் கற்பிக்கப்பட்டவர் என்று அப்போஸ்தலர் 7:22 பார்க்கிறோம். மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற உதயங்களை பார்க்கிறோம். மோசே என்பவர் கல்வியில் தேறினவராகவும் ராஜ வம்சத்தில் ராஜ சிறப்புகளோடு வளர்ந்த ஒரு நபராகவும் காணப்படுகிறார். யெகோவா அல்லது ஏலோகியம் தேவனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவனாக மோசே அந்த நாட்கள் இருந்தே பார்க்கிறோம். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி அழைத்தார். இயேசுவும் இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த பஞ்சாகமத்தின் ஆசிரியர் மோசேதான் என்று உறுதிப்படுத்தி சொன்னதையும் கூட நாம் வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு யோவான் 5:45-47 வரைக்கும் உள்ள பகுதிகளிலையும், மத்தேயு 19:7 மற்றும் 22:24 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆதியாகமம் உட்பட 5 ஆகமங்களை தொகுத்து எழுதியவர் யார் என்றால் மோசே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மோசே தான் எழுதினார். சரி, இது எழுதப்பட்ட காலம் நீங்களை குறித்து பார்க்கிற நேரத்தில் எந்த காலத்தில் எழுதப்பட்டது அல்லது எந்த இடம் ஏறக்குறைய முன்பு 1446-1446 1400 இடையில இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டது என்பதை விட தேவன் வெளிப்படுத்தினார், எழுதுவதற்கு அவர் பயன்படுத்தினார், அதை ஒரு பொருளாக உலகத்தில் கொண்டு வந்து வைப்பதற்கு அந்தந்த நபரை அந்தந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி சந்தித்து அவைகளை ஒரு பொருளாக இந்த உலகத்தில் வைப்பதற்கு பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் மோசே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் கிமோ 1446 1400 இடைப்பட்ட காலத்துல அவர் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய்மலை பகுதியில் பாளையம் இறங்கி இருந்த நாட்களில் எழுதப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லி பலர் நம்புகிறார்கள். அத்தோடு கூட யாத்திராகமத்துக்கு பிறகு அந்த தேவியராகமத்தில் ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், அது யார் யார் செய்ய வேணும், எப்படி எப்படி செய்ய வேணும், எத்தனை முறையில செய்ய வேணும் என்று சொல்லி பல விடயங்கள் சொல்லப்பட்டது. இன்றைக்கு நான் சில நேரங்களில் பிரசங்கிக்கிற நேரத்தில் ஒரு விடயத்தை கற்பிக்க போதிக்கப்பட்ட பிறகு இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்டால் சிலர் வந்து முழுசுவார்கள், தெரியாது திருதிருன்னு முழுசுவாங்க. என்னன்னு சொன்னார், இப்பதான்னு சொன்ன, என்னன்னு கேட்டா சிலர் வந்து ஞாபகம் இருக்காங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்காங்க, சிலர் வந்து முழுசுவாங்க. என்ன என்ன சொன்னார், என்ன சொன்னார், கடைசியா என்ன சொன்னார், இப்ப முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னு தெரியும். அப்ப எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சில விஷயங்களே வந்து ஒரு ஒரு சிறிய விஷயம் முதல்ல சொன்னதை டக்குனு மறந்துடுறார்கள். அப்ப மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையில வைத்து லேவியராகமத்தில் சம்பவங்கள் பல விடயங்களை ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அப்ப அவைகள் வந்து அதே மாதிரி வந்து மோசேன் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இலகுவாக செய்யக்கூடிய விடயம் அல்ல, மறந்து போகிற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஆனால் மோசே மறக்காமல் செய்தார் சொல்லி பார்க்கிறோம். நோவா வேலையை உண்டாக்கினார், அவர் 3 மருமகள்மார் அப்பா அம்மா ஆக உட்பட 8 பேரை கொண்ட அவர்கள் அந்த பெரிய கப்பலை செய்தார்கள். இதற்கு பின்னாலெல்லாம் தேவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தினார், தேவ தூதர்களை

0: மோசேக்கு நீ இவைகளை எழுதுவை எழுதிவை எழுதிவை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பல இடங்கள்ல சொல்லப்பட்ட விடயங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு வேதாகமத்தில் இல்லை, அவைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மோசையிலாக எழுதப்பட்ட இன்னும் பல விடயங்களும் உண்டு, அவைகள் இந்த வேதாகமத்தில் இணைக்கப்பட இல்லை. சரி, இப்படி பார்க்கிறோம். அப்ப இந்த புத்தகங்கள் எழுத யாருக்காக எழுதப்பட்டது, எழுதப்பட்ட தேவை யாருக்கு இருக்கிறது என்று சொல்லிட்டால், எகிப்திலிருந்து வந்த மக்கள் பாலைவனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வரலாறுகளை இந்த ஆரம்பத்தை சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. அவர்கள் வெளிநாடுக்கு சென்ற பிறகு, அதாவது எகிப்தில போய் குடியிருந்த காலத்தில் கிட்டத்தட்ட 430 வருஷ காலம் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பழைய விடயங்கள், ஆபிரகாம் ஈசாக் யாகோ போன்றவர்களுடைய வரலாறுகளை தேவன் அவர்களை கொண்டு பயன்படுத்தி செய்த அற்புத அடையாளங்கள் பொந்தனைகளை மறந்திருக்கலாம். புதிய சந்ததிகள் இப்ப முற்காலத்தில், அதாவது அடிக்கடி சொல்வார்கள் எல்லாரும், 80, 70, 80, 90 கால பகுதி வந்து உலகத்தில் ஒரு தலைசிறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நாட்கள்ல இருந்த சில விஷயங்கள் இன்னைக்கு இல்ல. உதாரணத்துக்கு கடிதம் எழுதுற முறைகள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற எல்லாமே வந்து டெக்னாலஜிஸ், அதாவது தொழில்நுட்பங்கள் ரீதியாகத்தான் எல்லா விடயங்களையும் இன்னைக்கு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் இல்லாமல் போய்விடும். இப்ப இந்த குழப்பத்தின், அதாவது இந்த மலவீழ்ச்சியின் நிமித்தமாக இலங்கையில வந்து 3-4 கரண்ட் இல்லை, எல்லாம் இருளுக்குள்ள மூழ்கி விட்டது. இருளுக்குள்ள இந்த கரண்ட் இல்லாமல் போன உடனே, மின்சாரம் இல்லாமல் போன உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், போன் ஒன்றும் வேலை செய்யல, கம்ப்யூட்டர் வேலை செய்யல, எந்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் வேலை செய்யல. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மின்சாரம் முக்கியம். அப்போ ஒரு எதிர் வந்து இன்னும் ஒரு நாட்டை தாக்கும் பொழுது, முதலாவது இந்த மின்சார இயக்குகிற இடங்களை வந்து தாக்குவார்கள். அது அவர்களுடைய ஒரு தந்திரம், தாக்குவார்கள். அதை தாக்கினால் எல்லாமே இல்லாம போய்விடும். இப்படியாப்பட்ட ஒரு சில சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது. சரி, அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அறிந்து கொள்வதற்காக எழுதினார் சொல்லி பார்க்கிறோம். இதை ஏன் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இஸ்ரவேல் தேசத்தின் குடும்ப வரலாறுகளை விவரித்து மோசே எகிப்தின் அடிமத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு உருவான விதத்தையும், கானான் தேசம் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசம் தான் என்றும் இந்த எகிப்தில் உள்ள மக்களுக்கு தெரியாது. என்ன புதிய சந்ததிகள் தெரியாது. ஆகவே இவைகளை என்றும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் உண்டான உபத்திரவங்கள் தற்செயலா அது ஏற்பட்டது ஒன்று அல்ல, அவைகள் தேவனால் முன்பே திட்டமிடப்பட்டவைகள், அவர்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என சொல்லி இருக்கிறார். இந்த காலத்தில் நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னு சொல்லி மாணவர் சொல்லியிருக்கிறார். நம்ம கொண்டிருக்கிறது போன்ற விடயங்கள் எல்லாம் எழுத்து மூலமாக காலகாலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி காரணங்களுக்காக அவர் எழுதினார். பூமியும் சிருஷ்டித்தவர்களால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று விவரித்து எழுதியிருக்கிறார். இந்த பல இடங்கள் அப்படியாக பார்க்கிறார். அவர்கள் மூவரையும் அதிகமாக மோசே பயன்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்ற வார்த்தை, தேவன் பயன்படுத்தி பேசின வார்த்தைகள் எல்லாம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் மற்ற ஜனங்களின் தெய்வங்களைப் போல் அல்ல, அவர் உன்னதமானவர் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக தேவன் எழுதி வைக்கும்படி வெளிப்படுத்தினார். மோசே எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அநேக விடயங்கள் உண்டு, தொடர்ந்தும் செவி கொடுங்கள். கேட்டவங்கள் ஒவ்வொருத்தரையும் கத்தெடுத்தாலே ஆசீர்வதிப்பா. இன்னும் ஒரு நேரத்தில் சந்திப்போம்.
1: இந்த நாளில இந்த புதிய மாதம் 12வது மாதம் ஆண்டவர் தயவா நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் உலகத்தில் பல இடங்களில் விசேஷமே இல்லவே இல்லை. பயங்கர பேரழிவு, இயற்கை சீற்ற மழை, புயல் அந்த தேசத்தையே தலைக்கராக புரட்டி போட்டிருக்கிறது. தரிசி நாம் அதெல்லாம் ஜெபிக்கணும். கவர்மெண்ட் மாத்திரமல்ல, நம்மளால இயந்த உதவிகள் செய்யணும். அதுதான் முக்கியம். யாரையோ சொன்னாங்க, அவங்க சார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க.

0: ஆனா நம்ம கிறிஸ்துமஸுக்கு செய்ய வேண்டிய சில ஆடம்பரத்தை நம்ம குறைச்சிட்டு தேவை செய்யணும்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்துமஸ் ஆடம்பரங்கள் அந்த நாட்டு அந்த ஜனங்களுக்கு உறுதி செய்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆகவே இந்த ஜூம் வழியாக இந்த ஸ்கைப் ஊழியத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ, பல நாடுகள் இணைந்திருக்கீங்களவா, நீங்க உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த இலங்கை தேசத்து ஜனங்களுக்கு உதவி செய்ய அன்றோட நாமத்தினர் கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடைய ஆசீர்வாதிப்பார். அப்ப இந்தியாவின் யாராவது நீங்க உதவி செய்ய நீ எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் அதுக்கேற்ற காரியங்களை நாங்கள் செய்ய அவனை காத்திருக்கிறோம். அத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஸ்கைப் மூலியத்துல கடந்த ஏறக்குரிய ஒரு 4 ஆண்டுகள் அந்த 4 ஆண்டுகள் இந்த வேதத்தை தியானித்து வருகிறோம், வேதாமத்தை தியானித்து வருகிறோம். இது 3வது முறையாக மறுபடியும் வேதத்தை தியானிக்க தேவனுக்கு கிருபை பாராட்டுகிறார். அதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட இலங்கை தேசத்திலிருந்து மாண போறது ஜானை அவங்க இந்த ஆரியாபத்தினுடைய முன்னுரைகளை சில காரியங்களை அவர் எடுத்து சொல்லிக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். நாமும் சில முன்னுரைகளை பழியாற்பட்ட அறிமுகத்தை சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாண்டிக்கிறேன். சில வேதாகம விளக்க உரை வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை நான் எடுத்து சொல்ல வாண்டிக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு 50 அல்லது 60-70 புத்தகங்களில எழுதப்பட்டிருக்கிறத நத்தன சுருக்கமாக ஒன்றாக இணைத்து இந்த வேளாண்மை விளக்க உரை எழுதப்பட்டிருக்கிறது. பல ஆசிரியர்கள், பல வேத அறிஞர்கள், பல தேசத்தை சேர்ந்தவர்கள், பல மொழியை பேசுகிறவர்கள் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் எழுதின பல புத்தகங்களை ஒன்றாக இணைத்து புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்க சில விளக்க உரைகளை நான் ஒரு சில வாங்கிக்கிறேன். ஆகவே இந்த அறிமுகத்தை நீங்கள் புரிந்து கவனிக்கொள்ளும்னு கேட்டுக்கிறோம். எப்படி இது ஒரு முன்னாள் நம்ம தொடர்ச்சியா அறிமுகத்தில நம்ம பார்க்கணும் எல்லாச்சும் அது பொறுமையா நம்ம கச்சது நமக்கு ரொம்ப நல்லது. ஆமாம். இன்னைக்கு நாம் ஆரியாமத்தினுடைய முதல்ல பழைய ஏற்பட்டுக்கான ஒரு அறிமுகம், பழையறிவிட்டக்கான ஒரு அறிமுகத்தை நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். இந்த பழையற்பாட்டை குறித்து பேராசிரியர் ஏஜி ஸ்மித் என்கிற ஒரு ப்ரொஃபசர், ஒரு வேத ஆராய்ச்சியாளர், அவர் இந்த பழையற்பாட்டின் அறிமுகத்துக்கு முதல் அறிமுகமாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, திருமறையின் பழைய ஏற்பாடு நமக்கு தந்துள்ள முதன்மையான பரிசு. இந்த வேதத்துல பழைய ஏற்பாடு நமக்கு தந்துள்ள முதன்மையான பரிசு என்ன அப்படின்னா, சொல்றாரு அது கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெறப்பட்டது என்பதே ஆகும். இந்த பழைய ஏற்பாடு நமக்கு தந்த முதல் பரிசு அது என்ன அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெறப்பட்டது. பரிசு யார் எடுத்தோம்னா இயேசு கிறிஸ்து பெறப்பட்டது என்பதே ஆகும். மீட்பருக்கு இன்றியமையாதது எதுவோ, இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றியமையாதது எதுவோ, அதுவே மீட்கப்பட்டோருக்கும் எப்போதும் இன்றியமையாததாக விளங்குகிறது. நல்ல கவனிங்க. ப்ரொஃபசர் ஏஜி ஸ்மித் என்கிற ஒரு வேத வல்லுநர் இந்த பழைய ஏற்பாட்டின் அறிமுகத்தை முதல் முறை என்ன சொல்றார் அப்படின்னா, திருமறையின் பழைய ஏற்பாடு நமக்கு தந்துள்ள முதன்மையான பரிசு. பழைய ஏற்பாடு நமக்கு கொடுத்தலும் ஒரு நாள் பரிசு. அது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெறப்பட்டது என்பதையாம். இந்த பழைய பாடு எங்கிருந்து வந்தது அப்படின்றார் அவரு, இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெறப்பட்டது. ஏன் அப்படி சொல்றனா, மீட்பருக்கு இன்றியமையாதது எதுவோ அதுவே மீட்கப்பட்டோருக்கு எப்போதும் இன்றியமையாக விளங்குகிறது. ஆமென். மீட்பது யாரு? இயேசு. இந்த உலகத்தை மீட்க வந்தார். மீட்பர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து மீட்க வந்தார். அவர்தான் மீட்பர். ஈஸ்டர் ரெடிமர். அவருக்கு எதுலாம் இன்றியமையாததோ, எதுலாம் அவருக்கு முக்கியமோ, இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு மிக பெரிதா இருக்கிறதோ, அது எல்லாத்தையும் அவரால் மீட்கப்பட்டோருக்கு எப்போதுமே அது இன்றியமையாதது. அவரால் மீட்கப்பட்டவருக்கு எப்போதுமே எல்லாமே அது மிக வெளியேற்றப்பட்டது. அப்ப வேதம் இயேசு கிறிஸ்தவத்திலிருந்து பழைய படமுக்கு கொடுக்கப்பட்டது. என்றால் அவருக்கு இன்றியமையாதது பழைய பாடு. அவருக்கு எது இன்றியமையாத மிக முக்கியத்துவமோ, அதே அவரால் மீட்கப்பட்ட நமக்கும் அது இன்றியமையாதது. நமக்கும் அது வெளியேறப்பட்டது. ஆகவே அவரால் மீட்கப்பட்ட நமக்கும் வெளியேறப்பட்ட இந்த பழைய பாட்டை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவாக நம்ம பழைய பாடம் கொடுக்கப்பட்டது என்று இந்த பேராசிரியர் ஜி எஸ் ஸ்மித் என்பவர் இந்த அறிமுகம் இந்த பழைய பாட்டை குறித்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஆமா சரி. அத்தனை எப்படிங்க இந்த பழைய பாடு என்னுடைய பெயர் எப்படி வந்தது? பழைய பாடு பெயர் எப்படி சேர்ந்தது? ரொம்ப முக்கியம். அதாவது பழையப்பாடு என்ற பெயர் எப்படி வந்தது? ஆழ்கடலை போல பழையப்பாட்டு ஆய்வு வர ஆய்வு ஆய்வுரை பாடங்களை நோக்கி செல்வதற்கு முன்னாடி, அதாவது அது இடம்பெற்ற ஒரு நூலின் சிறிய பகுதியை படிக்க தொடங்கும் முன்னர் பழையற்பாடு என்றுதான் அழைக்கும் இந்த புனிதிய, அதாவது இந்த புனித நூலை பற்றி சில பொதுவான உண்மைகளை சுருக்கமாக வரைந்து தருவது அது எல்லாருக்கும் மிகுந்த பயனை விளைவிக்க என்று நாம கருதுவோம். இந்த பழையற்பாடு வந்து ஒரு ஆழ்கடல் போன்றது. இப்ப இந்த ஆழ்கடலை நம்ம ஆராயப்போம், ஆய்வு செய்ய போகிறோம். அப்படி இந்த பழைய பாடை நாம ஆய்வு செய்ததற்கு முன்னாடி அந்த பழைய பாட்டை குறித்திருக்கிற சில முக்கியமான காரியங்கள், சில முக்கியமான பகுதிகளை நாம சுருக்கமா அதனை விளங்கிக் கொள்வது அது நமக்கு ரொம்ப மிகுந்த ஆசீர்வாதமாய். இப்போ ஆதியாமத்துல பாக்குறோம் சரிங்களா, பழைய பாடம் முதல் பத்து. ஆனா ஆதியாமத்தை ஜானத்துக்கு முன்னாடி பழைய பாடு என்றால் என்ன? பழைய பாடு என்றால் என்ன? அதே மாதிரி புதிய ஏற்பாடு ஜானங்கள் புதிய ஏற்பாடு என்றால் என்ன? அது குறித்து நம்ம முதல்ல பண்ணணும், சற்றே விலகிக் கொள்ள வேண்டும். கவனிங்க, அதாவது இபிரேய மொழியில வேதித் என்கிற ஒரு எபிரேய சொல், அது அந்த எபிரேய சொல் வந்து உடன்படிக்கை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்பாடு மற்ற சாசனம்
1: என்ன
0: பொருளில் பயன்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமானது. இந்த கிறிஸ்தவனின் தலைப்பாக ஏற்பாடு உடற்படுக்கையினும் பொருளில் பயன்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமானது. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு அவருடைய மக்களுக்கு இடையே விழுந்தும் ஒப்பந்தமாக ஏற்பாடாக அல்லது உடற்படுக்கையாக வேதம் திகழ்கிறது. வேறு என்பது என்னன்னா, நமக்கும் நம்முடைய ஆண்டவர் இடையே விளங்குகிற ஒரு ஒப்பந்தமா, ஒப்பந்தம் அல்லது ஏற்பாடு அல்லது உடற்படுக்கை. என்னன்னா, நமக்கும் கர்த்தருக்கு இடையே இருக்கிற ஒரு ஒப்பந்தம், ஒரு ஏற்பாடு, ஒரு உடன்படிக்கை. இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ திருமணத்துக்கு மாப்பிள்ளை விட்டா பெண் விட்டார் பாக்குறாங்க, பெண் மாப்பிள்ளை விட்டா பாக்குறாங்க. எடுத்த உடனே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, முதல்ல போயிட்டு விசாரிப்பாங்க, சரியா, பத்திரத்தை விசாரிப்பாங்க. அது விசாரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கை நினைப்பாங்க. இந்தியா நடக்கிற முறை, அதாவது மாப்பிள்ளை விட்டு பெண் வீட்டுல சாப்பிடணும், பெண் வீட்டாரு மாப்பிள்ளை சாப்பிடணும். அதுக்கத்துல பூ முடிப்பாங்க, முதல்ல ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கை. ஓகே, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஒருமனப்பட்டுடும், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேற்பட்டு திருமண கருத்தை பேசலாம் அப்படின்னு முதல்ல பண்ணாங்க. பூ முடிப்பாங்க, பூ கொடுத்து மாற்றிக்கொள்வாங்க. அதுக்கடுத்தது நிச்சயம். நிச்சயதார்த்தம் என்பது என்ன, பழைய கல்யாணத்துல பாதிக்கால முடிஞ்சிச்சு, அப்போ ஓதலை மாற்றிக்கொள்வாரு. மாப்பிள்ள பொண்ணுக்கு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்டு, நீ எனக்கு நான் உனக்கு, நம்ம திருமணத்துக்கு ஆயத்தமாகலாம் அப்படின்னு ஒரு நிச்சயம். அப்போ ஒரு திருமணத்தை எப்படி படிப்படிபடியா சில காரியங்களை குடும்பம் செய்கிறதும், உடன்படிக்கை ரெண்டு குடும்பம் ஒன்றா இணைந்து அதுக்கப்புறம் சச்சோடு கல்யாணம் பண்றாங்கள, அந்த மாதிரிதான் இந்த வேதம் ஒரு ஒப்பந்தமாக, ஒரு ஏற்பாடாக, உடன்படிக்காக நமக்கும் நம்முடைய தேவனுக்கு இடையே நடுவாங்க. அல்லேலூயா. சரி, இது பழைய ஏற்பாடு அல்லது பழைய ஏற்பாடுக்கு உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறாராம். புதிய ஏற்பாட்டிலிருந்து இது வேறு என்பதை விவரிக்கும் பொருட்டே ஆகும். பழைய ஏற்பாடு வந்து உடன்படிக்கை, ஆனா புதிய ஏற்பாடு அது வேற, அது வித்தியாசமான ஒரு பேர். உடன்படிக்கை என்பது இன்னொரு சிறப்பான தலைப்பாக இருந்திருக்க கூடும். பழைய ஏற்பாட்டுக்கு முந்தன ஏற்பாடு என்று ஒரு பெயர். ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாடு என்ற சொல் இந்த நூல் படிப்பதற்கு தகுதியற்றது என்று சொல் எண்ணுவதற்கு காரணமாகிவிடும். நிறைய பேர் பழைய ஏற்பாடுல வாசிக்க மாட்டாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு. அதனால இத முந்தின உடன்படிக்கை என்று பெயரிடப்படுகிறது. ஆன்மீகம் வரலாறு பண்பாடு, ஆன்மீக வரலாறு பண்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் காணும் இடத்துல இந்த பெயர் பொருந்தவராக இருக்கிறது. அதாவது ரெண்டு ஏற்பாடுகளும் தேவனுடைய உயிரோட்டம் பெற்றவை, அல்லது ரெண்டுமே கர்த்தரால உயிரோட்டம் பெற்றவை, எதை யாரும் தலைவர் கூடாது, ஒதுக்கவே கூடாது. ஆகவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இவை பெரும் பயன் தருபவை. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அளவில்லாத பயன் தருகிறது. கிறிஸ்தவர்களான விசுவாசி திருமறையின் பழைய ஏற்பாட்டு பகுதியை அவ்வப்போது திரும்பி படிக்கிற நேரங்கள, அது நமது கர்த்தரை குறித்தும் அவரது திருச்சபைகள் குறித்தும் அவருடைய மாணாக்கர் எங்கே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்றும் பேசுகிறது. எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றிருக்கிற விசுவாசிக்கு பழியற்பாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதை விழுந்து கூடுதலாக வலியுறுத்த கூற முடியுமா? பகுதிய நாம் அடிக்கடிக்கு என்ன பண்றோம், படிக்கிறோம். பைபிள் எடுத்தா பழைய ஏற்பாடு படி புதிய ஏற்பாடு வரும். புது பசங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரும். இது வந்து நம்மளை கர்த்தரை குறித்து அவருடைய திருச்சபை குறித்து அவருடைய மாணாக்கர் எங்கனம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பேசுகிறார். திருச்சபை என்றால் என்ன, திருச்ச வாழ்க்கை என்றால் என்ன, அவருடைய மாணாக்கர் என்றால் என்ன என்பதை குறித்து அதிகமாக இந்த வேத நமக்கு நம்மளோட பேசுகிறது. அதாவது எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றிருக்கிற ஒரு விசுவாசிக்கு பழைய ஏற்பாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதை விட நம்ம பெரிய வார்த்தை சொல்லவே இயலாது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு உறவு. இந்த உறவு பற்றி ரத்தம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இடையே உள்ள உறவு என்ன உறவு அப்படின்னா, இந்த உறவை குறித்து திருவாள் அகஸ்தின் என்பவர் ஒரு வேத பண்டிதர் என்ன சொல்றார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் புதியது மறைப்பொருளாய் திகழ்கிறது, புதிய ஏற்பாட்டில் பழையது வலு சென்று வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு என்ன வித்தியாசம், பழைய புதிய இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதாவது அகஸ்தியன் என்கிற ஒரு தேவமனிதன் என்ன சொல்ல அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல புதியது மறைப்பொருளாய் திகழ்கிறது, புதிய ஏற்பாட்டுல பழையது வலுச்சென்று வெளிப்படுகிறது. பாத்தியில விளக்குற பாத்தியில எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, பழைய ஏற்பாட்டுல புதியது மறைப்பொருளா திகழ்கின்றது, புதிய ஏற்பாட்டுல பழையது வலுச்சென்று வெளிப்படுகிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டுகள் புதிய ஏற்பாட்டுகள் உள்ள உறவு. ஆமா சரி. இப்போ பழைய ஏற்பாடு என்ன, பழையப்பாடு என்றால் என்ன பார்த்தோம். அதிகாரபூர்வமான பழைய ஏற்பாட்டு தொகுப்பு, இந்த பழைய ஏற்பாடு தொகுப்பு ஆதியாகமையா தரம் அதெல்லாம் வருதுதா, இதெல்லாம் எப்படி அதிகாரபூர்வமா எப்படி தொகுக்கப்பட்டது, அது குறித்து சில காரியங்களை நாம் காணிக்கலாம். கத்திரி மகி உண்டாகட்டும். அதிகாரபூர்வமானது அதாவது கிரிக்கு அரும் என்கிற ஒரு சொல் ஒரு அளவிடம் அல்லது மதிப்பிடும் முறையை சுட்டி காட்டுகிறது. அதிகாரபூர்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிரேக்கு எனோஸ் என்கிற ஒரு சொல் அளவு கொண்ட அளவிடம் அல்லது மதிப்பிடும் விதிமுறையை சுட்டி காட்டுகிறது. அதிகாரபூர்வமான பழைய ஏற்பாட்டு தொகுப்பு தெய்வீக உயிருட்ட பற்றி எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பே ஆகும். எனவே இது அதிகாரபூர்வமானது. அதிகாரபூர்வமான பழைய ஏற்பாடு தொகுப்பு என்பது தெய்வீக உயிரூட்டப்பட்ட எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு. தெய்வீக உயிரூட்டம் பெற்ற எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு தான் பழைய ஏற்பாடு. எனவே இது அதிகார ஆனால்தான் இது அதிகாரம் என்று அதிகாரபூர்வமானது. பழங்காலத்து ஆவிக்குரிய இஸ்ரவேல் தலைவருடைய அங்கீகாரம் பெற்றது பழைய பாருங்க, அந்த காலத்துல வாழ்ந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் தலைவர் இருந்தாரா, அவர்கள் எல்லாரும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா பழைய ஏற்பாடு. எல்லாரும் இல்ல, அதாவது ஆவிக்குரிய தலைவர் ஆவிக்குரிய இஸ்ரவேல் அதுல வாழ்ந்த சில தலைவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு அங்கீகாரம் கொடுத்து சில புத்தகங்கள் என்னன்னா அதுக்கு அங்கீகாரம் எழுதணும் பத்தில சில இப்போ இளைஞரை சாணியாக புத்தகம் எழுதிட்டாங்க, அதுக்கு சில நல்லா படிக்கிறாங்க. விளக்குறை அதாவது அறிமுகப்படுத்துகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்த சில ஆமிக்குரிய இஸ்ரவ தலைவர்கள் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதனால்தான் அது அதிகாரப்பூர்வமாக அதிகாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பழைய பாடு 39 நூல் இருந்தா இது 39 அதிகாரப்பூர்வமாக நூல் என்று உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா தொடக்க காலத்துல வேறு சமய நூல்கள் இருந்ததாம், வேறு சமய நூல்கள் இருந்ததாம். அதாவது சில நூல்கள் மாறுபட்ட கோட்பாடுகளை போதிக்கிற வகையில் இருந்தது. பழைய காலத்துல வேறு சமய நூல் இருந்தது, ஆனா அதெல்லாம் மாறுபட்ட கோட்பாடுகளை அதெல்லாம் பண்ணுமா போதிக்கிறதா இருந்ததாம். ஆகவேதான் பழைய பாட்டு தொகுப்பில் இடம்பெற்ற நூல்கள் மட்டுமே அதிகார பூர்வமானவை என்று எவ்வாறு உறுதியாக சொல்ல முடியும்? எனக்கு சில குழப்பம் இருந்ததுல. அப்ப அந்த ஆணையமத்தில் பழைய 39 ஆக மகனும் அது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா அழகு நம்முடைய கால பெருப்பிரிவின் முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியில யூதசங்க அதிகாரப்பூர்வமான தொகுப்பை வரிசைப்படுத்தி நின்று அவ்வப்போது சொல்லப்படுகிறது. யூத சங்கம் நடந்ததான் அவங்க அதிகாரப்பூர்வமாக இந்த பழைய பார்த்த தொகுப்பை வரிசைப்படுத்தினாங்க. உண்மையில் அந்த நூல்கள் எழுதப்பட்டவுடனேயே அதிகாரப்பூர்வமானவை என்ற நிலையை அடைந்துவிட்டன. எழுதப்பட்டவுடனே அதிகாரப்பூர்வமாயிடுச்சு. ஏன்னா வேதம் அவ்வளவு உயர் பற்றி முக்கியத்துவம் தேவனால் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் மனிதனோடு இணைந்து, மனிதன் ஆவியோடு இணைந்து எழுதப்பட்டதுதான் வேதம். அதுதான் அப்பவே அது அதிகாரம் பூர்வமானதை நிலை அடைந்து விட்டதான். தேவ பக்தியுள்ள பகுத்துணர்வு ஆற்றல் பெற்ற யூதர்கள் எவை தேவனுடைய உயிரோட்டத்தால் எழுதப்பட்டதை தொடக்கத்திலே அறிந்து கொண்டார். இந்த புத்தர்கள் தேவ பக்தியுள்ள யூதர்கள் அந்த காலத்திலேயே எது ஆண்டவர்களால் உயிரூட்டத்தால் எழுதப்பட்டனோ அந்த காலத்தில் அவங்க தெரிஞ்சுனாங்க. ஆனா சில நூல்களை பற்றி சிறிது காலம் கூட சில கூட்டத்தாரிட சர்ச்சை உண்டாகிறது. சில கூட்டத்துக்கு நிச்சயம் சர்ச்சை இருந்ததா சில காலமா. எடுத்துக்காட்டு இது குறித்து சில சர்ச்சை சிலரிடத்தில் சில காலம் இருந்ததாம். பழைய ஏற்பாட்டு யூதர்கள் மூன்று பிரிவுகளாக பகுத்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு யூதர்கள் மூன்று பிரிவை பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒண்ணு மோசையின் இறை நீதி தொகுப்பு டோரா, முதல் மோசின் இரவே தேவை அது வந்து டோரா இணைக்கப்படுகிறார். அது தீர்க்க தரிசிகள் முற்காலத்தவரும் பிற்காலத்தவரும். முதல்ல வந்து மோசின் இரவே தொகுப்பு அருகாத்திரி தீர்க்க தரிசிகள் முற்காலத்தவரும் பிற்காலத்தவரும். மூன்றாவது இலக்கிய படைப்புகள். இது மூன்று வகையை பிரிச்சுதான் பழைய ஏற்பாடு தொகுக்கப்பட்டிருக்கிறது. மோசின் இரநேரி தொகுப்பு நூலாக இருந்தாலும் ஏன் இலக்கிய படைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது போன்ற பல கேள்வி. தானியம் பத்திரிக்கிற ஆனால் இலக்கியத்தில் சேர்த்துக்கிட்டாங்களே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. சேர்க்கை இல்லாதபடிக்கு தானியன் புத்தகம் பிற்காலத்தில் எழுதப்பட்டது. அதை இரண்டாவது பகுதி ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. அதுக்கு பிறகுதான் தானியன் புத்தகம் எழுதப்பட்டது என்று நம்ம தானியன் புத்தகத்தை படிக்கும்போது அதை குறித்து இன்னும் டீட்டெயில் நம்ம படிக்கலாம். அதாவது பழங்கருத்தை ஆதரிப்போம். தானியல் ஒரு அரசு அதிகாரியை ஒழிய தீர்க்கதரிசி அல்ல. ஆயினும் அவர் தீர்க்கதரிசன் நூலை எழுந்தபடியாக தேவன பயன்படுத்தலாம் என்கிறார்கள். என்ன பிரச்சனை? அதாவது வந்து ஒரு அரசு அதிகாரி

0: ஆனா சிலர் சிலருக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தானியல் வந்து தீர்க்கதரிசி அல்ல, ஒரு அரசு அதிகாரி. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவரை தீர்க்கதரிசி அந்த நூலை எழுதும்படி தேவர் அவரை பயன்படுத்த இருந்தாங்க. அப்ப எழுத்தாளர்களுடைய பணி, அவங்க என்ன வேலை செய்தாங்க, அது அடிப்படையில் கொண்டுதான் பழைய பாடு முப்பெரும் பிரிவுகளாக பகுக்கப்பட்டது என்று டாக்டர் என்கிற ஒரு வேறு அரசர் அப்படி சொல்றார். அதாவது பழமை பற்றாவின் கருத்து இதுதான் சரியானதாகும், அதுதான் நம்ம நம்ம தான் நம்புறோம். பழைய பாடு புனிதமானது, அதிகாரம் கொண்டது என்று மனதில் கொண்டிருக்க வேண்டும் என்று உறுதியான நோக்கத்தில் எழுதப்பட்டது. அறியப்பாடு புனிதமானது, அதிகாரம் கொண்டது என்கிற உறுதியான நோக்கத்தோடு எழுதப்பட்டது. இது பழையபடு. ஆகவேதான் அவை தூண்டிய கருண முதல் அதிகாரபூர்வமானது என்னும் சுத்தரையை பெற்றுள்ளது. பழையப்பாடு முத்திரை பெற்றுள்ளதாம் அதிகாரபூர்வமா. இந்த நூல்கள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட காரணம், அவை உயிரூட்டல் பற்றது தரமும் அவற்றின் உள்ளடக்கமும் கால் வரிசையில் மாறாக எழுத்தாளருடைய பணிநிலையும் அவருடைய தகுதி நிலையுமே மாறும். மூணு பிரியா பெற்றுக்குது பழையப்பாடு. அதுக்கு நேரமா காலமா, அதாவது கால வரிசை அதெல்லாம் இல்லை. எதை வச்சு அந்த மூணு பேர் பிரிச்சாங்க அப்படின்னா, அந்த எழுத்தாளருடைய பணி நிலையம் அவருடைய தகுதி நிலைமையாகும். சோத்ரம் யார் லைன்ல இருக்கீங்க? அடுத்து இணைப்பு ஆரம்பிக்கணுமா?
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்கை பிரேயர் ஊழியங்கள் மூலமாக இலங்கை இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மற்றும் ஊழியர்களுக்கு நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத புத்தகத்திலே முதலாவது புத்தகம், மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் 27 புத்தகங்கள். மொத்தம் வேதாகமத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் எடுத்து பார்த்தோமானால் மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. இதுல முதலாவது புத்தகம் ஆதியாகமம். இந்த ஆதியாகமம் புத்தகம் ஆங்கிலத்தின் பெயர் ஜெனிசிஸ், தமிழிலே ஆதியாகமம் என்று பெயர் இருக்கிறது. ஆசிரியர் மோசே, மோசே என்று சொல்லி யூத மக்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யூத ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் மோசே என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆதியாகமம் புத்தகம் எழுதப்பட்ட அதே சமகாலத்திலே எழுதப்பட்ட மற்ற புத்தகத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது யோபு புத்தகம் குறிப்பிடப்படுகிறது. இந்த விளக்கம் என்று சொல்லி நாம் எடுத்து பார்க்கும்போது, இப்ரேய மொழியில் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறது. ஆதியிலே, இது இப்ரேய மொழியில் பெரேசித், பெரேசித் என துவங்குகிறது. தமிழிலே ஆதியாகமம். அப்போ இதனுடைய அந்த பொருள் தொடக்கம், ஆதியிலே அந்த தொடக்கம், துவக்கமும் முடிவும் இல்லாத தேவனை தவிர மற்ற படைப்புகள் அனைத்தும் தொடக்கம் அல்லது ஆரம்பத்தை புத்தகம் விளக்குவதால் இப்பெயர் பெற்றது. இதன் ஆங்கில பெயர் ஜெனிசிஸ், அதாவது கிரேக்க வார்த்தையான ஜெனசாஸ் மூலம் இந்த ஆங்கில வார்த்தை உருப்பெறுகிறது, ஜெனிசிஸ் என்று உருப்பெற்றது. இந்த புத்தகத்திலே அதாவது ஆசிரியரை குறித்து பல்வேறு கருத்துகள் நிலவினாலும், இந்த நூலின் ஆசிரியர் யார் என்பதை குறித்து பல கருத்துகள் நிலவினாலும், பொதுவாக யூத மக்களும் யூத ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் பொதுவாக மோசே இந்நாளை இந்நூலை தொகுத்தவர் என்று அல்லது எழுதினவர் என்று ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். தேவப்பிள்ளைகளே, அதாவது இந்த புத்தகத்தை, ஆதியாகமம் புத்தகத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது, உலகம் உருவான நாள் முதல், உலகம் உருவான நாள் முதல் கிறிஸ்துவுக்கு முன் 800 ஆண்டு வரை உள்ள உலகம் உருவான அந்த உலகம் உண்டான நாள் முதல் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 1800 ஆண்டு வரை உள்ள சம்பவங்களை இந்த ஆதியாகமம் புத்தகம் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த வரலாற்று சம்பவங்களின் அடிப்படையிலே இந்த மோசேயின் காலம் ஏறெழுத்தாள சரியாக கூற முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது சாலமோன் அரசாண்ட 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 1வசனத்திலே இந்த சாலமோன் ராஜா அரசாண்ட 4ஆம் வருடம், அதாவது இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு 480வது வருடம் எருசலேமின் தேவாலய கட்டிடப்பணி ஆரம்பமானது. சாலமோன் 4வது ஆட்சி, அதாவது அவனுடைய ஆண்டு சுமார் முன். எனவே
2: அம்மா பிரே சொல்லுடம்மா கூப்பிடுவாங்க, வந்த கொஞ்சம் ரெக்கார்டிங் போட்டுருவாங்க.
3: மே நாங்கள் துதிக்கிறோம், மே நாங்கள் போச்சுடமையா, மே நாங்கள் கோளுறோம் ஐயா, நன்றி நன்றி கோடா, நீங்கள் தெரிவு சொன்னவரே கோடாகுடி சோத்திரங்களே, துதிகளையும் கனங்களே மகிமே நாங்கள் செலுத்துறோம் ஐயா. அறிவு நேசரே துதிக்கிறேன், ஆவியானவரையே துதிக்கிறேன் ஐயா, ஆசை வாழ்கிறவரே அப்பா நன்றி இடவிடாது நன்றிகளை மகே செலுத்துறோம், நன்றி அப்பா சோத்திரமையா சோத்திரமையா, பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம், உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவரே சோத்திரம் ஐயா அப்பா, பிதாவே சோத்திர அன்பான பிதாவே சோத்திரம் ஐயா அப்பா, நித்திய நித்தியமான பிதாவே சோத்திர நிரந்தரமானவரே சோத்திரம் ஐயா, நித்திய ஜீவனை தந்தவரே ஆண்டவரே கத்தாவே, உங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்தினவரே ஆவியானவரே நன்றி சோத்திரங்களை செலுத்துறோம், சோத்திரம் சோத்திரம் ஐயா, ஓ வினயேசரே சோத்திரம் ஐயா, எல்ரோஜி சோத்திரம், எங்களை காண்கிறவரே சோத்திரம் ஐயாப்பா, கரம் பிடித்தங்களை நடத்துறவரே சோத்திரம் அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி.

ஏசையா நந்தியா தகுதியில்லா அடிமை என்ன.

அங்கே பணி நடத்தே மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேம் கரங்களிலே. நன்றி நன்றி நன்றி.

நன்றி ஐயா.

பவரே நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். இயேசுவே ஆண்டவரியாம் நன்றி அப்பா, இயேசுவே நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி மகிழ்கிறேன். கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். இயேசு ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா, உங்களை கைவிடாமல் காத்தவரையா இயேசுவே நன்றி செலுறமையா, நன்றி ஆண்டவரையா இயேசையா, நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். இயேசுவே அல்லேலூயா சூத்திரமாண்டவையா இயேசுவே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே நீர் நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவையா போதுமானவரையாப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.

இயேசுவே நன்றி ஐயா, இயேசுவே நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரையா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா இயேசையா, நன்றி நன்றி பரிசுத்தரே, நன்றி உன்னதரே, நன்றி உயர்ந்தவரே, நன்றி அடைக்கலமானவரே, நன்றி அப்பா இயேசுவே. வெங்கல் வெள்ளாயா கத்தாவையா கத்திரனான காக்கிலும் சோத்தரிப்பேன் ஆண்டவரே, கத்தாவை உடைய துதியப்படுதும் நாவில் இருக்கும் என்று சொன்னவரே ஆண்டவரையா அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா பரிசுத்தரே, நன்றி உன்னதரே, நன்றி உயர்ந்தவரே, நன்றி அடைக்கிற மாணவரே, நன்றி இயேசுவே எங்கள் கோட்டையானவரே, உங்கள் கண்மணி ஐயா கத்தாவே கிறிஸ்துவையா, இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் ஐயா, உங்கள் நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், மனுகிறோம் ஐயா, ஆராதனைக்குரியவரே அப்பா நன்றி, ஆராதனை நாயகனே, ஆராதனையின் ஆவியானவரே, ஆராதிக்கப்படுத்துகிறே, நன்றியோடு ஆராதிக்கிறோமையா, ஆராதிக்கிறோமையா, சர்வ வல்லவரையும் ஆராதிக்கிறோமையா, இயேசுவையும் சாமி வென்றவரையும் ஆராதிக்கிறோமையா, நித்திய ஜீவனை தந்தவரையும் ஆராதிக்கிறோம் இயேசுவையும், ஜீவ மார்க்கத்தை எங்களை வழிபடுத்தினவரப்பா இயேசுவையும், ஜீவனின் அதிபதியானவரே, ஜீவிக்கிறவரே யா இயேசையா, நேற்று மன்று மன்று மாறாத கத்தர் மறவாதவரையா, என் உயிரான இயேசுவே, என் உயிரான இயேசுவே, என் வழியான இயேசுவே, என் வாழ்க்கையில துணையாய் வந்த இயேசுவே, எங்களுக்காய் எல்லாத்தையும் நீங்க செய்து முடித்தவரே அப்பா இயேசுவே, நன்றி அப்பா, உங்களுக்கு ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணினவரே சோத்திரமையா, எல்லா சத்துருக்களையும் பதவடியாக்கி போட்டவரையே சோத்திரமாண்டறியா, ஓ நன்றி நன்றி நன்றி அப்பா இயேசு ராஜாவே, நன்றி அன்பு நேசரே, எபினேசரே, எல்ரோஜி எல் சடாய், எங்களை காண்கிற தேவனே, எங்களை காக்கிற தேவனே அப்பா, நீங்கள் உறங்குவதும் இல்லை, உறங்காமல் தூங்காமல் உங்களை வழி நடத்துற தெய்வம் இயேசுவே, நன்றி ஆண்டதையாம், நான் மகிமைப்படுத்துறேன் உடைய நாமத்தை உயர்த்துறேன், உடைய நாமத்தை உயர்த்துறனையாம், உடைய நாமத்தை போத்துறேன், வாழுறேன், வாழ்த்துறேன், வணங்குறேன், ஆராதிக்கிறேன் ஆண்டதையாம், ஆராதனைக்கு தகுதியானவரையாம், ஆராதிக்கப்படத்தவரைய ஆராதனை பிரியமுள்ள தேவனே ராஜா, நன்றியப்பா, இந்த நாமம் உயர்த்தும் இடத்துல வருவேன் சொல்லுவையா, இந்த நாமத்தை உயர்த்துறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துறோம், உங்கள் நாமத்தை போற்றுறோம் இயேசுவே, உங்கள் நாமத்தை போலுறோம் ஐயா, உங்கள் நாமத்தை அப்பா வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறோம் ஆண்டவையா, ஆராதனை ஆவியானவரே சோத்திரமையா, அசைவாடும் ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் பண்றங்கள் ஆவியானவரே சோத்திரம் சோத்திரமையா, நன்றி நன்றி நன்றி அப்பா சோத்திரம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி

பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எப்படிதான் ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்கவேன் கற்று தாரும் ஆவியானவரே எப்படி நான் ஜபிக்க வேணும் எதற்காக ஜபிக்க வேணும் கற்று தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும்

തങ്ങൾക്കുള്ളേ വാസം ചെയ്യും ആവിയാനവരേ, എന്നാളിലും ചിത്തമ്പോൾ നടത്തി സെല്ലും അയ്യാ, ഞങ്ങൾക്കുള്ളേ വാസം ചെയ്യും ആവിയാനവരേ, ചിത്തമ്പോൾ നടത്തി സെല്ലും അയ്യാ. എപ്പടി നാൻ ജപിക്ക വേണ്ടും, എതൊക്കാക ജപിക്ക വേണ്ടും, കറ്റത്താരും ആവിയാനവരേ. എപ്പടി നാൻ ജപിക്ക വേണ്ടും, എതൊക്കാക ജപിക്ക വേണ്ടും, കറ്റത്താരും ആവിയാനവരേ. ചെയ്ത നന്മ നിനക്കണം, നന്ദിയോട് തുതിക്കണം, ചൊല്ലിത്താരും ആവിയാനവരേ. ചെയ്ത നന്മ നിനക്കണം, നന്ദിയോട് തുതിക്കണം, ചൊല്ലിത്താരും ആവിയാനവരേ. ആവിയാനവരേ, ആവിയാനവരേ, പരിശുദ്ധ ആവിയാനവരേ, ആവിയാനവരേ, ആവിയാനവരേ, പരിശുദ്ധ എങ്കൾക്കുള്ളേ വാസം. ഉള്ളേ വാസം ചെയ്യും ആവിയാനവരേ, നാളിലും ചിത്തമ്പോൾ നടത്തി ചെല്ലും അയ്യാണ്ടറിയപ്പാ. നന്ദിയപ്പാ യേശുവേ, നന്ദി ആണ്ടറിയപ്പാ. ഇഷ്ടമില്ലാത്ത ഇടത്തുക്ക് നാങ്கள் செல்லாதபடி எங்களை தடுத்து நிறுத்துங்கள் ஆண்டவரே அப்பா. நன்றியப்பா இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றியப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தங்கள் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தங்கள் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே நன்றியப்பா. ஓ இயேசுவே சோத்திரம் ஐயா. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்நிக்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்நிக்க பலன் வேண்டுமே. பிரசோர்வு அசதிகள் பலவீனம் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே ஆண்டவரையாம். நன்றியப்பா இயேசுவே, ஜெபிக்க கற்று தருற ஆண்டவரே சோத்திரமையா. நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. கத்தாவே நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் ஐயா ஆண்டவரே இயேசையா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றியப்பா இயேசுவே. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரையாம். நன்றியப்பா இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றியப்பா.
நன்றி இயேசு ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. ஆராதனையானவரே, உமக்கு நன்றி அப்பா. சுபத்திரமையா, பல நடத்துற தெய்வமே, திறமையாங்களை ஆசீர்வதிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, நாங்களை ஆசீர்வதிக்கிற ஆசத்துக்களை தெய்வம் ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களுக்கு அஜீவனை கொடுத்த தேவனே சோத்திரம், ஜீவிக்கிற தேவனே சோத்திரம். இயேசுவே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தர், மறவாதவரே ஆண்டவரையா, நன்றி ஆண்டவர். இயேசுவே, உங்களை அழைத்தவரே ஐயா, உண்மை உள்ளவரையா அப்பா, அழைத்த அழைப்புக்காய் நன்றி ஆண்டவரே. என்னை நடத்தும் தாரா மக்கு நன்றி ஐயா, என்னை நடத்தும் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு ராஜா, நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தீர் பழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், பழியை தந்தீர், உமக்கு நன்றி.

உமக்கு நன்றி ஐயா, என்னை நடத்தும் இயேசுநாதா. உமக்கு நன்றி ஐயா, என்னை நடத்தும் இயேசுநாதா. உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா. உமக்கு நன்றி ஐயா, தேடி வந்தீர் பாடு வைத்தீர். உமக்கு நன்றி.

தந்தையாம் செய்தீர் பத்து நந்தியாம் என்னை நடத்தும் ஏசுநாதாம் பத்து நந்தியாம் என்னை நடத்தும் ஏசுநாதாம் நந்தியாம் எனக்குள் வாழும் எந்த நேசாம் உமக்கு நந்தியா என்னை நடத்தும் ஏசுநாதாம் உமக்கு நந்தியாவதில்லாம் வாழ்வு ஆள செய்தவரே பாவமில்லாம் பாட செய்தவரே

ஏசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி.

0: எனக்கு வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா, இயேசுவே நன்றி ஐயா, நன்றி நன்றி சொல்றோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் கத்தர்வாமே, தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து உங்களை பலப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து நினைப்புகளோட மகிமைப்படுத்தும் ஐயா. ஆண்டவரை மட்டுமாய் நினைப்புகளோட கூட இருந்தப்ப அந்த ராத்திரி உராய் கர்த்தர் எங்களை கரம் முடிந்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களை வழிநடத்தி வந்த தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம் ஐயா, வாக்கு கடங்காத பெருமூச்சோட அப்பா, எங்களுக்காக நீங்கள் ஜெபித்தவர் துணையாளர் எபினேசர் ஐயா, இயேசுவே உமக்கு நான் நன்றி சொல்லுறேன், நன்றி சொல்லுறேன் ஐயா. உடனே தந்து ரட்சிப்பை தந்து மீட்பை தந்தவரை தொடர்ந்து நினைப்புகளை கரத்தில் வைப்ப நினைப்புகளோடு கூட இருங்கப்பா. என்னாலும் தொடர்ச்சியா நடக்கும் ஒவ்வொரு நினைப்புகளையும் கத்தர் ஆசிர்வதிங்க. தொடர்ந்து வந்து ஜெபிக்க போற, துதிக்க போற, ஆராதிக்க போற பிள்ளைகள், பகல் வெள்ள தடையா இருக்கிற தடைகள் நீங்கட்டும், வருகிற பிள்ளை இருக்கிற தடைகள்
1: நீங்கட்டும். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தகப்பனே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. பிதாவே ஸ்தோத்ரம் அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமுள்ள தேவனே இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல நேரத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல கூடி ஆண்டவரே உண்மை ஆராதிக்க விட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் வல்லமை நிறைந்தவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு

0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த வானத்தை பூமியை படைத்த தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அண்ட சராசரங்களை படைத்தவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம். வார்த்தையினால் உலகங்களை படைத்தீரே, வார்த்தையினால் அகிலங்களை படைத்தீரே, வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷித்த கர்த்தராகிய தேவனை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் வல்லமை நிறைந்தவரை துதிக்கிறோம். கிருபை சத்தியம் உள்ளவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரேப்பா. நன்றி நன்றி நன்றி. இந்த அருமையான கூடகைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே இங்கே ரெண்டு பேராது மூன்று பேராது கூடி ஒருவரை படுகிறீரோ அந்த இடத்திலே நான் வெறிப்பேன் சொன்ன பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவரே, நம் மத்தியிலே அசுவாடி கொண்டிருக்கிற பரிசுத்தருடைய நாமத்தை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம் அன்போடு இந்த இடத்துல வரவேற்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆவியானவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. இந்த ஸ்கைப் மினிஸ்ட்ரிக்காக கோஸ்டல் ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி. பத்து ஆண்டுகளாக ஆண்டவரே இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து அப்பா நீங்க நடத்தினதுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஐயா இந்த இணைப்புகளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் கொண்டு வந்து இந்த இணைப்புகளை ஆசீர்வாதமா நீங்க நடத்தினதுக்காக நன்றி நன்றி. ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து ஆண்டவரே ஜெபிக்க வைத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். அப்பா உங்களுக்கு துதி பலிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஒன்றான மெய்த்தேவனை துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம். ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஓ நன்றி நன்றி. இந்த பதினோராவது இடத்துக்குள்ளாய் கடந்து வர எங்களுக்கு கிருபை பாடினதுக்காக நன்றி.
1: எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இப்போ ஸ்டெல்லா உங்களோட கேமராவில் செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸ்டெல்லா கேக்குதாமா?
2: கேக்குது கேக்குது
1: கேக்குது
2: கேக்குது. எங்க படம் வருதுங்களா?
1: கூட போட்டோ வரே இல்லையா பாஸ்டர்? எபினே சார் நிக்கிறீங்களா ஐயா? ஆமா இல்ல கேமரா ஒர்க்க செக் பண்ணுங்கம்மா.
3: ஓகேம்மா ஓகேம்மா.
1: ஐயாட ஒர்க்க பாருங்க, நான் எங்கட நீ பாத்தேன்.
3: ஓகேம்மா. கொஞ்சம் க்ளோஸ் எடுத்துக்கலாமா? ஓகேதான் ஓகேதான்
1: ஓகே ஓகேம்மா
0: ஓகே தேங்க்யூ
1: ஓகே நீ பாடுவாமா?
3: ஓகேம்மா. உங்க அமல்ராஜ் எதை போட சொல்லுங்கம்மா.
2: உங்களுக்கு
3: உங்க போட்டோ தெரியுதா உங்க போன்ல? ஒரே ஒரு வாட்டி பிரஸ் பண்ணுங்க. போட்டோ வருதா பிரதர் உங்களது? பிரதர் பிரைஸ் லான். உங்களோட ஆடியோ வீடியோ ரெண்டுமே மியூட்ல தான் இருக்கு.
2: Thanks a lot.
3: மியூட் இது ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி வீடியோவும் ஆன் பண்ணுங்க பிரதர்.
2: அதான் சார் அதை ஆன் பண்றேன்.

0: ప్లీజ్ హలో జూమ్ వర్క్ ప్లేస్
1: హలో
2: பிரதர் கேமரா வீடியோ எல்லாம் அலோ கொடுங்க பிரதர் அப்பதான் அது வரும்
0: அது வரல போன முறை இதேதான் பிரச்சனை
1: உங்களோட மகன் இல்லையா பிள்ளைகள் விட்டா
0: சொல்லுங்க
1: உங்களோட பிள்ளைகள் இல்லையா விட்டா பிள்ளைகிட்ட கேளுங்க
3: பண்ணிப்பாருங்க

0: மைக்ல பேசும்போது
1: அதிக நமக்கு வீடியோ வேண்டாம்.

0: வரணும் லேண்ட்ஸ்கேப்ல. ஆ இந்த பொசிஷன் தான். ஓகே தான். ஆ ஓகே பிரதர். அப்படியே லைன்ல இருங்க. ஆடியோ வீடியோ இப்போ மியூட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் பேசுங்க பேசலாம்.
1: பிரைஸ்லா பிரதர்.
2: பிரைஸ்
1: நீங்க
3: சரி ஓகே ஓகே.
1: நான் 20 மினிட்ஸ்ல கரெக்ட்டா முடிச்சிருங்க.
3: சரி. நான்
1: அர்ப்பின மூணு பேர் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு.
3: ஆ ஆ ஓகே ஓகே.
1: சரிங்க பிரதர். சரிங்க. லைன்ல இருங்க. थैंक यू பிரதர். அகஸ்டின் பாஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட்.
4: எஸ் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: ஆ வீடியோ ஆன் பண்ண முடியுமா? செக் பண்ணிக்கலாமா ஒருவாட்டி?
4: பிரைஸ் தி லார்ட்.
1: தெரியல.
5: அம்மா உங்களுக்கு தெரியுது ஐயா? ஐயா வீடியோ
1: உங்களுக்கு தெரியுதா?
5: ஆமா உங்களுக்கு தெரியும்.
1: உங்களுக்கு தெரியுதா?
5: ஆமா எனக்கு உங்களுக்கு தெரியுதா?
4: தெரியுதுங்களா?

ஓகே தான்பா, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பிரைஸ் லார்ட். ஆ

0: ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கம்மா, அதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க லைவுக்கு.
1: ஆ ஓகே ஓகே, வச்சு பண்ணிக்கவா. ஸ்தோத்திரம்.
0: ஆ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டுருங்கம்மா, நான் தொடங்கும் போது சொல்றேம்மா.
1: கூப்பிடுங்க.
0: சரிங்க.
1: சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி
2: கிருபையுள்ளவரே மக்கள், நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. நேற்று மீண்டும் இன்று மாறாதவரையும் என் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ பரிசுத்தர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்க அன்பு பெரியதாண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வானமேன் சிங்காசனம் பூமியின் பாதபடி என்று சொன்னவரே, நன்றியோடு கூட உமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. அப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த உடைய கிருபைகளை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிற்பது உங்க கிருபை சப்பா, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபை தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமை துதிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை போற்றுகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கணத்திற்குரியவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே உமை உயர்த்துகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அன்பை துதிக்க போதாது இசப்பா. ஆண்டவரே நீ கொடுத்த ஜீவனுக்காய் நன்றி, நீ கொடுத்த சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் நன்றி தகப்பனே. நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான ஊழியத்துக்காக மனதாரமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, அமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்கள் முன்பதாக என் தேவனீர் கடந்து செல்லுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா தடைகளையும் உடைத்து நாங்கள் செய்யம் எடுக்கிறோம் ஆவியானவரே. அவையுடைய ஆளுகைக்குள்ளா இந்த நிகழ்ச்சி முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இசப்பா. ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா. ஆவியானவரே அப்பா உடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தெய்வமே மக்க நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்க நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தி வந்த தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம். கைவிடாத நேசரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கண்மணி போல் எங்களை காப்பவரே நன்றியோடு கூட உமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆவியானவர் நீர் தொடர்ந்து அப்பா நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தரெடுத்து நீங்க பயன்படுத்துங்க இசப்பா. ஆண்டவரே மக்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரலை நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க பிரசன்னராய் இருங்க தகப்பனே. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க இசப்பா. இந்த சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. மக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹாலேலூயா. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நிகழ்ச்சியே ஆண்டவரே கத்த தாமே ஆண்டவரே அப்பா நீர் ஆசிரியத்தை தாங்க இயேசப்பா. ஹாலேலூயா. எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா. மகிமைக்கு பாத்திரரே மக்க நன்றி, நன்றி, நன்றி. இருக்கிறவராகவே இருக்கிறவரே மக்க நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. மக்க நன்றி, நன்றி, நன்றி அப்பா. மக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகும் இவளை ராஜா. இயேசுவே மக்க நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே 24 மணி நேரமும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா அந்த செபாரி கொண்டிருக்கும்படியான ஒரு வழி வாசல்களை கத்திர இந்த ஊழியங்களின் மூலமாய் திறந்து கொடுத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனிதர்கள் கைவிட்டாலும் நீர் ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு இந்த நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தை கரம் பிடித்து நடத்தி வந்தீங்களே. உமை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா அப்பா. சூத்ரம் சூத்ரம். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற உமை நோக்கி ஓடத்தக்கதான கிருபைகளை இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறபடி நாளை நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். Praise the Lord. ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே SPM இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு நேரலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே SPM இன்டர்நேஷனல் ஊழியங்கள் 2016 August 12 ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய தரிசனத்தின்படியாக டென்மார்க் தேசத்தில் உள்ள நம்முடைய SPM இன்டர்நேஷனல் ஊழியங்களுடைய சபகராகிய அன்பு தாயார் மஞ்சுளா அம்மா அவர்கள் மூலமாக இந்த ஊழியங்கள் தொடங்கப்பட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 10 நிறைவடைந்து 11th ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹலேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த 10 காலமும் கர்த்தர் வழிநடத்தி வந்த அவருடைய மகத்தான அந்த கிருபையை எண்ணி அவரை துதிக்கும்படியாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே இந்த சிறப்பு நிரலை நிகழ்ச்சியிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே இந்த 10 இந்த ஊழியத்திலே இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தின உலக தேசங்களிலிருந்து இந்த ஊழியத்திலே இணைந்து உலக தேசங்களுக்காக 24 ஜபங்களை ஏறெடுத்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக இந்த நாளிலே நன்றி சொல்லும்படியாக நம்மோடு கூட டென்மார்க் தேசத்திலிருந்து ஸ்கைப்ரே மினிஸ்டர் ஊழியங்களுடைய ஸ்தாபகராயிருக்கிற அருமையான அன்பு தகப்பனா திருச்சுளம் ஐயா அவர்களும் அன்பு தாயார் மஞ்சுளா ரூத்தம் அவர்களும் நம்மோடு கூட இந்த நிகழ்ச்சியில இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற ஊழியங்களை வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கும்படியாக நம்மோடு கூட இந்திய தேசத்திலிருந்தும் பல தெய்வ ஊழியர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு நேராக வரவேற்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் மகா பெரிய தயவினாலும் SPM இன்டர்நேஷனல் ஊழியங்களை 10 கர்த்தர் நீங்க நடத்தி வந்தீங்க இயேசப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி கர்த்தாவே நாங்கள் செபிக்கும்படியாக நீர் வழிநடத்தி வந்த உம்முடைய வழிநடத்துதலை நினைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த மகிமைப்படுத்த ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்ல நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. அநேக தெய்வ ஊழியர்கள் இதுல இணைந்து ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை உம் மண்டைக்கு வழி நடத்தியிருக்காங்க இயேசப்பா. அநேகரை ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தியிருக்காங்க. அநேகருக்காக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஆண்டவரே கர்த்தா விடுதலை பெற்று கொடுத்திருக்காங்க. அப்படியாக இந்த நாள் வரைக்கும் ஊழியத்தில் இணைந்த எல்லா தெய்வ ஊழியர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த சிறப்பு நேரலை ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசிரித்து தாங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு பறிந்த இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு இந்த நேரடி நிகழ்ச்சியை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படும்படியாக இன்னும் அநேகர் இதில் இணைந்து உங்க நாமத்தை உயர்த்த உங்க ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் கிருபை கொடுங்க. தொடக்கம் முதல் முடிவு பறிந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க பிரசன்னராய் கடந்து வாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இந்த சிறப்பு நேரலை ஆராதனையின் துவக்கமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அப்படியாக நாம் ஸ்தாபகர்களுடைய கரங்களிலே இந்த நேரத்தை முதலாவது நாம் கொடுக்க இருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். 1000 நன்மைகள் அனுதினம் என்மை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையா. ஹலேலூயா ஆமேன். துவங்கின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகள் 1000 ஹலேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் அவருடைய அன்பை துதிக்க போதாது. அவர் நல்ல எபினேசராய் இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்திலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
3: ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் அன்பின் மீது சொல்லிட இது பயம் இறக்கமாய் நான் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் அன்பின் மீது சொல்லிட

கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போதித்து வருகிறோம். நாம் ஏன் வேலை செய்ய வேணும்ங்கிறது முதல்ல போதிச்சேன். ரெண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமாக இருக்கிறதுங்கிறத இப்போ போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது. வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனார், வைத்தாரு, கொடுத்தாரு. வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகிவிட்டது. அதனால தான் கடினமாக இருக்குதுன்றதை போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு. பாருங்கள், இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் 6:14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று, மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீர பிரகாரம் மரிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாற்றிருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆகிடுச்சு. அதனால் அநேகருக்கு இது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவும், இதை யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னால் யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்றாரு. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும், அப்ப ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்னு பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு. பாருங்கள், ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியாக அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவாக பண்ணிருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்கிறான். பகை அங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்தப்படினதாக போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போ வேற எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆகவே இதனால நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால நாம எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டா அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டு தான் நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. நீங்க ஊழியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தா கூட சரி, நீங்க கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதான் இருக்கிறது. அப்ப நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாம இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. மனுஷனை ஒண்ணு இல்லாமக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றது தான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்ப பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனாலதான் வேலை கடினமா இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்துல சாபம் வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமா வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனா ஆசீர்வாதம் என்று இன்னொன்ற கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமா வேலை செய்து இந்த சாபத்திலே மத்தியில வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்துல வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு 4 உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்னு யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில
எத்தனை பாய்ஞர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம 1008 தடைகள். அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். இரண்டாவது தானியேலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றுறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார். ஆனா இவனுக்குனே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை காத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர்கள் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியல போலவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்த கட்ட போனவனுக்கு 1008 தடைகள். அவன் மேல பல புகாரை கிளப்பி அவன் ராஜாவாக பாக்குறான், ராஜாட்டி ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார். எல்லாம் பார்த்தோம். இப்ப ரூத்த பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையா இருக்கிறதுனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதுல நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்ல, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே, ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்துல வாழ்றா. மோவாபிய ஸ்திரீ இஸ்ரேவேல ஒருத்தனை கல்யாணம் பண்றா, கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாப்ல வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு. 10 வருஷமா அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புறா இவ. மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும். ஆண் துணையே கிடையாது, ரெண்டு பெண்கள், அதுல ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க, ஏன்னா அங்கதான் அந்த நவோமி என்கிற அந்த மாமியாருடைய ஊர், அது மாமனாருடைய ஊர். அங்க வர்றாங்க, வந்து அங்க பிழைத்து கொள்ளலான்னு வர்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, கர்த்தர் எப்படி தயவு பண்றாரு, கர்த்தர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கர்த்தர் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்துல ஏவி இவளுக்கு உதவி செய்யும்படியாக இவளுக்கு பின்னால கர்த்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு பின்னால இருந்து வேலை செய்து இருக்கிறாருன்னு? நீங்க கஷ்டப்படும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பாருங்க. கஷ்டப்படும் போது ஜனங்க நினைக்கிறாங்க கர்த்தர் எங்கே, அங்கதான் இருக்கிறாரு. நீங்க பார்க்கல, சிலர் கேட்கிறாங்க எங்க கர்த்தர், அங்கதான் இருக்கிறாரு. நான் சொல்றேன் அங்கேதான் இருக்கிறாரு. உங்களுக்காக பேக்ரவுண்ட்ல அவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த பேக் ஆபீஸும் செய்ய முடியாத வேலையை அவரு பிரமாதமா செய்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவ்வளவு கிராண்டா கொண்டாந்து முடிக்கிறாருன்னு பாருங்க. இந்த கதை, ரூத்தின் கதை நீங்க வாஸ்து பாக்கணும் பாருங்க. சின்ன கதை தான், ஆனா அவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில வேலை செய்து ஆதரவற்ற இந்த பெண்ணை அவளுக்கு ஆதரவை கொடுத்து வாசல்ல திறந்து காரியங்களை சித்தி பெற செய்து வாய்க்க பண்ணி அவ்வாழ்க்கையே மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு தந்து அவளை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் விடுறதே இல்லை. இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். இந்த பாவ உலகம், சாப உலகம், அதனால நான் இப்படிதான் கிடக்கணும், கஷ்டம்தான் பட்டாகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இல்ல, கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் கர்த்தர். பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாக்குது, கர்த்தர் ஒண்ணு கஷ்டத்தை உண்டாக்குறது இல்ல. பாவமும் சாபமும் தான் கஷ்டத்தை உண்டாக்குறது. அது உலகத்துல நிறைய இருக்குது, இந்த பாவ சாப உலகத்துல. ஆனா கர்த்தர் மீட்பரா இருக்கிறார். நம்ம மீட்கும்படியாகவே அவர் வேலை செய்யறார், நம்ம தூக்கும்படியாகவே அவர் வேலை செய்யறார். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர். அப்ப போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி திரும்பி வர்றா, வந்து கர்த்தர் எப்படி தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்க்குது என்கிறத நான் காண்பித்தேன். தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்த்தது என்பது முக்கியமா போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் 2 காரியங்களை முக்கியமா உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போறேன். இந்த கதையில இருந்து 2 காரியங்கள் முக்கியமா. ஒன்னு, இந்த இது 3 பேருடைய கதை. ஆக்சுவலா வெறும் ரூத்தினுடைய கதை இல்ல, ரூத்தின் தான் பேரு, புஸ்தகம் பேரு. இதுல 3 பேருக்கு பெரிய கேரக்டர்ஸ், போவாஸ் ஒருத்தன், ரூத்து, அப்புறம் நஹோமி. இந்த 3 பேருடைய கதை
இந்த மூணு பேருடைய கதையும் கவனிக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. வேலையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் இங்க. ஆகவே இன்றைக்கு நிறைய போவாஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தான், அவனை பார்த்து தான் கத்துக்கணும் முதலாளினா எப்படி இருக்கணும்னு. கடவுளுக்கு பயந்த கர்த்தருடைய மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல முதலாளியா இருப்பாங்கிறத, அவனுடைய கேரக்டர், அவனுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை முதல்ல பார்க்க போறோம், எப்படி போவாஸ் ஒரு சிறந்த முதலாளிங்கிறது. அதன் பிறகு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களுக்குன்னு டெய்லர் மேக் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரமாணங்களை கொடுக்கும் போதே திக்கற்றவர்கள், விதவைகள், ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்கள், பிறகு அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தில் ஆதரவு உண்டாகும்படியாக சில சட்டங்களையே வச்சிருக்கிறார் கர்த்தர். சட்டங்களையே வச்சு ஆதரவற்ற இவர்களுக்கு பிழைப்பு உண்டாக சில வழிகளை அந்த சட்டத்திலேயே வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதையும் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வேலையை பற்றி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ரெண்டு காரியம், ஒன்னு போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளின்னு பார்க்க போறோம், ரெண்டாவது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாகவே தேவனுடைய பிரமாணங்கள் அதற்குனே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் என்பதை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. முதலாவது போவாஸை பற்றி பார்ப்போம். போவாஸ் அவனை ஏன் ஒரு சிறந்த முதலாளி என்று சொல்லுகிறோம் சொன்னா பல காரணங்கள். அது முதலாவது காரணம் அவனுடைய லீடர்ஷிப் ஸ்டைல் என்ன, அவன் எப்படி தலைமைத்துவம் வைக்கிறான்னா மற்றவர்களுக்கு சிறந்த விதத்தில் மரியாதையை கொடுக்கிறவனா இருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் நிலத்துக்கு ஓனர்னா ஒரு பெரிய முதலாளினா அவன்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவன் பெரிய செல்வந்தனாக இருப்பான் என்றால் அவனை யாரும் சாதாரணமாக யாரையும் மதிக்க மாட்டான். எல்லாரையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சி ரொம்ப துச்சமாக நினச்சி அப்படி நடத்துவான். அப்படி தான் அந்த உலகம் இருந்தது. அவருடைய வேலையாட்களை ஒரு அடிமை போல தான் கிட்டத்தட்ட நடத்துவார்களாம். ஆனால் இவன் தன்னுடைய வேலையாட்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய விதத்தில் அவன் நடத்துகிறான். அந்த மரியாதையை பல விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம். ரெண்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன்னா இவனுடைய குணாதிசயங்கள் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். போன வாரம் வாஸ்து காமிச்சது, இன்னைக்கு சுட்டி காண்பிக்கிறேன். எப்படி அவர்களை கிரீட் பண்றான் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை காலம், தன்னுடைய வேலையாட்டில் பார்த்து அவன் கிரீட் பண்ணுகிறான். ஏதோ அலட்சியமா அவரை பற்றி கிரீட் பண்ணாமலே போகலாம், அவர்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே போகலாம், இல்லை வெறும் ஆர்டர் கொடுக்குறவனா இருக்கலாம். ஆனால் அவர்களை வாழ்த்துகிறான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக வாழ்த்துகிறான், அவர்களும் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல்னா இவர்கள் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்குறான். அத்தனை பேருடைய மரியாதையை சம்பாதித்து வைத்திருக்கிறான் மரியாதை கொடுப்பதன் மூலமாக. முதலாளிகளுக்கு ஒரு பெரிய பாடம் இது. ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்ட அவனா இருந்தான் பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த அவனுடைய வேலையாட்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு சப்ளை பண்ணுகிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, ரூத்துக்கிட்ட சொல்கிறான், நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலையாட்களுக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கூடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய இவள் தயங்குகிறாள். ஏன்னா அந்நிய ஸ்திரீக்கு அங்கே மரியாதை கிடையாது. அது மோவாபிய ஸ்திரீனா ரொம்ப இலக்காரம், ரொம்ப ஒரு சீப்பாக நினைப்பாங்க, ரொம்ப ஒரு சாதாரணமாக நினைச்சு கேவலமாக நினைக்கிற ஒரு ஊர் இஸ்ரேல் ஜனங்கள். மோவாபியரை ரொம்ப கேவலமாக எண்ணினார்கள். அந்த இனமே மோசமானது, அந்த ஜனங்களே மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்களை கனதீனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் சொல்றான், உனக்கு தண்ணி வேணும்னா வேலைக்காரர் தண்ணி கொண்டு வர்றாங்க, அந்த தண்ணிலேயே நீயும் குடிக்கலாம். அவன் தயங்குறா, குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு சொல்றான். குடிக்கலாம், அந்த தண்ணியை நீயும் குடிக்கலாம் என்று அவளுக்கு சொல்லுகிறான். மூணாவது, அவனுடைய மரியாதையை பாருங்க, எப்படி மரியாதையோடு நடத்துறான்னு.
அவன் தன்னுடைய வேலையாட்களோடு கூட சேர்ந்து கொண்டு வார்க்கோதுமையை தூற்றுகிற வேலையில் ஈடுபடுகிறான். தூற்றுகிற வேலையில் ஈடுபட்டு அந்த வேலையாட்கள் படுத்து தூங்குகிற அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குகிறான். இதையும் வாசிக்கிறோம் நம்ம வேதத்தில். அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். 14 சொல்லுது அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். அப்ப இவன் வந்து பெரிய செல்வந்தன். 2 அதிகாரம் 1 சொல்லுது, அதாவது போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவன் எப்படி வர்ணிக்குதுன்னு பாருங்க. சாதாரண ஆஸ்திக்காரன் இல்ல, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய ஆஸ்திக்காரனாக இருந்த போவாஸ் என்கிற ஒருவன் இருந்தான் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மிகுந்த ஆஸ்திக்காரன் பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, ஆனா தன்னுடைய ஊழியக்காரரை அவ்வளவுதான் கவனிக்கிறான், அவளுக்கு அவ்வளவு மரியாதை செலுத்துகிறான், அவளை வாழ்த்துகிறான், அவர்கள் அவனை வாழ்த்துகிறார்கள், தண்ணி குடி கூட ஏற்பாடு பண்ணிருக்கிறான், அவர்களோடு உட்கார்ந்து அவர்களோட சாப்பிடுகிறான், எல்லாம் பண்ணுகிறான். எப்படி நடந்துகிறான் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் ஒரு உயர்ந்த எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷரை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆண் பெண் இருவருமே தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மரியாதையும் கனமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வேதவசனத்தின் போதனை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சி கல்ச்சர் வந்து பைபிளோட ரொம்ப முக்கியமாயிடுச்சு. நிறைய பேருக்கு சிலர் சொல்றாங்க ஆணுக்கு தான் கனம், பெண்ணுக்கு வந்து கனம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. பைபிளை வாசித்து பாருங்க, 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படியே எழுதியிருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பேதுரு, இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பெண்கள் இயக்கங்கள் உரிமைக்கு போராடுற இந்த இயக்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு அவரு. அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறார் பாருங்க. மேலாம் சொல்றாங்க பைபிள் பழமையானதுன்னு, அவர் எழுதிட்டாரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்றார். சிலர் நினைக்கிறாங்க மனைவிக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லைன்னு, பெண்களுக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லை, ஆண்களுக்கு தான் மரியாதை தேவைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் தம்முடைய சாயல்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குனதுனால மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பாருங்க, ஒரு நல்ல பிலீவர் மாதிரி செயல்படுறான். அவன் கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்கி இருக்காருன்னு தெரியுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேணும்னு அப்படி அந்த விதத்தில் செலுத்துகிறான். கொஞ்சம் பாருங்க, அதை 5 வசனத்தில் பாருங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடைய இவள் என்று கேட்டான். புதுசா வந்திருக்கா இவ, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நவமிட்டு சொல்லிட்டு போறான், நான் போறேன், கத்தர் யார் கண்ணிலயா தயவு கிடைக்க பண்ணுவார், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தரை நம்பி தான் போறா. போனா இவன் கண்ணில் படுறா, பட்ட உடனே இவன் சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்கறான், யாருப்பா அந்த பெண்ணு புதுசா இருக்க அப்படின்னு கேட்கிறான். 6 வசனம், அறுக்கிறவர் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. சொல்றான் யாருன்னு, அங்கிருந்து வந்த மோவாபிய பெண் என்கிறத தெரிந்து கொள்றான். அப்புறம் சொல்றான், அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அவ வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டா, எதுக்கு பர்மிஷன் கேட்டா, அரிக்கட்டுகள் அறுக்கும் போது அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளும்படியா கேட்கிறார். இப்படி ஒரு ப்ரொபிஷன் கொடுத்துருக்காரு, அதை பற்றி பேச போறேன். அதான் 2வது பாயிண்ட் நான் சொல்ல போறது. அதாவது ஏழை எளியவர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக வாய்ப்புகளை தேவனுடைய பிரமாணம் கொடுக்கிறது, அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறது. விதவைகளை, திக்கற்றவர்களை, அந்நியர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்க எப்படி பிழைப்பாங்க, அவங்களுக்கு எந்த உரிமை, நாட்டில் நிலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி பிழைப்பாங்க அவங்க, அவங்களுக்கு ஒரு வழி பண்ணுது. அப்ப நிலத்தை அறுக்கிறவர்கள் அறுவடை நேரத்தில் ஒட்ட அறுத்து எல்லாத்தையும் வலிச்சிடக்கூடாதுன்றாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விடுன்றாரு. வசனம் வாசித்து காமிக்கிறேன் பாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விட்டு வைக்கின்றாரு, மரத்துல இருந்து எல்லா காயும் பறிக்கும் போது சுத்தமா வலிச்சிடாதுன்றாரு, கொஞ்சம் கடகட்டும் பண்றாரு. ஏன், யாராவது தாய் தாப்பு இல்லாத பிள்ளை பசியில வரும், பறிச்சு சாப்பிட்டோம், பறிச்சு எடுத்துட்டு போட்டோம், இந்த அறுவடையில நீ எடுத்துக்கோ, ஆனா கொஞ்சம் ஓரத்துல விட்டு வை, ஏன்னா அவங்களும் வந்து அவங்க தனியா அறுவடை நடத்திக்கலாம், தே கேன் கிளீன், அவங்களும் வந்து இங்க பொறுக்கி கொள்ளலாம்
எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அந்த பொறுக்கிற சாக்கியத்துக்காக வந்து கேட்கிறான். நான் கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டுமா பின்னாடியே வந்து, ஏன்னா அந்நிய ஸ்திரீ வெறும் பொறுக்கிக் கொள்ளதான் முடியும், அங்கே வேற எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு நிலம் கிடையாது, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆகவே நான் வந்து பின்னாடி இருந்து பொறிக்கிறேன்றா. பர்மிஷன் கேட்டான்னு சொல்றான். 8 அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து சூப்பர்வைசர் சொல்றான், என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாய்வ அப்படின்னு சொல்றான். போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, இப்ப கவனிங்க இந்த இவனுடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. பாருங்க, இன்றைக்கு பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா சிலர் மோசமான ஆட்களாக இருக்கிறதுனால, ஆண்களில் ஒரு குரூப் இருக்குது கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிறதுனால, பெண்களுக்கு பொதுவாகவே ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, ஆனால் சிலர் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர்னா அதில் 2-3 பேர் அப்படி இருக்கிறான். பாருங்க, பெண்களுக்கு என்ன தீமை செய்யலாம், அவர்களை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அவர்களை எப்படி கெடுக்கலாம், அவர்களை எப்படி பயமுறுத்தலாம், அப்படி எல்லாம் யோசித்து பெண்கள்னாலே ஒரு ஒரு பலவீன பாண்டம்னு நினச்சி அவர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களை அட்வான்டேஜ் எடுத்து அவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு அதுக்கு ஒரு குரூப் தனியாக இயங்கி கொண்டிருக்கு இந்த உலகத்தில். அதனால் பெண்கள் வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க, ராத்திரியில் போவேணான்றாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சமுதாயம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா போவாஸ் சொல்ற இந்த பெண்ணுக்கு, பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அவன் சொல்ற கட்டளையெல்லாம் பார்த்தா அந்த சமுதாயம் அப்படி இதை விட இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கு. போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, பாருங்க 8 அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், மகளே கேள், மகளேன்னு அட்ரஸ் பண்றான். மை டாட்டர் லிசன் அப்படின்றான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இவ யாரோ ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய பெண் இங்கே வந்திருக்கா. மோவாபியர்னாலே ரொம்ப மோசமாக நினைப்பாங்க இஸ்ரவேலர். சொல்கிறான் மகளே கேளுன்றான். இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், நல்லா தெரியும் மோவாபிய பெண்ணு. மகளே கேளுன்றான். என்ன இங்கே ஒரு காரியம் பாருங்க, இந்த ஆண் ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறான் பாருங்க. எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையும் தன்னுடைய சொந்த மகளாக அல்லது சொந்த தாயாராக சொந்த சகோதரியாக நினைச்சா எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்போ வேணால் இவங்க வெளியே போகலாம், வரலாம், வேலைக்கு போகலாம், எங்கே வேணால் வேலை செய்யலாம், எந்த பயமும் இருக்கவே இருக்காது. உண்மையை சொல்ல போனால் அப்படி தான் எல்லாருமே நினைக்கணும். எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையுமே ஒன்று தங்களுடைய தாயாரை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சகோதரியை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சொந்த மகளை போல நினைக்கணும். அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அதுதான் ஐடியல், அதுதான் பெஸ்ட்டு. இவன் பாருங்கள், இந்த பெண் யாரோ இதுவரைக்கும் அவனுக்கு பார்த்ததில்லை, யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியலன்னா என்ன, அவளும் என்னுடைய மகளை மாதிரி தான் நினைக்கிறான் சொல்ல. மகளே கேள், ஒரு மகளுக்காக எப்படி பாதுகாப்பாக ஒரு தகப்பன் பார்த்துக்குவானோ, அவளுக்கு எந்த தீங்கு நேரிடாதபடிக்கு அவன் கவனிச்சுக்குவானோ, அதுபோல ஒரு தகப்பனுங்கிற ஸ்தானத்திலிருந்து பேசுகிறான். ஒவ்வொரு ஆணும் இதை உணரணும் பாருங்க. இதுதான் பிப்ளிக்கல் வே ஆஃப் திங்கிங், இதுதான் வேத வசனத்தின்படி எண்ணுகிற ஒரு விதம். நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்றான். மகளே கேள், எல்லா ஆணுமே பெண் யாரா இருந்தான்னா, எந்த வீட்டு பெண்ணா இருந்தான்னா, யாருடைய பெண்ணா இருந்தான்னா, யாருடைய மனைவியா இருந்தான்னா, நம்முடைய சகோதரியாக, நம்முடைய மகளாக, நம்முடைய தாயாராக நினைக்கும் போது இந்த உலகத்துல பிரச்சனையே வர்றதுக்கு காரணம் இல்லை. இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாகணும். பார்க்கும்போதே அப்படிதான் பார்க்கணும், நினைக்கும் போதே அப்படிதான் நினைக்கணும், அவங்களோட பேசும்போதே அப்படிதான் பேசணும், நடந்து கொள்ளும் போதே அப்படிதான் நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டா எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லாம, எந்த பெண்ணும் பயப்படவே மாட்டாள், எதுக்கும் பயப்படவே மாட்டாள். இன்னும் கேட்டா எதுவும் ஒரு ஆபத்துனா யாராவது ஒரு ஆணை சொல்லுவாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. ஏன்னா அவன் வந்து சகோதரியா நினைப்பான், தாயா நினைப்பான், மகளா நினைப்பான்ற அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு ஆணை பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாயிடுது. பாருங்க, ஒரு ஆணை பார்த்தாலே பயமா இருக்கு. எத்தனை பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க தெரியுமா, அவர் மனநோய் மாதிரி ஆயிடுது. ஒரு ஆணை பார்த்தாலே பயம். ஏன்னா ஆண் இடத்துல பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறதுனால ஆண்களை, பொதுவாக ஆண்களை பார்த்தாலும் நல்ல ஆளாக இருந்தால் கூட இவங்களுக்கு பயம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகி விடுகிறது அவர்களுக்கு. பாருங்க, எந்த பிரச்சனைக்கு அங்கே இடம் இல்லை. ஒரு ஆண்
தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி வச்சுக்குவான்றது வழங்கும். சிலர் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்பி தாங்க பண்ண வேண்டியதாக இருக்கு, நமக்கு என்ன தெரியாமல் எப்படிப்பட்ட ஆள்னு கொஞ்சம் பார்க்கலாம். அம்மாவை கை ஓங்குறானா, புருஷனா எடுத்துக்கவே முடியாதானே, அம்மாவை மதிக்கிறது இல்லையா, அவன் புருஷனா இருக்க தகுதியே இல்லாத ஒரு மனுஷன். அவன் வந்து மனைவியை அதை விட மோசமான நடத்துவான். சகோதரிய தன்னுடைய சொந்த சகோதரிய அவன் மரியாதை இல்லாமல் நடத்துறானா, துச்சமாக நினைக்கிறானா, பெண்ணா இருக்கிறதுனால அவளை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறானா, அவன் வந்து ஒரு புருஷனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். தன்னுடைய சொந்த மகளை நல்லா வச்சு பாதுகாத்து அவளுடைய பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் செய்து அவளை குறித்து கரிசனையா இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் செய்ய மனதில்லாதவனா இருக்கிறானா, அதை பற்றி ஒரு அலட்சியமா இருக்கிறானா, அப்ப மனைவி பேர்லயும் அவன் அலட்சியமா தான் இருப்பான். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த காலத்திலாம் நிறைய பேர் தாங்களே மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறாங்க. இவங்களே நான் அவனை விரும்பினேன் இவனை விரும்பினேன் அப்படி என்னதான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ செலக்ட் பண்ணவாது தெரியணுமே நல்லா. எப்படிமா செலக்ட் பண்ணேன்னா, வந்தாருங்க ஒரு கட்டு அடித்தா இருப்பாருங்க மோட்டர் சைக்கிளில், அந்த கட்டை பார்த்து எனக்கு அவரை தான் பிடிச்சது. துண்டு துண்டாக கட் பண்ண போகிறான் பார்த்து. அந்த பேண்ட்டு பாருங்க, அது அப்படி இருந்ததுங்க, அந்த பேண்ட்டை அவன் மாட்டிருக்கிறத பார்த்தே நான் விழுந்துட்டேன். ஐயோ கடவுளே, பெண்கள் வந்து சில நேரத்தில் அவங்க பிரச்சனைக்கு அவங்களே காரணம், யோசிக்கிறதே கிடையாது. யாரை கல்யாணம் பண்ணுறோம், இவன் தகுதி உள்ளவனா, இவன் கூட போய் நான் வாழ முடியுமா, ஒரு பெண்ணை வச்சு பாதுகாக்கக்கூடிய நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை மட்டும் இருக்கா, ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. பைபிள்லேருந்து அதை கற்றுக்கணும் பாருங்க, அது தெரியலன்னா வாழ்க்கையில் பெரிய தவறுகளுக்கு ஆகிடுவோம்.

தாயை நல்லா கவனிச்சுக்கிறானா? தாயிட்ட கை வாங்குறானா? தாயை நல்லா கவனிக்கிறவன் வந்து மனைவியும் நல்லா கவனிப்பான், சகோதரியும் மகளையும் நல்லா பார்க்குறானா, வேண்டியதெல்லாம் செய்கிறானா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன் அரணை போல் இருக்கிறானா, அவன் ஒரு கோட்டை சோர் மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட நின்று அவங்கள பாதுகாத்துக்கிறானா? அப்போ அவன் வந்து ஒரு தகுதியான மாப்பிள்ளை. இந்த போவாஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர் பேச்சுலர், தகுதி உள்ள பேச்சுலர் பாருங்க, என்ன அருமையான ஆள். அவன் சொல்கிறான், மகளே கவனின்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயிலில் போகாமலும் பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லெசன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதெல்லாம் அதுக்கு தான் கோயிலுக்கு வரணுன்றது, வந்தால் தானே இதை கேட்க முடியும். சிலர் நினைக்கிறாங்க, அப்பா நல்ல காலம் வந்தேன் இதை கேட்டேன். ஆகவே என்ன பேண்ட்டு போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், அவன் கலர் கலராக வாங்கிட்டு வந்து போடுவான், ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, கலரை தான் காட்ட முடியும், மோட்டர் சைக்கிளை தான் காட்ட முடியும், இல்லை காரை தான் காட்ட முடியும், ஏன் ஸ்டைலில் தான் காட்ட முடியும், குணத்தை காட்ட முடியுதான்னு பாருங்கள். குணம் வந்து பெண்ணை எப்படி நடத்துகிறான் அது ரொம்ப முக்கியம், பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறான் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சொல்கிறான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயிலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. எப்படி சொல்கிறான் பாருங்கள், அவளை பற்றி எவ்வளோ கரிசனை, யார் விட்டு பொண்ணும் அந்நிய ஸ்திரீ, இவன் கவலைப்பட வேண்டியதே இல்லை, எவனும் என்னமோ பண்ணிட்டு போகிறான், இவ்வளோ இவனுக்கு என்ன வந்தது, நம்ம வந்தால் நம்ம வயலில் வந்தால் நம்மளால் முடிஞ்ச சரி வேணா பொறுக்கிக்கோன்னு விட்டு போக வேண்டியதானே கிடையாது. அவன் சொல்கிறான், வேறு வயலுக்கு போகாமலும் இவ்வளோ, ஏன்னா வேறு வயலில் டேஞ்சர் இருக்குது, அவனுக்கு தெரியும் எல்லா வயலில் என்ன நடக்குதுன்னு, எல்லா வயல்லையும் இப்படிப்பட்ட அக்கப்போர் நிறைஞ்ச ஆம்பளைங்க சிலர் இருப்பாங்கன்னு தெரியும், அங்கே 100 பேர் வேலை செஞ்சானா ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பானுங்கன்னு தெரியும், வேறு வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு வேலை போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஒரு பெண்ணை பற்றி எப்படி யோசிக்கிறான் பாருங்க, பார்த்தது கூட கிடையாது, அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவளுக்கு ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, புருஷன் இழந்த பெண்ணா இருக்கிறாளே, தனியா இருக்கிறாளே, கேட்க ஆள் இல்லையே, இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம தர வேணும்ன்றது உணர்வு இருக்கு பாருங்க, அவன் தான் சிறந்த மனுஷன். அவர்கள் அறுப்பது, அவர் அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அறுப்பிற்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் பிறகேப்போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இவள்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் போயிடாத, இந்த வயல்லே ஏறி என் வேலைக்கார பெண்களோடய ஏறி, உனக்கு பார்ப்பா இருக்கும், இங்கே நான் கேரண்டி பண்ண முடியும் உனக்கு உன்னுடைய சேஃப்டிக்கு, வெளியே போனால் வந்த வயலில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, பத்திரமாயிரன்னு சொல்லி தர்றான், சொல்லி தந்துட்டு அவள்கிட்ட சொல்கிறான், இவங்க பின்னாலேயே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிச்சிட்டான், யாரும் தொடக்கூடாது, இவ்வளோ யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூடவே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். 14 வசனத்தில் இப்படி பல்வேறு காரியங்களை செய்கிறான். இதெல்லாம் என்னத்தை காட்டுறது, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆணாக இருக்கிறான், தன்னுடைய வேலையாட்கள் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுக்குறான், அவளுடைய பாதுகாப்புக்காக எவ்வளோ கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கி வேலை ஸ்தலங்களில் பாலியல் தொல்லைங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது இன்றைக்கி. வெளிநாடுகள்லாம் ஏற்கனவே அது கொஞ்சம் வருஷமாக அப்படி இஷ்யூவாக இருந்திருக்கு, இப்போ தான் இங்கே அப்படி தலை தூக்கி இருக்குது. இதுக்காக சில கொள்கை வரைமுறைகளை ஏற்படுத்துகிறார்கள், இப்படி இப்படி நடந்துக்கணும், இதான் ரூலு அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. சில கம்பெனிகள்லாம் ரூலே வச்சுருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ரூலே வச்சுருக்காங்க. இந்த ரூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 100 கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ரூத்தின் புஸ்தகத்தில் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிற கம்பெனிக்காரங்களாம் இதை பார்த்து எழுதிடலாம் பாலிசி, ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கிற பாலிசி. பாலியல் தொல்லைக்கு எதிராக வரைமுறைகளை வகுக்கும் போது இதை பின்பற்றலாம், அந்த அளவுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு தெரியுது இந்த விவசாய வேலை செய்யறவங்கெல்லாம் சிலர்லாம் கொஞ்சம் மோசமான ஆட்களா இருப்பாங்க, ஒரு 100 பேர் இருந்தால் அதில் 10 பேர் மோசமானவ இருக்க தான் செய்வான், இருப்பாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சு அவன் கட்டளையில் கொடுக்குறான் பாருங்க, 22 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்க.

அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காத படிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோடு போகிறது நல்லது என்றாள். மாமியாருக்கும் தெரியுது டேஞ்சர் இருக்குதுன்னு, அந்த ஊரே அப்படிப்பட்ட ஊர் போல இருக்கு, டேஞ்சரை தெரியுது, இவனுடைய வேலைக்காரர்களோடய நீ இருன்றா. இவனுடைய ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி, அதாவது பாலியல் தொல்லைக்கு எதிராக வகுக்கப்படும் வரைமுறைகள் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப கிளியரா சொல்றான் பாருங்க. 1:9 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி, தொடர்ந்து

0: ആമേൻ ആമേൻ ആമേൻ. പ്രൈസ് ലോർഡ് സിസ്റ്റർ രജനി അലങ്കാരം.
1: പ്രൈസ് ദി ലോർഡ് ബ്രദർ മഹേന്ദ്രൻ. ഗോഡ് ബ്ലെസ് യു. Thank you, Lord. Welcome all of you that have joined Nitya Valicham this evening, deriving from Toronto, Canada, broadcasting all the way as the head office by Brother Leslie, and 97 stations that have also have had the privilege and the favor of God to come and bless them in being able to join us hand in hand. May the Lord's blessing rest upon all of them as they come and join us. And mainly the listeners, the focus is on our listeners as we go in with many stations that have joined us. And also today, as I'm hosting, my name is Ranjini Alangaramani, all the way from Vancouver, British Columbia, Canada, and Brother Mahendran from Victoria, British Columbia as well. And as I'm also hosting in English, is I Nitya Valicham segment in English. So I would like to open up in prayer first, and then we will go into the program. Father, we thank you, Lord, at this time, Father. Even as we have, Lord, bringing us such a time and a privilege to come into your presence, Lord, to bring, Lord Jesus, many, Lord Jesus, that are waiting to come and worship you, praise you, and honor you, and lift your name up, Lord, because that is the purpose in which you have brought these stations together, along with Lord Jesus, Nitya Valicham, Lord, all the way, Lord Jesus, from Toronto, Canada, Lord, that you are listening, Lord. You are in the very throne, Lord, O God, bringing us that favor and love and justice, Lord, mercy and goodness and favor, Lord. So we thank you for that, Master, even as, Lord, many that are waiting, Lord Jesus, to come in and be blessed by his, Lord, and those that are also participating, Lord Jesus, in this network, Lord, that are waiting to come and share and minister, Lord, in your name, Lord, let your blessing, and also the workers of the ministry that are going to share the word, Lord, let your blessing rest upon each and every one of them, Lord, as you are with us, Lord, leading and guiding us each step of the way, right from the beginning to the end, I pray in Jesus' name. Amen. At this time, I would like to introduce the program to you. First of all, we have Sister Esther, who would come and share in worship and song and also pray. Following that, we have Sister Grace also, who would come and lead us in praise and worship and adoration along with the devotional. And right after Sister Grace, we have Sister Dolly, who would come and pray for the workers, the servants of the Lord that are participating in bringing out the word, and also many that are already been ministering with Nitya Valicham right to the end. So we thank the Lord for all of these sisters that are coming, the handmaidens of the Lord, and also myself. Following that, I would pray for the listeners, the very purpose in which we are deriving in all the rest of the provinces that we are coming from, to be able to bless all of the listeners across the nations of the land with the zones and times they are coming and joining us. And so as we come and pray for them and, you know, bring what the Lord has in store for them in prayer for the listeners. And right after that, we have Sister Mary Thangalingam, who would come and share the gifting in which the Lord has given her to write poetry. And she would come and share the poem today, what the Lord has bestowed and given to her to be able to share that also. And following that, we would go into the second segment in sharing the message. And the first message would come from Sister Ranjini Alangaramani. And I would share that message, the very first message. Following that, we will have Sister Arundhati from Oshawa, Ontario, who would also come and share in the second message. And thirdly, we have the brother who would come from India, giving us the Bible study, and he would also come and give us his Bible study, Pastor Stanley. And following that, we have Pastor Anton Rasanayam, who would come from Scarborough, Ontario, sharing the final message with us. At this time, we would lovingly invite Sister Karuna to come and join us and open up in prayer, in worship, and with a song. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணாவை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து கர்த்தரின் நாமத்திலே வந்து ஒரு பாட்டை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி ஜபிப்பார். முதலாவதாக ஆமேன். சிஸ்டர் கருணா பாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த பாட் ஜபத்தை ஜபித்து விட்டு அவர் கொடுத்த பாட்டை பாடுங்கள். காட் பிளஸ் யூ.
2: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மேய்ப்பன் இல்லாத ஜனங்களை போலுள்ளவர்களை கண்டு மனதுருகின தகப்பன் நீர் கர்த்தாவே, எங்களை கைவிடாதபடி ரட்சிப்பை தரும்படியா இந்த பூமிக்கு இறங்கி வந்து உண்மையை பலியாக கொடுத்து மன்றம் கர்த்தாவே. அப்பா நீர் உயிரோடு எழுந்து நீர் வலது பார்சத்திலே பிதாவாகியது அவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவராயிருக்கிறதுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாரையும் நீர் பணியாளிகளையும் சொஸ்தமாக்கி எல்லாரையும் தப்புவிக்கும்படியாய் உம்முடைய வாப்தியாகிய மன்னாவை கொடுத்திருந்த பூமியிலே நீர் உலாவி வந்த காலங்களின் இக்கத்தாவையும் ஞானத்தின் ஆவியாய் இந்த உலகத்தில் உலாவினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் பேதைகளை ஞானியாக்குற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறீர். சகல நோய்களை நீக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுடைய துக்கங்களை சுமந்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக எல்லா காரியங்களிலும் நீர் உம்மை இறக்கி கத்தாவை உண்மை தாழ்த்தி எங்களுக்காக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திலே கத்தாவை கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கிறது என்று சொன்ன போல கத்தாவே, அப்பா உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு வருகிற வாசல் குறுகலாயிருக்கிறது என்று சொன்னது போல எல்லாரும் கத்தாவே அந்த அகலமான வாசல்களை தேடி போகாதபடி குறுகலான வாசல் உம்முடைய வாசலை தேடி வரும்படியாய் ஒருவருடைய இருதயத்திலையும் பேசும்படியாய் ஜீவனுக்கு போகிற உம்முடைய வாசல் எடுக்கவும் வழி நெருக்கவுமாயிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலராயிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீர் பொறுமையோடு காத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாப்தி ஆகிய மன்னாவை கொடுத்தவர் எல்லாரையும் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் உம்முடைய பாதத்திலே வச்சு செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க சோர்ல ஸ்லிபிரதற்கு அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் கொடுத்து செபிக்கிறோம். அதுக்குள்ளாம் அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலன்படுத்தக்கூடிய உழைத்தை செய்யும்படியாய் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறீர். கர்த்தாவை தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க. இன்னும் சரி ரஞ்சனி அலங்கார மணிக்காக அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. குடும்ப காரியங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறவர் நீர். இன்னும் சாரி கிரேஸுக்காக இன்னும் சாரி லங்கம் சுபாலங்குக்காகவும் சொரிடோலிக்காகவும் செபிக்கிறோம். உடைய காரியங்களை கத்தாவே தங்களுடைய காலங்கள் நேரங்களை கொடுத்து தொகுத்து வழங்கும்படியாய் நீர் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற சௌர சௌரியலையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை ஆகிய மன்னாவை கொடுத்து கத்தாவே அவர்கள் பிரசங்கிக்கும் போது உம்முடைய உம்முடைய கிருபையை அப்பா நீ காத்து மாக்களையும் நடத்து கொண்டு வரும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விடுதலையாக்குங்க. சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றும் வார்த்தையும்படியே அந்த சத்தியம் எல்லாரையும் விடுதலையாக்கட்டும். அந்த உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் கத்தாவே பிள்ளைகளை இழுத்துக் கொண்டு போகாதபடி கத்தர் உம்முடைய கிருபைக்குள்ளாகவும் உடைய ரத்தத்துக்குள்ளாகவும் அவர்களை மறைத்துக் கொள்ளும் அப்படியாய் நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க சபை மக்களை அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த சபையில் கத்தாவே ஒரு மனப்பட்ட ஆவியை ஊற்றி எல்லாரையும் ஒன்று சேர்ந்துமை துதிக்கவும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் கத்தர் நீர் இசைவினைப்பாடு நகருமாய் கத்தர் நீர் சிலையுமே ஆசீர்வதிக்கிறது போல இந்த ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எருசலேமை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வருகையிலே கைவிடப்படாதபடி அந்த ஜனங்களும் கத்தாவையுமே அறியும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீரே தேவன் என்று கத்தர் நீர் அந்த ஜனங்களுக்கூடாக இந்த உலகத்துக்கு நீர் அறிவித்தவர் ஆண்டவரே. அந்த ஜனங்களையும் கைவிடாதபடி மன்னித்து பாவங்கள் இருந்து விடுதலை ஆக்கி மண்டை சேர்த்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னுமாயில் உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தேசத்துக்கு எதிராக தங்களுடைய விரல்களை நீட்டாதபடி அவர்களையும் கத்தர்நீர் மண்ணி தெளித்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா யுத்தங்கள் அந்த இடத்திலே நடந்தாலும் கத்தர் உம்முடைய பாதுகாப்பு இல்லாவிடில் ஒருவனும் தப்ப முடியாது. ஆண்டவரே, அந்த பாதுகாப்பை அந்த தேசத்து ஜனங்களுக்கு கொடுத்துருலுங்க. அப்பா, இதுவரை நீங்கள் தாமதிக்கிறது, உம்முடைய வருகை தாமதமாயிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படியே உம்முடைய தாமதம் எல்லாரையும் ரட்சிக்கட்டும். ஆண்டவரே, எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் பாவங்களை மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த இறுதி காலங்களில் என்ன நடக்கிற இந்த உலகத்தின் மாற்றங்கள் எல்லாம் உம்முடைய வருகை சீக்கிரம் என்பதை அறிவிக்கிறது. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வார்த்தையின் பஞ்சம் கத்தாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் உம்முடைய வாக்கு தத்தம் என்பதை அறிய முடியாதபடி இந்த உலகத்திலேயே கத்தாவை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்பாவுமே அறியட்டும். ஆண்டவரே, அப்பா, எல்லாம் முடிவுக்கு வருகிறது என்பதை அறியட்டும். தொடர்ந்து ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ஊழியக்காரரை உண்மையும் உத்தவம் உள்ள மக்களாய் நீ தெரிந்து கொண்ட பாத்திரங்களை அவர்களை வணைந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம். அப்பா, அந்த எல்லைகளில் இருக்கிற அந்த நெருப்புகள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, அப்பா, மழையை வர்ஷிக்க பண்ணுங்க. அந்த இந்த தேசத்திலே பஞ்சங்களை உண்டாக்காதபடி அப்பா எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் வந்து விடுதலையாக்கும்படியாய் அப்பா, அந்த அக்கினி கீரையாகாதபடி இந்த மரங்களை எல்லா குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்களும் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தையும் ஆளுகிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ரட்சிப்பை உண்டாக்குங்க. எல்லாரையும் பாதுகாக்கும்படியாய் நாங்களும் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் புறப்படுங்க. கருவில ஒன்றோடும் கூட இருங்க. உங்களுடைய திருக்கரம் எல்லா காரியங்களிலும் கூட இருக்க வேண்டுமாக, உங்களுடைய சமூகம் எங்கள் எல்லாருக்கும் முன்பாக கடந்து போக வேண்டுமாகவும், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாயும், தெரிந்தும் தெரியாமல் செய்கிற எல்லா காரியங்களையும் மன்னிக்கும்படியாயும், ஆசீர்வதிக்கும்படியாயும் ஒப்பு கொடுத்து எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: Praise the Lord, sister.
1: Praise the Lord, sisters. நன்றாக பாடினீர்கள். நன்றான வார்த்தைகள் ஆவியோடு ஆட்கொண்டங்களை நடத்துகிற தாப்பன் தான் எங்களோட இருக்கிறார். இயேசுநாதர் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நன்றாக பாடினீர்கள். பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. Thank you. God bless you, sisters.
0: God bless you.
1: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸை அழைக்க போகிறோம். அவர் எப்பொழுதும் வந்து கடவுளுடைய ஆராதனையை செலுத்தி அதன் பிறகு தேவ ஞானத்தையும் கொண்டு வருவார். அவரை இப்பொழுது நாங்கள் அழைப்போம். சிஸ்டர் கிரேஸ்,
2: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்.
1: பாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதனை அவருடைய வார்த்தையின் மூலமாக அதுக்கு முதல் நீங்கள் கர்த்தர் கொடுத்த ஆராதனையும் செலுத்தி அந்த டிவோஷனல் செல்லலாம். God bless.
2: Thank you sister. Thank you. Hallelujah. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துறோம் பிதாவே. இந்த இடத்திலுமா இந்த தேவன் எங்கள் பலத்தினாலும் ஒன்றும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் தாங்கள் கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பிந்தேன் சொல்லி ஆண்டவரே ஆவியினாலே நடத்தப்பட இந்த நாளிலும் பிதாவே எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிற மனச பலம் எதுவும் இல்லை. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராயிருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி. உம்முடைய நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், ஊத்திண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். வேத கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறபடினால அந்த வேத சத்தியங்கள் ஆண்டவரே விடுதலை ஆக்கினபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் உம்மை வைத்தீரே, பரிசுத்தம் நிறை

உலகத்தினால திரேம் மூழ்கிடாது என்னை தப்புவித்திரேம் உந்த நண்பினாலத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் மேங்குதே உலகத்தினாலத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்திரேம் உந்த நண்பினா

இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில்

ங்களே சுமந்தவரே, இதயத்திலங்களே பொறித்தவரே, தோளிலே எங்களை சுமந்தவரே, இதயத்திலங்களே பொறித்தவரே, ஞாபக

0: நன்றி ஆண்டவரே, தகப்பனே சமயத்திலே சகாயம் பரிசு ஆண்டவரே, நாங்கள் தைரியமா கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று தைரியமா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதனால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொன்ன இந்த பாடலின் ஊடாக தேவனுடைய நாமத்தை உயர்த்திற நன்றி செலுத்துறோம். இந்த வேளையிலுமா நான் பைபிள் ஒரு வசனத்தை தியானத்தில் நான் கொண்டு வருகிறேன். கொலோசியர் 2:6-7 மட்டும் ஒரு வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கொலோசியர் 2:6 6-7 வசனம். நாம் கர்த்தரிடமிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன அணுகுமுறையை நாங்கள் உபயோகிக்கிறோம் என்றது. தேவனிடம் இந்த ரட்சிப்பு இல்ல, அது இலவசமான ரட்சிப்பு. அவர் இருந்த வண்ணமாய் எங்களை எதையும் செய்ய சொல்லவில்லை. தேவன் முன்கூட்டியே எங்களுக்கு ஆண்டவர் இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும் போது நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோட தரித்திருந்து அதை நாங்கள் விசுவாசிக்கணும் என்னென்றால் முதலே நாங்கள் ரட்சிப்பை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இருதயத்துல நாங்கள் விசுவாசித்து வாயினாலே நாங்கள் அறிக்கை பண்ணணும், ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அதே அப்பவே எங்களுக்கு ரட்சிப்பு வந்துட்டு அதே தான் நாம் கர்த்தரோடு நடப்பதற்கு உபயோகிக்க வேண்டும். நமது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நமது கிரியைகளை நாம் அடித்தளமாக வைக்காவிட்டால் நமது சுகத்தை பெற்றுக்கொள்ள நமது கிரியைகளை ஏன் நாம் ஒரு தகுதியாக கருத வேண்டும்? ஏனென்றா எங்கட தகுதி என்று இல்லை, தேவனுடைய தகுதியில தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுன்றதை நாங்கள் முதல்ல அதன் நோக்கத்துக்கு கொண்டு வரணும். ஏனென்றா நாங்கள் ஒன்று செய்து எங்களாலதான் அப்படியான ஜபத்துல நாங்கள் கன நேரம் இருக்கிறதாலேயோ அல்லது கன நேரம் நாங்கள் தேவனோட தரிச்சிருக்கிறது எவ்வளவோ நல்லம், ஆண்டவரோட தரிச்சிருக்கும் போது அந்த நெருக்கம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவும் ஆண்டவரோட இருக்கும் போது அவருடைய சத்தத்தை நாங்கள் பழகி கொள்வோம். எப்படி என்றாலும் எங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் போது எப்படி நாங்கள் இலகுவாக இது எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றதை தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் அடித்தளமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வைத்து அவரோடு இணங்குறதுதான் எங்களுக்குள்ள இதை. அந்த அப்ப எங்கட கிரியைகளை நாம் ஒரு தகுதியாக ஒரு நாளும் கருதக்கூடாது. வேதவசனம் நாம் எந்த முறையில் தேவனோடு ஆரம்பித்தோமோ அதே முறையில் தேவனோடு தொடர வேண்டும். இரண்டா அவரை நாங்கள் நம்பினபடியா இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால் அறிக்க பண்ணபடியா தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எப்பொழுதும் இருதயத்துல அந்த விசுவாசம் தேவனோடு நாங்கள் இணைந்திருக்கத்தக்கதா அந்த விசுவாசம் ஒரு நாள். ஏனெண்டா கிருபையானது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களுக்கும் கிருபையினால் நாங்கள் வாழுகிறோம். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்கள் அப்படியாக நாங்கள் விட்டுவிடக்கூடாது. நீங்கள் ஒரு அந்த அவிசுவாசியாக இருந்த போது எங்களிடம் எப்பவும் வந்து காட்டப்பட்ட தேவ அன்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அவருடைய பிள்ளையாக நாங்கள் இப்போது அவரது அன்பை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்திருந்தாலும் தேவன் உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிறார். ஆனாலும் நம்மில் அநேகர் அவர் நம்மை குறைவாகவே நேசிக்கிறார் என்று நம்புகிறோம். எங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. என்னென்றால் அவர் அன்பாகவே தேவன் இருக்கிறார். அப்ப எப்பொழுதும் நாங்கள் அடித்தளமா இதை வைத்திருக்கணும் என்ற நோக்கம்தான் அடித்தளமையா அவருடைய கிருபை தேவனுடைய கிருபையை நாங்கள் எப்பொழுதும் மறக்க கூடாது. அவர் தான் எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடித்து இதிலே வாழும்படியாக தேவன் செய்து முடித்த யாவற்றையும் நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். அதே மனம் திரும்ப பிறகு திரும்பவும் இந்த ஒவ்வொரு இதுலையும் மனம் திரும்பிட்டு நாங்கள் சில நேரத்துல எங்களுக்குள்ள யோசிக்கிறோம், ஆண்டவர் எங்களை சரியா நேசிக்கிறோம், நாங்கள் இந்த பிள்ளைய செய்துட்டோம் அந்த பிள்ளைய செய்துட்டோம். ஆண்டவர் இருந்த வண்ணமாய இருக்கிறார். நாங்கள் எப்பவும் வந்து அவரோடு நாங்கள் இணைந்த பிள்ளைகளை செய்ய சொல்லி சொல்லல பிள்ளை செய்ய வராது எங்களுக்கு. ஏனென்றால் அவர் இருதயத்துல எங்களுக்குள்ள இப்படியொரு மகத்தான ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறபடினால நாங்கள் திரும்பவும் திரும்பவும் நாங்கள் அவரை சிலுவையிலே அறையிறது போல என்று சொல்லப்படுது, ரோமர்ல சொல்லப்படுது. நாங்கள் பிள்ளை செய்யக்குள்ள நாங்கள் திரும்பவும் திரும்பவும் தேவன் எங்களை செய்து முடித்த ஜாவத்தையும் நாங்கள் விசுவாசித்து அவர் தான் எங்களுக்கு எல்லாமே சுகம் தருகிறார், பலம் தருகிறார். அப்ப நாங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நாங்கள் நடந்து கொண்டு நாங்கள் எப்பவும் வந்து நாம் கர்த்தரிடம் இருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன அணுகுமுறையை உபயோகித்தோமோ அதே தான் நாங்கள் கர்த்தரோடு நடப்பதற்கு உபயோகிக்க வேண்டும். அப்ப நாங்கள் என்ன பிள்ளை செய்கிறோம் என்ற அந்த குற்ற உணர்வுக்குள்ள நாங்கள் போகாதபடிக்கு தேவன் இந்த வார்த்தை கூட நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. எப்பவும் வந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அந்த ரட்சிப்பை பற்றிய எங்களுக்கு இந்த இப்படி ஒரு வாழ்க்கையை புதுவிதமாக தந்து எங்களுக்குள்ள புதிதான ஒரு கிருபையை தந்து அவருடைய வாழ்வில நாங்கள் பங்கு பெற செய்த தேவன் என்னத்தை செய்து முடித்தாரோ சிலுவையில அவர் கல்வாரியில பாடுபட்டு அவர் செய்து முடித்து இந்த பூமியிலே நாங்கள் பரலோக நன்மையை பூலோகத்திலே வாழும்படியாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதற்குள்ளாக ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதியாய் நாங்கள் வாழும்படியாக என்னடா எங்களோட தகுதியில ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை தகுதியற்ற எங்களுக்கு தந்த கிருபை தான் அந்த அவருடைய தகுதி தான் கிருபை. அப்ப அவரோட அந்த தகுதியாய் நாங்கள் வாழும்படியாக தேவன் இப்படி ஒரு சிலாக்கியத்தை எங்களை தந்திருக்கிறபடியா எங்களாலே அதை நம்ப முடியாது. ஆனா அவரால் அவருடைய நீதி தேவனுடைய நீதி தான் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட. அப்ப தேவனை நேசிக்கிறபடினாலும் அது பிரியப்படுகிறபடி அவர் எங்களை பிரியப்படுகிறபடினாலும் எங்களுடைய புதிய சுபாவம் பரிசுத்தமாக வாழ்வதுதான் என்பதாலும் நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோம். நாம் எப்படி நமது ரட்சிப்பை சம்பாதித்ததற்காக பரிசுத்த வாழ்வு வாழ்கிறபடியே அப்படியே நாம் தேவனிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்வதாக பரிசுத்த வாழ்வு வாழவில்லை. தேவனிடம் இருந்து எதை பெற்றுக்கொள்வோம் என்ற கவலை இல்லாமல் அவரிடம் அன்பு செலுத்தி கீழ்ப்படிந்து எல்லா நேரங்களிலும் அவரோடு நெருங்கி ஜீவித்தால் நாங்கள் எல்லா இதையும் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களும் எங்களை பின்தொடரும். இப்படியாக நான் இந்த தியானத்து கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். தேங்க்யூ.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு தேவ தியானத்தை வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் கிரேஸ். பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். காட் பிளெஸ் யூ. அந்த தியானத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுது நல்லா அதை ஜெபித்து தான் கொண்டு வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் எங்களுக்கு அது நன்றாக தென்படுகிறது என்றபடியால் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.
0: தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.
1: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி
2: லார்ட். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக ஒளியாக வந்து எங்களுக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. அப்பா நாங்கள் ஊழியர்களாக எங்களை அழைத்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. வர போகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உங்களோட நோக்கத்தின்படி உங்களோட சிந்தனையின்படி ஆண்டவரே உங்களோட சிந்தையிலே அவர்கள் வாழ்வதற்கு சிந்தனையில் வாழ்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க வாக்குத்தத்தம் செய்தவர் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களுக்கு உன்னதமான உயர்வில் இருந்து எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க போதுமானவர் என்று அவர்கள் அறிந்து தள்ளத்தக்கதாக இனி அதிகமாக உங்களுடைய அற்புதங்களை அவர்களின் கிரிகைகளையும் அவர்களுக்குள்ள வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக புதிதான காரியங்களை புதிதான அபிஷேகத்தையும் ஆண்டவரே இந்த நேரம் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தின்படி நீங்க ஒவ்வொருதரையும் உங்களுடைய அபிஷேகத்தினால உங்களுக்கு மகிழ்ந்து களி கூறுவதற்கு அழைத்த அன்புக்கு நன்றி செலுத்துற யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. வரப்போற வார்த்தையின் மூலமாக கொண்டு வர ஒவ்வொரு பாஸ்டர் சிஸ்டர் யாவரையும் ஆண்டவரே இந்த புதிதான வார்த்தையின் மூலமாக புதிதான அன்பின் மூலமாக நிரப்பி ஜெப ஆவியை கொடுத்து அபிஷேகத்துக்கு மேலாக ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்திருக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமீனப்பா. சிங்க குட்டியல் ஆண்டவரே பட்டினி கிடைக்க ஆண்டவரை தேடுவர்களுக்கு உச்சக்குறையும் இருக்காது. அதுபடியா உங்களோட அபிஷேகத்தினால் அந்த அபிஷேகத்தின் அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்றவர்கள் அன்பில் தனிந்து போகாதவனமாக யாவருக்கும் ஆண்டவர் உங்களுடைய அன்பை அதிகமாக கொடுத்து அவர்கள் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறிய அவரை ஆசீர்வதித்து என்னை தாழ்த்து ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு குறையே.

மார்க்கம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவே

0: கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை எம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்று ஆயத்த படுத்துகின்றார், எந்த தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. ஆமேனப்பா, நாங்கள் உங்கண்டையில் வரும் பொழுது எங்களுக்கு ஒரு விதமான விதத்திலும் எங்களுக்கு குறையில்லாத வண்ணமாக எங்களை காத்து வர்றவங்களோட மக்கா பெரிய அந்த புதிதான கிருபிகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின் படி உங்களோட சித்தத்தை மட்டுமே நடத்துவதற்கு யாவரையும் உங்களுடைய எண்ணெயினால் புதிதான அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் உமக்கே உரியது என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். Thank you. God bless you, Sister Dolly. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே என்று சொல்லி நன்றாக ஒரு பாட்டையும் பாடி ஜெபித்தீர்கள். Thank you and God bless you. அடுத்ததாக பிரதர் மகேந்திரன் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறார்.
2: ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம்.
3: பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்.
2: இன்றைய நாளிலே உங்கள் கவிதையின் தலைப்பு என்னை சொக்க வைத்து இயற்கையின் சொந்தக்காரன். என்னை சொக்க வைத்து இயற்கையின் சொந்தக்காரன் என்ற தலைப்பிலேயே கவிதையை முடலை எழுதி வாசிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிற நடத்துங்கள். ஆமென்.
3: நன்றி பிரதர், நன்றி. தேவ நாமம் ஒன்றிக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் உமை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டன கிருபிகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறேன். விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும் கவிதை எனும் பித்து பிடித்து ஆட்டுதையா என்னை என் கண்ணிரண்டும் திறந்திருந்தும் காணவில்லை உம்மை. தேவ வார்த்தையோடு கரைந்த போது கண்டுகொண்டேன் என் வானாதி வானவரை. அதனால் தான் என்னை சொக்க வைத்த இயற்கையின் சொந்தக்காரன் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். அற்புதங்கள் இயல்புக்கு அப்பால் பட்டவைகள். அற்புதங்களில் மட்டும்தான் தேவன் செயல்படுகிறார் என எண்ணுவது தவறு. நாம் சுவாசிக்கும் காற்றிலும் அனிதின் அசைவுகளிலும் அவரது அதர்சனமான செயல்பாட்டை அடையாளம் காண்பதே ஆன்மீக முதிர்ச்சியுடைய வாழ்வு. மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தால் உயிரை கொடுத்தார். இது நம்மை மிகவும் ஆழமாக சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சி. என் அப்பனே, உம் மூச்சு காற்றில் இன்றும் உம் சுவாச பைகள் இயங்குகிறதே ஐயா. கோடி கோடி ஜீவன்கள் சுவாசித்த பின்பும் இன்னும் குறையாமல் வீசுகிறதே காற்று. நாசியிலே சுவாசம் ஊதி மனிதனுக்கு வாழ்வு கொடுத்த சிரஞ்சீவி ஆனவரே நீர் எங்கள் தகப்பு நல்லவா. தென் பொதிகை தவழ்ந்து வரும் இளங்காற்றே உன்னை அனுப்பினவர் எங்குள்ளார் தெரியுமா உனக்கு. தென் பொதிகை தவழ்ந்து வரும் இளங்காற்றே உன்னை அனுப்பினவர் எங்குள்ளார் தெரியுமா உனக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிக்க

வறண்ட பாதை உருவாகும். கண்மலை பிளக்கும், மெரிக்கோ கோட்டை உடையும், விண்மீன் வழிகாட்டும். சுடும் தீ குழுகுழு அறை போலாகும், கட்சிக்கும் சிங்கம் காக்கும் நாயாகும். இவரால் முடியாதது எதுவுமே இல்லை. இவரை அடையாளம் காண தவறிவிடாதீர்கள் என் சொந்தமே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும் என் தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிரிகை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர்நிலையை வழங்குவார். உலர்ந்து கிடக்கும் விசுவாசிகளே, திருச்சபைகளே, உயிர் அடையுங்கள் என்றே. 40 ஆண்டுகள் மட்டும் வனாந்திர மணலில் பனியுடன் தோன்றிய வானத்து பண்டம் இது பூமியில் விளையவில்லை. வானிலிருந்து பொழிந்தது அதிசயம் அல்லவா? காகங்களை கொண்டே நம்மை போஷிக்க வல்லவர் அல்லவா? அப்படிப்பட்டவர் நாம் பசியாலும் பஞ்சத்தாலும் வாடிவிட விடுவாரா என்ன? தண்ணீரை ரசமாக மாற்றுவார், இரத்தமாகவும் மாற்ற வல்லவர் அல்லவா அந்த ஜீவாதிபதி? கசந்த மாறாவை மதுரமாக்கும் என் தேவா, நமது வாழ்விலும் பல கசப்பான பகுதிகள் இருக்கிறதே. ஆனாலும் நமது வாழ்க்கையை அறிந்தே வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளும் காத்து கொண்டிருக்கின்றன. எந்த சுகத்திலும் சொக்கி அமர்ந்து விடக்கூடாது. நாம் இழைப்பாரும் காலமோ இனி வருவதாகியால் இலட்சியம் நோக்கி முன்னேறி கொண்டிருப்போம் என் அன்பு உறவுகளே. சீனாய் மலையில் சீரிய சட்டங்களை கொடுத்தது ஆச்சரியம் அல்லவா? சீனாய் மலையில் சீரிய சட்டங்களை கொடுத்தது ஆச்சரியம் அல்லவா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடிக்கப்பட்டது கண்மலை, புறப்பட்டது தண்ணீர். கற்பாறை தண்ணீர் தடாகமானதும் அதிசயம் அல்லவா? இதை விட தேவ மைந்தன் மரியன் மடியில் மகனாகியது அதிசயம் அல்லவா? நமக்காக அந்த பரிசுத்தம் பாவமாகி பலியாகி இரட்சணியமானது ஆச்சரியம் அல்லதா? நோய்களையும் பேய்களையும் விரட்டிய என் தேவா, எம்மையும் குணமாக்கியதற்காக நன்றியப்பா. இறையின் கடலின் ஆவேச பாய்ச்சலில் என்னே வேகம். சிருட்டிகருக்கு முன் அடங்கி பணியாதா சிருஷ்டிகள்? ஆம், கடலில் மேல் நடந்த காருண்யர் அல்லவா நாம் தேவர். அருமையானவரே, உம் விரல் தாங்கி நிற்பதால் இந்த பிரபஞ்சமும் அசையாது இருக்கிறதே. இறந்தோரை உயிரோடு எழுப்பிய என் தேவா, நீரே சர்வ வல்லவர். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டோ மரண பயம்? என் அப்பனே, தாகம் எடுத்து தவிக்கின்ற வேளையிலே உம் ஜீவ தண்ணீரால் தாகம் தீர்க்கும் மன்னவனே, மனதார நன்றி சொல்கிறேன் ஐயா உமக்கு. மரண கட்டுக்களை உடைத்து உயிரோடு எழுந்தீரே ஐயா. வானங்களை ஞானமாய் உண்டாக்கிறவரே சோசிரம் ஐயா. வான்வெளியில் ஒரு வைரக்கோடு, வான்வெளியில் ஒரு வைரக்கோடு, ஆகாயத்தில் வான வில்லுக்கு நீர் அடித்த வண்ணம் அல்லவா இது? என்னே உன் கை வண்ணம் ஐயா. பிறவி குருடனின் விழிகளை தொட்டீரே. விடிந்தது விழிகள் மட்டுமல்ல, வடிந்தது விழிகளிலும் கண்ணீர் மழையல்லவா? புல்லின் மேல் புள்ளி வைக்கும் பனியை எந்த விஞ்ஞானியால் உண்டாக்க முடியும் என் தேவனே? காட்டு மூங்கிலும் அதன் காதுக்குள் நீர் ஊதும் ரகசியம் புரிகிறதே வானாதி வானவனே. காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளும் நீர் ஊதும் ரகசியம் புரிகிறதே வானாதி வானவரே. ஆனால் ஆடம்பர பணத்தீமிரில் புல்லாங்கை பொன்னில் செய்து விடாதீர்கள், அது மூங்கிலாகவே இருக்கட்டும். காலை கதிரவன் வந்து காத்திருக்கும் அழகு, காலை கதிரவன் வந்து காத்திருக்கும் அழகு. வண்ணம் மிஞ்சும் இந்த அழகை ரசிக்கும் போது என் வானவா, உம் கலை வண்ணம் கண்டு வியந்தேன் ஐயா. ஜலத்தின் மீது அசை வாடியாதே ஆவியானவர்,
நம் வாழ்க்கை படகிலும்

0: மனசை வாடிக்கொண்டிருக்கிறார் என் அன்பு உறவுகளே. தேவன் இருக்கும் இடத்தில் ஜீவன் இருக்கும். வரும் மண்ணை எடுத்து ஜீவனாக்கு அவரால் முடியும். வனாந்திர மணல் எங்கும் மண்ணா பொழியும். சூனியங்கள் வீதியில் சித்திரங்கள் பூ பூக்கும். ஏது மற்ற வாழ்வுகளிலும் சிற்பம் செய்யும் இவர் விசித்திரமான ஒரு சிற்பிதானே. சத்தம் உறங்கிவிட்ட ஜாமத்தின் வேளையிலே, சத்தம் உறங்கிவிட்ட ஜாமத்தின் வேளையிலே புத்தம் புது தலைப்பு என் புத்தியில் உதிக்கையிலே. உம் வார்த்தைக்குள் கரைந்து போக விடையுதையா என் எண்ணம். இந்த கவி வரி, இந்த கவி வரி என் இறுதி வரை உமக்கு மட்டுமே சமர்ப்பணம் ஐயா. என் இறுதி வரை உமக்கு மட்டுமே சமர்ப்பணம் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினின் என் நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமென், ஆமென். அருமையான ஒரு கவிதை. உங்களுடைய கவிதையிலே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி படைப்பின் சிருஷ்டிகரை எடுத்துரைத்து அற்புதம் சுவாசிக்கும் காற்றிலும் மண்பாண்டம் உருபெற்று நடந்து வருவதும் காற்று வரும் திசையை அறியலார் வார்த்தையின் மூலம் இயற்கையை உண்டாக்கினார் சூரியனும் சந்திரனும் அதிசயம் உலர்ந்த இரும்பு உயிர் பெற்ற அதிசயம் என்றும் நடக்கும் மன்னா அப்பத்தின் வானத்தில் இறங்கி உணவை கொடுத்தார் எங்களை கைவிடுவாரா? அதிசயத்தின் தேவன் மலை அடித்தால் நீரூற்று வார்த்தையும் அற்புதம். அந்த நீரூற்றுத்தான் கல்வாரி சிலுவையில் இருந்த நூறு படைப்பின் சிருஷ்டிகர். அவர் எங்களை சிந்திக்க செயல்பட முடியாது. என்னை சொற்க வைத்தது உங்கள் கவிதை. ஆமென்,
2: நன்றி பிரதர், நன்றி. நான் உங்களை இந்த குட்டி கவிதை கேட்கறதுக்கு ஆவலா இருந்தனால் இது அழகான கவிதைய சொல்லி முடிச்சீங்க. நன்றி பிரதர், நன்றி.
3: ஆமேன், ஆமேன். ஆமேன், தேங்க்யூ பிரதர் மகேந்திரன், தேங்க்யூ சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். நன்றாக ஒரு கவிதையை கொண்டு வந்தீர்கள், ஆசீர்வாதமாக இருந்தது. காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக நான் ஊழியர்களுக்காக ஜபித்து விட்டு முதலாவது செய்தியை கொண்டு வர போகிறேன். இன்றைக்கு உங்களோட ஆங்கில ஹோஸ்டா இருக்கிறேன். எனது பெயர் ராஞ்சினி அலங்காரமணி. கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட் for this wonderful time, Lord, that has been, Lord Jesus, so much of a blessing, Lord, that you have been bringing, Lord, to many that have been listening from 200 plus countries, Lord, across the time zones, no matter what morning, afternoon, evening, night time, whatever time zones they are, Lord Jesus, have been coming and participating, Lord, listening, Lord, and being, Lord Jesus, being blessed, Lord Jesus, with many of their songs and devotions and everything that have been going on, Lord, in your name, Lord Jesus, has been, and also, Lord, the beautiful poem that has been shared also, Lord, all of them, Lord Jesus, to honor and glorify you, Lord, and also to pray for the also the ones that are participating to come and join us, Lord, that have already been, from the handmaidens of the Lord to the servants of the Lord, that are going to come and share the word for each and every one of them, Lord, that has been, Lord, standing in the gap and praying for them, Lord, as you come and minister through them, Lord. We thank you for each and every one of them. Now we bring the listeners before you once again, Lord. This is, Lord, nothing but your work. This is nothing but the work of the Holy Spirit, Lord. Even as you are ministering to them at this time, my Master, I give them, Lord Jesus, to you, Lord, no matter what their circumstances, no matter what their conditions of their very present time they are in, Lord, because you have said, Lord Jesus, that you are the author and the finisher of our faith, not to turn to the right or to the left, Lord, but look unto you, the author and the finisher of our faith. So, Lord, we come to you, Lord, at this time, Father, despite of what their circumstances are, Lord, we bring them all to you, Father. And also, Lord, we know, Lord, you are, Lord Jesus, what you said, Lord, according to your word, Lord Jesus, you will always, Lord, bring forth, Lord Jesus, and the silent listeners also, Lord, in according to your word, Lord, what you have said, Lord, to a rewarder of them who diligently seeks you, Lord. So when we seek you and when we pray in your name, Lord, you would reward us accordingly, Lord Jesus, that our hearts are in alignment with your word and your will and the principles that you have brought us into our lives, Lord, in obedience to the very word that you have, Lord, bestowed upon our lives. So Lord, we give them, Lord Jesus, as they are going to listen to the word, Lord Jesus, even at this time, Lord, and all the rest of the servants that are going to share the word, Lord Jesus, as you prepare their hearts, Lord, as they are going to receive, and also, Lord, take care of their needs, Lord, supplying all their needs according to your riches in glory through Christ Jesus, touching their bodies, Lord, and healing them too, Lord. Even if the word is the powerful weapon that you use, Lord, according to your power that is in it, Lord, to bring forth healing into their very physical beings, Lord, mentally, emotionally, Lord Jesus, every other way and means, Lord Jesus, people that are, Lord, bombarded, Lord, and having going through, Lord, oppression, depression, whatever means, Lord Jesus, they have been, Lord, affected, Lord Jesus, they can be, Lord, completely, Lord, delivered from it, Lord. So we thank you for that, Lord, for the word of God is able to deliver them and set them free through your power that is in it, Lord. In Jesus' name we pray. Amen and amen.
4: O Lord my God, when I in awesome wonder consider all the works thy

எப்போதும் என் வாயிலிருக்கும் கத்தருக்குள் என் ஆத்துமாவும் கழித்து மேன்மை பாராட்டிடுதே. கத்தருக்குள் என் ஆத்துமாவும் கழித்து மேன்மை பாராட்டிடுதே.

0: எப்போதும் என் வாயில் இருக்கும். எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைய நாளிலே உம்மை குறித்து தியானிக்கும் பொழுது வார்த்தை கூடாக எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. கேட்கிறவர்களாக மட்டுமல்ல கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து நடக்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக பரிசுத்தாவியானவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சிலுவைக்கு பின்னாக மறைத்து கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நிர்மாயமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் கர்த்தரை குறித்து நாங்கள் எவ்விதமாய் மேன்மை பாராட்டுவோம் என்று பார்ப்போம். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இன்றைய நாளிலே நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்றால், நம்முடைய வாழ்விலே தலையங்கம் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? சிலர் தங்களுடைய ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து, அதாவது வாகனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சிலர் தங்களுடைய சொத்துக்கள், அவர்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுவதை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி சில பேர் தங்களுடைய அந்தஸ்து, படிப்பு, பட்டம் இவற்றை குறித்து மேன்மை பாராட்டுவதையும், தங்களுடைய பரம்பரையை குறித்து, ஜாதியை குறித்து மேன்மையாக பேசுவதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்? அன்பான ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று நாங்கள் இன்று தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையிலே பார்ப்போமானால், எரேமியா 9:24 இவ்விதமாய் கூறுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம், சில பேர் தங்களுடைய ஞானத்தை குறித்து, ஞானித்தன் 23 சொல்லுகிறது, ஞானித்தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் பூமியை சுற்றி பார்க்கும் போது, இது கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் திட்டத்தெளிவாக விளங்குகிறது. தேவனுக்கு விரோதமாக பெரிய பெருமை பாராட்டிய மனிதர்கள் அநேகர் வேதத்திலே உண்டு. வேத வாக்கியத்தை நாங்கள் அனுதினம் தியானிப்போமானால், அது எங்களுக்கு கடைசி காலத்திலே எங்களுக்கு அது எச்சரிப்பாக, திஷ்டாந்தமாக அது எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நாங்கள் எங்களுக்குரிய நேரத்திலே இருவரை குறித்து நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 12:21 சொல்லுகிறது, குறித்த நாளிலே ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுந்து இறந்தான். இவன் மரணத்தின் பின் சபைகளிலே தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று நாங்கள் பார்க்கலாம். அவன் தேவனுக்கு மகிமையை செய்யாதபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயாவிலே நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். 42:8 சொல்லுதல், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் நான் என் துதியையும் கொடேன். என்னை அவர் சொல்லுகிறார், என்னை கிறிஸ்து என்று, அதாவது அவர் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கனம், மகிமை, துதி எல்லாவற்றையும் நாம் அவருக்கே செலுத்த வேண்டியது, அவர் ஒருவருக்கே அது உரியது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ ஊழியர்களாகிய நாமும் சரி, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் ஆகிய நாமும் சரி, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், ஒவ்வொரு நன்மைகளும், ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் தேவன் அளிக்கிற கிருபை வரங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தேவனுக்கு உண்மையாகவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையையும் தேவனுக்கு துதியையும் நன்றியையும் செலுத்த வேண்டியது விசேஷமான காரியமா இருக்கிறது. நாம் அவரது வேலைக்காரர் என்று நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். வேத வார்த்தையிலே தானியல் புத்தகம் 4:21 நாங்கள் பார்க்கும் போது, அங்கே அந்த நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா சொற்பனம் காண்கிறார். அந்த சொற்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படியாக அங்கே தன்னுடைய ஊரில் உள்ள யாவரையும் அழைக்கிறான், ஞானிகள் எல்லாரையும் அழைக்கிறான். ஆனால் அவர்களால் சொல்ல முடியாமல் போயிட்டு அப்பொழுது அங்கு அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியலை அழைத்து இந்த சொற்பனத்தை சொல்லுகிறான். ஏனென்றால் அவனே சாட்சி கூறுகிறான், உன்னிடத்தில் தேவனுடைய ஆவி, விசுவாசித்த ஆவி உண்டென்று நான் காண்கிறேன் என்று சொல்லி அங்கே அவரிடத்திலே அந்த காரியங்களை அவன் தன்னுடைய சொற்பனத்தை சொல்லுகிறான். தான் கண்ட மரத்தையும் அது மிகவும் செழித்து இருந்ததையும் அதிலே பறவைகள் விருட்சங்கள் வந்து இளைப்பாறியதையும் கனிகளை புசித்ததையும் அங்கே ஆறுதல் பெற்றதையும் கண்டு, பின்பு அது விருட்சமாய் செழித்து வளர்ந்திருக்கிற வேளையிலே ஒரு வானத்திலிருந்து ஒருவன் தோன்றி அங்கே அந்த மரத்தை எல்லாம் தரிக்கும்படியாக ஒரு சத்தம் ஒன்று கேட்டு அந்த மரம் தரிக்கப்பட்டு அந்த சத்தம் சொல்லுகிறது, இந்த அடிமரத்தை மட்டும் வைத்து விடு என்று சொல்லப்படுவதாக அந்த சொற்பனத்தின் மூலமாக தான் கலங்கி கொண்டிருப்பதாக அங்கே சொல்கிறார். 4:24 நாங்கள் வாசிப்போமானால், 12 சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். பாருங்கள், அந்த மகிமை அவருடைய அந்த உலாவிக் கொண்டிருக்கிற வேளையிலே, அரண்மனை முற்றத்திலே மேல் உலாவிக் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே அவர் அந்த எல்லா மகிமை பிரதாபத்தையும் பார்த்து அவர் என்ன சொல்கிறார், நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்கிறார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாச்சரே, ராஜ்ய பார முன்னே விட்டு நீங்கிட்டு மனுஷர் நின்று தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புல்மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறவர் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பியது. இந்த சத்தம் அந்த ராஜாவுக்கு இந்த வார்த்தை கேட்டது. இந்த வார்த்தை ராஜாவின் வாழ்வில் நிறைவேறியதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்மேய்ந்தார். தலைமை வந்து கழுகுகளுடைய இறகுகளைப் போல அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல வளரும் மட்டும் அவர் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அன்பானவர்களே, மேட்டிமையும் பெருமையும் உள்ளவர்கள் தள்ளப்படுவார்கள். தாழ்மைக்கு முன்னானது மேன்மை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் மறவாமல் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டியது இந்த சம்பவத்துக்கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். 34 பார்ப்போமானால், அந்த நாட்கள் சென்ற பின்பு அவர் சொல்கிறார், நான் என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அங்கே அவர் சொல்கிறார், புத்தி திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கத்தத்துவமே நித்திய கத்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லி அங்கே 35 கூறுகிறது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். பாருங்கள், இத்தனை நாட்கள் கடந்து போயிட்டு அங்கே அவர் பார்த்த சொற்பனத்தின்படி அங்கே காரியம் நடக்கிறது. அவர் தாழ தள்ளப்படுகிறார், பட்சிகளோடு மிருகங்களோடு மாடுகளைப் போல் அங்கு பனியிலும் நனைந்து அங்கே திரிகிறார். பின்பு அவர் அந்த காலங்கள் கடந்த போது தன் நினைவுக்கு வந்து அங்கே உணர்ந்து தேவனை அவர் நினைவுக்கு கொண்டு வருகிறார். அப்படி அவர் நினைத்து துதித்து கனத்தை மகிமை செலுத்துற வேளையிலே என்ன நடந்தது தெரியுமா? 36 வசனம் கூறுகிறது, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன், அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இவ்விதமாக அவர் அந்த சம்பவம் பெருமையா இருக்கிறவர்களை தேவனுக்கு தங்களை உணர்ந்து திருந்துகிறவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இந்த ராஜாவினுடைய சரித்திரம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த ராஜாவினுடைய இந்த சம்பவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது படிப்பினையை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் நாள்தோறும் நன்றி செலுத்த வேண்டும், நாள்தோறும் நன்றி செலுத்தி துதிக்க வேண்டும். ராஜாவாகிய தாவீது இங்கே சொல்லுகிறார், சிலர் இரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்கிறார். ஏனென்றால் தாவீது ராஜாவுக்கு அவருக்கு உண்மையாவே சிறு வயதிலே கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு ஒரு மகனாக அவர் இருந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், அவர் எப்பொழுதும் கர்த்தரை மேன்மைப்படுத்தி துதிக்கிறவராயிருந்தார். ஆனபடியால்தான் அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் போராட்டங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, கைவிடப்பட்டார், துரத்தப்பட்டார். யாருக்கு அவர் உதவி செய்தாரோ அந்த ராஜாவாலே அவர் கொலை செய்யும்படி நாடு நாடாக துரத்தப்பட்டார் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாவீது அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அவருக்கு தெரியும் மேன்மை கர்த்தரால் தான் கிடைக்கும், அந்த மேன்மையை உயர்த்தவும் யாரையும் தாழ்த்தவும் கர்த்தரால் முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். சங்கீதம் 48:8 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று பாடுகிறார். அவர் சிறு பையனாக இருந்த காலத்திலே சங்கீதங்களை பாடி துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அங்கே பார்த்தோம் நாங்கள் அந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாய் நேபுகாத்நேச்சர் அந்த தேவனை துதிக்கும்படி எப்பொழுது தாழ்மையை அவர் பெற்றுக் கொண்டாரோ, எப்பொழுது அவருக்கு அந்த புத்தி திரும்பி வந்ததோ, அப்பொழுது அவர் கர்த்தருடைய மேன்மையையும் மகிமையும் பழையபடி அவர் பெற்றுக் கொண்டதை பார்க்கிறோம். உம்மை நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று நாங்கள் சங்கீதக்காரனை போல நாங்கள் பாட வேண்டியது மிகவும் அவசியம். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த பவுலும் சபையாருக்கு எழுதும் பொழுது, கொரிந்து சபையாருக்கு எழுதும் போது, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவை தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்னவாம், தேவனாலே நமக்கு ஞானம் நீதி பரிசுத்தம் கிடைக்கிறது. நாங்கள் தேவனை மேன்மைப்படுத்தும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், பரிசுத்த பவுல் குறித்து சபைக்கு மேன்மை பாராட்டுறோம், கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டோம், வேறு எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அவர் எங்களுக்கு எங்களுடைய சுகம் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் எங்களால் சம்பாதிக்க முடியாது. ஆகவே எங்களை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேணும். அவர் சம்பாதியத்தை கொடுத்த தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேணும். அவர் கொடுத்த ஆரோக்கியத்தினால் தான் இன்று நாங்கள் தினமும் மூச்செடுக்கிறோம், சுவாசிக்கிறோம். ஆகவே அந்த தேவனால் நமக்கு ஞானம், இந்த வேலையை செய்வதற்கு கொடுக்கிற ஞானம், இந்த வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் எதிர்கொண்டு முகங்கொடுத்து வெல்லுகிற ஞானம், இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய நீதி, அது மட்டுமல்ல பரிசுத்தமும் அவர் எங்களுக்கு மீட்புமானார். எங்களுடைய பாவ சாபங்களை மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் மரித்தார் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து எப்பொழுதும் நாங்கள் தேவனுக்குள் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கிறிஸ்துவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல குறித்து சபைக்கு இன்னொரு இடத்துல அவர் எழுதுகிறார் 3:21, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டிருப்பானாக. சில பேர் இன்றைக்கு நாங்கள் மனுஷனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் எல்லாரும், ஆனா அவர் சொல்றால் எல்லாம் உங்களுடையது. இறுதியாக பவுல் சொல்லுகிறார், கலாத்திய சபைக்கு விதமாக கூறுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக, மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அவர் வடிவாக கூறுகிறார். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இதை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் நாங்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? கலாத்திய சபைக்கு எழுதினது போல, கலாத்திய சபைக்கு பரிசுத்த பவுல் கூறியது போல, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டானேன். அந்த சிலுவையில் தான் எங்களுடைய பாவங்கள், எல்லா துறைத்தனங்கள், அதிகாரங்களை அவர் சிலுவையிலே புரிந்து கொண்டு அணியடித்து அவர் வெற்றி சிறந்தார். அவற்றையெல்லாம் அவற்றிற்கு மேலாக அவர் வெற்றி சிறந்தார் என்ற வார்த்தை கூறுகிறது. ஆகவே இந்த சிலுவையை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டணும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகாதிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையின் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எங்களுக்கு மீட்பில்லை. ஆனால் அவரே எங்களுக்கு மீட்பானார், அவரே எங்களுக்கு ஞானமானார், அவரே எங்களுக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார் என்று பவுல் கூறியது போல நாங்களும் ஒவ்வொருவரும் சொல்லி ஆண்டவரை துதிப்போமாக. அது மட்டுமல்ல, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் வாசித்தபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எதை குறித்து மேன்மை பாராட்ட வேணும்? பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அவரை நாங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். இவ்விதமாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை நாங்கள் துதிப்பது மட்டுமல்ல, அவருக்கு முதலிடம் கொடுப்போம், அவரை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அவர் இடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு துதிப்போம். அப்பொழுது கர்த்தர் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அவரை மேன்மை பாராட்டும் போது அவர் எங்கள் மேல் ஆதரவாயிருப்பார். அவரை குறித்து நாங்கள் தாவீதை போல் மேன்மை பாராட்டும் பொழுது, எங்களுடைய ஆத்மா அவரை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது, எங்களுடைய ஆத்மா எப்பொழுதும் அவரை குறித்து துதிக்கும் பொழுது கர்த்தர்கள் மேல் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்தபடியால் அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல தம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவாராக. அவர் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்று நாங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஏனென்றால் இதில் தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். ஆகவே இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுப்போம், நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில இந்த வார்த்தைக்காய் குதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன், உண்மை அறியும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தேடி வந்து ரட்சித்தீரே அப்பா. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலகத்தின் இருளிலும் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்த எங்களை உம்முடைய தூய ரத்தம் கொண்டு கழுவி ஆண்டவரே, உம்மை தெய்வமாய் கொண்டு ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் பெற்றோம் என்று சொல்லத்தக்கதாக இயேசப்பா எங்களுக்கு நீர் வழிபட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவிக்காய் துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அறிவது நித்திய ஜீவன் அப்பா. ஆண்டவரே அந்த பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் செய்கிற உம்மை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரே ஆண்டவரே வெளிப்பட்டு அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்கப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளை சந்திங்க சுவாமி. பிள்ளைகளுடைய வாலிபருடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. அன்று தானியல் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததுனாலே அந்த விசுவாசித்த ஆவியை பெற்று ஆண்டவரே அந்த சொற்பனத்தின் அர்த்தத்தை சொன்னானே அப்பா. அவிதமா இந்த வாலிப பிள்ளைகள் யாவரும் உம்முடைய விசுவாசித்த ஆவியினால் நிரப்ப படுவார்களாக, எதிர்காலத்திலே உம்முடைய சாட்சிகளால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துபவர்களாய் அவர்களை நீர் மாற்றி ஆசீர்வதிக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன். சகல துதி கன மகிமை யாவும் கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். கத்துதால் அவருடைய நாமத்தையே நாங்கள் மேன்மை செலுத்தி பாராட்டுவோம். ஆக காட் பிளெஸ் யூ, நன்றாக பகிர்ந்தீர்கள். காட் பிளெஸ் யூ சிஸ்டர் இருந்தது.
0: காட் பிளெஸ் யூ சிஸ்டர். தேங்க் யூ, தேங்க் யூ. காட் பிளெஸ்.
1: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் பிரதர் ஸ்டான்லி வருவதாக நாங்கள் அடுத்ததாக அவருடைய வார்த்தை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்வார் பைபிள் ஸ்டடி மூலமாக. ஆனால் அவர் என்னை வரவில்லை என்றபடியால் நாங்கள் சிஸ்டர் கவிதாவில் தான் நீங்கள்
2: ரஜினி அவர் வருவார் சொன்னார். அவர் வரவில்லை. பலரும் கோல் எடுத்து அவர் ஆன்சர் பண்ணவில்லை. நான் கலையத்திலிருந்து நான் செய்து கொடுக்கிறேன் சிஸ்டர்.
1: ஆமேன், ஆமேன்.
2: அருந்ததி கொடுத்து அருமையான ஒரு செய்தி. நாங்கள் அந்த செய்தியை கேட்கிறோம். அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அருமையான பெருமை இருக்கக்கூடாது. நான் நீ இந்த பெருமை இருக்கக்கூடாது. இந்த பெருமை இருக்கும் பொழுதுதான் கத்த தலைகளை கீழே தள்ளி விடுவார். ஆமாம், நான் ஜோம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலியின் நித்திய வளர்ச்சி நேரத்திலே ஒரு வார்த்தையை கொடுக்க என்னை அழைத்தீரே, அந்த கிருபைக்கு நன்றி அப்பா. நான் பேசும் வார்த்தையை என்னை மறந்து நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவரே உமது பிரசன்னம் எங்களை மூடட்டும்.

0: அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பல மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமன்றத்தை செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட இவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த ஜப விண்ணப்பம் எல்லாம் பாச வந்துட்டார். பாச செய்வோம். மைக்கோன் பண்ணுங்க.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சீமன் ஸ்டான்லி ஜப நேரத்துக்கு வந்திருக்கிறார். எல்லோரும் குறிப்பு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சொல்லும் போது தயவு செய்து குறிப்பிடுங்கள். குறிப்பெடுக்கும் பொழுதுதான் நீங்க அதை மீண்டும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது ஆசீர்வாதமா தெரியும். இப்ப நான் பாசல் ஒப்புக்கொடுப்போம். பிரஸ்டர் பாச இப்ப உங்களோட ஒப்புக்கொடுக்கிறேன். 45 நிமிடம் கேளுங்க பாசல், உங்களோட ஒப்புக்கொடுக்கிறேன். வழி நடத்துங்க. ஆமே.
1: ஓகே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி ஆமேன் குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் இந்த காலை நேரத்திலே உங்களோ ஒருவரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒரு தொடர் வேதாகம படிப்பாக தேவ ஜனத்திற்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் இன்றைய காலகட்டத்தில் சத்ருவினுடைய தாக்குதல்கள் மிக தீவிரமாக இருக்கிறது. அப்படி தீவிரமாய் தாக்குதலை நடத்தி எப்படியாகிலும் ஆண்டவரிடத்திலிருந்து, ஒரு பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலிருந்து தேவ ஜனத்தை பிரித்து விட வேண்டும், தேவ ஊழியனை பிரித்து விட வேண்டும் என்கிற தந்திரமான காரியங்களை பயன்படுத்தி அவர் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு வருகிறான். அப்படி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு வரும் பொழுது தேவ ஜனங்களையும் தேவ ஊழியர்களையும் இந்த தாக்குதலிலிருந்து மீட்கும்படியாகவும், கர்த்தர் எப்படி இந்த தாக்குதல்களிலிருந்து கர்த்தர் மீட்டார் என்கிற காரியத்தையும் நாம் பார்த்து, தேவன் எப்படி ஆகிலும் இந்த போராட்டத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய போராடுகிற குணத்தையும், எப்படி பிசாசு அவன் வீழ்ந்து போகிறான் என்பதை குறித்தும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் வேதாகமத்தில் மோசேவின் நாட்களில் பார்வோனின் ஆவியினுடைய தாக்குதல்களை குறித்து நாம் பார்த்தோம். அந்த தாக்குதல்களில் எப்படி அவன் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழுப்பி கிரியை செய்தான் என்பதை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைய நாட்களில் நாம் பார்க்க இருப்பது எலியாவின் நாட்களில் ஏசபேலின் ஆவியின் வல்லமைகள், தேவனுடைய ஊழியனுக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் தீவிரமாக போராடுகிற ஒரு ஏசபேலின் ஆவி எப்படி அந்த ஆவியினுடைய வல்லமை கிரியை செய்கிறது. அன்றைய நாட்களில் எலியாவின் நாட்களில் கிரியை செய்த அதே ஆவியின் வல்லமைகள் இன்றைக்கும் தேவ சபையின் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை விளங்க பண்ணும்படியாக இந்த சங்கமம் வானொலி மூலமாக நாம் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய கண்களை கத்த திறப்பாராக. இது மிக முக்கியமான ஒரு வேத பாடம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 16:33 நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

destiny in Jesus Christ, gospel for all nations. வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ராஜாக்கள் 12 அதிகாரம். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரோபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரோபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். 3 நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரோபெயாமும் சகல ஜனங்களும் 3 நாளிலே ரெகோபெயாமிடத்தில் வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரோபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபெயாம் ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகோபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லறிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். யெரோபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. ரெகோபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும், ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும், யூதா வம்சத்தார் பென்யமின் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசமண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாயிருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் இரண்டு கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கோப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின்.
1: எரேமியா 38ஆம் அதிகாரம். இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடமையை போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய ராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாய் இருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றும் உள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறதினாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவச்சாலை முத்தத்தில் இருந்த அம்மலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபத்மெலேக் ராஜாவின் அரமனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். அப்பொழுது ராஜா எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபத்மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலை முற்றத்தில் இருந்தான். பின்பு சிதேக்கிய ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் மூன்றாம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன், நீ எனக்கு ஒன்று மறைக்க வேண்டாம் என்றான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நான் அதை உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர் அல்லவா? நான் உமக்கு ஆலோசனை சொன்னாலும் என் சொல்லை கேட்க மாட்டீர் என்றான். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணனை வாங்க தேடுகிற இந்த மனுஷர் கையில் உன்னை ஒப்புக்கொடாமலும் இருப்பேன் என்பதை நமக்கு இந்த ஆத்துமாவே உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எரேமியாவுக்கு ரகசியமாய் ஆணையிட்டான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் இடத்துக்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்னியினால் சுட்டரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது சிதேக்கிய ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்புக் கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக் கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்கொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும். உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். நான் புறப்படுகிறதில்லை என்பீரே ஆகில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது, இதோ யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது இதோ அவர்கள் தானே உம்முடைய இஷ்டர்கள். அவர்கள் உமக்கு போதனை செய்து உம்மை மேற்கொண்டார்கள் என்றும் உம்முடைய கால்கள் உலையிலே அமிழ்ந்தன பின்பு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்றும் அந்த ஸ்திரீகளை சொல்லுவார்கள். உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் வெளியே கல்தேயரிடத்தில் கொண்டு போவார்கள். நீரும் அவர்கள் கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையினால் பிடிக்கப்பட்டு இந்த நகரம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட காரணமாயிருப்பீர் என்றான். அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம். அப்பொழுது நீ சாவதில்லை. நான் உன்னோட பேசினதை பிரபுக்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வந்து நீ ராஜாவோட பேசிக் கொண்டதை எங்களுக்கு தெரிவி, எங்களுக்கு ஒன்று மறைக்காதே. அப்பொழுது உன்னை கொல்லாதிருப்போம். ராஜா உன்னோடு என்ன பேசினார் என்று உன்னை கேட்பார்களே ஆகில் நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்வாயாக என்றான். பின்பு எல்லா பிரபுக்களும் எரேமியாவினிடத்தில் வந்து அவனை கேட்டார்கள். அப்பொழுது அவன் ராஜா கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியே அவர்களுக்கு அறிவித்தான். காரியம் கேள்விப்படாமல் போனபடியினால் அவனோட பேசாமல் இருந்து விட்டார்கள். அப்படியே எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கே இருந்தான். 12 அதிகாரம். பின்பு அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவகாலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொண்டு போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த ஓமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவையில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியனம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2 சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 3 சகோதரனும் அப்படியே ஆனான். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்? மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு உப்பாய் இருக்கிற 2 கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதுகிறே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில் அவர், கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லி இருக்கிறானே. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடே கேட்டார்கள். பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 6 வசனம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் உரிமை கொண்டாடாதபடிக்கும் போராட்டங்களும் விரக்திகளும் சோர்வுகளும் இடையிடையே வருகிறபடியினால் விசுவாசத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களும் முயற்சிகளை கைவிட்டவர்களும் முடியாது என்று ஒதுங்கினவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாக நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார். நீண்ட நாட்களான உங்களின் ஜபங்கள், கண்ணீர்கள், காத்திருப்புகளை கர்த்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து புறப்பட்டு இருக்கின்றார். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்கிறார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைகளை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால், மனிதனை மனிதன் கொண்டு சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில், அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும், அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள். அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைக்கூடியில்

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தியின் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இந்தியா இலங்கை சனி மாலை 5 மணிக்கும், ஞாயிறு மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் ஞாயிறு மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளிலே ஆரம்ப ஜபத்தை தமிழிலும் ஆரம்ப ஜபத்தை ஆங்கிலத்தில் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் வழிநடத்துவார்கள். ஜோம் பண்ணுவோமா? ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகால வேளையிலே, இந்த பரிசுத்தமான நாளிலே, இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியை உங்கள் பொற்பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீரே இதை வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த துதி ஆராதனை சத்தம் உலகமெங்கும் துணிக்க நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. தேவனே, கலந்து கொள்ற பிள்ளைகள் ஒவ்வொருவர்களே மாசிவது யார் யார் இன்றைய நாளிலே வந்து துதித்து ஆராதித்து சாட்சியில் தேவசதியை கொடுக்கிறார்களோ, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த புனித ஞாயிற்றுக்கிழமையிலே சுவாமி, உடைய பிள்ளைகள் தேவாலயத்துக்கு போகும் முன் உமக்கு ஊழியம் செய்ய ஓடி வந்திருக்கிறாள் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவை நீர் ஆசிரியத்து வரவேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து நீர் இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கும். ஐயா, அந்த ஆரம்ப ஜபத்தை எடுத்த சிஸ்டர் ரஜினி அலங்காரம் நினைவுகூறும் அந்த மகளை நீர் ஆசீர்வதித்து, அந்த மகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தருகின்ற சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பேசுறோம் சிஸ்டர் ரஜினி.
1: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், குட் மார்னிங். காட் பிளஸ் யூ.
0: காட் பிளஸ் யூ.
1: ஆமென், ஆமென். Thank you, Lord, this wonderful morning, Lord, as we gather together in your name, Lord, on a Sunday morning, Lord, here in Canada and in the North American continent, as Brother Mahindran had already mentioned, Lord, we are gathering with the nations of the world, all the way with the rest of the four continents, Lord Jesus. Lord, we thank you, Lord, for this wonderful privilege, Lord, on a day of rest, and Lord Jesus, the day that people gather, Lord, in your churches, Lord, in the places where they want to gather and worship you, Lord. We bring them all together, Lord, through this network as well, Father, as you have given us, Lord Jesus, such an opportunity, such a favor, Lord, to come and join with 97 stations, Lord Jesus. So we thank you, Lord, for all the stations that are representing those countries, Lord, that they are also receiving this blessing, Father. So, Lord, we bring them all to you, Father, and ask your blessing, Lord, upon it, Lord. And all those who are joining us this morning, Father, we bring them to, Lord Jesus, the handmaidens of the Lord and the pastors that are also joining us, and the ones, the very servant of the Lord that would bring the word of God today in the name of the Lord, that you will rest upon every single detail, Lord Jesus, that comes out of this. And also, Lord, for Brother Leslie, Lord, who is also, Lord, from Toronto, Canada, Lord, who is been able to, Lord, bring this program out into the nations of the world, 97 stations joining along with him, Lord Jesus, at this time, Lord, to do all the recordings, Lord, that he would able to now go into YouTube and Facebook, Lord, and be able to produce them, Lord, in such a way. Thank you, thank you, thank you, Master. So many nations are being blessed. So many nations are being touched, set free and delivered because of the ministry that goes forth, Lord. Thank you for the time that you have given us, Lord, for all those that are waiting, Lord. We give Mrs. Arya Raja into your hands, Lord, as she is going to come. And now, Lord Jesus, start this very time of worship and adoration to you, Lord. And be with the anointed leader and guider accordingly, and also all the rest of them that are joining us. We entrust them all into your hands, we pray, with a wonderful and mighty blessing that is going to be poured upon by your anointing power of the Holy Spirit, I pray. Yes. In Jesus' name, amen and amen.
2: Amen, amen.
0: Amen, amen. இதுவரை நேரமும் ஆங்கிலத்தில் ஆரம்ப ஜபத்தை எடுத்தவர் சிஸ்டர் ரஜினி அலங்காமணி ஃப்ரம் வான்கூவர். தொடர்ந்து நாங்கள் முதலாவதாக சிஸ்டர் ஹரிராஜா அழைக்க போறோம். பிரைஸ் சிஸ்டர் ஹரியராஜா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே முதலாவதாக தேவனை ஆராதித்து துதித்து பாடல் பாடி தேவன நாமத்தை அமைப்ப வந்திருக்கீர்கள். உங்களை வரவழைக்கிறோம். இப்பொழுது உங்களுடன் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே அப்பா, உமை வர்ணிக்கங்களுக்கு வார்த்தை இல்லை. ஆயிரம் நாவுகள் இருந்தால் உண்மை சோத்திரத்து புது புகழ எங்களுக்கு வார்த்தை போதாது. நீங்கள் ஜீவன் உள்ள தேவன், இன்றைக்கும் ஆண்டவரே ஜீவித்திருக்கிற கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தெய்வ குமாரனாம் இயேசுவே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேணும். ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர், நீரே எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்களை பலப்படுத்துற கர்த்தர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா, இந்த நேரத்தை, இந்த ஆராதனையை நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும். இது உங்களுடைய ஐடியா ஆண்டவரே. அநேகர் இந்த நாளிலே, இந்த வேளையிலே அவர்கள் சேர்ந்து உண்மை ஆராதிக்க வந்த இந்த வேளையிலே, நாம் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீங்கள் வர வேணும் என்று நான் உங்களை அழைக்கிறேன்.

தங்கிவரம் தாரும் ஆமே. நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் எங்கள் மத்தியிலே வருவீர்கள் ஆண்டவரே. ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.

ஆமென். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு போற்றியாக இருப்போம் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை பாடி துதிப்பது எங்களுக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். ஆகவேதான் பக்தன் பாடுகிறார்.

ஆம் சுவாமி, ஆண்டவரே, யூதர்களுக்கு அவர்களை தள்ளி போட்டு அந்நியராகிய எங்களுக்காக ஆண்டவரே ஜர்த்தம் சிந்தி எங்களை மீட்ட நன்றியை நாங்கள் எப்படி மறப்போம்? ஆண்டவரே, நீர் செய்த இந்த பெரிய ரட்சிப்பை நாங்கள் எப்படி மறப்போம்? ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, நீர் இவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவரே, நான் உமக்கு ஒரு ஸ்தோத்திர பாட்டு நான் பாடுகிறேன்.

தோற்றம் ஆர்மணனே தோற்றம் உனது அன்பினுக்கே தோற்றம் மாதே.

ஆமென். இவ்வளவு காரணங்கள் இல்லாம ஆண்டவர் இவ்வளவு அருமையான இரங்களுக்கு ஜீவன் சுகபலன் தந்து இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் எங்களை கூட்டி சேர்த்தது எவ்வளவு ஒரு சந்தோஷமான நேரம் சுவாமி. ஆகவேதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை நான் இப்பொழுது பாடுகிறேன்.

ஆம் சுவாமி, இந்த உலகமும் அறியவில்லை. ஆகவே நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு உம்முடைய கிருபை தாரும் ஆண்டவரே. நான் கேட்கிற உபனம் பெற்றுக்கொள்றான்னு சொன்னவரே, நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே உம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு அனுப்ப எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கத்தருக்கு இழப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.

இல்லையே, இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. கர்த்தருக்குள் அப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று

தேடுவோம் ஆம் இயேசு சுவாமி, உமக்குள் மகிழ்ந்திருப்பதான் எங்களுக்கு பெலன். கத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கத்தருக்கு காத்திருப்போர் புது பேலன் அடைந்து கழுகு போல செட்டையடி தெழும்பிடுவார். கத்தருக்கு நாமும் காத்திருப்போம், மகளுவேன் மகளுவேன் பாடுவேன் பாடுவேன் இயேசு.

0: ஆமென். உம்முடைய நாமம் ஒன்றே எல்லா நாமங்களுக்கு மேலானது. உம்முடைய நாமத்திலே நாங்கள் மண்டியிட்டு வருகிறோம், முழங்கால் தாழ்த்தி வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களே ஆண்டவரே தாழ்த்தி உமக்கு நன்றி உள்ள உள்ளத்தோடு வருகிறோம். நீர் இவ்வளவு பெரியவர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, மிகுதி நேரத்தை நீங்களே பொறுப்பிடுங்கோ. பிரதருக்கும் ஆண்டவரே நடத்துறதுக்கு பலன் கொடுத்து உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்பட. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர். அது சீக்கிரத்தில் வரப்போகிறீர். உண்மை சந்திக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் நீர் ஆண்டவரே உறுத்தி எல்லாரையும் ஆசீர்வதித்து இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஆண்டவரே தருகிறோம். Thine own way, Lord Jesus. Only your name be glorified. எல்லா துதிகன மகிமையும் இயேசு ராஜாவுக்கே. In the mighty name of Jesus. Amen. Amen.
1: Amen. Hallelujah. தேவனை அவருடைய பரிசுத்த தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் மாகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையிலே கிரியலுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்துக்கு அவரை துதியுங்கள். எக்காலத்தனியோடு அவரை துதியுங்கள். வீணையோடு சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பிரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். பாலோடும் திங்களோடும் அவரை துதியுங்கள். ஆமென். இதுவரை இந்நேரமும் துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் ஹரிராஜா ஸ்காபரோ ஒன்டாரியோ கனடா. இந்த சகோதரி ஒரு வான்புரா என்னும் ஒரு சீடியை அநேக சீடியை வெளியிட்டிருந்தார். மிகவும் ஆசிரியமாக இருந்தது. இந்த சகோதரிக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தையும் பெலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து தேவன் இந்த மகளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.
1: தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அஞ்சன் தாசனா இருக்க போறோம். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் அஞ்சன் தாசன் நாயகம் அவர்களே, சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதன அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி உங்களை அழைத்திருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்புக்கொள்கிறேன். பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்.
2: நாங்கள் இன்றைக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க வந்திருக்கிறோம். துதியை பிரியமுள்ளவர், ஆராதனை பிரியமுள்ளவர், எங்களுடைய துதிகளை ஏற்றி எங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நாங்கள் நன்றி சொல்லுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம்.

பாடுவீ நன்றி தகப்பனே, நன்மணி செய்திலே இருளின் அதிகாரம் அகற்றி விட்டேன், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன், உமக்கு சொந்தமாய் வாங்கி கண்டு உரிமை சொத்து

நல்லவரப்பா, இருளின் அதிகாரத்திலே இருந்த எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை தூக்கி எடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை அழைத்தவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லாமல் நாங்கள் இருக்கவே முடியாது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே.

என்னுடைய வாழ்விலே எத்தனையோ நன்மைகள் செய்த ஒரே ஒரு தேவன், அந்த உயிர் உள்ள தேவன், எங்களுக்கு உயிரை தந்த தேவனுக்கு நாங்கள் அப்படி சொல்லாமல் இருக்கவே முடியாது.

நாள்தோறும் போற்றுவேன். நாங்கள் பிலிப்பியர்ஸ் 4:6 வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படியாக எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நன்றியோடு, நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எப்பொழுது நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தருகிற தேவன் அவருக்கு

விரோ இயேசுவே நன்றி செய்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் எப்பொழுது நன்றி சொல்லுகிறவர்களாக நாங்கள் இனி நடந்தாலும் எங்களை உருவாக்கின தேவன், எங்களை படைத்த தேவன், இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது அவருடைய சுவாசம். அவர் மனிதனை படைத்து, மண்ணிலிருந்து மனிதனை படைத்து சுவாசத்தை ஊதி எங்களை இன்றைக்கு காற்றை எங்களுடைய சுவாசம் பயில தந்த தேவனுக்கு நாங்கள் எல்லா மனிதர்களும் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவரை இதயபூர்வமாக நாங்கள் துதிக்க வேண்டும், தோத்தரிக்க வேண்டும். ஆராதனை பிரியமுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், ஒன்றான மெய்த்தேவன். அவருக்கே நாங்கள் எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக நன்றியை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம்.

0: ஆண்டவரே, நதியோடு துதிக்கிறோம், கண்டுகொண்டு ரொம்ப அருமை நம்முடைய துதியில அவர்கள் உமருகன் மேல் நம்ம இறங்கு வீராக, உம்முடைய அபிஷேகத்தினால இந்த நேரத்தில் நிரப்பு வீராக, துதிக்க துதிக்க நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன், ஒவ்வொருவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் உடன்படும் துதி கன மகிமை ஒன்றான அமைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், ஸ்காபர் ஒன்டாரியோ. இந்த ஊழியக்காரன் சங்கம வானொலியில் தினம் தினம் தேவ செய்தி கொடுக்கிற ஊழியக்காரன், தேவன் அந்த ஊழியரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அழைக்க போறோம், அதற்கு பிறகு செய்தியை கடந்து செல்வோம். செய்திக்கு பேர் இன்று இன்று புனிதமான ஞாயிற்றுக்கிழமையில தேவாலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள். சென்று வந்தவர்கள் மீண்டும் தொடர்ந்து இந்த துதி ஆராதனை நடத்துவார்கள். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைத்து அதற்கு பிறகு தேவ சதியை கடந்து செல்வோம். இன்று நாளை தேவ சதியை கொண்டு வர பாஸ்டர் ஜெயராஜ் இந்தியா. பிரைஸ்டர் சிஸ்டர் ரஜினி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். Thank you, Lord. Thank you, thank you, thank you, Savior, for the wonderful way, Lord, you have been ministering, Lord Jesus, through these networks, Lord. Lord, this is nothing but you're doing, Lord. So we bring forth all honor and glory to you, my Savior, in the name of Jesus. As we lift up your name, Lord, you said you will draw all men unto yourself. And Lord, especially, Lord, on this day of the Lord, where we gather in your name, Lord, in many countries, in many continents of this world, Lord Jesus, as we gather as a universal church, Lord, and gather in your name, Lord, and with these networks, Lord, even, Lord, doing the very same thing, Lord, bringing your very entrance of your very presence, Lord, into the lives of people, oh God, no matter where they are at, Lord, you are ministering to them, Father. Lord, if they are at a position they cannot attend churches, Lord, especially, Lord, into their homes and in the hospitals, in wherever situation they might be in, Lord, oh God, they are not able to move out of their homes because of disabilities or anything, Lord. You are the one, Lord, who is able to take these networks, Lord, through the media, Lord, that is going out at this very moment, Lord. So we thank you for that wonderful way you are ministering to them, Lord. Now we, Lord, entrust, Lord Jesus, the minister of the gospel, Lord, who would come and bring forth the word, Lord. As the word goes forth, Lord Jesus, you would prepare the soil of their hearts, Lord, and bring forth much of the blessing, Lord, that is upon it, Lord. And also, Lord, bless the person, Lord, the minister of the gospel, Lord, the servant of the Lord, as the person who, Lord, brings the word, Lord, brings the word out, Lord. Anoint him, Lord. Be with this person as well, Father, whoever it is. And we entrust that person also into your hands, Lord, and we pray, Lord Jesus, that the word of the gospel, Lord, is the power of salvation, which is, Lord, you have chosen, Lord Jesus, to bring forth people, Lord, into the harvest of soul only through preaching of the gospel. So we thank you for that at this moment, we pray in Jesus' name.
1: Amen.
2: Amen.
1: Amen.
3: Recording stopped.
1: Sister,
3: recording in progress.
1: தொடர்ந்தின்றைய நாளே செய்தியை கடந்து செல்வோம். செய்திக்கு பின்பு தேவாலயத்துக்கு சென்று வந்தவர்கள் தொடர்ந்து துதித்து ஆராதிப்பார்கள். இன்றைய நாளிலே இலங்கை நாட்டிலிருந்து ரெவரன்ஸ் ஜெயராஜ் அவர்கள் முதல் முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியை தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கார். அவரை சங்கம வானொலி நிலையத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் சார்பிலும் நீ வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த ஊழியக்காரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களே.
4: பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே முதல் முதல் தடவையாக சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய செய்தியை 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமல்ல யூடியூப் ஃபேஸ்புக்கில் கூட தொடர்படுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல 2000 பேருக்கு மேல் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் ஆவியானவர் உங்களோடு பேசிய வார்த்தை என்ன என்பதை அறிய ஆவலோடு தாகத்தோடு வாஞ்சோடு கேட்க இருக்கிறோம். உங்களுடைய ஒப்புக்கிறேன் பாஸ்டர், 30 நிமிடங்கள் தருவேன், வழி நடத்துங்கள். ஆமென்.
4: ஓகே, பிரைஸ் லார்ட். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. அதிகமாய் இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சியை முழு பொறுப்படுத்தி நடத்துகிற அன்பு தேவனுடைய மனிதர், அருமையான அன்பு ஐயா மகேந்திரன் அவருக்காக நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் அருமையான ஊழியக்கார ஐயா அவர்களுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்புல நம்மோடு கூட ஃபேஸ்புக்ல எல்லாவற்றிலேயும் ஆன்லைன்ல இணைந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த ஜெயத்துக்கு ஏதுவாய் நம்மை நடத்துவாராக. ஒரு விஷயம், நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டோர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம ஆண்டோடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹலேலூயா, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹலேலூயா, பலிபீடத்தில் என்னை பரனே

0: பரலோக தகப்பனே, இந்த அரை மணி நேரம் நாங்கள் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதி தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். தேவனாம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். இந்த இணைப்புல இணைய போகிற ஆண்டவரே, இதை இதுக்கப்புறம் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். தேவ கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் பாரப்படுத்தின ஒரு வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், ஆண்டவரே தங்கள் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேரு ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பேரை நம்ம வாங்கியிருக்கிறோம். என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பேரை எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு பெற்றோர் வைத்த ஒரு பெயரா இருக்கலாம், பெற்றோர் நமக்கு ஒரு பெயர் வைத்திருக்கலாம், நமக்குன்னு ஒரு செல்ல பேர், பெட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில, பெட் நேம் அப்படி சொல்றாங்க. ஸோ அது நிறைய பேர் ஒரு மாதிரி வித்தியாசமா வச்சிருக்கலாம். அப்படி எவ்வளோ பேர் நமக்கு இருந்தாலும் கவனிங்க, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பேர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்தா ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தினுடைய 22 வசனத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கவனிங்க, இங்க ஆண்டவரே இந்த தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அது என்ன சாட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற ஒரு சாட்சியை ஆண்டவர் கொடுக்கறத பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் இந்த சாட்சிய கொடுக்க முடியுமா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சிய உங்களை குறித்து என்னை குறித்து சொல்ல முடியுமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். கவனிங்க, இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. ஏராளமான காரணங்கள் இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பதற்கு காரணம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாவீது முதல் இந்த தாவீதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய சொந்த குடும்பத்தாராலேயே நிறைய முறை மறக்கப்பட்ட மனுஷன், அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இந்த தாவீது. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களுமே உறவுகளால, உடன்பிறப்புகளால, ஈவன் நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பனால கூட நீங்க மறக்கப்பட்ட சூழ்நிலையில நிறைய நாள் இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த செய்திக்கு நான் ரெண்டு தலைப்பு கொடுக்க முடியும். அற்பமானவனை ஆச்சரியமாய் மாற்றினவர் என்று சொல்லலாம். ஒரு தலைப்பு, அற்பமானவனை ஆச்சரியமாய் மாற்றினவர் என்று சொல்லலாம். இன்னொரு காரியத்தை சொல்ல முடியும், என் இருதயத்துக்கு ஏற்றவர். நான் சொல்ற இந்த செய்தியினுடைய தலைப்பு, அற்பமானவனை, அற்பமான மனிதனை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்க, இந்த காரியத்துல இன்னைக்கு நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். 1 சாமுவேல் சாப்டர் 16 வேர்ட்ஸ் 1 டு 13 இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை அப்படியே ஒன்றன் பின் ஒன்னா தியானிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் உங்களுக்கு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரின் ஒருவனாகிய நான் ராஜாவாகிய தெரிந்து கொண்டேன் என்றார். கவனிங்க, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஈசா இன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நிறைய பேர் சொல்றாங்க ஈசாயிக்கு 7 குமாரர் என்று, ஒரு சிலர் சொல்றாங்க, சிலர் வந்து 8 பேர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து 8 பேர் என்ன வச்சுக்கோமே, 8 பேர் என்ன வச்சுக்குவோம். அதனால ஈசாயினுடைய குமாரில் 8 குமாரில் இருக்கிறாங்க. இங்க வசனம் சொல்லுது, ஈசாயின் குமாரனில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல யாருன்னு வேதம் என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. அடுத்து நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, 3 வசனத்துல வாசிக்கிறோம், அதே 1 Samuel 16:3. அதே அந்த வசனம் சொல்லுது, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். இந்த முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நான் ஒருவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். 3 வசனம் சொல்லுது, நான் யார சொல்றனோ அவனை நீ என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை நம்ம தேசத்துல இப்போ இந்த வார்த்தையை கேட்கிற பல நாடுகளில் இருக்கிற ஏறக்குறைய ஐயா அவங்க சொன்னாங்க, 2000 மேற்பட்டவங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க சூழ்நிலையில எப்பேற்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம், ஆண்டவருக்கு அது ஒரு விஷயமே இல்லைங்க. ஆண்டவருக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஆண்டவர் விசேஷ விதத்துல கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேவன் விசேஷ விதத்துல ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அப்படின்றத ஒரு நாளும் என்ன செஞ்சிடாதீங்கன்னு கேட்டீங்கன்னா மறந்து போயிடாதீங்க. இங்க ஆண்டுடைய வசனம் சொல்லுது, நான் உனக்கு சொல்கிறவனே எனக்காக நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, உங்களை என்ன கத்தர் இந்த நாட்களில விசேஷ விதத்துல கத்தர் ஒரு அபிஷேகத்தை உங்க மேல என் மேல ஆண்டவர் வைக்க போகிறார். ஒரு விசேஷ விதத்துல ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேல என் மேல ஆண்டவர் வைக்க போகிறார். ஏன் ஆண்டவர் உங்களை என்னையும் அபிஷேகம் பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன கொண்டுதான் இந்த தேசத்துல எதிரியாய் நிற்கிற சத்துருக்களை ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு பாத்தீங்கன்னா, கத்தர் சங்காரமாக்க போடுகிறார், கத்தர் அழித்து போட போகிறார். கத்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக. இந்த அப்படியே இந்த 16 வசனத்தை நம்ம வாசிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாரி, 17 அதிகாரத்தை நம்ம வாசிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 17 வசனத்திலிருந்து 29 வரைக்கும் நம்ம வாட்சி வந்தோம்னா தெரியும். 17 வாசிக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே படிக்கிறேன். 17 வசனம், chapter 17:17 வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இதை இந்த வசனங்கள்ல நம்ம அப்படியே படிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம், இவன் தாவீத இந்த யுத்த காலத்துல நிற்பதற்காக தெரிந்து கொள்ளுகிறாங்க. தாவீத யுத்த காலத்துல நிற்பதற்காக தெரிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம், ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை நமக்காக கர்த்தர் செய்ய போகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவுனிங்க, இந்த முதல்ல ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்கிற விதத்தை நம்ம பார்க்கலாம். என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே 1 Samuel 16:1 இந்த 13 வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல கேட்கிறாரு பாருங்க, இவ எல்லார்த்தையும் பாக்குறார் யாருன்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு இடத்துல நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. ஆறாவது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்த உடனே, கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தான் என்றாகும் என்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி யோசிக்கிறாரு, இங்க ஈசாயினுடைய குமாரன் மூத்த குமாரனை பார்த்தபோது சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறார், கத்தர் அபிஷேகம் பண்ணினவன் இவன் தானோ என்று தன்னுடைய இருதயத்துல நினைக்கிறார். அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அப்படியே கீழே வாசிட்டு வரும்போது, கத்த சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், இவனை நான் புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று இந்த இடத்துல சொல்றார். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் குடும்பத்தால உறவுகளால அற்பமான தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களை பார்த்து சொல்றதை பார்க்கிறோம், ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, சரீர வளர்ச்சியை ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. ஒருவேளை இந்த மனுஷன் அவன் மூத்தவனா இருக்கலாம், பலத்த பல சரீரத்துல பெரிய காரியத்தை செய்கிறவனா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவனை கர்த்தர் புறக்கணித்தார் என்று சொல்லி அவனை கர்த்தர் புறக்கணித்தார். அப்படியே 8வது வசனத்துல வாசிக்கிறோம், 9வது வசனத்தை வாசிக்கிறோம், 10வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 11வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் தெரியுது பாருங்க. இங்க ஒரு ஒரு பிள்ளையா ஈசாய் கடந்து வரப்பண்ணுகிறார். ஒவ்வொரு பிள்ளையா சாமுவேலுக்கு முன்பாக கத்தர் வர ஈசாய் வரப்பண்ணுகிறார். ஒருவனையும் இந்த சாமுவேல் கத்தர் தெரிந்து கொள்ளவே இல்லை. அடுத்த ஒரு காரியத்தை கேட்கிறார் பாருங்க, 11வது வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். கவனிங்க, இங்க தன்னுடைய தக பிள்ளைய குறித்து அறிமுகப்படுத்தும் போதே ஈசாய் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க, அவன் எல்லாத்துக்கும் சின்னவன் அப்படின்றார். அற்பமா எண்ணப்படுகிற நிலம், எல்லாருக்கும் அவன் சின்னவன் அப்படின்றான். இன்னைக்கு நான் சொல்றேன், குடும்பத்துல நிறைய பேர் இருக்கலாம், உங்களோடு கூட உடன் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஒருவேளை அவங்க எல்லாம் படிப்புல தேறினவர்களா இருக்கலாம், வசதியில தேறினவர்களா இருக்கலாம், இல்ல பண பலத்துல அவங்க பெரியவங்களா இருக்கலாம். ஆனா கவனிங்க, நம்மளை பார்க்கும்போது சிலர் அற்பமா நினைக்கலாம், சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் சின்ன பையன். அப்படின்னு சொல்லலாம், உங்களை பார்த்து என்ன பார்த்து அவனுக்கு என்ன தெரியும், அவன் சின்ன பையன். இந்த இடத்துல தன் சொந்த தகப்பனே தன் பிள்ளை அற்பமா நினைக்கிறார் பாருங்க. இன்னொரு காரியத்தை இந்த இடத்துல நான் செய்யறேன், ஈசாயினுடைய குடும்பத்துல ஒரு பெரிய விருந்து நடக்குதுங்க, அந்த ஊரே ஜே ஜேன்னு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவங்க வீட்டை தேடி வந்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா தன் தாவீது அந்த இடத்துல இல்ல, அந்த விருந்து வீட்டுல தாவீது இல்ல. தாவீது எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அடுத்து அவன் தகப்பன் சொல்றத பார்க்கிறோம், இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். கவனிங்க சொல்றாரு பாருங்க, அவன் என்ன செய்யறானா, அவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்றார். அவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து, நம்ம வீட்டுல ஒரு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் தேசத்துல ராஜாவாய் அபிஷேகம் பண்ண சில அதிபதிகள் சில அதிகாரிகள் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்கன்னா, நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு கிடைச்ச வாய்ப்பை விட்டுறவே கூடாதுன்னு நினைப்போம். நம்ம கிடைச்ச வாய்ப்பை விட்டுறவே கூடாது. மூத்தவனை நிக்க வைப்போம், முதல் பிள்ளைய நிக்க வைப்போம், அவன் இல்லையா 2வது பிள்ளை, அவன் இல்லையா 3வது, அவன் இல்லையா 4வது, அவன் இல்லையா 5வது, நமக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நம்ம கிடைச்ச வாய்ப்பு எப்படி ஆகல விட்டக்கூடாதுன்னு நம்ம போராடுவோம். ஆனா இங்க சாமுவேல் கேட்கிறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல கூட ஈசாய்க்கு தாவீத சொல்லணுங்கிற எண்ணம் என்ன செய்யலன்னா வரல. அங்க கூட அவர் ஒரு சாக்கு போக்கு சொல்றது போலதான் இருக்கிறார், அவன் எல்லாருக்கும் சின்ன பையன் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாரு, அவன் வனாந்திரத்துல இருக்கிற அவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவங்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட, உங்க ஊழியத்துல தனிப்பட்ட விதத்துல, உங்க குடும்ப நபர்களால கூட நீங்க என்ன செய்யலாம்னா, அற்பமா நினைக்கப்படலாம். ஆனா இந்த தாவீத கர்த்தர் தனக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒரு நாளும் மறந்து போயிடாதீங்க. தாவீத கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதனாலதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார், ஆள் அனுப்பி அவனை வரவேற்கிறார். இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை இது வரைக்கும் நீங்க நிந்தைய அனுபவிச்சவங்களா இருக்கலாம், வெக்கத்தை அனுபவிச்சவங்களா இருக்கலாம், சொந்த நபர்களால ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய நபர்களால நீங்க அவமதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன், அங்கீகரிக்கப்பட வேண்டிய தகப்பனால, அங்கீகரிக்கப்பட வேண்டிய தாயால், அங்கீகரிக்கப்பட வேண்டிய உறவுகளால, அங்கீகரிக்கப்பட வேண்டிய நபர்களால நீங்க அவமதிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஒரு நாள் வருங்க, ஆள் அனுப்பி நீங்க அழைக்கப்படுவீங்க, ஆள் அனுப்பப்பட்டு நீங்க அழைக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள் என்று சொல்லி உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்களே, ஐயோ இவங்க எல்லாம் நம்மளை புரிஞ்சுக்கவே இல்லையே, இவங்க எல்லாம் இந்த அளவுக்கு நம்மளை வேதனைப்படுத்துறாங்களே என்று சொல்லி இன்னைக்கு காயப்பட்ட நிலைமையில, இறுதியும் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? என்னை விசாரிப்பதற்கு யாரு இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாரு இல்லை, என் கூட நிற்பதற்கு யாரு இல்லைன்னு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த இடத்துல தேவனுடைய தீர்க்கன் வந்து சொல்றார், ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்றார். ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வா என்று சொல்றார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் இது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் இது, ஆண்டவர் உங்களை உதவி செய்கிற நேரம் இது. ஒருவேளை இன்னைக்கு கனம் பண்ண வேண்டியவங்க உங்களை அவமதிக்க அவமானப்படுத்திருக்கலாம், கனம் பண்ண வேண்டியவங்க உங்களை மறந்து போயிருக்கலாம். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டாருங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் உங்களை பிறந்தழுகிறவர் அல்ல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அடுத்து நம்ம வாசிக்கிறோம், ஆள் அனுப்பி 12வது வசனம் 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுடையவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னா நான் பதிவு பண்றேன். இது வேதத்துல அடையாளம் இல்லை, என் இருதயத்துல தோன்றது உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஒரு சின்ன நீங்க பிராக்டிக்கலா இந்த காரியத்தை யோசிச்சு பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில இந்த காரியத்தை யோசிச்சு பாருங்க. இந்த தாவீது அவனோடு இருக்கிற சகோதரர்களை எல்லாருமே சாமுவேல் தங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வீட்டுலதான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம அழுக்கு துணியோடு இருந்திருக்க மாட்டோம், குளிக்காம இருந்திருக்க மாட்டோம், நல்ல சூப்பரா ட்ரெஸ் பண்ணி. ஏன்னா நம்ம குடும்பத்துல ஒருத்தங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆயத்தமா இருப்போம். ஆனா கவுனிங்க, இந்த தாவீது தன்னுடைய வஸ்திரத்தை மாத்தினாரா? ஆடு மேய்ச்சி இந்த மனுஷன் அப்படியே வீட்டுக்குள்ள வராரு. சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை பார்க்கும்போது எப்படி பார்த்தார்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய வசனம் சொல்லுது பாருங்க, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். இதுக்கு முன்னாடி எல்லார்த்தையும், ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லார்த்தையும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி வந்து நிக்க வைக்கிறாங்க. ஒருத்தனை குறிச்சும் அவன் அழகா இருந்தான், நல்ல கண்கள் இருந்தது, நல்ல ரூபம் அவனுக்கு இருந்ததுன்னு சொல்லவே இல்லைங்க. எந்த தாவீதை அற்பமா நினைச்சாங்களோ, எந்த தாவீதை புறக்கணிச்சாங்களோ, இந்த விருந்துக்கு அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, ஆடு மேய்க்கிறதான் அவன் லாக்கின்னு நினைச்சாங்களோ, அவனை கத்தக்கும் போதே அழகுள்ளவனா திறமையுள்ளவனா சாதிக்கிறவனா ஆண்டவர் அவனை பார்த்தாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்தார். பார்த்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்றார், இவன் தான், இவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்றார். இவன் தான், நான் தெரிந்து கொண்டேன், இவன் தான், இவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். எந்த இடத்துல நான் சொல்றேன் நீங்க அற்பமா இணைப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்வார். என் இருதயத்தை ரொம்ப தொட்ட ஒரு வேத பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் இருதயத்தை ரொம்ப கவர்ந்த ஒரு தேவ பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 13வது வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்களுக்கு நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அவனை அவர்கள் சகோதரர்களுக்கு நடுவில் அபிஷேகம் பண்ணினான். நான் சொல்றேன், தகப்பன் நினைச்சாரு ஆவித கத்தர் தெரிந்து கொள்ள மாட்டார், நம்ம பிள்ளைகளை தான் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி ஒருத்தனா ஒவ்வொருத்தனா சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக வரும்போது அவங்க நினைச்சிருப்பாங்க, நான் தான் இந்த வீட்டுல ராஜா, நான் தான் தேசத்துக்கு ராஜாவாக போறேன், நான் தான் தேசத்துக்கு ராஜாவாக போறேன்னு வந்திருப்பாருங்க. எல்லாருமே அந்த இடத்துல ஆண்டவரால நிராகரிக்கப்பட்டாங்க. நிராகரிக்கப்பட்டப்ப கூட ஒருவேளை 7 பேரும் முன்னாடி போயிருக்கலாம், 7 பேருக்கு ஒரு எண்ணம் வரல. ஒருவேளை தகப்பன் தான் சொல்லலைன்னா, தன் சகோதரருக்கு கூட என்ன செய்யலன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லல, ஐயா ஒருவேளை நாங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எங்க எல்லாருக்கும் இளைவன் ஒருத்தர் இருக்கிறான், என் தம்பி ஒருத்தர் இருக்கிறான், அவனை கொண்டு வரோம், அவனவான் பாருங்கன்னு சொல்லி யாருமே சொல்லுவதற்கு முன் வரலங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அங்கீகரிக்கப்பட வேண்டியவங்க உங்களை அற்பமா நினைத்திருக்கலாம், உதாசீனப்படுத்திருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, சாமுவேல் அவனுடைய சகோதரர்களுக்கு நடுவில் கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எந்த இடத்துல யாரால நீங்க அற்பமா எண்ணப்பட்டீங்களோ, யாரால நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ, நான் திரும்ப இந்த வார்த்தையை அநேகருக்கு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். இதுல இந்த இந்த இந்த செய்தியை கேட்கிற என்னோடு கூட 10 பேர் இதுல இணைஞ்சிருக்கிறோம். இதுல உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். எந்த இடத்துல, எந்த உறவுக்கு முன்னாடி, எந்த சூழ்நிலைக்கு முன்னாடி நீங்க அற்பமா எண்ணப்பட்டீங்களோ, அதே இடத்துல ஐயா உங்க ஊழியத்தை உங்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிற நாட்கள் இது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். சகோதரருக்கு நடுவில் கர்த்தர் இந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்படின்னு சொல்லி நம்ம பாசிக்கிறோம். ஆண்டருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவரா இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா மறந்து போயிடக்கூடாது. ஒரு நாளும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா மறந்து போயிடக்கூடாது. இந்த தாவீத கர்த்தர் ஏன் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்றத பார்த்தோம்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை ஏன் ஆண்டவர் இந்த தாவீதுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி, சரியான நேரத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல இன்னொரு 9 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 9 நிமிஷத்துக்குள்ள இந்த செய்தியை நான் நிறைவு செஞ்சிருவேன். அதுக்கு மேல 1 நிமிஷம் கூட போகாது. கவனிங்க, அடுத்து இந்த தாவீத ஏன் இவ்வளவு நெருக்கடி மத்தியில அற்பமா எண்ணப்பட்ட ஒரு நடுவில் ஏன் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க ஒரு காரியத்தை பாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார் பாருங்க, 34வது வசனம், 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34வது வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்து போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்கிறார். அதை அடித்து கொன்று போட்டேன் என்று இந்த தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். கவனிங்க, இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இந்த தாவீத குடும்பத்து மேல அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு, இந்த தாவீத அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாவீது தனிப்பட்ட வாழ்வில ஜெயம் எடுக்கிறவராய் இருந்தார். தனிப்பட்ட வாழ்வில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவராய் இருந்தார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம கூட்டா இருக்கிறோம், சபையில இருக்கிறோம், குடும்பத்து முன்னாடி இருக்கிறோம், அப்ப நம்மளால எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்க முடியும். சோதனைகளை, பாவங்களை, நம்மகிட்ட வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா தனிப்பட்ட விதத்துல நம்ம ஜெயித்திருக்கிறோமா அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த இந்த இந்த இப்ப நம்ம வாசித்த அந்த வசனத்துல ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 34வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசு கூட எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறான் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு ஜெயம் இல்லாம இருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்வில் நம்மளால என்ன செய்ய முடியலன்னா, நமக்கு வருகிற கோபத்தை விட முடியல, நம்ம தொடர்ந்து செய்து வருகிற பாவ பழக்கத்தை நம்மளால விட முடியல, இன்னைக்கு நம்ம தொடர்ந்து செய்து வருகிற இச்சையிலிருந்து நம்மளால என்ன செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட விதத்துல வெளியில வர முடியல. ஒருவேளை இப்படி எல்லாம் கூட்டமா இருக்கிற வேலையில, சபையில இருக்கிற வேலையில, குடும்பமா சேர்ந்திருக்கிற வேலையில நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பரிசுத்தம் உள்ளவங்களா, ரொம்ப ஜெபிக்கிறவங்களாக ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிறோம். ஆனா யாருமே பார்க்காதப்ப, தனி அறையில் இருக்கும்போது, நம்முடைய தனி ரூம்ல இருக்கும்போது, நம்ம பக்கத்துல யாருமே இல்லாதப்ப நமக்கு வருகிற போராட்டங்களை நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு வருகிற போராட்டங்களை நீங்களும் நானும் ஜெயிக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு மனுஷனை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில குடும்பம் அவன் அங்கீகரிக்கலைங்க, தாய் தகப்பன் அவன் அங்கீகரிக்கல, உடன் பிறந்த சகோதரர்கள் அவனை என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா அங்கீகரிக்கல, ஏற்றுக்கொள்ளல. அது நடுவிலையும் இந்த தாவீது தன்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை, கேட்பதற்கு யாருமே இல்லை. வனாந்திரம் தான் இவருடைய வாழ்நாள்ல பாதி நாட்கள் இந்த தாவீது எங்க தான் கழிச்சான்னு கேட்டீங்கன்னா, வனாந்திரத்துலதான் கழிச்சார், ஆடுகளோட ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனுஷன்தான். ஆனா அது நடுவிலையும் இந்த தாவீது சிங்கங்களை ஜெயிக்கிற, இன்னைக்கு நான் சிங்கங்கள் அப்படின்னா எதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வருகிற போராட்டங்களை, ஒருவேளை நம்ம தனியா இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா வாழ்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட விதத்துல யாருமே நம்ம பக்கத்துல இல்லாதப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல ஒரு வசனத்துல வாசித்தோம், ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்க இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் துணிகரமா தனிப்பட்ட விதத்துல இச்சையில விழுந்த நிறைய பேர்த்த பார்க்க முடியும். சரீரப்பிரகாரமான இச்சை, பெண் ஆசையில விழுந்து போன நிறைய பேர்த்த பார்க்கிறோம். போனோகிராபி, மொபைல்ல, இன்டர்நெட்ல ஆபாச படங்களை பார்க்கதுல விழுந்து போன நிறைய பேர்த்த என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த காலங்களில பார்க்க முடியும். நான் சொல்றேன், யாருமே இல்லை, இன்னைக்கு தன் இஷ்டம் போல விடப்பட்ட சுய புணர்ச்சியில சிக்கப்பட்ட நிறைய பேர்த்த பாக்குறோம். ஆண்டவர் அருவருக்கத்தக்க பாவம், சினிமாக்கு அடிமையானவங்க, போதை வஸ்துக்கு அடிமையானவங்க, இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய பேர்த்த தனிப்பட்ட விதத்துல நம்ம பார்க்க முடியும். ஆனா அதே ஆட்கள் ஒருவேளை ஜெபிக்கிற ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லவங்களை போல, ஜெபிக்கிறவங்களை போல ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளுகிற எத்தனையோ பேர்த்த நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல ஜெயிக்கிறவரா இருந்தார். தனக்கு வருகிற சோதனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலையும் ஜெயிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை இந்த உலகம் முழுசும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நம்ம இருதயத்தை ஒரு விசை ஆராய்ஞ்சு பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தனிப்பட்ட விதத்துல நம்ம ஜெயம் எடுத்திருக்கிறோமா, யாருமே இல்லாதப்ப யாருமே இல்லாதப்ப நம்ம ஜெயித்திருக்கிறோமா, ஒரு விசை நம்ம வாழ்க்கை குறித்து யோசிச்சு பார்ப்போம். ஏன் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நம்ம ஜெயித்தாகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் அதே 1 Samuel 17:29 வாச்சோம்னா, தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய சகோதரர்களுக்கு, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று கேட்கிறார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், நீங்களும் உங்களை கத்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டுங்க. ஏன் நம்ம பரிசுத்தமா வாழணும், ஏன் நம்ம ஜெயிக்கணும், தனிப்பட்ட விதத்துல ஏன் நம்ம ஜெயிக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்களை குறித்து என்ன குறித்து ஜெயிக்க வேண்டிய ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டிய ஒரு முகாந்திரம் உண்டு, ஜெயித்தே ஆகணும். ஏன்னா உங்களால என்னாலதான் கோலியாத்தை மேற்கொள்ள முடியும், நீங்களும் நானும் தான் கோலியாத்தை வீழ்த்த முடியும். உங்களை கொண்டு என்ன கொண்டுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை நீக்கி போட முடியும். இந்த தாவீது குறித்து ரொம்ப வேகமா போறேன், இந்த தாவீது குறித்து சொல்லுகிறாங்க, யுத்த களத்துல நிற்கும்போது கோலியாத் அந்த அந்த மலையில மேல வந்து நிற்கும்போது இந்த தாவீது என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, சவுலும் தன்னோடு இருந்த ஜனங்களும் 40 நாட்கள் கோலியாத்தை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டாங்க. ஆனா இந்த தாவீது யுத்தத்துல அனுபவமே இல்லாத மனுஷன், இது வரைக்கும் முன்ன பின்ன யுத்தம்னா தெரியாது, கோலியாத்துனா தெரியாது, ஆனா அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒத்த மனுஷனா தனி மனிதனாய் நின்றார், தனி மனிதனாய் நின்றார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை இருதயத்துக்கு ஏற்றவனா தெரிந்து கொண்டிருக்கிறார், இருதயத்துக்கு ஏற்றவனா உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்துல நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை ஜெயிக்கிறவங்களா மாறணும். ஏன் சத்துருக்களை ஜெயிக்கிறவங்களா நம்ம மாறணும்னா, நம்மளை கத்தர் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த சங்கமம் வானொலிய கத்தர் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, தேசங்களுக்கு எழுப்புதலை கொடுக்கிற, தேசத்துல உள்ள ஜனங்களை உயிர்மீச்சி அடைய பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு தரிசனத்தை இந்த சங்கம வானொலிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க, அருமையான ஊழியக்கார ஐயாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுல என்னோடு கூட இந்த 10 பேர் லிஸ்ட்ல இணைந்திருக்கிற ஊழியக்காரங்களாக இருக்கிற நீங்க உங்களை கத்தர் விசேஷ விதத்துல தெரிந்தெடுக்கிறார், குடும்ப தலைவனாக இருக்கிற உங்களை விசேஷ விதத்துல கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், குடும்ப தலைவிகளாக இருக்கிற உங்களை விசேஷ விதத்துல கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம தனிப்பட்ட விதத்துல சத்துருக்களை ஜெயிக்கிறவங்களா மாற ஆண்டுடைய கரத்தை ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களை ஜெபிக்கலாம். நீங்க கேளுங்க, ஆண்டவரே தனிப்பட்ட விதத்துல தாவீது போல நான் ஜெயிக்கணும், நிறைய முறை தனிப்பட்ட விதத்துல என்னால நிக்க முடியாம நான் விழுந்திருக்கிறேன்ப்பா, பரிசுத்தத்துல ஜெப வாழ்க்கையில வேத வாசிப்பின் அனுபவத்துல நிக்க முடியாம விழுந்த நாட்கள் எத்தனையோ உண்டுப்பா. ஆண்டவர் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம், தடுமாறி தடுமாறி எழும்புகிற அனுபவம், இனி வேண்டாம்ப்பா, இனி வேண்டாம் ஆண்டவரே, கோலிய தாவீதை போல கத்தருக்காக உறுதியா நின்று சத்துருக்களை ஜெயிக்கிற அனுபவத்தை எனக்கு கொடுத்து எனக்கும் ஒரு பேர் வேணாண்டவரே. நீங்க என்ன குறித்து ஒரு பேர் சொன்னீங்கன்னா என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லணும், சொல்லுங்களேன் இந்த பேரை. ஒருவேளை நீங்க உங்க வாய் விட்டு இந்த வார்த்தையை சொல்ல முடியும்னா சொல்லுங்களே. ஆண்டவரே என்ன குறித்து நீங்க சொல்லும்போது, ஆண்டவரே ஜெயராஜாகி என்ன குறித்து நீங்க சொல்லணும்னா, ஜெயராஜ் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லணும், சொல்லுங்களே உங்க பேரை போட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்களே. யான் கத்தருக்கு இருதயத்தோடு ஏற்றவனாய் மாறணும், ஜெயராஜாகி நான் கத்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறணும். என்ன கத்தர் அப்படி தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவர், என்ன கத்தர் அப்படி தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த குழுவில் என்னோடு கூட இணைந்திருக்கிற இந்த ஜூம்ல ஆண்டவரே, இந்த லைவ்ல நேர்ல பாக்குற ஆண்டவர், யாரையெல்லாம் கத்தர் உம்முடைய பிள்ளைகளாய், உமக்குரியவங்களாய், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாய் தெரிந்து கொள்கிறீங்களோ அவங்களை அபிஷேகிங்க, உமக்குள்ள நிலைத்திருக்கிற கிருபையை தாருங்க, தொடர்ந்து கத்தர் பயன்படுத்துங்க. தேவனா மயப்படட்டும். லட்சகிரி சபை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனோட எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுத்தவர் ரெவரன் சி ஜெயராஜ் அவர்கள் இந்தியாவிலிருந்து. இன்றைய நாளிலே என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற தலைப்பிலும் ஒரு அருமையான செய்தியை, தாவீது ஏன் தேவன் தெரிந்து கொண்டார், ஏன் அபிஷேகம் பண்ணினார் என்று அருமையான விளக்கத்தை கொடுத்து தனிப்பட்ட வாழ்வில் ஜெபம் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை கொடுத்து, சிங்கங்கள் என்றால் போராட்டங்கள் என்பதை குறித்து, எப்படி தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், தாவீதை எப்படி அபிஷேகம் பண்ணார், தாவீது எப்படி யுத்தத்தில் பலத்தவனானார் என்பதை மிக தெளிவாக ஒன்று அப்போஸ்தலர் 13:22, 1 Samuel 16:1-13 போன்ற தேவ வார்த்தையின் மூலம் அருமையான விளக்கத்தை, உச்சமான விளக்கத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இதுவரை 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் 2000க்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்கிற அவர்களையும் தேவன் ஆசோதிப்பாக. இந்த ஊழியரை கர்த்தர் முதல் முதல் தலைவையாக இந்த சங்கம் வாழ்ந்து கொண்டு வந்து நிறுத்தியதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் இந்த மகனை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் இதுவரை நேரம் செய்தி கேட்டோம், தொடர்ந்து நாங்கள் துதித்து ஆராதிக்க போறோம். முதலில் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம், அதற்கு பிறகு சிவசேகர் வானரை அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் எஸ்தர் ரூபி.
2: ஐயா பிரைஸ் லார்ட். ஐயா
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்தியாவில இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திக்கு பின் துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்து உங்களை அழைக்கிறேன். துதித்து ஆராதித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன்,
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நல்லவரே, நன்மை செய்கிறவரே, நன்மைக்கு காரணரே, நன்மைக்கு ஊற்றே, உறைவிடமே, ஒத்தாசை அனுப்புகிறவரே, உதவி செய்கிற எங்களுடைய கண்மலையே, பலத்த துருகமே, நீரே என் தயாபரரும், என் தஞ்சமும், என் கோட்டையும், என் பலத்த அரணுமாயிருக்கிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, சேராபின்கள் மத்தியிலே வசிக்கிறவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. வானொலியோடு இணைந்து உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஓயாமல் முத்தம் செய்ய, துதியினாலே உமக்கு சிங்காசனம் ஏறெடுக்க கர்த்தாவே, நீர் பாராட்டின இரக்கத்திற்காக, தயவிற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர் ஆண்டவரே, பெரியவர் கர்த்தாவே. பெரிய காரியங்களை வானொலியோடு நீர் செய்கிறீர், ஒவ்வொரு ஜனத்தின் மத்தியிலே செய்கிறீர். பூமியின் எல்லையெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும் என்று எழுதியிருக்கிறதையா. பூமியின் எல்கை எங்கும் உள்ளவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ரட்சிப்பை ஏகமாய் காண்பார்கள். ரட்சிப்பு கர்த்தாவே எரிகிற தீவட்டியை போல வெளிப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி. ரட்சகரே, ரட்சிப்பின் அதிபதியே கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உம்மை சொந்தமாக கொண்டது எங்களுடைய பாக்கியமாயிருக்கிறதையா.

கர்த்தாவே, வானாதி வானங்களும் கொள்ளாத பெரிய தேவன் எங்களுடைய தகப்பனா இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய ரட்சகர், தகப்பன். எங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாக மாற்றினது எங்களுடைய பாக்கியம் ஐயா. கர்த்தாவே மக்க நன்றி நன்றி நன்றி. சேற்றிலிருந்து எங்களை தூக்கி நீர் உயர்த்தி நீர் கரம் பிடித்தீர். கண்மணியை போல காத்தரளி நீர் கர்த்தாவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீர் ஆண்டவரே. வேறனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல எங்களுடைய ஆத்மாவை தப்ப பண்ணினீரே. கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமானாகிய நாங்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிற பலத்த கண்மலையே, எங்களுக்காக பிளவுண்ட கண்மலையே கர்த்தாவே உமக்கு நன்றி. கல்வாரியிலே தோண்டப்பட்ட கண்மலையே கிறிஸ்துவே கர்த்தாவே, ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவின் கர்த்தாவே தண்ணீரை குடிக்கும்படி நீர் எங்களுக்காக கர்த்தாவே பிளவுண்ட கண்மலையாய் நின்றீரே கர்த்தாவே. தூதர்களின் அப்பத்தை கண்டா கர்த்தாவே, மண்ணாவாய் பொழிந்தருள தேவன், யோர்தானை பிரித்தவர், செங்கடலை கர்த்தாவே பிரித்தவர் கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி. கடலின் மீது நீர் நடந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தவர். ஒரு மனுஷனுக்காக கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டின தேவன் கர்த்தாவே. ஒருவனாயிலும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல ஐயா. உம்முடைய சித்தம் கர்த்தாவே வானொலிக்கு செல்லும் இடமெல்லாம் செய்யப்படுவதா.

0: நன்றி கர்த்தாவே. எங்களுடைய நினைவுகள் எப்போதும் கர்த்தாவே உம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்க நீர் கர்த்தாவே கிருபை பாராட்டினதற்காக நன்றி அப்பா. இருக்கிறவராகவே இருக்கிற தேவனே, அபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனமா இருந்த தேவனே, இன்றைக்கு நீர் எங்களுடைய தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே எங்களுடைய கண்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், வானொலியுடைய கர்த்தாவே வானொலியோடு இணைந்து கர்த்தாவே தரித்திர குழியிலே கர்த்தாவே அமிழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தாவே ஜனத்தினுடைய கூக்குரலை நீர் கேட்கிற தேவன், அவருடைய இக்கட்டுகளிலே கர்த்தாவே அவர்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய மன பாரத்திலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நீர் அவர்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. விடுதலையின் நாயகனை கர்த்தாவே, விடுதலையின் அதிபதியை கர்த்தாவே உயர்த்துகிறமையா, ரட்சிப்பின் அதிபதியை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி செலுத்துகிறோம், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன், உம்முடைய இரக்கம் கர்த்தாவே ஒவ்வொரு ஜனத்தின் பேரிலே கடந்து வருவதாக ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் கர்த்தாவே அவர்களை சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே. கர்த்தாவே நான் மனதிறங்கி என்று சொன்னீரையா, உம்முடைய மனதுருக்கம் ஒவ்வொருத்தரையும் தொட்டு சுகமாக்குவதாக ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த துதி ஆராதனை உபவாச ஜப கர்த்தாவே இந்த கூடுகைக்காக நன்றி. வானொலியோடு கர்த்தாவே இந்த சங்கமம் வானொலி உலகம் எங்கும் சென்று கொண்டிருக்கிற எல்லா வீடுகளிலும் உம்முடைய துணி கர்த்தாவே செல்லும்படியாக, கடந்து செல்லும்படியாக, அவருடைய மன கண்களுக்கு கர்த்தாவருடைய இருதயத்திற்குள் கர்த்தாவே செல்லும்படியாக நீர் கிருபை பாராட்டுகிறீர். வசனங்கள் இவ்வளவு பலமாய் மேற்கொண்டது என்று எழுதியிருக்கிறதையா. எல்லா குருட்டாட்டங்களையும் மேற்கொள்ளட்டும் ஐயா, எல்லா விக்கிரக ஆராதனைகளையும் உடைய வசனம் மேற்கொள்ளட்டும் ஐயா. கர்த்தாவே மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே ஒவ்வொருத்தரையும் உம்முடைய அண்டையிலே நீர் இழுத்துக் கொள்கிற தேவன் கர்த்தாவே. உம்முடைய கிருபை, உம்முடைய காரணம், உம்முடைய தயவு, உம்முடைய மகா பெரிய அன்பு கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக. உலகம் கொடுக்க கூடாத மெய்யான சமாதான பிரபு கர்த்தாவே, ரட்சிப்பின் அதிபதியே, சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு நீர் பாடுபட்டீராண்டவரே. உடைய கல்வாரியை உயர்த்துகிறோம், கல்வாரி நாயகனை உயர்த்துகிறோம், ரட்சிப்பின் கர்த்தாவே அதிபதி ஒவ்வொரு வீட்டிலும் கடந்து செல்வீராக கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த கிரியைகள் ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே, ஒவ்வொரு மனதின் பேரிலே ஆத்துமா ரட்சிப்பை கர்த்தாவே நீர் பொழிந்தருள் தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் ஒன்றே செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ஒன்றே நிலைவரப்படுவதாக ஆண்டவரே. வானொலியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கிறீங்க கர்த்தாவே, பலப்படுத்துகிறீங்க. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் சந்தித்து நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. எல்லா கர்த்தாவே நீர் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது மற்ற எல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும் என்று சொன்னீர் ஐயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம், இயேசு ரட்சகரை உயர்த்துகிறோம் ஐயா. மற்ற எல்லா கர்த்தாவே விசாசனுடைய கிரியைகளும் கர்த்தாவே தரித்திர பீடைகளும் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சபிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. மெய்யான சமாதானம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வல்ல பெரும் காரியங்களை செய்கிற பரிசுத்தாவியானுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்திங்க. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடுறோம் சிஸ்டர் எஸ்தர் ரூபியும் அவருடைய மகளும். மகளுக்கு தேவன் அவர்தீபமாக ஆசீர்வதிப்பார், அவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சகோதரி சங்கம வானொலியிலே செய்து கொடுக்கிற சகோதரி கர்த்தர் இந்த மகளையும் இந்த குடும்பங்களையும் அவர்தீபமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சுஷேகர் வானொலியை அழைக்க போகிறோம். அதுக்கு பிறகு முடிவு செய்த சிஷர் ரஜினி அலங்காரம் எடுக்க போகிறோம். காரணம் இன்று ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. பிரஸ்லோ பாச வானொலியா
2: பிரஸ்லோடையா பிரஸ்லோட் பிரஸ்லோட் ஆமேன்
1: பிரஸ்லோட் இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள். ஜெர்மன் நாட்டிலிருந்து குரல் வருகிறது. ஆமேன்,
2: ஆமே. நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமே, நன்றி பிதாவே. இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சங்கமணியத்தலத்தோடு இந்த நாட்களை இணைந்து நாமத்தை மகைப்படுத்த நீர் அடியினை கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனையா கத்த

விழாவை நீர்தாமே கூட நடத்தி வார கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை

ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அப்பா ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாராவின் தண்ணீரெல்லாம் மதுரமா

அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், தூக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே இன்று ஒரு

பார் என்று அதிசயம் செய்வார், இன்று அதிசயம் செய்வாரும். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார்.

0: முகத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளும் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தேவைகளோடு இந்த நாட்களிலே வந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களை தொட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. வேத வார்த்தை சொல்லுகிறதை 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே அவர் மேலே பாரத்தை வை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அவர்கள் பாரத்தை வைத்து இந்த நாட்களிலே ஆண்டவரே சுகமாயிருக்க நீர் கிருப செய்யும் ஐயா. கர்த்தாவே ஆண்டவரே, நாளைய நாளிலும் ஆண்டவரே அந்த கிழமன் நாளைய நாள் கிழமை பூராக அந்த நாட்களிலே ஆண்டவரே அவருடைய நெருக்கங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி ஒரு சமாதானத்தினால் நிரப்பி அவர்களை வழி நடத்தி கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வேளையிலும் இந்த இடத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை நீர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதே வேளையிலே நிகழ்ச்சிகளை இந்த நாட்களை நடத்தின ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், தேவைகளை நடத்தும்படியா தேவையில் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறனையா. உம்முடைய கருத்துக்களே சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறனையா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் இந்த சங்கமனத்தை நடத்துகிற அன்பு சோதரர் லெஸ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற மகேந்திரம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளையும் சந்தியும் ஐயா, குடும்பத்தை ஆசீர்வதியும். என் ஆண்டவரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசீதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடல் சுவிசேகர் வானர் ஜெர்மனி இவர் சங்கம வானொலியிலே செய்து கொடுக்கிற ஊழியக்கார். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். நாங்கள் எல்லோரும் தேவாலயத்துக்கு போக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று புனிதமானால் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு முடிவு ஜெபத்தை எடுக்க வருகிறார். வன்கூவர்லிருந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன், நன்றாக நடத்தினீர்கள். கர்த்தர் உங்களோடும் இருந்தார். காட் பிளெஸ் யூ. Thank you, thank you, thank you, Lord, for this wonderful way, Lord. You have been, Lord, leading and guiding us, Lord, right from the beginning to the end, Lord, of this very service, I would call it, Lord. This is a service that has been going on in your name, Lord, with many that have come and joined us, Lord, right from the beginning to the end, O Lord. Father, we thank you, we thank you, we bless you, we praise you, we glorify you, we give thanks to you, we lift your name up, Lord Jesus. Thank you, thank you, thank you, Jesus, for the wonderful way in which you have been blessing many, Lord, that have joined us, Lord, across the nations of the world, Lord. 97 stations that have also joined us, Father. So we thank you, Lord. Now we, Lord, also, Lord, bring, Lord Jesus, all the servants of the Lord and the handmaidens of the Lord that have been coming and joining us, Lord, in this very moment, O God, on a Sunday in Canada and the United States and the North American continent and all the rest of the time zones coming and worshiping and gathering to with us, Lord Jesus, from the nations of the world. So we thank you, Lord, even as Sister Arya Raj, who came and started the very first thanksgiving and praises and worship, Lord Jesus. We thank you for her praises and adoration. And following that, Lord, from Pastor Anton Rasanayam, who joined us also, Lord, in worshiping and praising and thanksgiving, Lord Jesus. And Lord, the third one, Lord, as you have, Lord, brought us from the very station that we always come in, worship and praise you, and Lord, bring forth the word, Lord, from Sister Ranjini Alangaramani, Lord. So we thank you, Lord, for the way, Lord, you have been worshiping and, Lord, setting the stage, Lord, setting the platform, Lord, in the hearts and lives of people, O God, and you are preparing them, Lord, to receive the word, Lord. And therefore, Lord, we had Pastor Jayaraj coming for the first time and sharing this wonderful word, Lord, from the message, Lord, out of the life of David, Lord, how he was chosen, how he was founded, how the Lord had his hand upon him and chose him and brought him out from the very shepherd's field, Lord, calling him out. That's how he was able to write that most beautiful, wonderful psalm from Psalm 23, because he experienced and he knew what a shepherd's heart is like. And Lord, we thank you for that wonderful message, Lord, how you, Lord Jesus, anointed him and called him out, Lord, as the king of Israel, O God. And because of that, Lord, we learned so much, Lord Jesus, from that very way in which he came and shared that very word and being such a blessing to us, Lord. So we thank you for that wonderful word and bless this minister of the gospel as well, Pastor Jayaraj, for this in Jesus' name. And we thank you, Lord. Following that, Lord, we have Sister Esther Ruby, who came from all the way from India as well, to come and worship with us, Lord, and praise and thanksgiving with her daughter. Thank you, Lord, for the way in which they participate, Lord, in bringing forth, Lord, the way in which they, Lord Jesus, are called out, Lord Jesus, by your calling, and the way Sister Esther Ruby also always comes and gives us the word, Lord, and we are blessed by it, Lord. Thank you. Bless her and her daughter and her entire family, Lord. Be with them, lead them, and guide them accordingly, Father. And we also thank you, Lord, for Pastor Evangelist Warner, who came and joined us also, Lord, with these wonderful praises and thanksgiving and adoration that came to us, Lord, because of the worship that he has been leading, Lord, as well, Father. Thank you, thank you, thank you, Jesus, for many of the blessings that you have bestowed upon us, Lord, through this wonderful way in which this service has been going on, Lord. To many that have been listening, Father, they have been touched, they have been set free, they have been, Lord, unveiling their burdens before you, Lord. With all that has been going on, Father, it is nothing but your work of the Holy Spirit upon their hearts and lives. Your Lord Jesus, we thank you, Lord, for many, Lord Jesus, no matter what their conditions and their circumstances are, Lord, you are the God above everything, Lord. That is why you said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And especially on this day of rest, Lord, on a Sunday, Lord Jesus, we exalt you, we praise you, we worship you, we give thanks to you, because you have brought us into that place of rest with you. So we thank you, Lord. And for the rest of the week, Lord, we entrust them all into your hands, Father. And also thank you, Lord, for the way Brother Leslie has been, Lord, right from the beginning to the end, Lord, recording these messages, Lord, and the service that has been going on, Father, from all that has been said and done, with the worship and everything that has been going on, Father. So we thank you for that, Lord. And also all the rest, Lord Jesus, the listeners, we entrust them for the rest of the week into your hands, Lord. Lead them and guide them each step of the way, I pray. In Jesus' name, amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajini Alangarmani, for your closing prayer. இப்பொழுது நாங்கள் சங்கம வானொலியின் director, organizer, Brother Leslie, Brother Alipo. Praise God, Leslie, Brother.
3: ஆமேன் ஆமே. அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து பேசலாம். கேட்கலையா?
2: கேட்குது.
3: ஆமேன் ஆமேன். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையிலே தேவ செய்தி எடுத்து வந்த ஊழியரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர்தாமே ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதிகால வேளையில் இணைந்து இவ்வளவு நேரமும் வழி நடத்திய தேவ ஊழியர் சகோதர மகேந்திரன் ஐயா, அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டாலி, அதிகால வேளையில் இணைந்த சகோதரி சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, அதே வேளையிலே மாலை வேளையிலே அதிகால கால வேளையில் இணைந்த சகோதரி மெசிஸ் அரியராஜா அம்மா, மாலை வேளையில் இணைந்த சுசிறப்பின் வானர், இரவு வேளையில் இணைந்த சகோதரி எஸ்தர் ரூபி அவருடைய மகள் கூட இணைந்து பாடல்களோடு வழிநடத்தினார்கள். உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார். அன்றைய நாளிலும் இந்த அபிஷேக ஆராதனையை ஒழுங்கு கிரமமாக வழிநடத்த கத்தர் உதவி செய்தார். அதை வழிநடத்தியது ஊழியர் சௌரமாயந்தன் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இன்றைய நாளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. சபையிலே இன்றைய நாளிலே காணப்படுகின்ற பொழுதும் கத்தர் தாமே உங்களை ஒருவரிடம் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், இதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் என்னாத்துமாவை சொல்லி நிறைவு கொண்டருவோமா? ஆமேன்
1: ஆமேன். எல்லோரும் ஒன்று சொல்லுவோம். மைக் ஓன் பண்ணுங்க. சிஸ்டர் டோலி, சரியராஜா, ஓகே. என் ஆத்மாவை சொல்லுவோம். என் ஆத்மாவே
2: கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
1: ஆமென் ஆமென்.
3: வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you all. Amen.
4: Amen. Amen. Recording stopped.
3: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்த ஒருவரையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல முன்னதாக எங்களுடன் நாங்கள் ஈசஸ் க்ளோரி மினிஸ்ட்ரியோடு இருக்கிறோம். அந்த வகையில் கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
5: இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம். அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும்

கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்புக்குரியவர்களே, எண்ணாகமம் 10 அதிகாரத்திலே எக்காலத்தை சப்தமாய் ஓதும் போது இஸ்ரவேல் மக்கள் ஆசரிப்பு கூடார வாசலில் கூடி வந்து பின்பு தாங்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கூடிக்கணக்கான ஜனங்கள் தேவனை தேடாமல் உலகத்தின் காரியங்களில் மூழ்கி தெய்வ பயமின்றி வாழ்கிறார்கள். நாம் துதியை அதிகப்படுத்தும் போது இந்த ஜனங்கள் தேவனை தேடி ஓடி வருவார்கள், தொடர்ந்து பரலோகத்தை நோக்கி பயணம் செய்வார்கள்.

0: அன்புக்குரியவர்களே, நம் கடவுளை போற்றுவோம். அவரை புகழ்ந்து பாடும் பாடலை எங்கும் கேட்கச் செய்வோம். நம்மை உயிர் வாழச் செய்பவர் அவரே, நம் கால்களை இடற விட மாட்டார். ஆமென், ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: Jesus accepted our ministry, Evangelist T. Kennedy Prema, number 25/38, Jyothi Ramalingam Street, Chulemedu, Chennai 94. Our contact number 9840-132790, 9840-494690.
1: நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தட்டி, கைகளை தட்டி, உன்னத பரலோக அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Praise the Lord.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி அந்த ஆண்டவருடைய நாமத்தோடு கூட இணைந்து உலகத்தையும் உலகத்தில் உள்ள சகலையும் ஜெயிப்பதற்காக கர்த்தர் நம்மை வேறு பிரித்து கர்த்தர் நம்மை எடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் வேறு பிரித்து எடுத்து அழைத்து அபிஷேகித்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே எப்படியெல்லாம் சத்துருவனுடைய வல்லமைகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16:31 ஒரு சில காரியங்களை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாக மன்னிதம் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிர தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாய கத்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்த நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவனதின் அஸ்திவாரத்தை மூடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். நன்றை கவனியுங்கள், இது ஒரு முக்கியமான வார்த்தை. இங்கே ஆகாப் என்கிற ராஜா ஏத்பகாலின் குமாரத்தியாகிய யேசபேலை விவாகம் பண்ணுகிறான். நன்றை கவனியுங்கள், விவாகம் பண்ணினதும் அல்லாமல் என்ன நடந்தது என்று கேட்டால் அவன் ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்தாமல் அவன் போய் பாகாலை சேவித்தான். பாகால் என்பது யேசபேலினுடைய தெய்வம், விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை அவன் சேவித்தான், அதை பணிந்து கொண்டான் என்று போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சமாரியாவிலே பாகாலுக்கு அவன் கோவில் கட்டி பலிபீடத்தை எடுப்பித்தான் என்று பார்க்கிறோம். யார் இதை செய்தது? ஆகாப் என்கிற ஒரு ராஜா. அவன் இஸ்ரவேல் அல்லாத வேறு ஒரு இடத்திலிருந்து அந்நிய பெண்ணை திருமணம் செய்தான். அவள் பேர் யேசபேல். நன்றை கவனிங்கள், அவள் அந்த குடும்பத்துக்குள் வந்தவுடனே அவள் குடும்பத்தை அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிறாள். நன்றை கவனிங்கள், இந்த ஆவி என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த யேசபேலின் ஆவியின் வல்லமை குடும்பத்தை, தன் கணவனை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து தான் விரும்புகிற காரியத்தை தன் கணவனை செய்ய வைப்ப தூண்டுகிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. நன்றை கவனிங்கள், ஏன் இந்த காரியங்களை ஒரு அறிமுகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் எப்பொழுதுமே ஆண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு தான் நினைத்ததை சாதிக்க துடிக்கிற இயேசபேலின் ஆவியை கடிந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, முன்னிலைப்படுத்துவது எதை முன்னிலைப்படுத்துவது? பெண் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் வணங்குகிற விக்கிரக வல்லமையை உள்ளே கொண்டு வந்து பலிபீடம் கட்டி அதை வணங்க வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டுமாம்? அதை சேவிக்க வேண்டும் என்று அவள் என்ன செய்கிறாள்? அவள் வந்து தந்திரமாக காரியத்தை செய்தது நிமித்தமாக முதலாவது தன்னுடைய கணவனை என கட்டுப்பாட்டுக்குள் அவள் கொண்டு வருகிறாள். ஆண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதுதான் இந்த யேசபேலின் ஆவி. அந்த ஆண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இந்த யேசபேலின் ஆவி அழிக்கப்பட வேண்டும். அது கண்டறிய வேண்டும். அந்த ஆவியின் வல்லமைகளை ஆரம்பத்திலேயே அவைகளை அழிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கிறார் என்றால் இன்றைக்கு அநேக பெரும்பாலான ஊழியங்கள் வீழ்ந்து போனதுக்கு காரணம் பெண்களே. பெண்களை வைத்தே பிசாசானவன் ஊழியத்தை வீழ்த்துகிறான், ஊழியர்களை வீழ்த்துகிறான். கிட்டத்தட்ட பல இடங்களிலும் ஊழியங்கள் வீழ்ந்து போய் கிடக்கிறது. விபச்சாரத்தினாலும் வேசி மயக்கத்தினாலும் இந்த விக்கிரக வல்லமைகளினாலும் இன்னைக்கு ஊழியர்கள் விழுந்து போய் கிடக்கிறார்கள். அநேக ஊழியங்கள், அநேக குடும்பங்கள், இன்றைய இளம் தலைமுறை பிள்ளைகள், ஊழியக்காரருடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு வீழ்ந்து கிடப்பதற்கு காரணம் மிக முக்கியமான ஒரு ஆவியின் வல்லமை எதுவென்றால் யேசபேலின் ஆவியின் வல்லமையின் தாக்குதல்கள் தேவஜனத்துக்கு விரோத
அற்புதமாய் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, இந்த 1 ராஜாக்கள் 21:7 கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 21:7 பார்க்கப்படும் பொழுது, அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் அணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். நன்றி கவனிங்க, இங்கே அவள் சொல்லுகிற ஒரு அவளுடைய ஆவியின் வல்லமையை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இந்த இஸ்ரவேலின் ஆவியின் வல்லமையில் பிரதானமானது, யாரை அழித்தாயிலும் தான் நினைத்ததை சாதிக்க துடிக்கிறவள். அதாவது தேவனுடைய திட்டத்தின்படி வாழுகிற ஒருவன் நாபோத், அவனிடத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தை இந்த ஆகாப் என்கிற தன்னுடைய கணவன் போய் அவனிடத்துல கேட்கிறான். அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது மிகவும் சோர்வடைந்தவனாக அவன் வீட்டுக்கு வருகிறான். இந்த இஸ்ரவேல் வந்தவுடனே, ஏன் இப்படி இருக்கிறேன் என்று கேட்டவுடனே, இந்த போர் நான் இவரிடத்துல கேட்டேன், அவன் தரமாட்டேன் என்று சொன்ன மாத்திரத்துல, நீ எந்த காரியத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம், நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க, அந்த சொத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி, தந்திரமாக ஏமாற்றி கொலை செய்து அவள அதிகாரத்தை கையில் எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுகிறாள், தன்னை வசமாக்கி கொள்ளுகிறாள். இஸ்ரவேலின் ஆவியின் வல்லமையினால் சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு ஆவி. எங்கெங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதோ அந்த சொத்துக்களை ஏமாத்தி வஞ்சித்து எடுக்கிற பொல்லாத ஒரு பெண்ணின் ஆவி. ஒரு முதலாவது நம்ம பார்த்தோம், விக்கிரகத்தை வணங்க வைத்து தன்னுடைய குடும்பத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிற ஆவி. இந்த ரெண்டாவது என்னவென்று கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து அழித்து கொன்று எப்படியாக சொத்துக்களை பிடுங்கணும், அபகரிக்கணும். இன்றைக்கு பாருங்க, அநேக சொத்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பாருங்க, அதனுடைய தலையீடுகள் அதிகமாக 80% மேல் பெண்களாக இருப்பார்கள். இது வந்து தேவனுடைய சபையை, தேவனுடைய திட்டத்தில் வாழுகிறவனை அழிக்க துடிக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இந்த பொல்லாத ஒரு ஆவி என்ன பண்ணுகிறது என்றால், யாரை அழித்தாலும் அதை என்ன செய்ய வேண்டுமாம், அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். இரண்டாவது இன்னொன்னு நான் சொல்லட்டுங்களா, இந்த ராஜா ஆகாப் என்பவன் ஒரு ராஜா. அந்த ராஜாவை அவனை அடிமையாக டம்மியாக வைத்து இவன் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறவள். மூன்றாவது காரியம் என்னவென்று கேட்டால், இஸ்ரவேலின் ஆவி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுவாள். தனக்கு கீழ் தன்னோடு இருக்கிறனுடைய அதிகாரத்தை, ராஜரீக அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்து தேவனுடைய சபையையும் தேவ பிள்ளைகளையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஒரு ஆவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆளுகிறவர்களை அடிமையாக்கி தன்னுடைய அனைத்து அருவறுப்புகளையும் நடப்பிக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இந்த ஆவி ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் இன்றைக்கு இந்த காலத்துல நீங்க இந்த மாதிரி காரியங்களை நீங்க பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம். ஏன் என்று கேட்டால், இந்த சத்ருவின் தேவ ஜனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் தந்திரமாய் செயல்படுகிற இந்த ஆவியின் வல்லமைகளை சமூக வலைதளங்களின் மூலமாக தேவ ஜனங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன் இதை காட்டி கொடுக்கிறேன் என்றால், இந்த ஆவியை கர்த்தர் எப்படி அழித்தார் என்பதையும் நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த ஆவி செயல்பட்டது, எந்தெந்த பகுதிகளில் இந்த ஆவிகள் வேலை செய்தது, இதுக்கு எப்படி இரையானார்கள், கர்த்தர் எப்படி இந்த ஆவியின் வல்லமைகளை அழித்தொழித்தார், நாம் எப்படி இந்த ஆவியை அழிக்க மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கும் கர்த்தர் வசனத்தின் மூலமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட காரியங்களை துரிதமாய் செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவியை பார்க்கிறோம். அது 21:25 பாருங்கள். 1 ராஜாக்கள் 21:25 சொல்லுகிறது, தன் மனைவியாகிய இயேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்னவென்றால், தூண்டிவிடுகிற, அதாவது ஆளுகை செய்கிறவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொள்ளுகிற சபிக்கப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு ஆவி.
ஆளுகிற அதிகாரம் எங்கெங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் இருக்கிற இடங்களில் பெண்கள் நிற்பார்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த பெண்களை வைத்து தான் அவன் பிசாசானவன் தன் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறான். நன்றாய் கவனிங்கள், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. ஒரு ஊழியத்தை வீழ்த்த வேண்டுமானால், ஒரு ஊழியனை வீழ்த்த வேண்டுமானால், முதலாவது பிசாசானவன் மூன்று காரியத்தை அவன் செய்கிறான். அதில் முதலாவது காரியம், பணத்தினால் ஒரு ஊழியத்தை அழிக்க நினைப்பான். பணத்தை அதிகமாக கொடுத்து, பணத்தை அதிகமாக கொடுத்து பணத்தில் இந்த ஊழியன் வீழ்ந்து போக வேண்டும் என்று பொருளாசை. இந்த பொருளாசை பணத்தினால் விழத்தல்ல அவன் போராடுவான், பல விதங்களில் போராடுவான். இந்த பணத்தினால் விழுந்த ஊழியர்கள் ஏராளம், பணத்தினால் வீழ்ந்து கொண்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் ஏராளம், பணத்தினால் வீழ்ந்து போனது. இன்னும் நான் சொல்லுவேன் என்றால், இந்த பணத்தினால் வீழ்ந்து போகாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட ஊழியர்களும் இருக்கிறார்கள், பணத்துக்கு அடிமையாகாத தேவ ஜனங்களும் இருக்கிறார்கள். இரண்டாவது காரியம் என்ன? புகழ். இரண்டாவது ஃபேம். ஒரு உயரத்துல தூக்கி பிரபலமாக்கி அவர்களை அழிக்க நினைக்கிற பொல்லாத ஒரு ஆவி, புகழ். இந்த புகழ் ஃபேம், இந்த ஃபேம்ல புகழ்ல ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டு என்ன ஆகும்னா உலகம் முழுவதும் பிரபலமாகும். பிரபலமான உடனே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு தான் பாடியிருப்பாங்க, அவர்கள் உலகம் முழுவதும் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, எல்லா சபைகளுக்கும் போவாங்க. அவங்க நினைச்சுவாங்க, நம்ம பாட்டு பயங்கர பிரபலம் ஆயிருச்சு, எல்லா சபைகளுக்கும் கூப்பிடுறாங்கன்ட்டு அவங்க அந்த புகழ்லயே போயிட்டு இருப்பாங்க. புகழ், அந்த புகழின் உச்சத்தை தூக்கி தேவ திட்டத்தையும் தேவனுடைய அழைப்பையும் அவர்கள் அதை விட்டு பிரியும்படியாக செய்து அவர்களை அழித்து விடுவாங்க. ஒரே ஒரு பாட்டு தான் வந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க எழுதுற பாட்டு எதுவுமே ஹிட் ஆயிருக்காது. இந்த மாதிரி ஊழியர்களை, நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது என்று சொல்லி அவர்களை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி புகழுக்குள் கொண்டு போய் அவர்களை அழிக்க நினைக்கிற எந்த பொல்லாத ஆவி. இது இரண்டாவது வகை. மூணாவது ஒரு வகை என்னன்னா, பெண்கள் மூலமாய், பெண்கள் ஒரு பெண்ணை அனுப்பி அந்த பெண்ணின் மூலமாக என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த பெண்ணை போன் பண்ண வைத்து, உங்க பிரசங்கம் நல்லா இருந்தது, நீங்க நல்ல பிரசங்கம் பண்றீங்க, நீங்க போட்டிருந்த டிரெஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க சாப்பிட்டீங்களா என்று சொல்லி பேச ஆரம்பித்து அவள் தூண்டி விட்டு என்ன செய்வாள் என்றால், அந்த திரும்ப திரும்ப அந்த ஊழியனிடத்துல அந்த குடும்பத்தினிடத்திலும் பேசி அந்த ஊழியனையும் அழித்து விடுவாள், அந்த குடும்பத்தையும் அழித்து விடுவாள். நன்றாக கவனித்துக்கொள். மூணு விதமான காரியங்கள், மூன்று. இந்த மூன்றிலும் விழாத நபர்கள் இருப்பார்கள். நன்றாக கவனிங்க, இந்த மூன்றிலும் விழாத ஊழியர்கள், இந்த மூன்றிலும் சிக்கி கொள்ளாத குடும்பங்கள் உண்டு. அப்ப அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுது என்று கேட்டால், நன்றாக கவனிங்க, என்ன பண்ணுதுன்னா, இந்த ஊழியத்தை பணத்தினால் அழிக்க முடியலையே, இந்த ஊழியனை ஒரு புகழினால என்ன செய்ய முடியல, அழிக்க முடியலையே, இந்த ஊழியனை ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியல, அனுப்பி பார்த்தோம் தொட முடியவில்லையே, இவன் உறுதியாய் இருக்கிறானே என்று சொல்லப்படும் பொழுது அந்த ஆவி என்ன பண்ணும் என்று கேட்டால், நேராக பெண் தெய்வம் என்று சொல்லுகிற பெண் தெய்வங்கள் தெய்வத்தினிடத்தில், பெண்ணுடைய வல்லமை அதிகமாய் கிரியை செய்கிற அந்த ஆவியனிடத்தில் போய், எனக்கு என்னுடைய டார்கெட் இந்த ஊழியம், என்னுடைய டார்கெட் இந்த குடும்பம், இந்த குடும்பத்தை நான் இந்த மூன்று காரியத்தையும் நான் செய்தேன், இந்த ஊழியத்தை விளைவிக்க முடியவில்லை, அதனால நீ என்ன செய்ய, எப்படியாயிலும் இதை விளைவித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, பெண் தெய்வம் என்று பெண் விக்கிரகத்திற்கு, இந்த பெண்ணுடைய ஆளுகை இருக்கக்கூடிய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்து விடுவான். அப்போ ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த பெண் தெய்வம் அந்த ஊழியனையும் அந்த குடும்பத்தையும் என்ன செய்ய, கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து நேரடியாக யுத்தம் பண்ணுவார். அதுதான் ஏசபெலின், நேரடியாக யுத்தம் பண்ணுவார், தனிப்பட்ட விதத்தில் யுத்தம் பண்ணுவார். அதான் சொல்லி, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு பொல்லாத ஆவியின் தாக்குதல்கள் நிறைந்த காலத்தில் நாம் வாழுகிறோம். ஒரு ஊழியன் எலும்பி செயல்படக்கூடாது, ஒரு ஊழியன் எலும்பி வளர்ந்து விடக்கூடாது என்பதிலே இந்த ஏசபெலின் ஆவி தீவிரமாய் வேலை செய்கிறதை இந்த நாளில் நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய கண்களை கத்த திறப்பாராக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன், பாருங்கள். ரெண்டு ராஜாக்கள் 9:30 பாருங்கள். ரெண்டு ராஜாக்கள் 9:30 நாம் பார்க்கலாம். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான், அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள். பாருங்க, இந்த யேசபேலினுடைய ஆவியினுடைய வல்லமை எதை
செய்தன் என்று கேட்டால், யெகூ என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். ரெண்டு ராஜாக்கள் 9:30. யெகூ என்கிற அந்த ஒரு பலவான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை விழத்தள்ளுவதற்கு தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். இந்த இசபெல்லின் ஆவி என்னன்னா, முழுக்க முழுக்க முழுக்க என்ன வசீகரிக்க கூடிய ஒரு பொல்லாத ஆவி. எப்பொழுதும் மேக்கப்லயே இருப்பான். சில பெண்களை பாருங்க, மேக்கப்லயே இருப்பாங்க, பயங்கரமான மேக்கப். அது வந்து ஊழியத்துக்கு ஆகாது. சில பெண்கள் பாருங்க, வசீகரிக்கிற மாதிரி பார்வை, பேச்சு, அவர்களுடைய உடை, அவர்களுடைய டிரெஸ் கோடு வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களை வசீகரிக்கிறது போல இருக்கும் என்று சொன்னால் அது இயேசபெலினுடைய பொல்லாத ஆவி. தேவ ஊழியத்துக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, சபைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் தாறுமாறாய் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அந்த உலகத்துல காணப்படுகிற அந்த டிரெஸ் கோடு, உலகத்தில் காணப்படுகிற சில சில சில வந்து என்ன சொல்லுவதென்றால், சில ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய மேக்கப், தங்களுடைய சிகை அலங்காரம், உடை அலங்காரங்களினாலே வீழ்ந்து போன ஏராளமான பெண்கள் உண்டு, ஏராளமான ஆண்கள் உண்டு. இந்த யெகூ என்பவனை வசீகரித்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக இவள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால், எந்த பலவானையும் அழிக்க துடிக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆன்மீக காரியங்களிலே அதிகமாக நேரிடும். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாக இந்த காரியத்துக்குள் செலவழிக்க வைத்து, மேக்கப்புக்கு செலவண்ணி செலவழிக்க வைத்து, புதிய புதிய என்னென்ன ட்ரெண்டு வருது அந்த ட்ரெண்டுகளுக்கெல்லாம் போகணுங்கிற காரியத்தை செய்து சபையை, குடும்பத்தை சீர்குலைக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவியின் வல்லமைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த இசபெலின் ஆவியை அழிக்க, இந்த இசபெலின் ஆவியை அழிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின சில நபர்கள் இருக்கிறார்கள். அதை நான் கடைசியாக இல்லைன்றா அடுத்த பகுதியிலே நான் இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு தெளிவான பார்வையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த ஆவியினுடைய வல்லமையை நம்ம பார்க்கப்படும் பொழுது அவள் செய்த இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். எலியாவின் நாட்களிலே ஒரே ஒரு காரியம் நடந்தது. அந்த காரியத்தின் மூலமாய் ஆமென் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அவன் சோர்ந்து போனதை நாம் பார்க்கிறோம். அப்படி சோர்ந்து போன ஒரு எலியாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 19:1 பார்க்கப்படும் பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்றால், எலியா 1:19 சொல்லுகிறது, எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் இயேசபேலுக்கு அறிவித்தான். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனித்து கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எலியா என்கிற ஒரு தேவ மனிதன், எலியா என்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவன் செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யாரிடத்தில் சொன்னான்னு போட்டிருக்கிறது, இயேசபேல். இயேசபேல் என்பவள் பொல்லாதவள். அவள் பயங்கரமான விக்கிரகத்தை வணங்குகிறவள், ஒரு பயங்கரமான சபிக்கப்பட்ட ஒரு ஆவி. இவன் ஆகாப் என்பவன் தன் மனைவியின் இடத்திலே அவள் இயேசபேலிட்ட சொல்லுகிறாள். அப்பொழுது இயேசபேல் என்ன செய்கிறாள் என்றால், எலியாவின் இடத்துல ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்,

முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் இப்ப சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். போதும், காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, மிரட்டல். எலியாவை மிரட்டினான், நாளைக்கு இந்நேரம் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். யாரு மிரட்டினது? யேசபேல். அப்ப யேசபேலுடைய ஆவி என்னன்னா, ஊழியர்களை மிரட்டி தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி ஓட்டத்தை தடுக்கிற ஒரு பொல்லாத ஆவி. நன்றை கவனியுங்கள். முதலாவது நம்ம கவனித்தோம், நாபோத்து என்கிற ஒருவனுடைய தோட்டத்தை, சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி. தன் குடும்பத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து குடும்பத்தை விக்கிரக வணக்கத்துக்குள் செயல்படுத்துகிற ஒரு பொல்லாத ஆவி. மூன்றாவது நம்ம பார்த்தோம், எகு என்கிற ஒரு பெரிய ஒரு தலைவனை, அவனை தன் கட்டுப்பாட்டுக்குள், தன் வசீகரத்தினால் அவளை இழுத்துக் கொள்வதற்கு அவள் தந்திரமாய் போராடுகிற ஒரு சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவி. நான்காவது அவன் நாம் இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய வல்லமை அக்கினியை இறக்கின ஒரு ஒரு தேவ ஊழியன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ ஊழியன். எலியா என்று சொன்னாலே சத்துருக்கள் நடுங்குகிறார்கள், தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட ஒரு தேவனுடைய ஊழியன், வல்லமையான ஒரு ஊழியன். அந்த வல்லமையான ஊழியன் இப்பொழுது அவன் போதுமாண்டவரன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுக்கு பயமுறுத்தி கொலைவெறியோடு கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவிதான் இந்த யேசபேலின் ஆவி. இந்த யேசபேலின் ஆவி எலியா என்கிற தேவ மனிதனை, ஊழியனை செயல்பட விடாமல் தடுக்கிற ஒரு பொல்லாத ஆவி. அப்ப ஏன் இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம், ஏன் இந்த காரியத்தை பார்க்கிறோம் என்று கேட்டால், இன்றைக்கு உலகத்தினுடைய பல இடங்களில் அநேக தேவ ஊழியர்கள் தன்னுடைய அழைப்பை, தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய பிரதிஷ்டையை, தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய ரட்சிப்பை இழந்து நிற்கிறார்கள். காரணம், ஒரு பெண்ணின் ஆவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஏன் இந்த காரியங்களை சொல்றேன்னா, இன்றைக்கு இந்த யேசபேலின் ஆவி, அதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும். தியத்ரா சபையில கர்த்தர் சொல்லியிருப்பார், தெளிவா சொல்லியிருப்பார். இன்றைக்கு ராஜாக்கள்ல பார்க்கிற யேசபேலின் ஆவி வெளிப்படுத்தின விசேஷம், தியத்ரா சபைகளுக்குள்ளும் அது செயல்பட்டது என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஏனென்று கேட்டால், யேசபேல் செத்து போனாலும் அவருடைய ஆவியின் வல்லமையின் கிரியைகள் இன்றைக்கும் தேவ ஜனத்துக்கு விரோதமாக போராடுகிறது. யார் உண்மையாய் இருக்கிறார்களோ, யார் பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறார்களோ, யார் தேவனுக்காக சாதிக்க துடிக்கிறார்களோ, அவர்களை ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டு அவர்களை வீழ்த்துவதே இந்த யேசபேலின் ஆவியின் வல்லமைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எலியா என்கிற ஒரு மனிதனை சோர்ந்து போக பண்ணிவிட்டாள், எலியா என்கிற ஒரு மனிதனை அமிழ்ந்து போக பண்ணிவிட்டாள். அவளை, அவளுடைய தேவனுடைய திட்டத்தை மறக்க பண்ணி, தேவனுடைய திட்டத்தில் ஓட வைக்காமல் அவள் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு எலியவென்றால் வீழ்த்தும்படி அவள் செய்துவிட்டாள் என்றால் எப்பேற்பட்ட காரியமாயிருக்கும் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நான் இதற்குள் ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இதோடு கூட இணைத்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மேண்டாவதாக, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, நான் அதை கொஞ்சம் நாம் கற்றுக்கொள்ள இன்றைக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு திறப்பாராக. ஏனென்றால், ஏன் உங்களுக்கு நினைக்கலாம், ஏன் இந்த காரியத்தை பாஸ்டர் அவர்கள் எடுக்கிறார்கள், வேற பைபிள்ல டாபிக்கே இல்லையா என்று நினைக்கலாம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்கிற காரியத்தை நான் மையப்படுத்தி உங்களோடு நான் பேசுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:9 அபிமெலேக்கு அவனுடைய கடைசி நிமிட துளிகளை நான் உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அபிமெலேக்கினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி மணித்துளிகள், கடைசி நிமிடங்கள், ஒரு மனிதனுடைய கடைசி நிமிடங்கள். அவன் அந்த யுத்த களத்தில் நிற்கப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது, 52, 53, 54 வசனங்களை பார்க்கப்படும் பொழுது, அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படி அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்ததுன்னு போட்டிருக்கு. ஒரு பெண் அபிமெலேக்கினுடைய தலையில கல்ல தூக்கி போட்டால் அவனுடைய தலை மண்டை உடைந்து விட்டது. இப்ப மண்டை உடைந்த உடனே ரத்தம் போகுது,
அந்த கடைசி மணித்துளிகளில் இந்த அபிமெலேக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 54 வசனத்தில் சொல்லுகிறான், உடனே தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு

0: கூப்பிடுகிறான், வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்லுகிறான், ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு. கவனிக்கணும் அந்த வார்த்தை, கிறிஸ்தவ உலகம் கவனிக்கணும், ஊழியர்கள் கவனிக்கணும், தேவ ஜனங்கள் கவனிக்கணும். அந்த அபிமலைக்கு சொல்லுகிறான், ஒரு பெண்ணினால் நான் அழிந்தேன் என்று இருக்கக்கூடாது. ஒரு ஊழியம் ஒரு பெண்ணினால் அழிந்தது என்று இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் ஒரு பெண்ணினால் அழிந்தது என்று இருக்கக்கூடாது. ஒரு வாலிபன் ஒரு பெண்ணினால் அழிந்து போனான் என்று இருக்கக்கூடாது. கவனிங்க, ஒரு பெண்ணினால நான் அழிந்தேன் என்று சரித்திரம் வரக்கூடாது. ஒரு ஊழியர், நான் ஊழியம் செய்து இரத்த சாட்சியா மறித்தேன் என்கிற செய்தி இன்னைக்கு வரணும். அதனால பெண்ணினால அழிந்தேன், பெண்ணினால என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அபிமலைக்கு ஒரு பெண்ணினால் வீழ்ந்து போனான் என்று வரக்கூடாது என்று சொல்லி, நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான், அவன் செத்து போனான். கடைசி மரணத்தினுடைய கடைசி நிமிஷத்துல சரித்திரத்தை, என்னுடைய சரித்திரம், மரண சரித்திரம் ஒரு பெண்ணினால அழிந்தது என்று இருக்கக்கூடாது. யுத்தத்தில் வீழ்ந்தேன் என்று இருக்க வேண்டும். ஒரு ஊழியனானாலும், ஒரு வாலிபனானாலும், ஒரு குடும்பமானாலும், நம்முடைய வாழ்க்கை என்பது ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் இல்ல, முடிவு எப்படி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டுமானால், அழிந்தேன் என்று இருக்கக்கூடாது, கர்த்தருக்காக சாதித்தேன், கர்த்தருக்காக நின்றேன் என்று இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்கு ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறார். அப்போ என்ன என்ன கர்த்தர் சொல்ல வர்றார்னா, பெண்ணின் நிமித்தமாக ஒருவனை அழிக்க, ஊழியத்தை அழிக்க, சொத்துக்களை அபகரிக்க, தேவ திட்டத்தை முடக்க, பரலோக தேவனுடைய சரித்திரத்தில் இருக்கிற நபர்களை எல்லாம் அழித்தொழித்து பாகாலின் தெய்வமே தெய்வம் என்று முழங்குகிற ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்கு பிசாசானவன் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவன் தேவ ஜனத்துக்கு விரோதமாகத்தான் போராடுகிறான், தேவ சபைக்கு விரோதமாகத்தான் போராடுகிறான், தேவ ஊழியனுக்கு விரோதமாய் தான் போராடுகிறான். இப்படிப்பட்ட போராடுகிற பொல்லாத ஆவியின் வல்லமையின் கிரியைகளை அழிப்பதற்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த காலை நேரத்தில் வேதத்தின் அடிப்படையில் இவைகளை பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நன்றாக கவனிங்க. இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஏன் இந்த காரியங்களை, இந்த சங்கமம் மூலமாக இந்த காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன் என்றால், இது ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் சத்ருவினுடைய தாக்குதல்கள், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய செயல்கள் என்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைத்து, இந்த சத்துருவின் தாக்குதல்களிலே அதிகமாய் விழுந்து போவது தேவனுடைய ஊழியர்களும், தேவனுடைய ஊழியர், தேவனுடைய ஜனத்தை அவன் தன்னுடைய வசமாய் திருப்புகிறான். வசனம் சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்த தேவனை, தேவனை ஆராதிக்க முடியாதபடி, சபையை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி, ஊழியங்களை அழிக்கும்படி இன்னைக்கு தீவிரமாய் இப்படிப்பட்ட ஆவியின் தாக்குதல்கள் செயல்படுகிறது. நன்றாக கவனிங்க. ஏற்கனவே நம்ம பார்வோனின் ஆவியின் வல்லமைகளை பார்த்தோம். இப்போ யேசபேல் ஆவியினுடைய வல்லமை சிலவற்றை பார்த்தோம். இப்போ என்ன செய்கிறது என்று கேட்டால், இந்த நாட்களிலே ஜெபிக்கிறவர்கள் ஏராளம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள் ஏராளம், ஜனங்கள் பெருத்து விட்டார்கள், ஆண்டவர் சபை இன்னைக்கு வளர்ந்து விட்டது, தேவ ஜனங்கள் பெருக்கி விட்டார்கள். அதனால இந்த பிசாசனுடைய வல்லமைகள் என்ன செய்கிறது என்றால், ஒரே நேரத்தில், நன்றாக ஒரே நேரத்துல பலவிதமான தாக்குதல்களை தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்து ஊழியத்தை விட்டு அவர்களை விரட்டணும். அவ்வளவுதான் அந்த அசைன்மெண்ட். ஒரே நேரத்துல தாக்குதல், எப்படி இந்த பார்வோனின் ஆவியும் ஏசபெலின் ஆவியும் இணைந்து, நினைக்கவனிங்க, இணைந்து இசைந்து ஒரே நேரத்துல மோசேவின் நாட்களில் நடந்த தாக்குதலையும், எலியாவின் நாட்களில் நடந்த ஏசபெலின் ஆவியின் தாக்குதலையும் ஒரே நேரத்துக்குள் சபைக்குள் நடத்தினால் சபை என்னாகும்? யோசித்து பாருங்க, சபை என்னாகும்? எழும்ப முடியாது. அப்ப இந்த சபையை எழும்ப முடியாதபடி தாக்குறதுக்கு அரசியல் எப்படி கூட்டணி வைத்து ஜெயிக்க நினைக்கிறார்களோ, ஒரு கூட்டணி வேணும், கூட்டமைப்பு, உலகளாவிய, ஆமா சபைகளுக்கு, உலகளாவிய தேசத்துக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கு, அரசியலுக்கு கூட்டமைப்பு இருக்குது. இன்னைக்கு கூட்டணி இல்லாம ஒன்றும் இல்லை. அந்த கூட்டணி வைத்து தான் அவர்கள் ஜெயிக்க நினைக்கிறார்கள். அதே போல ஏசபேலின் ஆவியும் பார்வோனின் ஆவியும் கூட்டிணைந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களையும் ஊழியர்களையும் தேவ ஜனத்தையும் முழுமையை அழிப்பதற்கு தந்திரமாய் பயன்படுத்துகிற ஆவி, இந்த இயேசபேலின் ஆவி முன்னணியில் நிற்கிறது என்பதை நான் தைரியமாய் நான் இந்த சேனல் மூலமாக சவால் விட்டு சொல்லுகிறேன். அதை அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய பிரதான நோக்கம் இந்த ஆவியின் வல்லமைகளை அழிப்பதற்கு, இந்த ஆவியின் வல்லமைகளை உடைத்தெறிவதற்கு கர்த்தர் சில பேரை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். ஓகே, அப்பொழுது ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார் என்பதை நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால், இதனுடைய காரியம் தீவிரமாய் இருந்தாலும் இதனுடைய சில காரியங்களை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் இந்த யுத்தத்தில் தேவனுடைய செயல், சத்துருவின் தாக்குதலை பார்த்தோம். சர்வவல்ல தேவனுடைய செயலையும் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று இந்த நாளிலே நான் விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்வாராக. இயேசபேலினுடைய வேசித்தனத்தையும் இயேசபேலினுடைய பில்லி சூடியங்களையும் கண்டு கொதித்து எழும்புகிறவர்கள் நமக்கு தேவை. முதலாவது ரெண்டு ராஜாக்கள் 9:22 வாருங்கள். ரெண்டு ராஜாக்கள் 9:22 வருவோம் என்று சொன்னால், அங்கே நான் ஒரு காரியத்தை காட்டி கொடுக்க, வசனத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லவில்லை, வசனத்தையும் உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 2:22 பாருங்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகுவே சமாதானமா என்றான். அதற்கு யெகு, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கிறது, இருக்கையில் சமாதானம் ஏது? பாருங்க, இந்த யேசபேலினுடைய பில்லி சூனியங்கள், யேசபேலினுடைய வேசித்தனங்கள் ஏராளமாயிருக்கும் பொழுது யெகு என்கிறவன் கொதித்தழுகிறான். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. காம்பிரமைஸ் பண்ணி ஊழியம் பண்ணக்கூடாது. எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஊழியர்கள் தேவ ஜனம் இன்னைக்கு வேணும். உதாரணமா சொல்றேன்னே, நானும் என்னுடைய சகோதரன் நண்பரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இருக்கிறவர் பாவத்துல விழுகிறாரு, தவறான காரியத்துல போறாருன்னா, அவர் பரவாயில்ல நண்பர் தான், கத்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அவரை கூட்டிக்கிட்டு போய் ஆராதனை பண்ண வைக்கிறது, அவரையே ஜபம் பண்ண வைக்கிறது, அவரையே பிரசங்கம் பண்ண வைக்கிறது, அப்படி செய்வது மிக மிக தவறு. காம்பிரமைஸ் ஊழியம் பண்ணக்கூடாது. கண்ணு முன்னால ஒருவன் தவறு செய்கிறான், அவன் பாவத்துல விழுந்திருக்கிறான்னா கண்டிக்கணும், எச்சரிக்கணும், அதுல இருந்து மேல கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்படி வரலையா, விட்டுட்டு நம்ம தனியா நிக்கணும். அதை விட்டுட்டு போய் என்ன செய்யக்கூடாது? அவங்களையும் கூட்டிட்டு கத்தர் பார்த்துக்கிட்டோம் போற இடத்துல போனோம்னா அந்த ஊழியன் விழுந்ததும் இல்லாம நம்மளையும் அவர்களை வைத்துத்தான் வல்லமைகளை கத்தர் அளிக்கிறார். அதிலே 20 சொல்லப்படுகிறது பாருங்க. அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகு ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமத்திற்கு இரண்டாவதாக, வேகமாக செயல்படுகிறவர்கள், வேகமாக செயல்படுகிறவர்கள். இன்னைக்கு ஜெபமணிக்கலாம், நாளைக்கு ஜெபமணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லாம துரிதமாக வேகமாக எஃபர்ட் எடுத்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. நன்றி கவனிங்க. இன்னைக்கு நிறைய செய்திகளை கேட்கிறோம், இந்த ஊழியனை குத்தி குறை சொல்றாங்க, அந்த ஊழியனை குத்தி குறை சொல்றாங்க, அந்த குறை சொல்றாங்க, இதெல்லாம் நடக்குது. நடக்கும்போது நம்மளும் குறை சொல்லக்கூடாது. பாரத்தோடு வேகமாக ஜெபிக்கிறவர்கள் நமக்கு தேவை. அதே போல 10 வாங்க, 10:15 பாருங்க. 2 ராஜாக்கள் 10:15 வரும் பொழுது, அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோடு கூட வந்து கத்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே அவன் இவனை அவன் ரதத்தில் ஏற்றினார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மூன்றாவது காரியம் என்னவென்று கேட்டால், நேர்மையாக யோனதா போன்றோரின் துணை நாடி நிற்கிற எகுக்கள் தேவை. இப்ப நான் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன்னா, லெஸ்லி ஐயா இருக்கிறார், மகேந்திரன் பிரதர் இருக்கிறார், இப்ப இவங்களோட நான் சில காரியங்களை பேசும் பொழுது நம்ம ஏன் இணைந்து ஜெபிக்க கூடாது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்று சொல்லப்படும் பொழுது அவர் சொல்றாரு, ஆமாம் பாஸ்டர், இந்த காரியங்கள் நாங்களும் பார்க்கிறோம், பல தேசங்கள் இப்படித்தான் நடக்குது, அதனால வாங்க நம்ம இணைந்து ஜெபிக்கலாமே, சேர்ந்து ஜெபிக்கலாமே என்று சொல்லப்படும் பொழுது எனக்குள்ளும் அது பாரம், மகேந்திரன் பேரர்களுக்கு அது பாரம், லெஸ்லி பேரர்களுக்கு அதே பாரம் என்று சொன்னால், அப்படி இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழுக்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். நன்றை கவனிங்க. ஒரு சகோதரி என்னிடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் அபிஷேகம் பண்றாங்க. அந்த ஊழியக்காரருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரர் ஏற்கனவே ஒரு மனைவியோடு வாழ்ந்து, இரண்டாவது மனைவியோடு வாழ்ந்து, அவர் மூன்றாவது மனைவியோடு இருக்கிறார். அவரை ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்றாங்க. அந்த அவருடைய மனைவி பாத்தீங்கன்னு சொன்னா, மனைவிக்கும் இரண்டு திருமணம் நடந்து மூன்றாவது திருமணத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கேயும் மூணாவது திருமணம், இந்த பெண்ணுக்கும் மூணாவது திருமணம். இவர்களை வந்து பலிபீடத்துல நிக்க வச்சு இவர்கள் ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணா அந்த ஊழியம் என்னாகும், இந்த சபை என்னாகும்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப என்னன்னா, அவர்களுக்குள்ள இந்த பரிசுத்தம் இல்ல, அவருடைய வாழ்க்கையில உண்மை இல்லை, வயதானாலும் அவர்களுக்கு துணை தேவைப்படுது. இது வந்து ஒரு வேசித்தனத்தின் ஆவி. பல திருமணங்களை செஞ்சுக்கலாம், கர்த்தர் நம்மளை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. தங்களை அருவறுப்பு அசுத்தப்படுத்தி கொண்டு ஊழியத்தில் நிற்கிற பல சபைகளை பார்க்கிறோம், பல ஊழியங்களை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், என்னன்னா, வெளிநாட்டிலிருந்து சொந்த தேசத்திலிருந்து வெளி தேசத்துக்கு போறாங்க, அவங்களுக்கு சரியான ப்ரூஃப் எல்லாம் கிடைக்கல, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு அரசாங்கத்தில் எப்படி இருப்பாங்க தெரியுமா, கணவன் மனைவியா இருக்க மாட்டாங்க, அவர்கள் வந்து சகோதரர் சகோதரி போல இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான கிறிஸ்தவ பிள்ளைகள் உண்டு, ஏராளமான ஊழியர்கள் உண்டு. இந்த காரியங்களை சபை இன்னைக்கு அருவறுப்புக்குள் இருக்கிறதுனாலையும், தேவஜனம் அருவறுப்புக்குள் இருக்கிறதுனாலையும், இந்த அருவறுப்புகளை கண்டு என்ன செய்யணும், ஜெபிக்கிறவர்கள், போராடி ஜெபிக்கிறவர்கள் நமக்கு தேவை என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த பகுதியை உங்கள் மத்தியில் கொண்டு இன்னைக்கு சபை சீர்கட்டு கிடக்கிறது. சபைகள் இன்றைக்கு தேவ ஜனங்கள் அதிலிருந்து விழுந்து கிடக்கிறதை மனதார நான் கண்கள் காக்கிறதுனால, அநேக செய்திகளை கேட்கிறதுனால, இன்றைக்கு ஏசபெலின் ஆவியின் தாக்குதல்கள் தீவிரமாய் தேவ ஜனத்தையும் ஊழியத்தையும் அழிக்கிறது. ஒரு எலியாவையே சோர்ந்து போக பண்ணுமானால், இன்னைக்கு எலியாவை போல ஒரு ஊழியனை தேடிக்கொண்டிருக்கிறோம், பார்க்க முடியல. அப்ப ஆண்டவர் யோனதாவை எழுப்பினார், எகுவை எழுப்பினார், அது மாத்திரமல்ல எலிசாவை எழுப்பினார். இன்னைக்கு எலிசாக்கள் எழும்பணும், எகுக்கள் எழும்பணும், யோனதாக்கள் எழும்பணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று கேட்டால், இந்த நாளிலே இப்படிப்பட்ட காரியத்தை நீங்களும் நானும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம், 17 எடுத்துக்கொள்வோம், அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வருகிறது. இந்த பஞ்சத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், தேவ மனிதனை காப்பாற்ற வேண்டும், தேவ மனிதன் அழிந்துவிடக்கூடாது என்று சொல்லி 9 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். விடோ, விதவை, நடக்கம் நீங்க, ஒரு விதவை. இந்த விதவையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒரு தேவ ஊழியனை நான் உன்னிடத்தில் அனுப்ப போறேன். இந்த பஞ்ச காலத்துல பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவனை பராமரிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த விதவைக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி நான் கனெக்ட் பண்றேன்னா, ஆவியானவர் கனெக்ட் பண்றாருன்னா, மோசேவை காப்பாற்றுவதற்கு தன் தாயை வைத்தே, மிரியம் மூலமாக தன் தாயை வைத்து அங்கு காப்பாற்றப்பட்டான் மோசே. மோசேவுக்கு பால் கொடுத்து அவனை வளர்த்தி கொடுக்கிறதுக்கு ஒரு தாய், சொந்த தாயே அங்கு வாடகை தாயாக இருக்க வேண்டிய நிலையில ஆண்டவர் என்ன பண்ணாரு, மிரியாமை பயன்படுத்தி, மிரியாமின் மூலமாய் மோசேவின் தாயை பயன்படுத்தி அங்கு மோசேவை காப்பாற்றினார். ஏனென்றால் வரக்கூடிய நாட்களில் தேவனுக்கு மோசே தேவை. அதே போல வருகிற நாட்களில் இந்த இயேசபேலின் ஆவியை அடக்குவதற்கு, தேவனுடைய வல்லமையை காட்டுவதற்கு எலியா தேவை. அந்த எலியா கண்ட பஞ்சத்துல அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த எலியாவை காப்பாற்றுவதற்கு ஒரு சாரிபாத் என்கிற இந்த விதவையை கர்த்தர் தெரிந்தெடுத்து, அது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக 15 வசனத்துல சொல்லப்படுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 16 வசனத்துல கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாரிபாத் என்கிற விதவை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியனை பராமரித்தாள். இன்னைக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள கண்களுடைய, பரிசுத்த பார்வையுடைய இந்த சாரிபாத் அம்மாவை போல அநேக பெண்கள் இன்றைக்கு தேவை, பராமரிக்கிற பெண்கள். நான் முடிக்கிறேன். தேவன் யார பயன்படுத்தினார்? எலியா காப்பாற்றப்படுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது யார்? சாரிபாத் விதவை. இயேசபேலை அழிப்பதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? யெகூவை பயன்படுத்தினார், யோனதாவை பயன்படுத்தினார், எலிசாவையும் கர்த்தர் பயன்படுத்தினார். எலியா தேவை, எலிசா தேவை, யோனதாப் தேவை, யெகூக்கள் தேவை, இந்த வல்லமையை முறியடிக்கும்படி. இறுதியாக இயேசபேல் அவள் தன்னுடைய நாட்களிலே அவள் மோசமான மரணத்தை சந்தித்தாள். அவளுடைய சரீரத்தை நாய்கள் தின்கும்படி கர்த்தர் செய்தார். யோனதாப் அதாவது யெகூ வீழ்த்தினார். அவள் மேலிருந்து, மாடியிலிருந்து அவள் கீழே விழுந்து அவளுடைய சரீரத்தை நாய்கள் தின்னார். கர்த்தர் பயன்படுத்தின தேவ மனிதர்கள், சாதாரணமானவர்கள். நாம ஜெபிக்க போறோங்க, முடிக்கிறேன். யெகூ ஒரு சாதாரணமான நபர், எலியா ஒரு சாதாரணமான நபர், யோனதாப் ஒரு சாதாரணமானவர், எலியா சாதாரணமானவர், சாரிபாத் விதவை சாதாரணமானவள். இவர்களை வைத்து ஒரு டீமை கர்த்தர் ஃபார்ம் பண்ணி ஒரு மிகப்பெரிய வல்லமையை கர்த்தர் அழித்தொழித்தது போல, சாதாரணமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் வைத்தே இன்றைக்கு இயேசபெல்லின் ஆவியையும் பார்வோனின் ஆவியின் கிரியைகளையும் அழிப்பதற்கு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், யெகூக்கள் எழும்ப வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சாரிபாத் விதைய போல பரிசுத்தம் உள்ள தாய்மார்கள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எழும்பி பாதுகாத்து ஒரு ஊழியனை என்ன செய்ய வேண்டுமோ பாதுகாத்து போஷித்து யுத்த களத்தில் நிறுத்த வைப்பதற்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஒரு விசை ஜெபிக்கலாமா? இந்த வேதபாடம் கருகலானது, இந்த வேதபாடம் மிக மிக கருகலானது. இதை ஆவியின் கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சத்தியம் விளங்கும். அதனால்தான் நான் இந்த காரியங்களை கொஞ்சம் வேகமாய் கடந்து செல்லாமல் சுருக்கமாக இந்த காரியத்துக்கு மத்தியில வைத்தேன். வேத வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்து உங்களுடைய அதனுடைய ஆழத்துக்குள் கொண்டு போகாமல் வசனத்தை மாத்திரம்தான் இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறேன். அது செய்கிற காரியங்கள், இது எப்படி செய்தது, எந்த விதத்தில் செய்தது என்று கொண்டு போனால் இது வந்து இன்னும் ஆழமான காரியமாயிருக்கும். அது விளங்குவதற்கு நமக்கு சமயம் போதாது. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உலகம் முழுவதும் இருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளே எலியாவையே விழத்தள்ளும்படியான ஒரு சத்தம் கேட்கிறது, எலியாவையே விழத்தள்ளும்படியான ஒரு சத்தம் கேட்கிறது. பில்லி சூனியங்களும் மந்திரங்களும் வேசித்தன கிரியைகளும் விக்கிரக ஆராதனையின் வல்லமைகளும் காம்பிரமைஸ் பண்ணுகிற ஜனங்களை வேசித்தனத்தில் தள்ளுகிற ஒரு பொல்லாத ஆவியின் காலகட்டத்தில் வாழுகிறபடினால ஆண்டவரே எங்க சபையை மீட்கும்படியாக, தேவ ஜனத்தை மீட்கும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு எகுக்களை எழுப்பும் ஆண்டவரே, யோனதாப்புகளை எழுப்பும் ஆண்டவரே, சாரிபாத் அம்மாவை போல விதவைகளை எழுப்பும் ஆண்டவரே, பாரமுள்ள தாய்களை எழுப்பும் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள குடும்பங்களை எழுப்பும் ஆண்டவரே, வைராக்கியம் உள்ளவர்களை எழுப்பும் ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிற குழுக்களை எழுப்பும் ஆண்டவரே, இன்றைக்கு பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற நபர்களை எழுப்பும் ஆண்டவரே, ஊழியர்களை விளத்தண்ணுகிற, ஊழியங்களை அழிக்கிற, குடும்பத்தை அழிக்கிற, வாலிப பிள்ளைகளை அழிக்கிற ஆண்டவரே, வேசித்தனத்தினாலும் இன்னும் சொல்ல போன நவ நாகரிகத்தினாலும் ஆண்டவரே, அப்பா சோதரர் கண்களுக்கு மையிட்டுக் கொண்டு தன் அழகினால் வசியம் பண்ணி அநேகரை இழுத்து போடுகிற சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக, அவைகள் ஆண்டவரே செயலற்று போகும்படியாக, வைராக்கியம் உள்ள எகுக்களையே ஆண்டவர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம், சங்கமம் வானொலி மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே பரிசுத்தத்து கூட ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே, பரிசுத்தமான தேவனுக்காக சாதிக்க துடிக்கிற ஒரு கூட்டம் எழுப்பட்டும் ஆண்டவரே. அபிமெலேக்கு போல ஒரு பெண்ணினால நான் வீழ்ந்தேன் என்று என் சரித்திரம் முடியக்கூடாது, யுத்த களத்தில் நின்று வீழ்ந்தேன் என்கிற ஆண்டவரே ஒரு சாதிக்க துடிக்கிறவனாய் இருக்கணும் ஆண்டவரே. என் ஊழியம் ஒரு பெண்ணினால் விழுந்து விட்டது, என் குடும்பம் ஒரு பெண்ணினால் விழுந்து விட்டது, என்னுடைய எதிர்காலம் ஒரு பெண்ணினால் அழிந்து விட்டது என்று சொல்லுகிற ஆண்டவரே சத்தங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த சத்தத்துக்கு மத்தியில என்னுடைய முடிவு ஒரு பெண்ணினால் அழிந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாய் ஒருவன் இருந்தது போல நாங்களும் அந்த உறுதியுள்ளவர்களாய் இருந்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும், எங்களை உருவாக்கும், இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆமே, உங்கள் யாவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. நம்மளுடைய நாட்கள், நம்மளுடைய முடிவு என்பது யுத்த களத்தில் நிற்க வேண்டுமே ஒழிய நம்முடைய முடிவு ஒரு ஸ்திரீயின் கையில் இல்லாதபடி நம்மளை கர்த்தர் காப்பார்.
1: நன்றி பாஸ். எலியாவின் நாட்கள் இசபேலாவி மிகவும் தெளிவாக வேதாவின் அதிமான விளக்கத்தை கொடுத்து கற்றுக்கொண்டேன். உண்மையிலே இந்த விளக்கத்தை இன்றுதான் ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாஸ்டர், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையட்ட செய்யும் காரியங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: நன்றி
1: பாஸ்.
2: அடுத்ததாக சிஸ்டர் கவி கவிந்தா நின்றார், பிறகு போய்விட்டார். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசன் அவர்களை அரவணைப்போம். அவர் அழைப்பில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசன் ஆமேன், வாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.
3: நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தாமல் அன்பில வாழ வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். கசப்பான இதயமாக எங்களை மாற்றிக் கொள்ளாதபடி நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்வோம். ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இயேசுவே நீர் எப்படி வாழ்ந்து காட்டினீரோ அதே போல எங்களை இந்த கடைசி காலத்துல வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் சற்பிரியராக படப்பிரியராக வாழுகிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நீர் எங்களை கரப்பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அழைப்புக்கு அழைப்பில நாங்கள் வாழ உதவி செய்வீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாயும் மக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்க வேண்டும் நல்ல பிதாவே. ஆமே. எபிரேயர் 12:15 நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இந்த கடைசி காலத்தில மனிதனுடைய அன்பு தணிந்து போகிற காலத்தில புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபையையும் இரக்கத்தையும் தந்திருக்கிறார். நாங்கள் அவருடைய வழியில நடக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நாங்களும் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு பல மனிதர்கள் இன்றைக்கு அவர்கள் அந்த நரகத்தை பற்றிய அறிவில்லாமல் இன்றைக்கு பல மதங்களில வாழுகிற மக்கள் தங்களை நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை என்ற மாதிரியான வாழ்வு அந்த மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இயேசு எல்லா மக்களையும் நேசிக்கிறவர். பாருங்கள், இப்படியான மதத்தில வாழுகிற மக்கள் நரகத்தை அறியாமல் நரகத்தை விரும்புகிறவர்கள் பலரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், மத வைராக்கியத்தில மதத்தின் அடிமைத்தனத்தில அவர்கள் வாழ்வதன் நிமித்தம் அந்த மதத்துக்கூடாக தாங்கள் போகிற பாதையை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன கடினத்தின் நிமித்தம் கசப்பான வேர் அவர்களுடைய அவர்களுக்குள்ள முளைத்திருப்பதன் நிமித்தம் இப்படியாக அவர்கள் வாழுகிறார்கள். பாருங்கள், இந்த நரகம் என்பது போனால் திரும்பி வர முடியாத தேசம். இந்த உலகத்தில நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த முடிவை எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில வீழாக வந்தான் ஒரு தேவனுக்கு ஒன்றான மெய்த்தேவனுடைய புஸ்தகமாக இருக்கிறது. அவருடைய மகனாக சன் ஆஃப் கோட்டாக இயேசு இருக்கிறார். எங்களுக்குள்ள அபிஷேகம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதன் மூலம் நாங்கள் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மகனும் நாங்கள் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும், எல்லாரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த அந்த பரிசுத்த ஆவி இல்லாதவன் இயேசுவுடையவன் அல்ல என்று வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்கள், நிக்கதேமு என்ற ஒரு பரிசேயன் இருந்தான். அவன் மத தலைவனாக இருந்தான். அவன் ரா காலத்துல வந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அவன் எப்படி அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது என்பதை அறிந்து கொண்டான். பாருங்கள், மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் வெளிப்புறமாக மாம்சத்தின்படி தங்களுடைய தன் கைகளினால உருவாக்கப்பட்ட தெய்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவை கைகளினால உருவாக்கப்பட்ட மனிதனுடைய கைகளினால உருவாக்கப்பட்ட தெய்வங்கள். இதனால தான் அவர்கள் அந்த உள்ளான மனிதனில ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளான மனிதனுடன் இருக்கிறான். அவன் ஆவியும் ஆத்மாவும் இணைந்த ஒரு மனிதன் உள்ளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். அந்த மெய்யான தேவன், படைத்த தேவன் ஆவியும் இணைந்து வாழுகிறவனாக, இந்த ஆவியானது தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. எல்லா ஆத்மாக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் உங்களுக்கு தந்தது. இந்த ஆதாமோவால் பாவம் செய்ததன் பின்பாக இந்த சரீரம் எங்களுக்கு வந்தது. பாருங்கள், ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதர்களை அவர்கள் நம்பினதன் நிமித்தம், ஆதாமோவாலும் நம்பினதன் நிமித்தம் அவர்கள் அவர்களுக்கு இன்றைக்கு தெளிவை கொடுத்திருக்கிறார் தேவன். இன்றைக்கு அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததன் நிமித்தம் இன்றைக்கு ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படியாக நன்மை தீமையை அறிகிற தெளிவை எங்களிடத்துல தந்திருக்கிறார். இந்த நன்மை இயேசுவை தெரிந்து கொள்வது, நன்மை அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்வது, நன்மை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வது, இப்படியாக பரலோக இம்மைக்கு பின்பு மறுமையில நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்தில் இருந்து இயேசு இரட்சகர் வரப்போகிறார். அவருக்கு ஆயத்தமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஜபத்தோடு அவருக்கு பிரியமாக வாழ்ந்து நாங்கள் அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. இப்படியான காலத்தில நாங்கள் எங்களுடைய இதயத்தை கசப்பான வேர் முளைக்காதபடி, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழுப்பை கலக்கம் உண்டாகிறதுனாலே அநேக தீட்டுப்படாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்க, நாங்கள் ஜேம்ஸ் மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, ஜேம்ஸ் மூன்றாம் அதிகாரம் 14வது வசனம், தேங்க்யூ ஜீசஸ், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் மதங்களில வாழுகிற மக்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்க அவர்களுடைய இருதயம் கசப்பான இருதயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் ரெண்டு விதமாக பிரிந்து வந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் இயேசுவை அந்த மெய்யான தேவனை தேடுகிற ஜனங்களாக, ஒரு பக்கத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்த பக்கமாக வாழுகிற மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு மதங்களிலும் வாழுகிற மக்கள் இதுதான் ஒரு கடைசி சந்தர்ப்பமாக இருக்கிறது. இந்த காலம், இந்த காலத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், பரலோகத்துக்கு போகிறதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து தான் ஜட்ஜாக இருக்க போகிறார். உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளக் கூடாது. பாருங்க, மதங்களில நாங்களும் பழைய ரட்சிப்படுவதற்கு முன்பாக கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தோம். இப்படியாக ஒரு மத வழிபாடுகள் உள்ள மக்கள் போல எங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கும் எப்பொழுதும். ஆனால் இயேசுவை அறிந்த பின்பு எங்களுடைய அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த 9 விதமான நல்ல கனிகளை தந்து அன்பில வாழ எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாருங்கள், தேவனுடைய கற்பனை, இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த மெய்யான தேவனுடைய கற்பனை, மத்தேயு 22 அதிகாரம் நீங்கள் 34வது 35வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அந்த ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சித்தியோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் அன்பு கூற வேண்டும், நாங்கள் பிறரை அன்பு கூற வேண்டும். அவர்கள் இந்த மத இனமாக இருந்தாலும் நாங்கள் அந்த மக்களை அன்பு கூற வேண்டும். அவர்கள் அறியாமல் அவர்களுடைய தாய் தகப்பன் மூதாதையர்கள் செய்த தவறின் விளைவாக அவர்கள் இன்றைக்கு அந்த மதத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய தகப்பன் ஒரு மத வழிபாடு உள்ள மகனாக இருந்திருக்கிறார். இப்படியான சிலை வியாபாரங்கள், சிலைகளை செய்து விற்பது, இப்படியான ஒரு மத வழிபாடு உள்ள மனிதர்கள் இன்றைக்கு இலங்கை இந்தியா தேசத்தில் இப்படியான சிலை வணக்கம் உள்ள மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அந்த குடும்பத்தில இருந்துதான் அந்த ஆபிரகாமின் தகப்பனுடைய காலத்திலே இன்று வரைக்கும் அந்த சிலை வழக்கம், பாருங்கள், அந்த அடிமைத்தனம், சிலை, சிலைகளை வணங்குவது, இந்த மெய்யான தேவனை விட்டு தீமையை பின்பற்றிக் கொள்வது, சிலை வழிபாடுகளை செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த 10 கட்டளைகளை தேவன் என்னை தவிர வேறு தேவர்களை நாங்கள் வணங்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. அதாவது மெய்யான தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், மெய்யான தேவனுடைய கட்டளையை அறியாதவர்களாக ஆபிரகாமின் தகப்பன் வாழ்ந்திருந்தார். ஆனால் அந்த மெய்யான தேவன் அந்த குடும்பத்தில் இருந்துதான் ஆபிரகாமை பிரித்தெடுத்து அந்த மகனை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த உலகத்தில பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான தேசத்துக்கு ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியையும் பாருங்கள் மத வழிபாடிலிருந்து பிரித்தெடுக்கிறார். இந்த காலத்திலையும் உங்களை இந்த இந்தியங்களை கடினப்படுத்தாமல் அந்த இயேசு ரட்சகரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தே நாங்கள் அப்போஸ்தலர் 4:12 பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. பாருங்கள், மதங்களில பலவிதமான தேவர்கள், பல கோடி தேவர்கள், இப்படியாக தேவர்களை தேவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், அவர்களால மழை வர்ஷிக்க தன்மை இல்லை. அந்த மெய்யான தேவன் தான் எல்லா அந்த உலகத்தை படைத்தவர். பூமியையும் வானங்கள் மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்த தேவனை விட்டுவிட்டு பாருங்கள், அவர் தான் கல்லை படைத்தார், மண்ணை படைத்தார், ஒவ்வொன்றையும் படைத்தார். அந்த படைத்த தேவனை தான் இந்த கடைசி காலத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று புதிய பாட்டில இயேசுவாக மனித தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாருங்கள், தேவனுடைய குமாரனாக இயேசுவும் எங்களுடைய தேவனும் ஒன்றாக இருந்தவர்கள். படைப்பின் பொழுது நாங்கள் ஆதியாகமம் 1:26 பார்க்கும் பொழுது பாருங்கள் சொல்லுகிறார், நமது சாயல் லெட் அஸ் மேக் அவர் இமேஜ் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இயேசு தேவன் பரிசுத்தாவி இப்படி இப்படியான ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். ஒன்றாக இருந்து லெட் அஸ் எங்களை போல எங்களுடைய ரூபத்தின்படியும் உருவத்தின்படியும் மனிதனை உருவாக்குவோம். இப்படியான மனிதன் தேவனுக்கு விரோதமாக நாங்கள் செயற்படக்கூடாது. பாருங்கள், செயற்பட்ட தேவனுக்கு விரோதமாக ஆதாம் ஏவாள் செயற்பட்டதன் நிமித்தம் இந்த உலகத்துல தெளிவு வந்திருக்கிறது. இதனால மனிதர்கள் இன்றைக்கு பலவிதமான தவறான தீமைகளை தெரிந்து கொள்கிறார்கள். இயேசுவை இரட்சகராக ஈட்டிக் கொண்டவர்கள் நன்மையை தெரிந்து கொள்கிறார்கள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறார்கள். வாழ்ந்திருக்க அவர் வாழ்வை வாழ்ந்து நீங்கள் முதிர் வயதில மரிப்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், நீங்க மதங்களில தவறான நாங்கள் மரித்து விட வேண்டும். பல விதமான மதங்களில சூசைட் பண்ணுவதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவனை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. நாங்கள் ஜேம்ஸ் 3:14 பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். வேதாகமம் தான் சத்தியமாக இருக்கிறது. புதிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாக இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாளின் சந்ததியில இருந்து தொடங்கி ஆபிரகாமை தேவன் தன்னுடைய கிறிஸ்தவ சந்ததியாக தேவனுடைய சந்ததியாக தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியை ஆபிரகாமுக்கு முன்பாக அவனுடைய தகப்பனுடைய சந்ததி இப்படியான விக்கிர ஆராதனை உள்ள சந்ததியாக இருந்தது. அவர்கள் மெய்யான தேவனை அறியாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுத்து இன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு கூடாக நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். இப்படியாக ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு தாவீது தாவீதுடைய குமாரனாக மாம்சத்தில் இயேசு பிறக்கிறார். பாருங்கள், இயேசு பரிசுத்த ஆவியினால கற்பந்தரிக்கப்பட்டவர். பாருங்கள், பரலோ வானத்தில் இருந்து இறங்கிய அப்பம் அவர் தான். இப்படியாக இயேசு பிறந்து மனுக்குலத்திற்காக அந்த 33.5 வயது வாலிப வயதுல மரித்து 3rd உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இரக்கத்தையும் கிருபையையும் எங்களுக்கு தந்த தேவன் தான். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் தரப்பட்டது. பாருங்கள், மோசையினாலே நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணம், நீங்கள் பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். ஒரு பலி, ஒரு மிருகத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு மிருகத்தை செயற்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பலியான ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக மரித்திருக்கிறார். பாருங்கள், சரித்திரத்தை 2 பிரித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக. இயேசு கிறிஸ்து 1 இருந்து 33 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். 33 வருடம் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்றைக்கு அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், எல்லா மனிதர்களும் என்ன போராட்டத்தில போராடின, எல்லா மனிதர்களும் மடித்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சரீரத்தோட உயிரோடு அவர் சாட்சி கொடுப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஜேம்ஸ் யாக்கோபு 3:15 வசனத்திலையும் இப்படிப்பட்ட ஞானம் பலத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌதீக சம்பந்தமானது, ஜென்ம பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமான

0: இருக்கிறது. பதினொன்றைக்கு நாதா ஏபாள் விழுந்து போனது நிமித்தம் அவர்களுடைய சரீரத்தோடு இன்றைக்கு பிறந்திருக்கிறார்கள். இந்த அந்த சரீரத்தோடு தான் நாங்களும் பிறக்கிறோம். இதை ஜென்ம சரீரம் என்று சொல்லப்படுகிறது. பாவ சரீரம், பாவத்துக்கு பின்பாக இந்த சரீரம் வந்தது. இந்த பாவ சரீரத்துடைய ஒவ்வொரு மனிதனிலேயும் மனிதனும் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். கண்களின் நீச்சியால, மாம்சத்தின் நீச்சியால, ஜீவனத்தின் பெருமையால அவன் பாவம் செய்து பாவம் செய்கிறான். இப்படியான பாவம் மனுஷனுக்கு, பாவம் மனுஷனுடைய சரீரத்துக்கு பாவம் இல்லாத ஒரு சரீரம், சரீரமாக இயேசு வந்து அந்த சிலுவையில இரத்தத்தை சிந்தி அந்த சரீரத்தை மரணத்தில ஊற்றினார் எங்களுக்காக. பாருங்கள், இந்த சரீரத்தில வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்சேகங்களும் இந்த மதங்களில வாழுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள். நாங்கள் அறியாத காலத்திலே இப்படித்தான் வைராக்கியத்தோடு விரோதத்தோடு இருந்தோம், அங்கே கலகமும் துச்சேகங்களும் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், இப்படியாக இயேசு எங்களை அன்பில அன்பை தந்து சமாதானத்தை தந்து சந்தோஷம் விசுவாசம் நற்குணம் நீடிய பொறுமை ஆகிய கனிகளை தந்து வரங்கள்
1: அன்பை கிடைக்கலையா
0: தந்து அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஜேம்ஸ் 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். பாருங்கள், பரலோகத்தில் இருந்த அந்த மெய்யான தேவன் தருகிற ஞானம் சுத்தமுள்ளது, சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும்
1: இழக்கதாலும்
0: நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் உதட்டிலே ஒன்றை பேசுவார்கள், உள்ளத்தில வேறு காரியங்களை வைத்திருப்பார்கள். இருதயத்தில இருப்பதை அப்படியே பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்கள் செய்வது. பாருங்கள், இன்றைக்கு உலக மக்கள் எங்களுக்கு இரு கனிகளை தேவன் தந்திருக்கிறார். மனிதன் கொடுக்கிற கனிகள் அன்புதான் பிரதானமான கனியாக இருக்கிறது. இப்படியாக இயேசுவருடைய அத்தனை நல்ல குணங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதோடு நாங்கள் மனிதர்களை பட்சபாதம் இல்லாமல் நேசிக்க வேண்டும் யாராக இருந்தாலும். பாருங்கள், இயேசு மார்த்தாள் மரியாள் லாசரஸ் 3 பேரையும் ஒரே மாதிரியாக நேசித்தார். பாருங்கள், இப்படியார் ஒரு மனதுருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அந்த மனதுருக்கத்தை இன்றைக்கு எங்களுக்கும் தந்திருக்கிறார் கிறிஸ்துவின் அவருடைய ஆவியை தந்து எங்களுக்கு அந்த மனதுருக்கத்தை தந்திருக்கிறார். யாக்கோபு 3:18 நீதியாகிய கனியானது சமாதானத்தை படைப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. பாருங்கள், இயேசு எங்களுக்கு சமாதானத்தை தந்து விட்டு போயிருக்கிறார். யோவான் 14:26 இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் ஒரு ஊனாய்கள் வாழுகிற இன்றைக்கு அவரை கொலை செய்ய பலவிதமான அந்த அரசாங்கம், அந்த மக்கள், அந்த ஊழியம் செய்த பரிசேயர் சதுசேயர் கூட அந்த இயேசுவுக்கு விரோதமாகத்தான் செயற்பட்டார்கள். பாருங்கள், அவர் ஆட்டுக்குட்டியாக ஊனைகளுக்குள்ள வாழ்ந்து தன்னுயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார். பாருங்கள், வேதாகம் சொல்கிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இயேசு உலகத்தை ஜெயித்தார். நாங்களும் அவருடைய வழியில இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்க எங்களுக்கு தந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2 தீபத்தையும் 3:1 பார்க்கும் பொழுது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இப்படியான குணங்களோடு. பாருங்கள், இயேசு தருகிற குணம் பரிசுத்தம், அதுக்காக தான் அவர் அந்த பரிசுத்த ஆவியை பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். பாருங்கள், பரலோகத்தில் எங்களுடைய தேவனை அந்த ஏஞ்சல்ஸ் எப்பொழுதும் போற்றி கொண்டே இருக்கின்றன. இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கேடு மீன்களுக்கும் சீரா மீன்களுக்கும் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி கொண்டே இருக்கின்ற நாங்களும் இந்த உலகத்தில் இருந்து அவரை போற்றி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி அவர் விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் அன்பு குறைந்து போகிற காலமாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய அன்பில நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், சுபாவ அன்பில்லாதவர்களாக, இணங்காதவர்களாக, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக, கொடுமை உள்ளவர்களாக, நல்லோரை பகைக்கிறவர்களாக இன்றைக்கு பாருங்கள் இலங்கை தேசத்தில இப்படியான போதை வஸ்துகள் பாவிப்பது, இப்படியான தீமைகளை விரும்புகிற மக்கள் இன்றைக்கு பல தேசங்களில பெருகி இருக்கிறார்கள். தீமையை நன்மை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த தீமைகள் மூலமாக அது தீமைகள் ஒரு பொழுது நன்மையாக வர முடியாது. இயேசுதான் அந்த நன்மையை தருகிற தேவன், பரலோக பாக்கியத்தை தருகிற தேவன். அவர்தான் இந்த ரட்சிப்பதற்கு மனுக்குலத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்ட தேவன். பாருங்கள், இந்த கடைசி காலத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு தீபத்தை மூன்றாவது காரம் நாலாவது வசனத்திலே மனிதர்கள் துரோகிகளாக பாருங்கள் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை போல துரோகிகளாக, துணிகரம் உள்ளவர்களாக, இருமாப்புள்ளவர்களாக, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராக, இப்படியாக தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பெலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகும்படியாக எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்கள், இந்த சவுல் பாருங்கள் பவுலாக மாறுகிறான். அவன் சவுலாக இருக்கும் பொழுது பாருங்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவன் துன்பம் செய்கிறவனாக வாழ்ந்தான். இயேசு இடப்பட்ட பொழுது அவனுடைய இதயம் சதியான இதயமாக மாறுகிறது. பாருங்கள், அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாக இருந்து இயேசுடைய ஒளி அவனிடத்துல வந்த பொழுது அவனுடைய இருள் அகன்று போகிறது, அவனுடைய கடின இதயம் அகன்று போகிறது. அவன் தேவனுக்கு பிரியமான மகனாக பாருங்கள் இப்படியாக அவன் வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உயர்ந்த நிலையில எந்த எவ்வளவு தூரம் தேவனுக்கு இயேசுக்கு விரோதமாக செயற்பட்டானோ அவ்வளவுக்கு எதிர்மாறாக இயேசுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க எத்தனையோ துன்பங்களுக்கு ஊடாக, எத்தனையோ சவுக்கடிகள், இப்படியான துன்பங்களுக்கு ஊடாக அவன் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக நடந்து வாழ்ந்து மரித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் ஊழியம் செய்யும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலேயும் அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது, அநேக திமிர்வாதக்காரரும் சப்பாணிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்கள், இந்த சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரிகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இப்படியாக சிதறி போனவர்கள் ஒவ்வொரு இடத்திலே போய் தங்களுடைய சுவிசேஷத்தை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பிலிப்பு போய் பலவிதமான அற்புதங்களை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக சீமோன் என்று நாங்கள் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்று கொண்டதை எருசலேமிலுள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவை யோவானையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். இப்படியாக அவர்கள் முழுக்க ஞானத்தை பெற்றிருந்ததன் நிமித்தம் பாருங்கள், அவர்கள் வந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:16 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். இப்படியாக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வேதாகமத்தை அனுதினமும் வாசிக்கிறவனாக தியானிக்கிறவனாக தேவனுக்கு பிரியமாக வாழுகிறவனாக மாறுகிறான். பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெறாமல் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு சாதாரண புஸ்தகம் போலத்தான் இருக்கும். அவருடைய பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வசனங்கள், பரிசுத்த ஆவியானவரை மதத்தில் வாடுகிறவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை பற்றிய அனுபவம் அதிகம் அவர்களுக்கு தெரியாது. இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வாங்கிட்டு கொள்ள வேண்டும். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாளில முதன் முதலாக அப்போஸ்தலர்களுக்கு பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியை தேவன் அனுப்பி அவர்களை நிரப்பினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு பரலோகத்துக்கு போகிற ஒரு விசாவாக அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவன். ஒரு நாட்டுக்கு போக ஒரு விசா எடுப்பது போல இந்த பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் பரலோக பிரஜைகளாக மாறுகிறோம். எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்கள், இயேசு ஜெபம் பண்ண கற்று தந்தது பொழுது கூட பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி என்று அவர் எங்களுக்கு கற்று தந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவி என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய பிதா ஆவியாயிருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், 3வது வானத்தில் இருக்கிறார், அன்பாயிருக்கிறார், ஆவியாயிருக்கிறார். இயேசு எப்படியான இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். எங்களுடைய பிதாவும் இயேசுவும் ஒருமைப்பட்டிருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பாருங்கள், இந்த சமுத்திரத்தை வான சமுத்திரத்தின் எல்லைகளை வட்டணிக்கையில் நீங்கள் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலையும் வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால், இந்த வானத்தின் இந்த சமுத்திரத்தின் எல்லை வட்டணிக்கை நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன். பாருங்கள், இயேசுதான் செல்ல பிள்ளையாக, பிதாவோடு இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இயேசு மனுரூபம் மனித 100% மனுஷ ரூபத்தில் வந்து மரித்து அந்த 33.5 வயதில் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியை சீமோன் என்றொரு ஒரு மனிதன் இந்த பரிசுத்த ஆவியை பணத்தை கொடுத்து வாங்க முயற்சிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. இந்த மெய்யான தேவனிடத்தில் நீங்க பெற்றுக் கொள்வதெல்லாம் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். உங்களுடைய ரட்சிப்பு கிருபையினால்

இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துன்குணத்தை விட்டு மரம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்றான். பாருங்கள், இப்படியான ஒரு கசப்பான இருதயத்தோடு இன்றைக்கு மனிதர்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னை

Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்ல, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்ல. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலக

0: அமுங்க. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே மெய்யானது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு மக்களும் உம்மை நோக்கி பார்க்க, இந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும் துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள், ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தீர்கள், அந்த வார்த்தையுடன் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு விடுதலையும் கொண்டு வந்தீர்கள் வார்த்தையின் மூலமாக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம். ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் முடிவு ஜபத்துக்குள் செல்லலாம். பிரதர் மகேந்திரன், நீங்கள் எதுவும் சொல்ல போகிறீர்களா? Thank you, Lord, for this wonderful time, Lord, that you gave us, Lord, that we will never take it for granted, Lord. Oh, Lord Jesus, ever take it lighter, because this is your work, this is the work of your Holy Spirit, that you come through and emanate through the power of your Holy Spirit into the nations of the world, for the people you created in your image, Lord, that they will find, Lord Jesus, comfort and solace, Lord. Not only, Lord Jesus, the comfort and solace would come through the power of salvation that they would receive, but deliverance for their souls, Lord, first of all, and then, Lord Jesus, all that, Lord Jesus, comes beside that in life that we live with our breath in our bodies, Lord. Father, we thank you, Lord, for the ministry of the Holy Spirit that had gone on upon their lives, Lord, for all that you have accomplished, Lord, so far, with all that went on, Lord Jesus, in praise and adoration, worship, and Lord, the deliverance that flows through the word of the living God that has been permeating their hearts and souls and lives, bringing forth such deliverance and, Lord, purpose in their lives, Lord, as they would come into the spirit of obedience. We thank you, Lord, for the blessings that went through, Lord, as Sister Karuna, Sister Grace, with all their worship and thanksgiving, that singing and worship, Lord, that they brought forth, Lord, through prayer, and also, Lord, with the devotional, Lord, with Sister Grace. We thank you, Lord, for that, and also Sister Dolly, who came and prayed for the servants of the Lord, Lord, in preparation, Lord, for their words to come forth, Lord, through their lips, as you had anointed them and prepared them, Lord, along with, Lord, as you, I came forth, Lord, and prayed for the listeners, Lord. They work in conjunction, Lord, with between each other, Lord. So we thank you, Lord, for many that have been listening, many that have been bringing forth much fruit upon their lives, Lord, because the word is like a hammer that breaks forth, Lord, every wild imagination and brings it under the subjective power and authority of the Lordship of Jesus Christ upon their lives, as they give room in their hearts and lives, Lord, through obedience alone. So we thank you for what you have accomplished, Lord, in Lord Jesus, to bring forth harvest of souls in their lives. Thank you.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம். சாலமோன் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. அதை கேதுரு மர உத்திரங்கள் பாவப்பட்ட கேதுரு மர தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். ஒவ்வொரு வரிசைக்கு 15 தூண்களாக 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்தரங்களின் மேல் கேதுருக்களால் மச்சுப்பாவியிருந்தது. 3 வரிசை ஜன்னல்கள் இருந்த 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாயிருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. 50 முழ நீளமும் 30 முழ அகலமுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான். அந்த மண்டபமும் அதன் தூண்களும் உத்தரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்தரங்களுக்கும் எதிராயிருந்தது. தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவக்கி மறுபக்கம் மட்டும் கேதுரு பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். அவன் வாசமண்ணும் அவனுடைய அரமனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான். இவைகளெல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திபாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திபாரம் 10 முழ கற்களும் 8 முழ கற்களுமான விலையேற பெற்ற பெரிய கற்களாயிருந்தது. அதன் மேல் உயர அளவின்படி பணிப்படுத்தின விலையேற பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுரு மர உத்தரங்களாலும் 1 வரிசை பணிப்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையை எல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூலளவுமாயிருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேளாக இருந்தது. தூண்களை பணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதளம் பழங்களை செய்வித்தான். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமுமாயிருந்தது. 2 தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழமும் உயரம் 5 முழமும் சுற்றளவு 30 முழ நூலளவுமாயிருந்தது. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முளத்திற்கு 10 10 செய்யப்பட்டிருந்தது. வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் 2 தொட்டியோடு 1 வார்க்கப்பட்டிருந்தது. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தது. கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்களெல்லாம் உள்ளாகவும் இருந்தது. அதன் கனம் 4 விரற்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும். 10 வெண்கல ஆதாரங்களையும் செய்தான். ஒவ்வொரு ஆதாரம் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமுமாயிருந்தது. அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில், அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது. சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளின் சிங்கங்களும் காளைகளும் கேரூபின்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும், சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலத்தாரைகளும் அதனோட இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அதன் 4 கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது. கொப்பரையின் கீழிருக்க அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலத்தாரைகளுக்கு நேராயிருந்தது. திறனைகளுக்குள்ளான அதன் வாய் மேலாக 1 முழம் உயர்ந்திருந்தது. அதன் வாய் 1.5 முழ சக்கராகாரமும் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவைகளின் சவுக்கைகள் விருத்தமாயிராமல் சதுரமாயிருந்தது. அந்த 4 உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் ஆதாரத்திலும் இருந்தது. ஒவ்வொரு உருளையும் 1.5 முழ உயரமாயிருந்தது. உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது. அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாயிருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய 4 கோடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 4 கொம்மைகள் இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் 1.5 முழ உயரமான சக்கராகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது. அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேரூபின்கள் சிங்கங்கள் பேரிந்துகளுடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலத்தாரைகளிலும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான். இந்த பிரகாரமாக அந்த 10 ஆதாரங்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித கொத்து வேலையுமாயிருந்தது. 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரை 40 குடம் பிடிக்கும். 4 முழ அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. 5 ஆதாரங்களை ஆலயத்தின் வலது புறத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடது புறத்திலும் வைத்தான். கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலது புறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான். பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களை மூடும் 2 வலை பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலை பின்னலுக்கும் பண்ணின 2 வரிசை மாதளம் பழங்களும் ஆக 2 வலை பின்னலுக்கும் 400 மாதளம் பழங்களும் 10 ஆதாரங்களும் ஆதாரங்களின் மேல் வைத்த 10 கொப்பரைகளும் 1 கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழிருக்கிற 12 ரிஷபங்களும் செப்பு சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலங்களும் செய்தான். கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பணிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான். இந்த சகல பணிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமுமாயிருந்தபடியால் சாலமோன் அவைகளை நெருக்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பணிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவை யாவன? பொன் பலிபீடத்தையும், சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும், சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள், வலதுபுறமாக ஐந்தையும் இடதுபுறமாக ஐந்தையும் பொன்னான அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடும் கூட உண்டாக்கினான். பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலய.
1: எரேமியா 33 அதிகாரம். எரேமியா என்னும் காவற்சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர் கொத்தளங்களினாலும் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே, என் கோபத்திலும் உக்கரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவாள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாவரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமின் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் வலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால் அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட இரண்டு வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்லவென்று அதை தூஷிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானால் அப்பொழுது நான் யாக்கோவின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்கள்.
0: மார்க்கு 7 எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியத்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி, அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு அவர் எழுந்து அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரபோனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேய கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு, திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி

0: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 11 தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. ஆரம்ப வசனமாக 2 பேதுரு 1:4 பார்ப்போம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மகத்தான காரியம் நடைபெறுகிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் வருகிறது. நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகிறோம் என்று வேதாகமம் கூறுகிறது. அதாவது, நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உதவும்படி தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் பலமுள்ளவர்களாகவும் சந்தோஷமுள்ளவர்களாகவும் தைரியம் நிறைந்தவர்களாகவும் இருக்க முடியும். வேதாகமத்தில் திமோத்தேயுவை நினைவிருக்கிறதா? திமோத்தேயு 1:6-7 அவர் பயந்து சுபாவம் உள்ளவராக இருந்தார், ஆனால் அவருக்குள் இருந்த தேவ ஆவியானவர் அவரை பலமுள்ளவராகவும் தைரியமுள்ளவர்களாகவும் ஆக்கியதை பவுல் அவருக்கு நினைவுபடுத்தினார் என்று சொல்கிறது. தேவனுடைய ஜீவன் எல்லாவற்றையும் மாற்றியது. அதே ஆவியானவர் இன்று உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பலத்தோடும் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ அவர் உங்களுக்கு உதவுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்களா என்றும் பேதைமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய திவ்ய சுபாவம் எனக்குள் இருப்பதால் நான் பலமுள்ளவனாகவும் தைரியமுள்ளவனாகவும் சந்தோஷம் நிறைந்தவனாகவும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 11th of August 2026, and the topic for today is God's life is in you. The opening scripture is taken from 2 Peter 1:4. Whereby are given unto us exceeding great and precious promises, that by these ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. When you accept Jesus into your life, a great thing happens. God's life comes into you. The Bible says we become partakers of the divine nature. This means the life of God is working in you to help you live a victorious life. Because God's life is in you, you can be strong, joyful, and full of courage. Remember Timothy in the Bible? In 2 Timothy 1:6-7 it says, Timothy was timid, but Paul reminded him that the spirit within him made him strong and courageous. Hallelujah. God's life changed everything. The same spirit is in you today, helping you live with strength, courage, and joy each day. Glory to God. Let's look into another scripture from Acts 4:13. Now, when they saw the boldness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, they marveled and they took knowledge of them that they had been with Jesus. Hallelujah. Let's say this. Please repeat after me. The life of God is in me. I am strong, bold, and full of joy because I have God's divine nature. Hallelujah. God bless you all. See you tomorrow.
1: Recording in progress.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வழங்கியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புத்தகம் 29:11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கான சகோதர சகோதரிகளே, இன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தவைகளை நிறைவேற்றி ஆசமதிக்க நாளால் வாக்குப்பாடு உள்ளார். இன்றைய நாளும் அனைவருடைய ஆசைகள், வாஞ்சைகள், தேவைகள் எல்லாம் நினைத்தபடி நடக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களால் கர்த்தருக்கு நீண்ட நாட்களை ஜெபித்தும் வருவீர்கள். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத போது தாமதமாகும் பொழுது விசுவாசத்திலே சோற்று போகிற நிலையை பெற்று வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தன்னுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு இவற்றை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால் இப்படி அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் விருப்பங்கள், ஏக்கங்கள், தேவைகள் யாவற்றையும் கர்த்தரின் சித்தத்திற்கு உண்மையாக ஒப்புக் கொடுப்பீர்கள். ஆனால் அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். நிறைவேற்றி முடித்ததை குறித்து தியானிப்போம். எரேமியாவின் 38:16 வாசிக்கையால், அந்த எரேமியாவை பிடித்து கயிறுகளால் கட்டி விடுவிக்கும்படி கர்த்தர் அந்த பிரதானியின் இதயத்தில் பேசினார். அப்படியே இளைஞர் விடுவிக்கப்பட்டார். இளைஞரின் புஸ்தகம் 38:28 வாசிக்கின்றோம். அனுபவங்களாலும் தண்ணீரற்று வளர்ந்த துறவை போன்ற குடும்பத்தில் மனதில் சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற அனுபவத்திலும் கடந்து போகிறார்களால் பிரவேசிக்கும்படிக்கு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பாவங்களுக்காக மாற்றி விடுவித்து வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தை உண்மையில் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:9. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது என்பதை, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களும் அதை கேட்டு நடக்கிறவர்களும் தங்கள் அனுபவத்தில் அறிந்திருக்கின்றார்கள். ஆயினும் சில கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் போது பிசாசானவன் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையையும் அதன் கிரியையையும் அவர்களிடமிருந்து திருடியிருப்பது நன்கு தெளிவாகிறது. இதனால்தான் விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைக்கு அக்கறை கொள்ளாதபடி சோர்வையும் வஞ்சகத்தையும் கொண்டு வந்து அவர்களை திசை திருப்ப முயலுகின்றான். இதன் விளைவாக அநேகர் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தும் அதை பற்றி கொண்டு அதன் அதிகாரத்தாலும் வல்லமையாலும் சத்துருவை மேற்கொள்ள முடியாமல் போராடுகின்றனர். சிலருக்கு பிரசங்க நேரத்தையே பிசாசு தாளாட்டு பாடல் போல் மாற்றி விடுகிறான். இதனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆவிக்குரிய பலம் பெற வேண்டியவர்கள் அறியாமலேயே ஆவிக்குரிய தூக்கத்தில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைக்காரனை தேவனுடைய வார்த்தையினால் ஜெயம் கொண்டது போல நாமும் சத்துருவை ஜெயிக்க முடியும். இவ்வாறு ஜெயம் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாப்பார். ஆகையால் இன்று உங்களை கர்த்தருடைய வார்த்தையில் பலப்படும்படியாக முழுமையாக ஒப்பு கொடுங்கள். வார்த்தை வேளையில் விழித்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளெஸ் யூ.

ஆமீன். இன்று 11 எட்டாம் மாதம், 11 ஆவணி மாதம், 11 ஆகஸ்ட் மாதம், 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் 8:00, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம், என் ஆத்மாவே தேவனையே நோக்கியிரு, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன். சங்கீதம் 62:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், 1 Kings 6, எரேமியா 32, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும், மார்க்கு 6 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே இந்த பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலேயும் போய்ப்போம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பஸ்ட் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். சுவாசிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். சமர் காலங்களிலே பிரயாணங்களிலும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பக்கமாக போவார்கள், வாக்கு போவார்கள். அப்படியாக ஒவ்வொருவர் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பார்கள். உற்றார் சந்திக்க பிரயாணங்களிலே வழி நடத்துகிறார்கள். அந்த வேளையிலே கர்த்தர் அவர்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளை அபிஷேக ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு அதே வேளையிலே அபிஷேக ஆராதனையை வழி நடத்த இணைந்திருக்கிற ஊழியர் பாசன ஹோமி லோகன் அவர்களையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருடைய மைக்கை ஓன் பண்ணி கொண்டு வாரங்களுமாக கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணி கொண்டு நீங்கள் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.

உமக்கு சோத்திரமைய ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலிலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கிடு, நான் நம்புவது அவரால் வரும். ஹலிலூயா. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கிடுன்னு சொல்லி ஒரு பாடல், இந்த கோக்மன் செய்யாத ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த வரியல் ஞாபகத்துல எனக்கு வருதில்லை, ஞாபகத்தை வருதில்ல. ஒரு புதிய பாடல், அவன் நான் நம்புவது அவராலே அவராலே வந்துடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரே, நான் நம்புவது அவராலே அவரால் வந்துடுமே. நான் நம்புவது அவராலே அவரால் வந்துடுமே. ஹலிலூயா. நல்ல ஒரு பாடல். ஹலிலூயா. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஹலிலூயா சௌரன் மூலமாக கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹலிலூயா. இன்றைக்கு கூட இங்க பாருங்கள், ஒரு சில வசனங்களை வாசித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஜபங்களுக்குள்ளே கடந்து சில போறோம். ரோமருக்கு எழுதுன்றோம் முதலாம் அதிகாரம் 21 வசனத்திலே, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து. இந்த ஸ்தோத்திரம் என்பது ஒரு வடசொல். அது மட்டுமல்ல, இது உண்மையாகவே தேங்க்ஸ் கிவிங் என்கிற அர்த்தத்துலதான் வருகிறது. நான் ஒரு வார்த்தையை கேட்ட உடனே என்னை அறியாமல் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், அதாவது நன்றி. ஹலிலூயா. அப்போ நாங்க நன்றி சொல்லுகின்ற பிள்ளையில நாங்கள் அந்த வார்த்தைக்குரிய அந்த நன்மைகளை நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம். ஹலிலூயா. அந்த வார்த்தை என்ன காரணத்துக்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணுகிறோம், அதான் தேங்க்ஸ் கிவிங். அப்போ ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஹலிலூயா. அதனுடைய இன்னொரு வசனத்தை நாங்கள் கேட்கின்ற வேளையில அதை நாங்கள் பயிற்சி பண்ணப்பட வேண்டும். ஹலிலூயா. அது எங்களை அறியாமல் அது வெளியில வரவிடும். ஒரு வார்த்தை கிடைத்த உடனே நீங்க அது ஸ்தோத்தரிக்கின்ற பொழுதே தேங்க்ஸ், தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி அப்பா, ஆமேன் ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் அந்த வார்த்தைக்கு நீங்க திரும்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கின்ற வழியிலே, திரும்ப அதுக்கு மறுமொழி கொடுக்கின்ற வழியிலே அந்த வார்த்தையின் படி எங்களுக்கு ஆக கடவுள். அதுபடி நான் இந்த நாளிலும் ஹலிலூயா எங்கள் ஆத்மாவுக்கு நாங்கள் நம்பிக்கையோடு இருப்போம். ஹலிலூயா. நம்பிக்கையை நாங்கள் சொல்லுவோம். ஹலிலூயா. தேவனையே நோக்கி அமர்ந்து ஹலிலூயா நாங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஹலிலூயா. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னும் ஒரு சில வசனங்களை தேவன் என்னோடு பேசினார். ஹலிலூயா. ரோமருக்கு ரோமன் 2:6 வசனத்திலிருந்து, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். சில உடல் நாங்கள் சோர்ந்து போறோம் ஆண்டவரே, இவ்வளோ காரியங்களை செய்கிறோம் ஆண்டவரே, ஒரு பலனையும் காணவில்லை. சில உடல் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பாரா. ஹலிலூயா. ஆண்டவருடைய நிமித்தம், அவருடைய பல்லோர் ராஜ்யத்தின் நிமித்தம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் பலன் அளிப்பாரா. சோர்ந்து போகாமல் நற்கிரியர்களை செய்து, நற்கிரியர்களையும் நற்கிரியர்களை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கின வரும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாபுலமும் உண்டாகும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சவாதம் இல்லை. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் பாடுபட, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் காரியங்கள் செய்ய நிறங்களுக்கு எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம். இந்த நாளிலே உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபதாரம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, அதற்குரிய ஆண்டவரே சந்தர்ப்பங்களின் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும்படி செவிக்கும் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிருள்ளவைகள் அப்பா ஆண்டவரே. நீர் ஜீவன் உள்ள தேவன் அப்பா, உயிருள்ள தெய்வம் அப்பா ராஜா ஆண்டவரே.

Amin. Haleluya. Haleluya. விண்ணப்பத்துக்கு பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகத்தை தந்தவரே, சோத்திரம் இயேசுயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகத்தை தந்தவரே, சோத்திரம் இயேசுயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போது ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும்,

Mata te quiero cabaret. Aleluya. ஆண்டவரே, இந்த நாளிலும் வியாதி அஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ராஜா இந்த ஒன்லைன்ல கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே தேவனே தகப்பனே, அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவரே அவர்களுக்கு சுகவிலன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளடும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நல்ல சர்வத்தில நல்ல சுகபலன் கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் முதிர் வயதுள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும் ஐயா. என் தகப்பன் ஆகிய தேவனே ராஜா, இன்னும் ஆண்டவரே இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை காத்து வழி நடத்தும் ஐயா ராஜா. தேவ தூதர்களை அனுப்பி எப்பொழுதும் காவல் கூடவனுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் எல்லோரையும் சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா ராஜா. நிராசட்டை பண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தே எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக் கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின் உண்மையில வந்ததையா. உடைய தழும்புகளான ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமானார்கள் அப்பா ராஜா. யவி சொன்னது போல இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த ஒன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், வியாதி உள்ளவர்கள் மேலும் கரங்களை வையும் அப்பா. அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள். தகப்பனையுமே சூத்திரிக்கிறோம் ஐயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகத்தை தந்தவரே, சூத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே.

தகப்பனே, ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. தகப்பனே மத்திருக்கிறேன் ஐயா, மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மனோபமாகணுமே தகப்பனே, மலை மேலே

ஜாதிகளுக்காக தெரியும் வரம் வேண்டும், ஜாதிகள் மேலும் மாதல் வேண்டும். மலை மேலேறி வந்தே தகப்பனே, மறுபமாகணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உங்குடல் கேட்கணும் நாள் முழுது, உங்குடல் கேட்கணும் நாள் முழுது, மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. ஹாலேலூயா, ஓ ஹாலேலூயா, சூத்திரமையா, என் தகப்பனாகிய தேவனே மேல் துதிக்கிறேன் ஐயா, ஆண்டவராகிய இரட்சகரே மேல் சூத்தரிக்கிறேன் ஐயா. தகப்பனே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவர் எங்கே யுத்தங்கள், ஆண்டவர் எங்கே போர்கள், ஆண்டவர் எங்கே சண்டைகள் இருக்கிறதோ ஐயா, அந்த இடங்களிலே பூர்ண சமாதானம் இருக்கும்படி செவிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேலுக்கும் ஆண்டவரே அயல் நாடுகளுக்கும் இடையில ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணவனமா செவிக்கிறோம். வளைகுடா நாடுகளிலே சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று கட்டளையிடுகிறோம் ஐயா. தகப்பனே, இலங்கை தேசத்திலே உடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நீங்கும்படி செவிக்கிறோம். துன்மார்க்கர் தேசத்தை விட்டு அகன்று போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசத்திலே நன்மை வாசமாயிருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, எங்கள் தமிழ் ஜனங்கள் மத்தியிலே இருக்கின்ற எல்லா குறவுகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமேல் என்ற வாக்கப்பட விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆண்டவரே திருச்சபைகளுக்காக செவிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபைகள் ஆண்டவரே அப்பா, எந்த திருச்சபைகளா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, உடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா. ஆண்டவரே, சபைகளை நடத்துகிறவர் நீங்கள் தான் ஐயா, சபைகளுக்கு நீங்கள் தான் தனி ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, தகப்பனாய தேவனே, ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. விசுவாச குடும்பங்கள் மேலுடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. நன்மைகள் வாசமாயிருப்பதாக தகப்பனே. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எந்தன் வாழ்வில் செய்பவரே. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய நாமமே அதிசயம் ஐயா. ஆண்டவரே தேவனே, மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஆண்டவரே தேவனே ஒரு அதிசயத்தை செய்த தேவனே, மலட்டு கற்பத்தை திறந்து கொடுத்த தேவனே. ஆண்டவராகிய தேவனே, அன்னாளுடைய மலட்டு கற்பத்தை திறந்து கொடுத்தவரே. ஆண்டவரே தேவனே, எலிசபெத்தினுடைய மலட்டு கற்பத்தை திறந்து கொடுத்த இந்த அகப்பனே. ஆண்டவரே, அற்புதம் செய்கிற தேவனப்பா. பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுமாண்டவரே, திருச்சபையில ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுமாண்டவரே தேவனே. அப்பா பிதாவே, முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, சாராள ஆண்டவரே தேவனே, உம்முடைய வாக்கு தத்தத்தை எண்ணி எண்ணி எண்ணி ஆண்டவரே கற்பம் தரிக்க பலனடைந்து இசாக்க பெற்றெடுத்தாளப்பா. ஆண்டவரே, நாங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெறுகிறோம் ஐயா. இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆயிரம் மடங்கு பெறுகிறோம் ஐயா. தேவரீரங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரமங்களோடு கூட இருந்து தீங்குகளை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரமா செவிக்கிறோம். பெருக்கம் திருச்சபையில காணப்படுவதாக, பெருக்கமங்கள் வாழ்க்கையில காணப்படுவதாக ராஜா, பெருக்கமங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுவதாக, பெருக்கமங்கள் களஞ்சியங்களில காணப்படுவதாக, பெருக்கமங்கள் பைனான்சியல் சிச்சுவேஷன்லே காணப்படுவதாக. ஆண்டவரே, பெருக்கத்தை விரும்புகிற தேவன் ஐந்தப்பம் ரெண்டு மீன்களை எடுத்து ஐயாயிரம் பேரை போசித்து பன்னிரண்டு கூட நிறைய மீதம் எடுக்க வைத்தவரே, நீர் பெருக்கத்தை விரும்புகிற தேவனப்பா. ஆண்டவரே தேவனே, மக்கு சோத்திரம். பேதுரு ஒரு வலையத்தான் போட்டான் ஐயா. ஆண்டவரே, அவனுடைய படகு நிரம்பியது. ஆண்டவரே, கூட்டாளிகளுடைய படகு நிரம்பியதப்பா ராஜா. நீர் பெருக்கத்தின் தேவன் ஐயா. எங்கள் பிள்ளைகளை பெருக்கமாக்கும், எங்கள் பேர பிள்ளைகளை பெருக்கமாக்கும் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா. திருச்சபை ஆத்துமாக்களினால் பெருக்கம் அடைவதாக ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம். ஆவியின் கனிகளங்கள் வாழ்க்கையிலே பெருக்கம் அடைவதாக, அன்பு பெருக்கம் அடைவதாக, அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம் இப்படிப்பட்ட பிரமாணங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெருக்கம் அடைவதாக. எங்களை காண்கிறவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே முக்கு சோத்திரம்.

கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்வு ஈடாகுமோ, கோடி கோடி

அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அற்புதமானவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலம்

0: ஆண்டவரே ஆகிய தேவனே, உம்மை அறியாதிருந்தும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின தேவனே, ரட்சிக்க கட்டளையிட்டீரே ஐயா ராஜா. ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், சிறப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து வைத்திருப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீர சுகத்துக்காக நன்றி சொல்லுகிறோம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், ஆண்டவரே இவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்துக்காக சுகமென ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம், நீரங்களுக்கு கொடுத்த ஊழியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கத்தாவே, ஆண்டவரே தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கரமங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்த விடமா செவிக்கிறோம், உங்கள் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் ஐயா. ஆண்டவரே தேவனே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் மேல் உதிப்பாரு சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, அநாத ஸ்திரிகளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறீர் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் அதிகமாய் பிறப்பதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரமங்கள், களஞ்சியங்கள் நிரம்புவதாக, எங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல எங்களை சுற்றிலும் இருப்பதாக ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, அவர்கள் ஆயுள் பூராவும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே கிருப தருவீராக. ஆண்டவரே தேவனே லேவியருடைய சந்ததி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய விடும் ஐயா, எங்களை ஆசாரியர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் மாற்றிய தகப்பனே, உமக்கு ஆண்டவரே ஜெப தூப தேர்ந்தெடுக்க எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே பயன்படுத்தும், அவர்களுடைய வாழ்க்கையில் முற்றங்கள் பயங்கள் அச்சங்கள் ஆண்டவரே அப்பா மனுஷருடைய தூசணங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அகன்றுவோம் என்று செவிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனே ஆபிரகாம் ஐயா தன் பிள்ளையாகிய ஈசாக்கை பலிபுடத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுத்தான் ஐயா, இவனை பாவனையா திரும்ப பெற்றுக்கொண்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா ராஜா. இந்த தகப்பனே எங்கள் பிள்ளைகளை உம்முடைய பலிபுடத்திலே வைக்கிறோம் ஐயா, உமக்கு பிரியமானபடி எங்கள் பிள்ளைகளை நடத்தும் ஐயா, உம்முடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் தலைமுறை தலைமுறையா செய்ய கிருபதாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உலகத்து ஆண்டவரே அப்பா பிரீஸ்டுகள் ஆண்டவரே ஆசாரியர்கள் ஐயா, தங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளே ஆண்டவரே தேவனே அப்பா, தங்களுடைய ஆண்டவரே பாராஜா தங்களுடைய சந்ததிகளை பிரீஸ்டாக மாற்றுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உயிருள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அப்பா, எங்கள் பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் உமக்கு ஊழியம் செய்ய விடும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம், உமக்கு முன்பாக நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே எங்கள் பேர பிள்ளைகள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே உங்களுடைய ஊழியத்தை மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்க உதவி செய்யும் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபையோட கரத்துல ஐயா ராஜா இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த நாள் முழுவதும் உம்மை நினைக்கின்ற நினைப்பு எப்பொழுதும் இருக்கும்படி சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். காலவேளையிலும் அபிஷேக ஆராதனையிலே வழி நடத்தினீர்கள், பாடல்களுக்கூடாக துதிகளுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்தீர்கள். மேனுவேல் கூட அதிகால காலவேளையில் எழுந்து அவருக்கு கொடுத்த அந்த தாளந்தை இந்த வேளையிலும் வழி நடத்தினார். அவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் இருவரையும் கத்திருதாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான் வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனையுடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், பிளஸ் யூ, பிளஸ் யூ,
1: ஆமேன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அருமையான அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே இந்த வாழ்த்து அந்த ஜப தூபங்களையும் ஆராதனைகளையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்திரண்டை ஒப்புவிப்போம். கத்திரதாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஊழியர்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே ஆமேன், ஆமேன். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வரவேற்கிறோம். இன்று 11ஆம் தேதி 8ஆம் மாதம் 11ஆம் தேதி ஆவணி மாதம் 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8:32. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதம் 62:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். ஆத்மாவை தேற்றிக் கொள்வோம். தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம், நாம் நம்புகிறது அவராலே வரும். ஆமே. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் சௌரி டாலி.
2: ஓ மை காட்,
1: அவனை பார்த்துக் கொள்ளுங்கள்.
2: மானே மானே,
1: அப்படியே நில்லுங்கம்மா. இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், 1 ராஜாக்கள் 6, எரேமியா 32 பழைய ஏற்பாட்டிலிருந்து, புதிய ஏற்பாட்டிலிருந்து மாற்கு 6ஆவது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அத்தோடு மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, இவர்களை இவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கதர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கானவற்றையும் நாங்கள் அனுப்பி தருகிறோம். தேவனுடன் 1 நிமிடம் அவற்றையும் கூட அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கதர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசனையும் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்தில் தேவ செய்தி எடுத்து வந்தார். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறார். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே அவரையும் வரவேற்போம். அவர் கூட எங்களுக்கு நற்சிந்தனை ஒவ்வொரு நாளும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் உங்களுக்கும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள். அதே போல உங்களுக்கும் தாளம் இருந்தால் அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து அனுப்புவோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒளிபரப்பும் செய்வோம். அந்த வகையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க முடியும், கேட்க முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்வோம். இலங்கை, இந்திய உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரோவேல் நாட்டுக்காக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நேற்றைய நாளிலே ஒரு முஸ்லீம் சகோதரியை சந்தித்து எங்களுடைய வேலையிலே அவருக்கு நான் இந்துவிலிருந்து, அதாவது நான் சைவம், இந்து அல்ல, சைவம், சைவத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை கேட்டேன், நீங்கள் முஸ்லீமா கிறிஸ்டியன் ஆண்டு அவருக்கு முஸ்லீம் என்றார். அப்போ நான் ஆபிரகாமே தெரியுமோ என்று கேட்டேன். அவருக்கு ஆபிரகாமையும் தெரியவில்லை, இஸ்மாயிலையும் தெரியவில்லை, ஐசாக்கியையும் தெரியவில்லை, இஸ்ரவேலிருந்து வந்தவர்கள் என்றதும் தெரியவில்லை. அவருக்கு இஸ்ரவேல் என்று சொன்னதும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. இஸ்ரவேலை பற்றி என்னோடு பேசாதீர்கள் என்று விட்டு ஓடிவிட்டார். ஆனபடியா இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலனை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேலை எதிர்க்கிறவர்களை கத்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரி டாலி அவர்கள் மீதியான புறப்படுப்பார். வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமேன்.
2: கொஞ்சம் தடையால இருந்தாலும் நன்றி நன்றி நன்றி கத்தாவே. அப்பா, இந்த காலை நேரம் எங்களுக்கு ஜெப ஆவியலை கொடுத்து ஊழியர்களை அழைத்து வந்த கிரீபலுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, கம்பீரமா உங்களை, கம்பீர சத்தத்தோட உங்களை நாங்கள் ஆராதிப்பதற்கும் பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் தந்த இந்த பரிசுத்தமான ஊழியத்துக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, இப்பொழுதும் வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெப வேண்டுகளை அப்பா நீங்க எடுத்து எங்களுக்கு பதில்களை கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிரீபலுக்கா நன்றி செலுத்துற. அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே, வல்லமையுள்ள தேவ, வரங்களினாலே நிரப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற இந்த கால நேர ஜெப வேண்டுகோள்களை நீங்க அப்பா அங்கீகரித்து ஆசீர்வதிக்க போற கிரீபலுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போற ஊழியக்காரரை யாவரே இரத்த கோட்டைகளை மறைத்து விட்டு தேவ பயத்தோட உங்களோட சந்நிதி முன் வந்து நிற்பதற்கு தந்த கிரீபலுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி எஸ்வே, நன்றி. இப்போ நாங்க பாஸ்டர் அன்டன் ராசனாயம் அவர்களை வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: ஓ பிரைஸ் லார்ட் டாலி சிஸ்டர்.
2: நீங்க இலங்கை தேசத்துல அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்காக ஊழியர் அங்க உள்ளவர்களுக்கான ஜெபீங்க அவங்களுக்கு கர்த்தர் தேவ பயத்தை கொடுத்து நீதியாக அந்த கவர்மெண்ட்டை நடப்பதற்கு அங்க உள்ள டீம் அங்குள்ள எல்லாருக்களையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்து சரியான முறையில நாட்டை நடப்பதற்கு கர்த்தர் வழி நடத்த வேண்டும்னு சொல்லி ஜெபீங்க. நன்றி.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். இருங்களை உருவாக்கின தேவன், இந்த வானம் பூமி சகலவற்றையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் ஆதியும் அந்தவுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர். ஆண்டவரே, புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஆண்டவரே, மாம்சம் யாவரும் உம்முடத்துல வருவார்களாக விசேடமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேச மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக பல தீமைகளை அந்த தேசம் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக அந்த தேசம் இயேசுவை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளும்படியாக அந்த தேசம் ஆண்டவரே அந்த பொல்லாத வழிகளை விட்டு அந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, பல வருடங்களாக அந்த யுத்தங்களுக்கூடாக வெள்ளப்பெருக்கு புயல்களுக்கூடாக மத கலவரங்களுக்கூடாக இப்படியாக போதை வஸ்துக்கள் பாவ சாப காரியங்கள் அந்த தேசத்துல நடக்கிறது நிமித்தம் தீமை அதிகரித்திருக்கிறது. ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய இரக்கத்தின் ஊடாக அந்த தேசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். பல புதிய தொழில்நுட்பங்களை கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த தேசத்துல வாழுகிற அந்த அரசு தலைவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மகனோடு நீர் இடைப்படும்படியாக ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக அங்குள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துல உமக்கு பிரியமான சட்டங்களை அந்த தேசங்கள் தேசத்துல நடைமுறைப்படுத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தவறான மக்களுக்கு ஊடாக எதிர் விளைவுகளை ஏற்படுத்தாதபடி அந்த மக்களை அமைதிப்படுத்தபடியாக ஜெபிக்கிறேன். இந்த போதை வசதிகளுக்கு ஊடாக தீமைகளுக்கு ஊடாக அரசியல் துட்பிரயோகங்களுக்கூடாக அந்த தேசத்தை எப்பொழுதும் நன்மையாக சிந்திக்கிற மக்களாக இந்த தேசங்கள் வாழ்ந்திருக்க செய்கிற மக்களாக அந்த மக்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்காக இயேசுவே நீர் சிலுவையில காயப்பட்டீர். அந்த மக்களுடைய அக்கிரமங்களுக்காக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பாவங்களுக்காக காயப்பட்டீர், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். அந்த தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினியை நீர் ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தள்ளும்புகளால சுகம் கொடுத்து ஆண்டவரே இயேசுவை அறிகிற அறிவை அந்த தேச மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரஞ்சிப்பதற்கு கொடுக்கப்படுவதில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இலவசமாக கிருபையினாலே எங்களை ரட்சித்தீரே. அதே போல அந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த கிறிஸ்தவ உபதேசத்து கூடாக நடக்கிற எதிர்ப்பாளர்களை நீர் அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அங்கு இப்பொழுது ஊழியம் செய்யும் பொழுது சிலர் எதிர்க்கிறார்கள் அந்த மதங்களுக்கு கூடாக. மதங்கள் பரலோகத்துக்கு சேர்க்க முடியாது என்பதை அந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இயேசுதான் பரலோகத்துக்கான ஒரே வழி என்பதை அறிந்து ஒவ்வொரு மக்களும் அந்த தேசத்தில மனம் திரும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்துல வேலை செய்கிற ஒவ்வொரு அரசாங்கத்தில வாழுகிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பொறுப்புடனும் தீமைகள் அந்த தேசத்துல வராதபடி கண்டிப்புடனும் உம்முடைய ராஜ்யத்தை நீதியை தேட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேச மக்கள் மக்களை நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருவதற்காக நன்றி. தீமைகள் நடந்தாலும் அந்த தேசத்தில் உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். அவர்களோடு கரம் பிடித்து இந்த உபதேசம் அந்த இலங்கை தேசத்தில் உள்ள சகல பிரதேசங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு கூட இருந்து தொடர்ந்து பெரிய காரியங்களை தீர்க்க தரிசனங்களை கொடுத்து இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை கொடுத்து அவரோடு கணவனோடு மகனோடு மகளோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ராஜ்யம் விஸ்தரிக்கப்பட உம்முடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். டொலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு நீர் கூட இருந்து பலவீன சுகவீனத்தில நீர் சுகத்தை கொண்டுக்கிறது. உம்முடைய தள்ளும்புகளினால ஏதாவது நோய்கள் இருந்தால் சுகப்படுத்தி சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது வார்த்தையை விதைக்கும் பொழுது நீர் சுகம் கொடுக்கிறது. பரிசு தாவி வரும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு சிஸ்டர் வாழ உம்முடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்ய நீர் கொடுத்த ஞானத்திற்காக புத்திக்காக அறிவுக்காக தொடர்ந்து நீர் கூட இருந்து உம்முடைய அபிஷேக வல்லமையினால வழி நடத்தும்படி அவருடைய கணவனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இடும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இலங்கை தேசத்திலும் வாழுகிற ஐரியின் சிஸ்டர் மற்றும் ஒவ்வொருவருக்காகவும் நீர் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் ஜபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வர ஒவ்வொருவரையும் இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஜபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட ஜபம் கேளும். ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தோத்திரத்தோடு நீர் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மை செய்கிறவர் என்ற உணர்வோடு நன்றியோடு ஜபத்தை ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்
2: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர் அருமையா ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்க கூட இருந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டியவைகளை சந்தித்து உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. நாங்கள் ஐரீன் அழைப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ. சிஸ்டர் ஐரீன் அவர்களை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சிஸ்டர் ஐரீன் வாருங்க சோதரி. வந்து நீங்க அந்த சபைகளுக்குள்ள அன்பு குறைந்து கொண்டே போறது, அது மட்டும் இல்ல அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியா நடத்துவதற்கும் அவர்களுக்குள்ள கர்த்தருடைய அன்பும் அவருடைய தேவ பயத்தை அந்த ஊழியக்காரர்களை கர்த்தரை அறிந்தவர்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிதான அந்த சபைகளுக்குள்ள ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல இலங்கை தேசத்துல மட்டும் இல்ல எல்லா தேசங்களையும் கர்த்தர் ஒரு தேவ பயத்தை ஊழியக்காரர்களை கொடுத்து அவர்கள் கர்த்தரை உறுதியா பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் அதிகமாக அன்பில் நிலைத்திருப்பதற்கு அவள் ஜெபிங்க அபிஷேகத்தினால கர்த்தர் அவளை நிரப்பி பாதுகாக்க வேணும்னு சொல்லி ஜெபிங்க சிஸ்டர். தேங்க்யூ.
4: ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் கத்தாவை கொடுக்கப்பட்டதான கத்தாவை அந்த ஜப குறிப்பை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ மெங்கிலும் இருக்கிறதான எல்லா திருச்சபைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா திருச்சபைகளை தேவன் நீங்க தலையா இருந்து கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியினாலே கர்த்தாவை அந்த சபைகளை நடத்த தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபைகளிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தாவை அப்பா உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களிடையே பிரிவினைகள் கர்த்தாவை அப்பா இல்லாத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்கள் கர்த்தாவை அப்பா அவர்கள் கர்த்தாவை சரியான விதத்திலே நடந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷ ஊழியர்கள் மிஷனரிகளை கூட இந்த நேரத்திலே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து கத்தாவே அவங்க சேர ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவங்க எங்கெல்லாம் ஊழியத்துக்காக போகிறாங்களோ அங்கெல்லாம் கத்தாவே உம்முடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா சபைகளிலே இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகளையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போய் கொண்டே இருக்கிறது கத்தாவே. அநேக தரிசனங்களை கத்தாவே அநேக அடையாளங்களை நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா அப்படி இருக்கும் இந்த நேரத்திலும் கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தேவ அன்பினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவங்களுடைய குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஊழியக்கார குடும்பங்களிலே அப்பா பிரிவினையின் ஆவிகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கிடையே பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே கத்தாவே அநேக பிரிவினைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்கார பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கத்தாவே அப்பா பின்மாற்றத்திலே போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒரே குடும்பமாய் கத்தாவே அப்பா உண்மை சேவிக்க உங்களுடைய ஊழியங்களை செய்ய ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா கிறிஸ்தவ குடும்பங்களிலே கத்தாவே ஊழியக்கார குடும்பங்களிலே தேவன் சமாதானத்தை ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. விசுவாச குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களிலே கர்த்தாவே விசேஷமாய் இந்த நாட்களிலே குடும்ப ஜெபங்கள் தணிந்து போயிருக்கிறது கர்த்தாவே. அப்பா குடும்பமாய் இருந்து ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சபைகளிலே கர்த்தாவே அப்பா ஏதாவது ஒரு காரியம் சொன்னா அவங்க வெளியேறாங்க தகப்பன. இப்படியான கர்த்தாவே அந்த பொறுமை இல்லாத அந்த குணங்களை எல்லாம் எடுத்து போடுங்க கர்த்தாவே. விசுவாச பிள்ளைகளுக்கு நல்ல பொறுமையை கொடுங்க நல்ல அன்பை கொடுங்க. தகப்பனை விட்டு கொடுக்கிற தன்மையை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் உம்முடைய அன்பினாலே கட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய கல்வாரி அன்பினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அபிஷேகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கிறிஸ்தவ குடும்பங்களில இருக்கிற வாலிப பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா வாலிப பிள்ளைகள் வழிதவறி போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. உடைய வார்த்தைகளை கொண்டு மாத்திரம் அவர்களை சுத்தப்படுத்த முடியும் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அனுப்புங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அறிவிலே உம்முடைய ஞானத்திலே உம்முடைய வார்த்தையிலே வளரத்தக்கதா தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஊழியங்களை செய்யற பிள்ளைகளா எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக குடும்பங்களிலே அப்பா டிவோர்ஸ் ஆகிறது கர்த்தாவே. அப்பா கணவன் மனைவிக்கிடையே வயதானவர்கள் கூட இந்த நாட்களிலே அப்பா பிரிவினையை சந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானக்காரர் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல யோசனைகள் சிந்தனைகளை தேவன் நீங்க ஆலோசனை கர்த்தரா இருந்து அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் கர்த்தாவே அப்பா தேவ அன்பு நிலைத்திருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஊழியர்களையும் மிஷனரிகளையும் கர்த்தாவே தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா நேற்றை முன்தினம் கூட இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா சுவிசேஷ ஊழியத்துக்கு சென்றவர்களை கர்த்தாவே அப்பா போலீஸ் பிடிச்சு கொடுத்திருக்கிறாங்க கர்த்தாவே. அவர்களுக்கு தேவன் நீங்க நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க வழக்காடி அவர்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இப்படியா கிறிஸ்தவர்களுக்கு எழும்புகிற எல்லா அந்தகார கிரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க. உம்முடைய ரட்சிப்பை ருசி பார்க்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதே போல கர்த்தாவை பின்மாற்றத்திலே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் அவர்களை சபைக்கு அழைத்து வரும்படியா உம்முடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஊழியர்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நீங்க அவங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. தேவன் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேசங்களிலே அப்பா இவர்களை கொண்டு ஒரு எழுப்புதலை தேவன் உருவாக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேசம் எங்களும் இருக்கிறதான எல்லா ஊழியர்கள் மிஷனரிகள் சுவிசேஷர்கள் விசுவாச குடும்பம் ஒவ்வொன்றையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா அந்த ஊடகத்தின் மூலமாய் கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை செய்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெஸ்லியனா ரீட்டா சகோதரி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பிள்ளை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பாஸ்ரையாக்கா செபிக்கிறேன். அவங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெனட் சகோதரிக்கா செபிக்கிறேன். கணவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஜலி சகோதரியை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா செபிக்கிறேன். இந்த இணைப்பானதுக்கு தாவே அநேக தேசங்களை கடந்து தந்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் உதவி செய்ய. இந்த இணைப்பினூடாக கத்தாவே அப்பா எனக்கும் ஒரு சிறிய ஊழியத்தை செய்ய கத்தாவே ஜெபிக்க தேவன் கொடுத்த இந்த மகத்தான கிருபிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தினே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். எங்களுடன் சகோதரி ஜனட் கூட இணைந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட்மா. சிஸ்டர் ஜனட், சிஸ்டர் ஜனட் பேச முடியுமா? எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் கூட இணைந்திருக்கிறார். சகோதரி டோலி அவர்கள் வேலையிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஜனட் பேச முடியுமா? சகோதரி மேகலா வாஸ் பேச லாட்.
5: ஹலோ
2: நீங்க வந்து கத்தர் இந்த ஊழியக்காரர் இந்த நடத்துற கத்த சங்கமம் வானொலி வாலி நித்திய வெளிச்சத்தை நடத்துற லெஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கான முதல் ஜெவிங்க அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்கு கத்த அந்த அபிஷேக ஊழியத்தை உபவாச அபிஷேக ஊழியத்தை அதிகமாக மக்களை கொண்டு சேர்வதற்கு அந்த எல்லா மாலை காலை வார்த்தையின் வெளிச்சம் நித்திய வெளிச்சம் நாள் முழுக்க நடத்துற ஊழியக்காரர்களுக்கும் இந்த அவர்களுக்குள்ள கத்தர் பெரிதான ஒரு புதிய காரியங்களை கத்தர் வெளிப்படுத்த வேணும்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. அபிஷேகத்தை அதிகமாக கொடுத்து அவரை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து கத்தரை மட்டுமே சிந்தித்து அவருடைய ஊழியத்தை நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு இன்னும் தாழ்மையான ஆவியையும் தேவ பயத்தையும் கொடுக்க வேணும்னு ஜெபிங்க. நன்றி.
6: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே நீங்க நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த வேலையில் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே இந்த வானொலியின் நிமித்தமாய் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரதருக்காய் சிஸ்டர் ரீட்டாவுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. அவர்களுக்கூடாக ஆண்டவரே நீ இந்த தரிசனத்தை வைத்திருக்கிறேன். இந்த தரிசனமானது ஆண்டவரே உலகம் முழுவதும் எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை ஆண்டு வானொலியின் சத்தத்தை கேட்கிறார்களோ அந்த இடமெல்லாம் உம்முடைய சத்தமாய் மாறத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே போட்ட பிரயாசம் ஆண்டவரே இவர்கள் போட்ட ஆண்டவரே விதையானது முளைத்து ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே பயிராய் வளரத்தக்கதாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஆண்டவரே சகோதரர் மகேந்திரன் ஐயா அவர்களையும் ஆண்டவரே இன்னும் இன்னும் யார் யார் ஊழியத்தில் அந்த இடத்துல ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு சேர்ந்து ஆண்டவரே ஊழியத்தில ஆண்டவரே இணைந்திருக்கிற சகோதரிகள் சகோதரர் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஆண்டவரே பாஸ்டர்ஸ் ஒவ்வொரு அனைவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரயாசங்கள் ஆண்டவரே, அவர்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாய் ஆண்டவரே மாறி அந்த ஒவ்வொருடைய ஜனங்களுடைய இதயத்தின் ஆழத்திலும் ஆண்டவரே அது விழுகிறபடினாலே உமக்கு நன்றி. நீர் அற்புதமானவர் என்பதை ஜனங்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நித்திய வெளிச்சத்துக்கூடாக, வாச கூட்டத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே ஒவ்வொருவர் மத்தியிலும் தகப்பனே அது விழுந்து ஆண்டவரே நூறத்தனையான பலனை இந்த நாட்கள்ல கொடுக்கிறபடினாலே சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிற துக்கமான காரியங்கள், வேதனையான காரியங்கள், இது முடியாது, நான் சோர்ந்து போயிட்டேன், இனி ஆண்டவரே நடக்காது என்று சொல்லுகிற காரியங்கள் அனைத்தும் இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவரே செயல்படுத்தி பலப்படுத்தி அவர்களை நிலைநிறுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே ஆண்டவரே, பலவீனத்தோடு சுகஈனத்தோடு என்னை யார் தேற்றுவார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு இதயத்தின் மத்தியிலும் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக என்று ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும், சுயஈனங்கள் மாறட்டும், உம்முடைய ஆண்டவரே புதிதான ஒரு வார்த்தை அவர் உள்ளத்துல போய் ஆண்டவரே ஒரு மனதில் ஒரு உணர்ச்சியை ஆண்டவரே புத்துணர்ச்சியை கொடுத்து உம்முடைய வல்லமை ஆண்டவரே அவர்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அதே போல் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக ஆண்டவரே அவர்கள் படுகிற பிரயாசங்கள் அனைத்தையும் நீர் கணக்கில் வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. குறநிலையோ ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே அவன் ஜனங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்ததை நீங்க காண்கிறீங்க. அது நிமித்தமாய் தேவ தூதர்கள் மூலமாய் ஆண்டவரே அந்த இடத்துல பேசப்பட்டு வார்த்தைகள் ஆண்டவரே விதைக்கப்பட்டதே அநேகர் ரச்சப்பட்டார்களே. அதே போல் ஆண்டவரே தகப்பனே இந்த ஊழியத்தின் மூலமாக இவர்கள் படுகிற பிரயாசத்தின் மூலமாக அநேகர் ரச்சிக்கப்பட்டு தகப்பனே உம்முடைய சன்னிதானத்துல சேர்த்து கொள்ளப்படுகிறபடினால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விழுந்த விதையானது எங்கு விழுந்த விதையானது ஆண்டவரே எந்த காரத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே அது பிழைக்காதபடிக்கு ஆண்டவரே அது அந்த வார்த்தை ஆண்டவரை நிலை நிற்கத்தக்கதாக ஆண்டவரே அது கெட்டு போகாதபடி உம ரத்தத்தினாலே நாங்கள் மூடுகிறோம் ஆண்டவரே. ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடுகிறோம், கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடுகிறோம், ஊழியக்கார ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற மகத்தான ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. காலை மாலை மதியம் இரவு என்று சொல்லி ஆண்டவரே எந்தெந்த உலகத்தின் எந்த பகுதிகளில் இருந்தும் இந்த வார்த்தையை கேட்டாலும் ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உலகம் அங்கும் இருக்கிற ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய திட்டமும் உம்முடைய நோக்கமுமாய் இருக்கிறபடினாலே நன்றி. நீ சொன்னீரே ஆண்டவரே உலகம் அங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று. அதே போல் ஆண்டவரே இந்த ஊடகத்தை தேவரீ தாமயங்களுக்கு தந்து ஒரு இடத்திலே இருந்து கொண்டு ஆண்டவரே உலகம் முழுவதும் இந்த ஊழியம் செய்யத்தக்க வழிவாசல்களை நீங்க திறந்திருக்கிறபடியினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அற்புதமான தேவன் என்பதை ஜனங்கள் யாவரும் கண்டு உம்மிடத்தில் ஓடி வரத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த ஊழியத்தையும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன்.
5: ஆமேன் ஆமேன். அருமையா ஜெபித்திருக்கிற கர்த்தரும் கூட சேவையிலையும் சந்தித்து நீங்க செய்யற ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. இப்பொழுது நாங்க சிஸ்டர் டெபோரா, பிரைஸ்
7: லார்ட்,
5: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்க வந்து வயோதிபர்களுக்காக வேண்டியும் தனிமையில் கஷ்டப்பட்டு கொண்டு இல்லைங்க தேசத்துல அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் ஜெபிங்க, அவரோட பெற்றோர்களுக்கான ஜெபிங்க, அவங்களோட பிள்ளைகள் அவங்களை பராமரிக்க வேணும்னு சொல்லி கூறி அங்க உள்ள எல்லா தனிமையில இருக்கிற மக்களுக்கான ஜெபிங்க சிஸ்டர், வயோதிபர்கள். தேங்க்யூ.
7: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் தந்தையே, சோத்திரம் அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. தந்தையப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா இலங்கை தேசம் முழுவதிலும் அப்பா 25 மாவட்டங்களிலும் அப்பா தந்தையப்பா பிள்ளைகளாலே அப்பா புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒவ்வொரு தாயையும் தகப்பனையும் அப்பாவின் பாதத்தில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தாயையும் தந்தையும் கணம் பண்ணாத எந்த பிள்ளைகளுக்கும் அப்பா பரலோக ராஜ்யம் கிடையவே கிடைக்காது தந்தையப்பா. தாய் தந்தையர்களை அப்பா கணம் பண்ணி அவர்களை அப்பா சரியான முறையிலே அவர்களை பார்க்க கிருபை செய்யுங்க அப்பா. தந்தையப்பா அப்பா தகப்பனை தாய்க்கு பின் தாரமண்டப்பா. தந்தையே தாய்க்கு பின்னாக வந்தவண்ணே அப்பா மனைவியின் கதைகளை கேட்டு ஒரு பெற்ற தாயையின் தகப்பனின் ரோட்டிலே கொண்டே விற பிள்ளைகளின் இருதயங்களை நீங்களப்பா தகப்பனை மாற்றுங்க என் தந்தையப்பா. எந்த எந்த மனிதர் எதை சொன்னாலும் தாயின் தகப்பனை எப்பொழுதும் கைவிடாமல் அப்பா தங்கள் வீட்டிலே வைத்து அவர்கள் பார்த்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துல நீங்கள் பேசுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா கடினமான இருதயங்களை மாற்றுங்க என் தந்தையப்பா. அப்பா எப்பொழுதும் அப்பா அம்மாவும் அப்பாவும் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு மனிதரும் அப்பா யாருக்காகவும் கண்ணீர் வடிக்க மாட்டார்கள். என்றைக்கும் ஒரு ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் தான் அப்பா ஒரு அப்பா தான் பிள்ளைகளை தேடி பிள்ளைகள் சாப்பிட்டார்களோ என்ன செய்தார்கள் என்று அப்பா ஒரு தாயின் தகப்பன் தான் அப்பா என்றைக்கு நினைத்து கொண்டே இருப்பார்கள். உண்மையான அன்பு அவர்களிடம்தான் கிடைக்கும் என்றதை ஒவ்வொருத்தரும் அப்பா உணர்ந்து தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணி அவர்களை வெளியிலே விட்டு விடாத படிக்கு ரோட்டிலே அப்பா பிச்சை எடுக்க விடாத படிக்கு அவர்களை அப்பா பராமரிக்க ஒவ்வொரு இருதயங்களை நீங்கள் பேசுங்க தந்தையே. உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா அவர்களோடு நீங்கள் பேசுங்க அப்பா. தந்தையப்பா அப்பா தகப்பனே அப்பா அப்பா உண்மையான அன்பு எங்க இருக்கிறதுன்றதே அப்பா அவர்களுடைய இருதயத்துல நீங்கள் காண்பீங்க என் தந்தையப்பா. அம்மா அப்பா இல்லாதவர்களுக்கு என் ஏசப்பா அப்பாவா அம்மாவாக நண்பனாக பரிகாரியாக எல்லாமாக நீங்கள் இருந்து தேற்றது போலே அப்பா இவர்கள் சொந்த அம்மா அப்பாவே அப்பா என்றைக்கும் விடாத படிக்கு அப்பாவை அம்மாவையும் அப்பாவை நேசித்தா உண்மையா கடவுளையும் நேசிப்பார்கள் என் தந்தையப்பா. கடவுளை நேசிக்க முடியாதவர்கள் அம்மா அப்பாவை நேசிக்க மாட்டார்கள் அப்பா. தங்கள் இருதயம் போற போக்கிரே போற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் திடப்படுத்துங்க அப்பா. தந்தையின் வார்த்தைகளை அனுப்பி அப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாய் சொல்கிறன் அப்பா. பிதாவே அப்பா இந்த இலங்கை தேசத்திலே அப்பா எங்கையும் அப்பா எங்கு பார்த்தாலும் அப்பா வயோதிபர் மடமாக கட்டப்பட்டிருக்கிறது அப்பா. அங்கே போனால் அப்பா எல்லா வயோதிபர் என்ன கொண்டு வந்து பிள்ளை இங்க விட்டு போயிட்டு கண்ணீரோடு சாப்பிடாமல் இருக்கிற ஒவ்வொரு தாய் தந்தையர்களின் இருதயங்களை நீங்கள் அப்பா தேற்றவாளனே தேற்றுங்க அப்பா. அவர்களை தேற்றியப்பா நீங்கள் அன்பு காட்டுங்க அப்பா. நீங்களே எல்லாமாக அப்பா மகனாக தாயாக தந்தையாக அப்பா அவர்களை தேற்றி ஆசீர்வதிங்க அப்பா. கைவிடப்பட்ட பிள்ளைகளின் அப்பா நீங்கள் அவர்களோடு பேசுங்க அப்பா. இனி ஒருபோதும் தாய் தகப்பனை கணம் பண்ணி நடக்கிற பிள்ளைகளாக எல்லாரையும் மாற்றுங்க தந்தையப்பா. அப்பாவின் வார்த்தை தான் அப்பா எல்லாரையும் மாற்ற வல்லமையா இருக்கிறது அப்பா. அப்பாவின் வார்த்தை ஒரு உயிரை உயிர்ப்பிக்கின்றது. அப்பாவின் வார்த்தை அப்பா ஒரு மனிதனை அப்பா முற்றுமுழுதாக மாற்றுகின்றது. நல்ல குண இயல்புள்ள மனிதராக பணிவுள்ள மனிதராய் மாற்று. ஒன்பது கனி நிறைந்த மனிதர்களாக வாழ அப்பாவின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்பா செய்து செய்ய வல்லமையா இருக்கிறதப்பா. அதிகாலை எழுந்த உடனே 3 மணி யவத்திலே அப்பா ஒரு வசனம் வாசிக்கும் போது தூக்கத்துக்கு போகும் வரையும் அந்த வசனமே அப்பாவின் அப்பா இருதயத்துல இருக்கின்றது அப்பா. அந்த வார்த்தை அப்பா எப்பொழுதும் உங்களை தட்டி கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு தவறு செய்ய போறமாக இருந்தாலும் அந்த வார்த்தை எங்களை உணர்த்தி நடத்துகிறதப்பா. அந்த வார்த்தைகளை அப்பா ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புங்க அப்பா. தாயின் தகப்பனையும் கணம் பண்ற தள்ளி ஒவ்வொரு யாரப்பா விட்டுட்டு இப்படி இருக்கிறார்களோ அவர்களின் இருதயத்தை தொடட்டும் அப்பாவின் வார்த்தை அப்பா. நீங்கள் வார்த்தை அனுப்பி ஒவ்வொருத்தரையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. ஒவ்வொருத்தரையும் கடினமான இருதயங்களை எடுத்து போடுங்க ஆசீர்வதிங்க அப்பா. தாய் தகப்பனை கடன் பண்ணுகின்ற இந்த தேசத்திலே அப்பா அம்மா அப்பாவை கைவிடாமல் எல்லாரும் அப்பா கைவிடாமல் ஒவ்வொருத்தரும் அப்பா தாயின் தகப்பனை நேசிக்கின்ற ஒரு அன்புள்ள தேசமாய் மாறட்டும் அப்பா. அன்பு நிறைந்த தேசமாய் நீங்கள் மாற்றுங்க அப்பா. அன்பான ஆவிய ஊற்றுங்க அப்பா. தகப்பனே அப்பா வயது போய் வயது வந்து விட்டால் தூக்கி வெளியிலே போடுவார்கள். ஆனா வயது வந்தவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்பா அப்பாவின் வார்த்தை போலே அப்பா அவர்கள் இன்றைக்கு இங்க போக வேணாம்னு சொன்ன அந்த இடத்துக்கு போகாமல் நிற்க மாட்டார்கள். தட்டி விட்டு செல்லுகிறார்கள். நீ வயது போட்டு இது பேசாம பாயமூடி இரண்டு கூடி அப்பா பேசுகிறார்கள் அப்பா. ஒரு மரியாதை குடி அல்லாமல் அப்பாச்சி நீங்களே ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுங்க அப்பா. அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அனைவரின் இருதயத்திலே அப்பா நீங்கள் பேசுங்கப்பா மாற்றுங்கப்பா. காடான இருதயங்களை எடுத்து போட்டு அன்பான ஆவிய ஊற்றுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ததற்காக நன்றி அப்பா. நன்றி தந்தையப்பா. யுவத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து தடிமே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் அருமையா ஜெபித்தீர்கள். உங்களோட திருவலையும் கத்த சந்தித்து உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசப்பா. நன்றி ஆண்டவரே, கூப்பிட்டேன், பதில் வந்தது. குறைகள் எல்லாம் நிறைவாக்குற தகப்பன், மகிமையின் ராஜாவே அப்பா, நீங்க மகத்துவராக இருக்கிற கிருபலுக்கான நன்றி அப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர் அப்பா. இலங்கை தேசத்துள்ள பொருளார் அதன குறைவுகளை நிறைவாக்கி கொடுக்கிற தகப்பனே, ரெண்டு அப்பத்தை அஞ்சு மீன்கள் ரெண்டு மீனை அஞ்சு அப்பத்தை அப்பா ஆசீர்வதித்து கொடுத்த அன்பான தகப்பனே, இப்பொழுது மாண்டவரே அவர்கள் குறைகளை நிறைவாக்கி அந்த அந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அன்பு நிறைந்த தகப்பன் அப்பா. உங்களை நாங்க முழு இருதயத்தோடு முழு அன்போடு நேசிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அப்பா, நீங்க எங்களுக்கு கேட்கறது அதிகமாக குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்கி கொடுக்கிற தகப்பனே மக்கள் நன்றி. உங்களோட கனம் மகிமை எல்லாத்தையும் மாண்டவரே உங்களுக்கு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. நான் வீட்டிலே வேலையில இருந்து ஜெபிக்கிறபடியே ஆண்டவரே குறைவாக அப்பா நீங்க இப்பொழுதும் என்ன கூட இருந்து ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இலங்கை தேசத்துல அப்பா எல்லா ஏழைகளுக்காண்டி வருகிறன் அப்பா, வயோதிபர்களுக்கான ஜெபித்தார்கள், அவர்களது குறைவுகளை நிறைவாக்குற தகப்பன், அவர்களுக்கு அப்பா உங்களோட சமாதானத்தை மட்டுமே கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதிசயமானவரே, ஆலோசனை கத்தவர் அப்பா, நீங்க வல்லமை உள்ள தேவ ஆண்டவரே. அவர்களுக்கு தேவை, அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பிரிதான ரட்சிப்பை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பின் உங்களுடைய வரங்களினால முடிசூட்டி அவர்களை அனைத்து அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் உங்களுடைய அன்பின் மூலமாக ஆதரித்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே நீங்க நாங்க உங்களை நோக்கி கூப்பிடு.

0: காசா அந்த ஈராக் ஈரான் தேசம் எல்லா யுத்தம் நடக்கிற தேசங்களுக்கான ஜெபிக்கும்படியை தாழிவிடம்
1: கேட்டுக்கொள்ள. பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல இந்த காரியங்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து ஆண்டவரே யாக்கோப்பு வானத்தை நோக்கி பார்த்த பொழுது இது தேவனுடைய வீடு, அங்கே ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி வானங்களை கிழித்து இறங்கினவரே உமை சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உலகம் முழுவதும் சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் இஷ்டவேலை ஆளுகை செய்ய முடியாமல் அந்த தேசத்துக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்பிவிட்டு ஆண்டவரே அந்த தேசத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்தோடு எத்தனையோ மக்களை போராட பண்ணி ஆண்டவரே இந்த தேசத்துல யுத்தங்களும் கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் எத்தனையோ அழிவுகளும் ஆண்டவரே சத்ருவான நிகழ்த்தி கொண்டிருக்கான். இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய தேசத்தில் கிருபியாயிருக்கிறவரே, உம்முடைய தேசத்தில் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறவரே, இப்பொழுதும் அந்த மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த மக்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழுப்பிவிட்ட எல்லா மக்களுடைய கண்களும் கர்த்தாவே நீ திறக்க வேண்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த மக்களுக்கு விரோதமாய் தங்களுடைய தேசங்களை ஆண்டவரே எழுப்பி ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் மக்களோட யுத்தங்களை பண்ணி தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள தேவன் அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை தொடுகிறவனும் கண்மணியை தொடுகிறான் என்ற வசனத்தை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதோ இஸ்ரவேல் தேசத்தை தொடுகிறவர்கள் உம்மோடு கூட போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே தங்களை காத்து கொண்டு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த மக்களுக்கு பின்பாக நின்று அந்த மக்களை எழுப்பி விடுகிற சத்ருவின் கிரியைகளும் அவருடைய பொல்லாத திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேவன் அந்த தேசத்தை காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தகப்படி அவர்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இதோ இந்த இஷ்டவேல் தேசத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம். அது தேவனுடைய வீடு, தேவன் அந்த தேசத்தின் மேல் கண்ணோக்கமா இருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய மக்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாப்பீராக, அந்த மக்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை நீ கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அந்த தேசத்துல அழிவுகள் வராதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். சுத்தி இருக்கிற தேசங்களில சமாதானங்களை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லா தேசத்திலும் அழிவுகளை குறைத்து கர்த்தாவே பஞ்சங்களையும் கொள்ள நோய்களையும் பட்டினிகளையும் அகற்றி அந்தந்த தேசங்களில கர்த்தாவே நல்ல சமாதானங்களையும் சமாதான சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த தேசத்துல கர்த்தாவே காயப்பட்டு நிற்கிற மக்கள் காயம் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உதவி செய்கிற நிறுவனங்கள் கர்த்தாவே அந்த தேசங்களில உதவிகளை தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அந்த தேசங்களில நல்ல காலநிலைகள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பன இழந்து நிற்கிற பிள்ளைகள் கணவன் மனைவி என்று இழந்து நிற்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தேற்றி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அந்த இடங்களில ஒரு நல்ல சமாதான சூழல்களை உண்டு பண்ணி தங்கள் வாழ்க்கைகளை கவனிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். தேசத்துக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே, உக்ரைன் தேசத்துக்காக செவிக்கிறோம், மற்றும் சுத்தி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காக செவிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய அதிகாரிகளுடைய கண்களை திறந்து விடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். தங்களுடைய தேசங்களில் நடக்கிற அழிவுகளையும் தங்களுடைய தேசங்களில் நடக்கிற சம்பவங்களையும் ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய தேசத்தை காத்து கொள்ளத்தக்கதான நல்ல சூழல்களையும் மனநிலைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே யுத்தங்களை விட்டு ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. இதோ இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உமை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக உமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ஊடகத்தினூடாக சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு தேவ வார்த்தைகளுக்காக, ஆராதனைகளுக்காக, துதிகளுக்கு பாடல்களுக்காக பாடல்களுக்காக வேத படிப்புகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் ஆண்டவரே, இந்த ஊடகம் அநேக வீடுகளுக்குள்ளே கடந்து செல்ல

0: அநேகர் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு நிற்கவும் கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காக உங்களை சோதனிக்கிறோம். தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யுங்க. அது மாத்திரமில்ல, லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களையும் தொடர்ந்து பாதுகாப்பீராக, அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருடன் கூட இருந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து தாங்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எண்ணம் நாங்கள் பெலப்படவும், எண்ணம் விசுவாசத்தில் வளரவும், எண்ணம் கர்த்தருக்காக ஓடவும், ஆண்டவரே எண்ணம் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்கவும், உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே கற்புள்ள கன்னிகளாக மனவாட்டிகளாக நாங்கள் யாவரும் நீக்கத்தக்கதான அந்த கிருபைகளோடு இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானங்களோடு ஆண்டவரே தகப்பனே நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். சகோதரி ஏமி புஷ்பராஜா இந்த வேளையில நிறைவு ஜெபங்களை எடுத்து.
2: ஆமீன். நன்றி நன்றி அருமையா ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி. நானும் ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே அப்பா, இல்ல எங்க தேசத்தினையும் அப்பா எல்லா ஊழியர்களையும் நடத்தி கொண்ட கிருபைகளுக்காக நன்றி. இந்த காலை நேரம் ஜெபிக்க வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட தேவையை சந்தித்து அவர்களுக்கு அவர்களை அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையா இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு அப்பா தந்த அந்த அன்புக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாருக்கும் ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க அற்புதங்களை செய்து நடத்துற தகப்பனா இருக்கிறீங்க, அதுக்கான நன்றி முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி. இவ்வளவு நேரம் ஜபிக்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். கத்தருக்கன்று நாங்க ஊழியம் செய்யும் பொழுது கத்தரின் அதிகமாக எங்களை அவரது பாதத்தண்டையில் நாங்கள் இருப்பதற்கு இனி அதிகமாக கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக என்று கூறி ஜபித்து அவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. இப்பொழுது நாங்க சிஸ்டர் ஏமியிடம் ஒப்பு கொடுப்போம். நன்றி நன்றி பிரதர் லெஸ்லி. நன்றி. காட் பிளெஸ் யூ.
1: சிஸ்டர் ஏமி.
2: சிஸ்டர் ஏமி.

0: Tesla.
1: Buenas noches, soy Amy.
2: After leaving a message, you can hang up or press pound for more options.
1: Amen, amen. நன்றிகளும் வாழ்த்துகளும் சௌரி டாலி, இதுவரை நேரம் இணைந்து தொகுத்து வழங்கி உங்களை கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வேலை நேரத்திலும் தடைகள் மத்தியிலும் இணைந்து தொகுத்து வழங்க கத்தர் உதவி செய்திருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இணைந்த சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்தார். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். சௌரி தயா கனிஷ்டா அவர்கள் இரவு நேரத்திலே பவனியா பகுதியிலிருந்து இணைந்தார்கள். சௌரி சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து காலை வேளையில் இணைந்தார். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜானட், பேச முடியுமா? ப்ரைஸ் லார்ட் அம்மா, உங்களுக்கு நீங்கள் தங்குற இடத்திலே இடைஞ்சல் இல்லாவிட்டால் நீங்கள் ஜபத்திலே வழி நடந்துங்களாமே.
3: கொஞ்ச நாளைக்கு
1: ஆமீன். கத்தருக்கு சோத்திரம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. இன்றைய நாள் எங்க இருக்கிறீங்க? டொரண்டோவா போமன் வில்லா? போமன் வில்லா. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. தங்கி இருக்கின்ற பொழுதும் எல்லா காரியங்களையும் கத்தர் வழி நடத்துவாராக.
3: அருமையான கத்தர் நல்லவர். சிஸ்டர் ஜெனட் இங்க கனடாக்கு கொண்டு வந்து ஆசீர்வதித்தார். அவரோட எப்பொழுது நாங்க அவரை நாங்க கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு துணியா இருக்கிறார். உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையாய் நம்பியுள்ள பூரண சமாதானம் அவங்க கூட இருந்து கத்தரின் அதிகமாக அற்புதங்களை நடத்துவார் என்று நம்பி கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து நடத்திய கிருபைகளுக்காண்டி நன்றி. யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு தந்த இந்த மகாபிரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக புதிதான கிருபையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரதர், நான் இப்ப போக வேணும்.
1: வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம். ஆமேன். தேவனுடைய ஜீவன் உங்களுக்கு இருக்கிறது. God's life is in you என்ற தலைப்பின்களே தேவ ஊழியர் தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற தலைப்பின்களே சசிகலா அவர்கள், சசிகலா ருபாய்க்கா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து வழி நடத்துகிற தேவனிடம் ஒரு நிமிடம். ஆமேன் கேட்போமா? ஆமேன்.
4: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 11 2026. இன்றைக்குரிய தலைப்பு தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. ஆரம்ப வசனமாக 2 பேதுரு 1:4 பார்ப்போம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மகத்தான காரியம் நடைபெறுகிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகிறோம் என்று வேதாகமம் கூறுகிறது. அதாவது நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உதவும்படி தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் பலமுள்ளவர்களாகவும் சந்தோஷமுள்ளவர்களாகவும் தைரியம் நிறைந்தவர்களாகவும் இருக்க முடியும். வேதாகமத்தில் திமோத்தேயுவை நினைவிருக்கிறதா? தீமோத்தேயு 1:6-7 அவர் பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்தார், ஆனால் அவருக்குள் இருந்த தேவ ஆவியானவர் அவரை பலமுள்ளவராகவும் தைரியமுள்ளவர்களாகவும் ஆக்கியதை பவுல் அவருக்கு நினைவுபடுத்தினார் என்று சொல்கிறது. தேவனுடைய ஜீவன் எல்லாவற்றையும் மாற்றியது. அதே ஆவியானவர் இன்று உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பலத்தோடும் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ அவர் உங்களுக்கு உதவுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்களா என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய திவ்ய சுபாவம் எனக்குள் இருப்பதால் நான் பலமுள்ளவனாகவும் தைரியமுள்ளவனாகவும் சந்தோஷம் நிறைந்தவனாகவும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 11th of August 2026, and the topic for today is God's life is in you. The opening scripture is taken from 2 Peter 1:4. Whereby are given unto us exceeding great and precious promises, that by these ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. When you accept Jesus into your life, a great thing happens. God's life comes into you. The Bible says we become partakers of the divine nature. This means the life of God is working in you to help you live a victorious life. Because God's life is in you, you can be strong, joyful and full of courage. Remember Timothy in the Bible? In 2 Timothy 1:6-7 it says, Timothy was timid, but Paul reminded him that the spirit within him made him strong and courageous. Hallelujah. God's life changed everything. The same spirit is in you today, helping you live with strength, courage and joy each day. Glory to God. Let's look into another scripture from Acts 4:13. Now when they saw the boldness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, they marveled and they took knowledge of them that they had been with Jesus. Hallelujah. Let's say this. Please repeat after me. The life of God is in me. I am strong, bold, and full of joy because I have God's divine nature. Hallelujah. God bless you all. See you tomorrow.
0: இன்றைய வேத வார்த்தை. கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தோடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 11 August 2026 செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது இப்படியாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:17 இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. என்னை சிநேகிதிக்கிறவர்களை நான் சிநேகிதிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகள் 8:17 இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னை சிநேகிதிக்கிறவர்களை நான் சிநேகிதிக்கிறேன் என்று முதலாவதாக சொல்லுகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சிநேகிதிக்கிற வேளையிலே அவரும் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே சிநேகிதிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, அதிகாலையிலே அவரை தேடுகிறவர்களிலே நாங்கள் கண்டடைகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மரியாள், மாத்தாள், லாசரு அந்த குடும்பத்தினர் ரொம்ப சிநேகிதித்தார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த மரியாள் மாத்தாளுடைய குடும்பத்திலே லாசரு இந்த நாட்களிலே, அதாவது ஒரு மரணத்திலே இந்த நாட்களை கடந்து செல்கிற வேளையிலே, வேதனையினால் கூடிய வருத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை நோக்கி மரணத்தை கடந்து செல்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாட்கள் இந்த காரியத்தை அறிவிக்கப்பட்ட வேளையிலே, இது மரணத்துக்கு எதுவான நோயா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் அறிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களிலே லாசரு மரித்து விட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அவர் அந்த குடும்பத்தின் மேலேயே வைத்த சிநேகிதத்தின் நிமித்தம் இந்த நாட்களில் என்ன செய்தார் என்றால், அந்த மரித்த லாசருவை இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களில் 4 நாட்களுக்கு புறகாக வந்து இந்த நாட்களிலே அவரே அங்கே அவருக்கு உயிர் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்படியானால் இன்றைக்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை சிநேகிதிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறது என்று காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகாலையிலே, இரண்டாவதாக, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவாரான் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இன்றைக்கு அதிகாலையிலே அவரை நாங்கள் தேடுவோமா இருந்தால் நாங்கள் அவரை இந்த நாட்களிலே கண்டடைய கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது, ஐ லவ் தோஸ் ஹூ லவ் மீ அண்ட் தோஸ் ஹூ சீக் மீ ஃபைண்ட் மீ என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிநேகிதிப்போமா? மரியாள் மாத்தாளுடைய குடும்பத்தை போல் இந்த நாட்களில் நாங்கள் அவரை அதிகமாக நாங்கள் இந்த நாட்களில் சிநேகிதிப்போமா? அப்படியாக நாங்கள் அவரை சிநேகிப்புகிற வேளையிலே அவரும் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே சிநேகிதிப்பார். ஆபிரகாமை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னுடைய நண்பன், ரகசியங்களை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு இந்த நாட்களிலே வந்து பேசுகிறார். சோதோம் குமாராவை அழிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே வந்து நண்பனிடத்திலே இப்படியான காரியங்களை நான் செய்யப்போகிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் ஒரு பருந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை சிநேகிப்போமா இருந்தால் அழிவுகள் வரப்போகிற தேசங்களுக்கு, அழிவுகள் வரப்போகிற பட்டணங்களுக்கு, அழிவுகள் வரப்போகிற காரியங்களுக்கு முன் எச்சரிக்கையாக நம்மை அதிகாலையிலே அவர் எழுப்பி இந்த நாட்களில் ஜெபிக்கும்படியாக தேவன் இந்த நாட்களில் நமக்கு அந்த ஆவியானவரால் கட்டளையிடுவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சிநேகிதியுங்கள், அவரை அதிகாரையிலே தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். அவர் அநேக வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே உங்களுக்கு தருவார். இந்த வாக்குத்தத்தை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சிநேகிதம் பெருகும்படியாகவும், அவரை அதிகாலையில் தேடும்படியாகவும், ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்கள் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்திலே ஜெபித்திருக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம்.

0: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் எண்ணிங்க இருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் நாங்கள் வாக்கு தத்துவத்தை ஞானத்துக்கூடாக தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த தலைப்பின் கீழே ஊழியர்கள் வழி நடத்தினார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யுகேந்து ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கதர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தரதாமே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். பாடல்களோடும் ஜபங்களோடும் வழி நடத்த சௌரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கத்தரதாமே அவரு கூட எடுத்து வரப்போகிற ஜபங்களுக்காக அதே வேளையிலே கத்தருடைய வார்த்தைகள் அடங்கிய பாடல்களோடு இணைகின்ற பொழுதும் கத்தருடைய கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. சகோதரனின் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட்.
0: ஆமீன். இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், மாலை வணக்கங்களை கூறுகிறோம். கத்தர் சாமி உங்களுக்கு கூட எடுத்து வரப்போற ஜெபங்களுக்காக பாடல்களுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: பிரதர், கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஞானத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படி தகப்பனே சங்கமம் வானொலி எடுத்து நடத்துகின்ற உமது அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளால் ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து உறவுகளுக்கும் உலக ரட்சருடைய ஆசீர்வாதங்கள் அணு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே உலகளாவிய ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ராஜா இந்தந்த நாடுகளில் போர் நடக்கும் தகப்பனே, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதியோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசு ராஜா, நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. அப்படியே நீ கொண்ட போமைக்காக நன்றி தகப்பனே. மற்றும் ராஜா அப்பா, இயற்கை அழிவினால் தகப்பனே பூகம்பத்தினால் அழிந்தது அப்பா, எல்லாவற்றையும் அப்பா மறித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இழைப்பாரில் கொடுங்க ராஜா. அப்பா பூகம்பத்தை நான் மறித்த அத்தனை ஆத்மாக்களும் நித்திய இழைப்பாரில் கொடுத்தவர்களுக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க சப்பா, ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. விழுந்து தவிர குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க சப்பா, ஆட்டி தேட்டி அரவணைங்க ராஜா. இப்படி ஒரு பூமி அதிர்ச்சி ராஜா, உலகத்தில் எந்த ஒரு மூடையன் வரவிடாமல் தகப்பனே இயற்கை கட்டடைங்க ராஜா, அமைதிப்படுத்துங்க இயற்கை கட்டளை எடுங்க ராஜா, இயற்கை அமைதிப்படுத்துங்க ராஜா. பிள்ளைகளை சந்தோஷமா வாழ வேங்க ராஜா. தப்பிதங்கள் பாவங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தறியாமலும் ஏதாவது இருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ராஜா, விஷயம் மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நீங்க சிஸ்திச்ச எல்லோரையும் ஆசிர்வதிங்க, சிஸ்திச்ச எல்ல பிராணிகளையும் ஆசிர்வதிங்க, பயிலத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு பின்னாமத்தில பிதாவே ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதனை.
2: எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் ராஜா உம்மை, எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மேட்டவரே, இரக்கம்

சொல்லினான் துதிப்பேன், அப்பா உம்மையப்படி நான் பாடுவேன்.

சொல்லி நான் தோதிப்பேன், ராஜா உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் தோதிப்பேன்.

எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ராஜா உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன.

சாலையா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், அப்பா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி.

0: ராஜா கூடவே வைத்து கொள்வீர், அப்பா கூடவே வைத்து கொள்வீர், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், அப்பா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, ராஜா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், அப்பா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் கர்த்தருடைய அந்த சிலுவையை நினைத்து பாடும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதம். ஆமீன். அவருடைய தியாகத்தை, அவருடைய சிலுவை பாடுகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அவருடைய கிருபை எங்கள் மேல் தங்குகிறது. அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்துகிறீராக கர்த்தாமே. உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. ஜெபங்களோடும் வழிநடத்தி ஆசீர்வதித்த கர்த்தர் காண்கிறார், வழிநடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாளைய நாளில் இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளஸ்.
2: ஆமேன். அதே போல கர்த்தர் தாமே உங்களுடைய குடும்பத்தினரையும் எல்லா குடும்பத்தினருக்கும்
1: ஜெபங்களோடு பாடல்களோடு வழி நடத்தினார் கர்த்தர் தாமே. இந்த பாடலின் உருக்கத்தை கேட்டார், அவர் ஆசீர்வதிப்பார். கேட்டுக்கொண்டு உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வானொலியின் காலை நேர விடுதலை வெளிச்ச நேரம் நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட

0: கணித ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: துதிகளின் மத்தியிலே வாசமணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ளவரே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக, கிருபைகளுக்காக, பாதுகாவலுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே தொழிலாளர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வகையான ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் செய்யும் தொழிலுக்கு ஏற்ற சரீர பலனை கொடுத்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ள பணியாளர்களாக, மனிதனுக்கென்று பணியை செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தங்கள் கடமைகளை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காகவும் நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும், அவர்கள் செயலுக்கு ஏற்ற விளைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு தருவீர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ராஜா. தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் தொழில் செய்து களைத்து வரும்பொழுது குடும்பத்தின் பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற உதவியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் நீர் கொடுத்திருக்கிற அன்பிற்காக, ஐக்கியத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவனின் கடினமான உழைப்பை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்கிற ஒவ்வொரு மனைவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறு செயல்படாமல் இருக்கிற சகோதரிகள் யாராவது இருப்பார்கள் என்றால், தங்கள் கணவனுடைய முக்கியமான பணியை உணர்ந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தலும். அன்றுவரே, தொழிலின் நிமித்தமாக பல்வேறு நேரங்களிலே தூரமான இடங்களுக்கு பயணம் செய்து குடும்பத்தோடு செலவு செய்யும் நேரங்களை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நேரங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட்டலும். குடும்பத்தை விட்டு தூரமாய் தொழிலாளர்கள் செல்வதனாலே குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி, பிள்ளைகள் வளர்ப்பிலே கஷ்டமில்லாதபடியும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் பற்பல விதமான சிறுவர் சேவை மையங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பல்வேறு நிலைமைகளிலே குடும்பத்தோடு வாழ முடியாத சூழ்நிலையிலே கல்வி அறிவு பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய நல்ல இல்லங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்று முதல் பல்வேறு இடங்களிலே ஆரம்பமாகும் விடுமுறை வேதாம பள்ளிக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, ஆசிரியர்களாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்திலே தங்கள் பள்ளியிலே வந்து சேரவும், தங்கள் கடமைகளை சரியான ஆயத்தத்தோடு அர்ப்பணிப்போடு நிறைவேற்றவும் கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தலும். அப்படியே எல்லா மாணவ மாணவிகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த விடுமுறையிலே அவர்கள் கற்றுக் கொள்கிற பாடங்கள் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவிலே வளரும் நாட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அருமையான மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் மூலமாக அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே, அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து பாவங்களுக்கு சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, வியாதி விக்னங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த மாதம் முழுவதும், குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய மாறாத பிரசன்ன மகிமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதா இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக 1 யோவான் 4 முதலாம் வசனத்தை சிந்தித்தோம். அங்கே நான் வாசித்தது என்ன கவனியுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பலவிதமான ஆவிகளை குறித்து இந்த உலகத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் அசுத்த ஆவிகளையும் பொல்லாத ஆவிகளையும் குறித்து நாம் படித்திருக்கிறோம். இன்று நம்மை சுற்றிலும் பிசாசின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இக்காலத்திலேயும், இயற்கைக்கு மாறான காரியங்களை மக்கள் எதிர்பார்க்காத இந்த காலத்திலேயும் பிசாசின் வணக்கத்துக்குள்ளே மக்கள் இருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒருவர் நம்புகிறார் என்றால் அவர் அறிவிலே குறைந்தவர் என்று கணக்கெடுக்கும் காலம் மாறி அநேகர் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளாததினாலே தீமையான காரியங்களுக்குள் சென்று விட்டார்கள். யோவான் நிருபத்திலே யோவான் விசுவாசிகளிடத்திலே பேசுகிறார். ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்ய முடியும் என்று சொல்வதோடு நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 9 வசனத்திலே பவுல் சொல்லும்பொழுது, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று ஜெபிக்கிறார். அன்பு என்பது சிறந்த காரியம்தான். ஆனால் நாம் கேடான ஒரு உலகத்திலே இருக்கிறோம். இது நம்மை ஏமாற்றக்கூடியது. எனவே நாம் கவனமாயிருக்க வேண்டும். பிலிப்பியருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்தும் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆலயத்திலே அருமையான செய்தி கொடுக்கப்பட்டது. இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஆராதனைக்கு பின்னர் இருந்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் என்று கூறினார்கள். அநேகர் இருந்தார்கள். ஒருவர் மட்டும் நான் போதகரைத்தான் பார்த்து பேச வேண்டும் என்று கூறினார். எனவே போதகரும் அவருக்கு நேரம் கொடுத்து அவரிடத்திலே பேசினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்து மிக உற்சாகமாய் அவர் காணப்பட்டார். எந்த வசனத்தை சொன்னாலும் உடனடியாக அதை எடுத்து வாசித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா என்று கேட்டதற்கு முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்த பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் புறப்பட்டு போகும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் என்றும், ஒரு லாட்ஜிலே பெட்டியை வைத்திருப்பதாகவும், லாட்ஜை காலி செய்வதற்கு இன்னமும் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் பெட்டியை எடுக்க முடியும் என்று கூறினார். போதகரும் அவன் மேலே இறக்கப்பட்டு 300 ரூபாய் கொடுத்தார். பின்னர் வெளியே காத்திருந்த மனைவியிடத்திலேயும் உற்சாகமாக தனது உதவியை குறித்து அவர் பேசினார். 2 வாரங்கள் உருண்டு ஓடியது. அன்று அவர் எந்த மனிதனோடு பேசினாரோ அந்த மனிதனின் புகைப்படம் செய்தித்தாளிலே வந்தது. அவன் காவல் அதிகாரிகளாலே கைது செய்யப்பட்டிருந்தான். அது மட்டுமல்ல, 6 மாத காலமாக பல ஆலயங்களிலே சென்று இவ்வாறு போதகர்களை ஏமாற்றி பணம் பறித்ததாகவும் ஒத்துக்கொண்டான். இதை குறித்து வயது முதிர்ந்த மற்றும் ஒரு போதகரிடத்திலே இந்த போதகர் கேட்டபொழுது, நான் அதிக காலமாக இந்த பட்டணத்திலே இருக்கிறேன், இப்படிப்பட்டவர்களை பொதுவாக நான் இனம் கண்டுகொள்வேன் என்று கூறினார். ஆமர்மையானவர்களே, நம்மை ஏமாற்றக்கூடிய எத்தனையோ பேர்கள் இன்றும் இருக்கிறார்கள். யோவான் கூறும் அறிவுரை என்ன? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்கிறார். இந்த அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். உண்மையாக கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கள்ள போதகர்கள். 1 கொரிந்தியர் 14:3 பாருங்கள். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனங்களை குறித்து இந்த அநேகர் விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்று பலர் தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே வேத புத்தகம் கூறாத அநேக காரியங்களை கூறுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுவதனாலே நாம் அவனை நேசிக்க வேண்டும் என்பதல்ல. அவன் கட்டுவிரியனை விட ஆபத்தான ஒரு மனிதனாய் இருக்கிறான். தவறான போதனை செய்பவனாயும் இருக்கிறான். தன் கரத்திலே ஒரு பெரிய வேத புத்தகத்தை வைத்திருந்தாலும் வேத புத்தகத்திலிருந்து எதையுமே கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறான். 1 யோவான் 4:2 பாருங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெத்லேமிலேதான் எல்லாம் ஆரம்பமாகிறது. அதாவது அவர் மனுஷ அவதாரம் எடுத்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. தேவ குமாரனா இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் கல்வாரியும் தோட்டத்தில் உள்ள திறந்த கல்லறையும் அர்த்தமற்றதாகிவிடும். கள்ள போதகர்களை கண்டுகொள்ளும் ஒரு வழி, அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிப்பார்கள். இப்படி நான் கூறுவதால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசவே மாட்டார்கள் என்பதல்ல. இயேசு ஒரு அருமையான வாலிபர் என்றும் இந்த உலகத்திலே பிறந்த குழந்தைகளிலே சிறந்தவர் என்றும் சொல்வார்கள். இயேசு தனது கொள்கைகளிலே சிறந்தவர் என்றும் கடவுளோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் என்றும் சொல்வார்கள். எந்த மனிதனை காட்டிலும் கடவுளை பற்றி அதிகமாக அவர் தெரிந்திருக்கிறார் என்றும் சொல்வார்கள். ஆனால் மனிதனாய் வந்த தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யோவான் தனது சுவிசேஷத்திலே வார்த்தையை குறித்து சொல்கிறார். வார்த்தையாய் இருந்தது யார்? அவர்தான் தேவன். அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரே மனு உரு எடுத்தார். எங்கே? பெத்லகேமிலே. இயேசு கிறிஸ்து மனு உருவாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மறுதளிக்கிறவர்கள் சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததையும் மறுதளிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் யார் என்பதிலேதான் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு பல நல்ல பெயர்களை சூட்டி பேசுகிறவர்கள் அவருடைய தெய்வீகத்தை மறுதளிக்கிறார்கள். இது அநேக இடங்களிலே இன்றைக்கும் நடைபெறுகிறது. அவர் என்னை கண்டவன், பிதாவை கண்டவன் என்று கூறியிருக்கிறார். யோவான் குறிப்பாக ஸ்தோயிக்கர்களின் வேத பொருட்களை குறித்து பேசுகிறார். அவருடைய கொள்கை என்ன? இயேசு ஞானஸ்நானம் பெறும்பொழுது கிறிஸ்து அவர் மேல் வந்ததாகவும் கல்வாரியிலே கிறிஸ்து அவரை விட்டு சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் இவ்வாறு போதிக்கவில்லை. பெத்லேமிலே பிறந்த இயேசு பாலனே வெறும் குழந்தையை விட வித்தியாசமானவர். சிலுவையிலே அவர் மரித்தது சாதாரண மரணம் அல்ல. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று ரோமர் 4:25 பவுல் சொல்லுகிறார். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்பொழுது 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று கூறியிருக்கிறார். இயேசு கன்னிகையின் வயிற்றிலே தோன்றியவர். அப்பொழுது சில மெய்ப்பொருளும் சில ஞானிகளும் அவரை தரிசித்தார்கள், தொழுது கொண்டார்கள். விலையேறப்பட்ட ஒரு குழந்தையை விட அவர் மேலானவர், அவர் சமாதான பிரபு. சிலுவையிலே அவர் சிந்திய ரத்தத்தினாலே யுத்த வெறி நிரம்பிய இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதன் கள்ள போதகம் செய்கிறானா இல்லையா என்பதற்கு இதுதான் அடையாளம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. இது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது 1 Corinthians 3:3 பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறதே. இங்கே 3வது முறையாக யோவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுவது யோவான் மட்டும்தான். அதுவும் இந்த நிருபத்திலே தான் பேசுகிறார். 1 Corinthians 2:18 சொல்லும் பொழுது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று சொல்கிறார். பின்னர் 1 Corinthians 2:22 வரும்பொழுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அந்தி கிறிஸ்து என்பவனை பற்றி 2 விளக்கங்களை பார்த்தோம். ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். மற்றொன்று, அவன் கிறிஸ்துவை போல போலியானவன். மத்தேயு 24:5 என்ன சொல்லியிருக்கிறார்? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்து. பிரியமானோர்களே, வெளிப்படுத்தின சேஷம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய 2 மிருகங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவதாக, ஒரு அரசியல் தலைவராக அவன் வருவான், உலகத்தை ஆள வரும் அந்தி கிறிஸ்து. இரண்டாவதாக, கள்ள தீர்க்கதரிசியாக சமய ஆளுநராக வருகிறவர். இந்த 2வது நபர் 1வது அந்தி கிறிஸ்துவை வழிபடும்படியாய் உலகத்தை தூண்டுவான். அவன் ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்திய ஓநாய் போல இருப்பான். அவன் கிறிஸ்துவை போல தன்னை காண்பித்து ஏமாற்றுகிறவன். அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் இந்த 2 நபர்கள் தான் நிறைவேற்றப் போகிறார்கள். 1 Corinthians 2:18 பாருங்கள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த காலத்திலேயும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்து அல்ல, அவர்கள் கள்ள போதகர்கள். இவர்கள் அந்த அந்தி கிறிஸ்து வரும் நாளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்கள். 1 Corinthians 4:1-6 ஒரு சிவப்பு விளக்கை, ஒரு எச்சரிப்பு ஸ்தம்பத்தை யோவான் ஆட்டுகிறார். நெல், பார், கவனி என்னும் விளக்கை அங்கே எரியவிடுகிறார். அன்பானது நியாயத்தோடும் அறிவோடும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். நாம் மற்ற விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் கள்ள போதகர்களாய் இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை குறித்து நிச்சயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தவறான போதனைகளை செய்யும் கள்ள போதகர்கள் இருப்பதனாலே ஆவிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பை நிராகரித்த கொள்கையுடைய மக்கள் வாழ்ந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு வினோதமான, வித்தியாசமான தனி மனிதனாக காட்ட முயற்சித்தார்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே எதையும் நம்பும் மனிதர்களாக எளிதாக ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். டாக்டர் ஏ டி ராபர்ட்சன் சொல்வது போல, இந்த அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய உலகத்திலே வரும் ஏமாற்றுக்காரர்களை நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தை மறுக்கும் கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படி யோவான் சொல்கிறார். அருமையானவர்களே, கன்னியின் பிறப்பு அத்தனை முக்கியமானது அல்ல என்று நீங்கள் கூறாதீர்கள். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுதளித்து ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுக்கிறவன் கள்ளப்போதகனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நாம் நிராகரிக்கும் பொழுது உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்ததையும் சரீரத்தோடு உயிரோடு எழும்பியதையும் நாம் நிராகரிக்கிறோம். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசங்கள். இந்த காரியங்களை நிராகரிக்கும் மனிதனே கள்ளப்போதகன். யோவான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன? கடவுளுடைய பிள்ளைகள் கள்ளப்போதகர்களால் ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாது. தொடர்ந்து ஒன்றியவான் 4:4 பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கும் பிசாசின் போதனைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒருமுறை ஒரு சகோதரன் கூறினான், நான் ஒரு திருச்சபையில இருந்தேன், அங்கே நல்ல பதவியில இருந்தேன், ஆனால் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்பை பெற்றேன். அவர் என் கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் நான் இருப்பது தவறான இடம் என்பதை அறிந்து அங்கே இருந்து வெளியேறினேன். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிக்கவர்களாய் இருந்தார்கள். இந்த சகோதரன் இவ்வாறு வெளிவர காரணம் என்ன? அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அவருக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனவே கள்ள போதகர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் நம்மை வழிநடத்தவும் நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். தேவனோடு நல்ல ஐக்கியமுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்ட ஒரு சகோதரி ஆரம்ப காலங்களிலே அதை குறித்து குறை கூறினார்கள். அந்நாட்களிலே அவர்கள் தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாட்டை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். எனவே வேத ஆராய்ச்சியிலே கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் அங்கே அவர்கள் கற்றுக்கொள்ளும் சத்தியங்களுக்கு முரண்பாடாய் தோன்றியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் இருக்கும். ஆனால் வேத வசனத்தை கொண்டே ஒவ்வொன்றாய் பரீட்சை செய்து பார்த்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தவறான ஒரு கூட்டத்தோடு இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கண்களை திறந்து எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே தவறான போதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். Romans 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Romans 5 பார்ப்போம் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட பின் இக்காலத்து விளைவை குறித்து சொல்கிறார். கவனிங்கள் Romans 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, 1 Corinthians 6:19 நாம் வாசிக்கிறது என்ன? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமையிலே வாழும் ஒரு பரிசுத்தவானாகவா இதை எழுதுகிறார்? இல்லை பிரியமானவர்களே, அவர் கொரிந்து திருச்சபையிலே உள்ள மக்களுக்குத்தான் எழுதுகிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவும் உலகத்திற்கடுத்த காரியங்களிலே எளிதிலே இழுப்புண்டு போகிறவர்களாகவும் தான் இருந்தார்கள். கொரிந்து திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத அநேக காரியங்கள் காணப்பட்டன. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலே இருந்தார். ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எனவேதான் இந்த இரவிலே ஒரு தேவதூதன் தோன்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் கர்த்தருடைய வசனங்களை எடுத்தே நமக்கு போதிக்கிறார். வேத வசனங்களை புறக்கணித்துவிட்டு அதை குறித்த அறிவு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. பிரியமானவர்களே, இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்ய முற்படுவது என்ன? எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயங்களிலே எளிதாக கிரியை செய்ய முடியும். இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாக்க முடியும். மிகவும் கேடான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தவறான போதனைகளை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் சொல்லும் காரியம் என்ன? எந்த ஒரு போதனையையும் நாம் பரிசோதிக்கலாம். இந்த பரிசோதனை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கரைசலானது அமிலமா காரமா என்பதை கண்டறிய லிட்மஸ் பேப்பரை நாம் பயன்படுத்துவோம் அல்லவா, அதை போல என்று சொல்கிறார். இது தெளிவாக காட்டிவிடும். ஒரு போதனை தேவன் மனிதனானார் என்பதை நிராகரிக்கும் என்றால் இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. அது கிறிஸ்துவுக்கு எதிரானது. பொதுவாகவே இந்த கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரிக்கும் தன்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் உங்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை கொண்டு இவர்களை சோதிக்கும் பொழுது எளிதாக கண்டுகொள்ளலாம். சரி, இப்பொழுது 1 யோவான் 4:5 பார்ப்போம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். கள்ள போதனை செய்கிறவர்களுக்கும் ஒரு கூட்ட மக்கள் பின் செல்கிறார்கள். கிறிஸ்தவ சமயம் வளர்வதை விட கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாடுகளை உடையவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். காரணம் என்னவென்றால், மாம்சத்துக்கடுத்த காரியங்களை வசீகரிக்கும் காரியங்களை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவ்வாறு இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அழிந்து போகிற மாம்சத்திற்கடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் கூட்டத்தை தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள். நாம் பயன்படுத்தும் முறைகளை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்களை பின்பற்றுவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கொடுப்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு கூட்ட மக்கள் வருகிறார்கள் என்பது முக்கியமல்ல, கொடுக்கும் செய்தி முக்கியம். பெரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்கள் திருச்சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறதா? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதா? அப்பொழுதுதான் தூய ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துவார். கேள்வி என்னவென்றால், உங்கள் திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு போகிறதா? திருச்சபைக்கு வரும் மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்கிறார்களா? அருமையானவர்களே, ஒரு தொழிற்சாலையானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. அதன் தலைவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். இந்த காரியங்களுக்காக உங்கள் பணத்தை அங்கே முதலீடு செய்வீர்களா? செய்ய மாட்டீர்கள் இல்லையா? எங்கே நமக்கு வருமானம் வருகிறதோ, விளைவு இருக்கிறதோ, அங்குதான் நம் பணத்தை நாம் போடுவோம். நமது சமய கொள்கை குறித்து யோசிக்கும் பொழுதும் சரியான மனநிலையிலே இருக்க தேவன் விரும்புகிறார். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. காயின் ஆவேல் உதாரணத்தை குறித்து 3 அதிகாரத்திலே யோவான் சொல்லும் பொழுது, காயின் நீதிமானாக இல்லை, அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதை வெளிப்படுத்தினார். காயின் சமயத்தை பின்பற்றவில்லை என்று சொல்ல முடியாது. காயின் ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான், உண்மைதான். சொல்ல வேண்டுமென்றால் காயினுடைய காணிக்கை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்திருக்கும். ஆபேலின் காணிக்கை இரத்தமாய், சில மக்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றாய் அது இருந்திருக்கும். ஆனால் ஆபேலின் காணிக்கை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அது மனிதனுடைய பாவத்தன்மை குறித்தும் ஒரு இரட்சகர் தேவை என்பதை குறித்தும் வெளிப்படுத்துகிறதாய் இருந்தது. இந்த சத்தியத்தை காயின் உணர்ந்து கொள்ளவில்லை. மாம்சமானது தன்னில் தானே சார்ந்திருக்கிறதே தவிர கர்த்தரை சார்ந்திருப்பதில்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. அதுவே ஒரு போதனை சரியானதா தவறானதா என்பதை கண்டுபிடிக்க உதவி செய்கிறது. சரி, 1 யோவான் 4:6 பாருங்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பூமியிலே யுரேனியம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க ஒரு சிறு கருவி உண்டு. அதை பயன்படுத்தும் பொழுது அது எங்கே இருக்கிறது எங்கே இல்லை என்பதை கண்டுகொள்ளலாம். அதே போல ஒரு கூட்டத்திலே வேத புத்தகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிறவர்கள் பதில் கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்கள் வசனத்திற்கு பதில் சொல்லுகிறதில்லை. ஊழியத்திற்கு பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக அவர்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய பணியானது கர்த்தருடைய பிள்ளைகளினாலே தாங்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்தார்கள். அது கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்துவை உலகத்திற்குள்ளே எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நமது தோள்களிலேதான் அவரை எடுத்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. யோவான் 1:14 இயேசு யார் என்று தெளிவாய் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை ஏன் எழுதினார் என்ற காரணத்தை யோவான் 20:30-31 சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு யார் என்பதை இன்று நாமும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 4:7 வாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இங்கே தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு அவருடைய பிள்ளைகள் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறார்கள் என்பதை சொல்கிறார். கள்ளப்போதகர்களை நேசிக்க கூடாது என்பதை சொல்லிவிட்டு விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே அன்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை அகப்பே என்பதாகும். இதுதான் தெய்வீக அன்பு. பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை உங்கள் உள்ளத்திலே வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை கொண்டு மற்றவர்களையும் நேசிக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பெண்ணை நேசிப்பதை குறித்து சொல்லும்பொழுது இந்த வசனத்தின்படி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினானாம். பிரியமானவர்களே, இது அந்த அன்பு அல்ல. மற்றொரு விசுவாசியை நேசிக்கும் அன்பு. வசனத்தின் இறுதியிலே என்ன பார்க்கிறோம்? அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தன்னை விசுவாசி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் உங்களையும் மற்ற விசுவாசிகளையும் நேசிப்பதை நீங்கள் பார்க்கும்பொழுது

0: TWR தபால் பெட்டி எண் 134 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14.
1: நான்கு 12 நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார், அயலானில் உறையும் இறைவனை காண விழைவோமா?
2: அவருடைய கண்களுக்கு

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

நேரத்தில் நீங்க எத்தனை பாடுகளிலே வேதனையிலே இருந்தாலும் அந்த பாடுகளை போக்குகிறவராக, வேதனையை தீர்க்கிறவராக, வியாதியை மாற்றுகிறவராக இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? ஆண்டவரே என்று சொல்வோமா? அவருடைய சமூகத்தில் வந்த யாரையும் அவர் இதுவரைக்கும் புறம்பே தள்ளினதில்லை. யாதொருவன் அவரை நோக்கி வந்து அப்பா என்று கதறுகிறானோ அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனை விடுவிக்கிறவர் அவர். இந்த நாளிலும் உன் சத்தத்தை அவர் கேட்கிறார், உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார், உன்னுடைய வேதனையை அவர் அறிகிறார். உனக்கு இப்பொழுது விடுதலை கொடுக்க அவர் இங்கே வந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொல்வாயா, உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் இறக்கி வை. ஒருவேளை மனிதனிடம் உன் வார்த்தை சொல்ல நீ யோசிக்கலாம்.

0: ப்ளீஸ் சொல்லட்டுமா?
1: ப்ளீஸ் சொல்லலாம் பிரதர், கேக்குதா?
0: ஆமாம்மா, ஆமாம்மா. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 11 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரிய ராஜம் அவர் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. கத்தடி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் உபயோகித்துக் கொண்டு அருமையான இந்த வேலைக்காக வான்புறாவின் நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு வழி நடத்த போகிற ஊழியரை பரிசுத்தாவியான தாமே வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்காயத்துமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் எல்லாவற்றையும் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க வளர்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்தாவியானவராம் வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துற கிறிஸ்து அவர்தான். ஆகவே இந்த நாளிலும் எல்லா நிலவரங்களிலும் நான் அவரையே நான் நம்பி இருக்கிறேன். அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன்.

பிரபாம் இயேசு சுவாமி, இந்த இடத்திலே நீங்கள் வந்து அங்க வேணும், என்னை அபிஷேகிக்க வேணும், ஒரு அளவில்லாத அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எனக்கு உங்களோட வல்லமை வேணும். ஆண்டவரே, இந்த நாளும் நான் இந்த சாட்சிகளை கொடுத்து இந்த பாடலை பாடு, உம்முடைய பலத்தினால் என்னை இடக்கட்டி உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்பட போறதுக்காக ஒரு விதமான தடியலும் வராதபடி இந்த நேரத்தை நீங்கள் காத்து கொண்டு, டேக் கண்ட்ரோல் மை ஜீசஸ், ஸ்வீட் ஜீசஸ், ஐ நீட் யுவர் ஹெல்ப். என்னை பலப்படுத்துறேன் கிறிஸ்துவுக்காக. நன்றி செலுத்த எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே ஒரு விசமுட பாதாரம்பித்தம் முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். 2018 ஆகஸ்ட் 11th என்னுடைய அன்பு கணவர் என்னை விட்டு பிரிந்து கர்த்தருடைய சமூகத்திலே போய் சேர்ந்தார். இன்றைக்கு எக்ஸாக்ட்லி 8 இயர்ஸ் ஆனாலும் என்னுடைய ஆண்டவர் என்னை 8 நிமிஷங்கள் மட்டும் என்னை அவர் விட்டு பிரியவில்லை. என் கணவன் இல்லாவிட்டாலும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. நான் என்னுடைய கணவனை அப்பா என்றுதான் அழைப்பேன். ஆகவே நான் அப்பா என்று சொல்லும் பொழுது அது அவரையே குறிக்கிறது. March 19, 2013 அதுவும் ஒரு டியூஸ்டே, திடீர் என்று அப்பாவிற்கு ஸ்ட்ரோக் வந்து விட்டது. நான் திடுக்கிட்டேன். அவரை சன்னிபுரூக் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். என் வேதனை கண்ணீர் அதிகமாக இருந்தது. அடுத்த நாள் 20ஆம் தேதி 20th March 2013 சன்னிபுரூக் ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கும் பொழுது அரவுண்ட் 9:30 AM தேவன் என்னோடு எரேமியா 31:16 ஊடாக என்னோடு பேசினார். நீ அழாத படிக்கும், சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாத படிக்கும், கண்களை காத்து கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக என்னுடைய மகன் உடனடியாக சொல்லவில்லை.

பிளான் அல்ல, ஆண்டவருடைய பிளான். அது வித்தியாசமாக இருந்தது. ஆகவே 2013 மார்ச் 19 ஸ்ட்ரோக் வருகிறது. இந்த நாளுக்குரிய ஒரு பாடலை நான் பின்பாடு என் சாட்சி ஒன்றை சொல்ல போறேன். ஏனென்றால் இந்த கடினமான என்னுடைய பாதையிலே இந்த தேவன் என்னை எப்படி வழிநடத்தினார், எப்படி எனக்கு பலன் தந்தார் என்பதை நான் கூறித்தான் நான் அதன் பின்னாகத்தான் இந்த பாட்டு பாட நான் விரும்புகிறேன். 2013 மார்ச் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணப்பட்டார். 18 நாட்கள் அங்கே சேம் ஹாஸ்பிட்டல்லே அங்கே இருந்தார். அந்த இடத்திலே ஒரு ஈஸ்டர் சண்டே 31 தேதி 31 மார்ச் 2013 என்ற ஆண்டவர், அது ஒரு ஈஸ்டர் சண்டேயா இருந்தது. ஈஸ்டர் என்றால் எனக்கு ஒரே பரவசம். ஏனென்றால் 1972 ஈஸ்டர் சண்டே April 2 என்ற ஆண்டவர் என்னுடைய கணவனையும் என்னையும் தன்னுடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாளிலே நான் அவர் 18 நாட்களா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜீவனோட தொகையில் இருந்த பணியினாலே அந்த உள்ளம் நன்றியுள்ள உள்ளத்தோடு எழுந்த பாட்டு தான் நல்லவரே நல்ல

அணிந்து சரண் புகுந்தேன். நல்லவரே நல்லவரே நன்றி செலுத்தனாவோ போதாதையா. நான் பாடிக்கொண்டிருக்கிறேன், அப்பா என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி என்னை விட்டு இன்னும் தான் போகவில்லை. கத்தருக்கு சோத்திரம். இப்படியா அங்கே இருந்து ஏதோ எப்படியோ ரீஹாபுக்கெல்லாம் போய் செகண்ட் ஜூலை அவர் அங்கே வீடு வரத்தக்கதா இருந்த அதே வருஷம் செகண்ட் ஜூலை மாசிலே மார்ச்சிலே ஸ்ட்ரோக் ஜூலையிலே அவர் வீடு வந்து விட்டார். இந்த 2013 இருந்து நான் ஏறின 18 மட்டும் நான் ஏறின ஆம்புலன்ஸோ எண்ணிக்கை இல்லை. அப்பா போன ஐசியும் ஏராளமான தடவைகள். ஆனால் இதற்கிடையிலே நடந்த சில சம்பவங்களை மட்டும் நான் சாட்சியாக நான் கூற விரும்புகிறேன். ஆண்டவர் பல அற்புதமா என்ன நடத்தின ஒரு சில காரியங்களை மட்டும் நான் இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே 2014 February 24th அந்த நைட்டிலே எனக்கு நித்திர வேற இல்லை. ஆகவே நான் என்ன செய்த, நான் எழும்பி வந்து அங்கே சிட்டிங் ரூம்லே இருந்து நான் டிவியை போட்ட பொழுது அங்கே குளோரியா கோப்லேண்ட் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறான். அதை நான் கேட்டேன். அது என்னவெனில், அவன் புத்தகம் வந்து காட்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் டிவைன் ஹெல்த் பை குளோரியா கோப்லேண்ட். அந்த புத்தகத்தை நான் வாசிக்க அதுல சொல்லுறா, ஒரு ஒரு யங் மேன் வாஸ் அன்கான்சியஸ் ஹாஸ்பிட்டல்ல, அன்கான்சியஸா இருக்கிறார். ஒரு பாஸ்டர் அங்கே அந்த இடத்துல வருகிறார், ஜெபம் பண்ணத்தான் வந்திருப்பார். அவர் ஜெபம் பண்ணிட்டு அங்க போகும் பொழுது இந்த கேஸ் வந்து இவரை வந்து டாக்டர்ஸ் வந்து இவருக்கு இனி ஒன்றும் செய்யலாது, அவர் இனி மறிப்பார் என்றது கிட்ட சொல்லி விட்டுட்டாரு, நோ ஹோப்ஸ். ஆனால் இந்த போதையர் வந்து திரும்பி போற வேளையில ஆண்டவர் சொன்னார, நீ திரும்பி போய் அந்த யங் மேனுடைய வைஃபுக்கு நீ சொல்லு, இஃப் ஷி வில் ஒபே மார்க் 11:23 அவன் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 11 அதிகாரத்தின் 23 வசனத்தை அவ கீழ்ப்படிவா, ஆனால்

ஆண்டவருடைய அந்த அந்த சகோதரியுடைய விசுவாசம், அந்த வார்த்தை அப்படி விசுவாசித்து சொன்னால் மலையும் போகும். ஆகவே அவருடைய விசுவாசத்தின்படி இயேசுடைய நாமத்தில் ஹீல். இத நான் கேட்ட உடனே எந்த உள்ளத்திலே நான் உடனே நான் சொன்னேன், அப்பா வில் லிவ் அண்ட் நாட் டை. இத நான் சொல்லுறேன், ஹீ வில் லிவ் அண்ட் நாட் டை என்று சொல்லி நான் அப்படி அப்பாவும் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அவர் செய்வார், அவர் பிரஸ்தாவிப்பார் என்று விவரிப்பார் என்று சொல்லி நான் சொன்ன உடனே ஒரு காத்து, அந்த நேரத்தில் எல்லா விண்டோஸும் க்ளோஸ்ட், ஒரு காத்து வந்து அடிச்சது என்னுடைய சொக்கையில. ஹோலி ஸ்பிரிட்டின் விண்ட், தட் வாஸ் அ கன்ஃபர்மேஷன். அதுக்கு பிறகு 4 வருஷங்கள் ஆண்டவர் ஜீவன் தந்த கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது 11th March 2015, ஒளி ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு கூட்டத்தில் இருந்த பொழுது ஊழியக்காரன் சொல்லுகிறார், யூ ஆர் வாக்கிங் ஆன் தோன்ஸ், முள்ளிலே நீ நடக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாராம், the Lord said, even though she is walking on thorns, my hand is under her feet. அவர் சொல்றார், அவள் முள்ளிலே நடந்தாலும் என்னுடைய கை அவளுடைய கால்களின் கீழ் இருந்து பாதுகாக்கிறேன். பாருங்க அவ்வளவு அருமையான ஆண்டவர், நான் நடந்த பாதை கஷ்டமான பாதையில், ஆனால் அவருடைய கரம் என்னை தாங்கி கொண்டு, இன்றைக்கும் தான் அவருடைய கரம் தான் என்னை தாங்குகிறது. அடுத்ததாக அவர் அதாவது அவருடைய அன்பு, இந்த இந்த பில்டிங் நான் இப்ப இருக்கிற சென்ட் பால்ஸ் லெமரோல 2015 அக்டோபர் 10 நாங்கள் இங்க வந்தோம். அதுவும் அதிசயமா, நாங்கள் அப்ளை பண்ணவே இல்லை, ஆச்சரியமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அக்டோபர் 10 நாங்கள் மூவ் பண்ணி வருகிறோம். 3rd of November 2015, அப்பா ஐசியூல போறேன், நானும் ஆம்புலன்ஸ் ஏறி ஏறி களைத்தே போனேன். அங்கே 17 நாட்களாக அந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வந்து நோர்த்தோ ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வீட்டுக்கு மிகவும் அருமையான கிட்டடியான இடம்தான். இன்னும் எனக்கு ஆண்டவருடைய ஃபேவர், அங்கே இருக்கிறவரிடத்திலும் ஃபேவர். அங்கே இருக்கிற ஒரு பிள்ளை ஜீன் என்ற ஒரு பிள்ளை அங்கே அட்மிட் பண்ணு சொன்னதான் என்னுடைய பெட்டைத்தான் அவள் 3 முதலாக போட்டாள் அதே ரூம்ல. இப்படியாக ஆகவே அங்கே நானும் ஒவ்வொரு நாளும் இருந்து நான் கிட்ட வேண்டபடியா நான் வந்து இங்க நான் குளித்தெல்லாம் போயிருப்பேன். அப்படி இருந்த நாட்கள் ஒரு 2 கிழமை போய்விட்டது. ஆகவே ஆன் த 17th of November நாவாஸ் என்ற ஒரு ஆள் தான் எங்களுக்கு சார்ஜ் ஆனவர். அப்ப நான் அவரிடத்து போனேன், நான் போய் கேட்டேன், நாவாஸ் when are you sending him to the rehab? அதிகமாக ஹாஸ்பிட்டல் இருந்து ரீஹாபுக்கு தான் அனுப்புவாங்க. அப்பவே நான் அங்க போய் அவரை அப்படி கேட்ட பொழுது அவருக்கு பக்கத்திலே ஒரு லேடி இருந்தவ, அப்ப அவர் அந்த அந்த அந்த லேடிய பார்த்து அந்த கம்ப்யூட்டர்ல பார்க்கும்படி, அவள் பார்த்துட்டு வெல் சாஃப்டா நர்சிங் ஹோம் என்று சொன்னார். அதை கேட்ட உடனே எனக்கு என்ன செய்யறேன்னு அப்படியே போய்விட்டேன் ரூமுக்கு. அங்க இரவு நேரம் ஆகிறது, அளவ முடியாத அப்பா பார்த்து கொண்டே இருப்பார். என்ன எப்படித்தான் அந்த இரவு கழித்தேனோ தெரியவில்லை. அடுத்த நாள் காலையிலே அந்த நர்ஸ் வருகிறா, நர்ஸ் வந்து அவள் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வாரா. அப்ப எனக்கு சொன்னாள், ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் மை பார்ட்னர் பிகாஸ் யுவர் ஹஸ்பண்ட் கேனாட் ஹெல்ப் மீ, சோ ஐ ஹாவ் டு வெயிட் இட் ஷி கம்ஸ். அப்ப நான் பார்த்தேன், இதுதான் நல்ல தருணம் வந்துட்டு நான் டிம் ஹார்டன்ஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் வெளிக்கிட்டுட்டேன். நான் டிம் ஹார்டன்ஸ்ல போயிட்டு அந்த எலிவேட் திரும்பி வந்து எலிவேட் அடியில நின்று நான் சத்தமா பேசல, என் உள்ளம் அழுகுது, கண்ணீர் வடிக்குது, என் லிப்ஸ் அசையுது. நான் சொன்னேன், ஆண்டவரே 38 வருஷமாக பெதெஸ்டா கூடத்திலே படுத்திருந்தவன பார்த்துட்டு ஏக் அப் தி பெட் அண்ட் வாக்னு சொன்ன ஆண்டவரே, அப்பாவுக்கு அதிசயம் செய்ய மாட்டீங்களோண்டோ அழுகிறேன். ஆனா சத்தம் வெளியில வரவில்லை. நான் அங்கே ரூமுக்கு போன பொழுது அந்த நர்ஸ் நிக்கிறா, கேட்டேன், அவள் சொன்னால், யுவர் ஹஸ்பண்ட் டர்ன்ட் அண்ட் ஹெல்ப் மீ, சோ ஐ ஹவ் சேஞ்ச்ட் விதவுட் எனி ப்ராப்ளம். இன்னும் கொஞ்ச நேரத்தால பிசியோதெரபிக்கு வருகிறார்கள். அங்கே வந்தால் 2 பேர் வேணும், 2 பேர் வந்து பிடித்துத்தான் நடக்க பண்ணுவார்கள். அவள் வந்தால், மிஸ்டரே ஹவ் அபவுட் வாக்கிங், உடனடியாக தானாகவே எழுந்து நடக்க துவங்கிட்டார். அவள் பெரிய சத்தமா கத்தினாள், ஹீஸ் வாக்கிங் என்று கத்தினாள். கொஞ்ச நேரத்தால டாக்டர் வந்தா, ஐ ஹர்ட் யூ வாக், யூ கேன் கோ ஹோம். பாருங்க, நர்சிங் ஹோமுக்கு போக வேண்டியவரை என்னுடைய கண்ணீரையும்
എന്റെ വേദന

கண்டு ஆண்டவர் எனக்கு இறங்கினரே, பச்சவாதம் இல்லாத அண்டு அந்த சப்பானிக்கு 38 வருஷம் காத்திருந்தவளுக்கு உதவி செய்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்த சுருட்டி கட்டி கொண்டு வீட்டையே கொண்டு வந்து விட்டேன். கத்தருக்கே மகிமை, கத்தர் நல்லவர், ஆண்டவரே சோத்திரம். அவருடைய அன்பையும் அவருடைய மகிமையும் சொல்ல எனக்கு நாவு போதாது. அடுத்ததாக அதே மாதம் 15th of November நான் இப்படித்தான் சோர்ந்து போனேன். நான் சோர்ந்து போய் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன், பாடவும் மேனம் இல்லை, வேதனைப்பட்டு கொண்டு தான் திடீரென்று என்னுடைய MP3 பிளேயர் பாட

நானும் ஆச்சரியப்பட்டேன், என்னடா திடீரென்று பாரு. அப்பா சொல்றேன், நீங்க தட்டி விட்டிருப்பீங்கள், எனக்கு எப்படி நான் எட்டி தட்ட முடியும். எனக்கு கொஞ்சம் கோவந்தான் வந்தது, சிரிப்பாய் இருந்தது. நான் சொன்னேன், ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்றேன்டா, வில் பியர் இன்ட்ரடக்ஷன், இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் பாட்டு வராது. பாருங்க என்ற ஆண்டவர் இவ்வளவு நல்லவர், என்ற சோர்வு நேரத்திலே என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த பாட்டை சொல்லி, அடி வைத்தியக்காரி நீ பாடின பாட்டு, நான் தந்த பாட்டு, நீ ஏன் பாடாம இருக்கிறான்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துற ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் என்று பாருங்க. கத்தருக்கே மகிமை. அடுத்தது ஆகஸ்ட் 6th August 2018, இங்கே அது அதுக்குள்ளே நடுவுக்குள்ளே எத்தனையோ முறை ஹாஸ்பிட்டல் போய் வந்து எல்லாம் கஷ்டங்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 6th August 2018, அது ஒரு மண்டே. நான் அதிகமா ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருந்தனால் அந்த கிழமை நான் சொன்னேன், அப்பா வீடெல்லாம் குப்பையா இருக்குது, இந்த சண்டே எனக்கு ஒரு காய் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் வீடு ஒருக்கா கிளீன் பண்ண வேணும். நான் கிளீன் பண்ணிட்டு சிகிச்சைக்கும் போயிட்டு அடுத்த நாள் காலமே நான் போறேன். அங்க நான் போன பொழுது ஐசியு நர்ஸ் நிக்கிறா, அந்த ரூம்ல ஐசியு நர்ஸ் நிக்கிறா. அப்ப எனக்கு அது விளங்கவில்லை. இன்னும் கொஞ்ச தால நார்மலா அந்த பாக்குற அப்பா பாக்குற நர்ஸ் வந்தாலும் அவள் சொன்னாள், யூ நோ லாஸ்ட் நைட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஆக்சிஜன் லெவல் அண்ட் த பிளட் ப்ரெஷர் ஹெட் கோன் டவுன், தேவர் அபவுட் 2 to 3 டாக்டர்ஸ் ட்ரைங் டு ஒர்க் ஆன் இட் அண்ட் சம்ஹவ் வி வர் அபவுட் டு கால் த ஃபேமிலி. ஆனால் அவருடைய ஆக்சிஜன் லெவலும் பிளட் ப்ரெஷர் லெவலும் மேலே வந்து விட்டது என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே எனக்கு விளங்கி விட்டது, இட் வாஸ் டைம் டு ரிலீஸ் அப்பா என்று நான் விளங்கி விட்டேன். அப்ப நான் ஒன்றும் பேசவில்லை. நான் வந்து இது வந்து 7th Tuesday நான் வீட்டை வருகிறேன். செவ்வாய்க்கிழமை நான் வந்து நான் ஆண்டவருக்கு சொல்றேன், ஜீசஸ் ஐ ரிலீஸ் அப்பா டியூ என்று நான் கூறின பொழுது என்னுடைய ரெண்டு பிரஸ்டுக்கும் நடுவில் ஒரு ரிவரை போல ஏதோ பாயிறத நான் உணர்ந்து, ஐயோ அந்த சமாதானத்தை எனக்கு ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் தட் பீஸ் ஐ ஹேட். அதே நேரத்திலே என்ற பாடியும் இட் வாஸ் குவிக் அண்ட் ஒரு புத்துணர்ச்சி எனக்கு கிடைத்தது. இவ்வளவு அருமையான ஆண்டவர் என்று பாருங்க, இப்படி என்ன நடத்தினார் என்று. அடுத்த நாள் நான் போய் 8th Wednesday ஒரு அபவுட் 9:15 AM நான் கேட்டேன், அப்பா டு யூ வாண்ட் டு கோ டு ஜீசஸ் என்று கேட்ட உடனே அவர் தலை அசத்தார். அப்ப நான் உடனே சொன்னேன், அப்பா ஐ ஆம் ரிலீசிங் யூ, டோன்ட் வரி அபவுட் மீ. அவர் எப்பொழுதும் எனக்கு நான் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டா சொல்லுவேன், டோன்ட் வரி த லார்ட் வில் லுக் ஆஃப்டர் யூ. அதே தான் நான் சொன்னேன், அப்பா டோன்ட் வரி அபவுட் மீ, த லார்ட் வில் லுக் ஆஃப்டர் மீ. அப்ப நான் சொன்னதே அவருடைய முகத்திலே ஒரு சமாதானம் வந்ததை கண்டேன். அதே நாள் அரவுண்ட் 1:30 to 2 எங்களுக்கு அருமையான ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் ஒரு பாஸ்டர் ஜான் மதி விஜயரட்ன தம்பி வந்தார். அதே நேரம் எங்களுக்கு மிகவும் அன்பான அப்பாவுக்கு மிகவும் அருமையான அக்கா நிவா அக்காவும் அவருடைய டாட்டர் இன்லா லட்சியும் வந்தார்கள். அப்போ வந்த உடனே கொஞ்சத்திலே நான் மதிக்கு சொன்னேன், தம்பி நீங்க பாடி ஜெபிங்கோண்டு. அப்போ அவர் பாடி மதி ஜெபிக்கிறார். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது, அந்த ஜெபத்திலே ஆண்டவருக்கு அப்பா என்னென்ன தன்னுடைய ஊழியமும் அது என்னவோ தெரியல, என்னென்ன ஆண்டவருக்காக செய்தாரோ அத்தனையையும் அந்த தம்பி மதி அந்த பிரேயர்ல சொல்லுற சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணி முடிய, என்ன ஆத்மாவே கத்திர சோத்து, நான் கண் மூடி இருந்தனா நானா எனக்கு தெரியாது, இப்ப எந்த லட்சி தான் சொன்னா அரியமா மாம் ஜெபித்தார், என்ன ஆத்மாவே கத்திர சோத்ரி எல்லாம் சொன்னாரு. இது எல்லாம் 9th, 10th, 8th முடியுது. 10th பின்னேரம் எனது மகன் நரேஷ் அண்ட் வைஃப் தீபா ரெண்டு குழந்தைகள் ஈனோக் எலிஷா மூன்று பேர் நாலு பேரும் வந்தாரு பார்க்க. நான் சொன்னேன், அப்பா உங்களோட செல்லங்கள் வந்திருக்குன்னு சொன்ன உடனே கண்ணை திறந்து ஒரு ஸ்மைல் கொடுத்த. அதேதான் நிவாக்கா வந்திருக்கான்னு சொன்ன பொழுதும் கண்ணை திறந்து ஒரு ஸ்மைல், என்னுடைய அன்பானவர்கள் கண்டவன் ஒரு சந்தோஷம். அந்த பின்னேரம் அது வந்து 10th இது நடந்தது. அடுத்த நாள் 11th சாட்டர்டே போயும் போலும் தான் நான் போறேன். ஆனா அன்றைக்கு என்ன எல்லாம் வித்தியாசமா இருக்கிறேன், போதும் அவருக்கு முன்னாக இருந்து பாடிக்கொண்டிருப்பேன். டாக்டர் வந்து கேட்பேன், டிடி சிங் பையா ஹஸ்பண்ட் கேட்பேன், நான் அங்கே இருந்து பாடுகிறேன். ஆனா இடக்கடி ஓடி போய் கண்ணீர் ஓட போய் அவரை ஒரு கிஸ் கொடுத்துட்டு வருவேன். இப்படி 2-3 தடவை நான் அப்படியே அன்றைக்கு செய்தேன், எனக்கே விளங்கவில்லை என்று. சாயங்காலம் ஒரு 6 அப்படி போல ஜஸ்ட் இந்த நைட் நர்ஸ் வந்து சொன்னான், ஃபீவர் இஸ் ரன்னிங் அ டெம்பரேச்சர்,
அப்ப நான் கூட்ட கேன் ஐ ஸ்டே இஃப் யூ வாண்ட்னு சொன்னேன். அப்பயே அவன் சொன்னான், நோ யூ ஆர் ஸ்டேயிங் க்ளோஸ் பை, இப்படி ஒரு அவசரம் உண்டா, வி கேன் ஆல்வேஸ் கால் யூன்னு சொன்னான். அப்ப அதே நேரத்துல கெனத் கிறிஸ்டின் அந்த ரெண்டு பிள்ளைகள் மேத்யூ மார்க் எல்லாரும் வந்து, அப்ப கிறிஸ்டின் எப்பொழுதும் சொல்லுவாரு, ஏன் மக்கள் உங்களோட ஜபத்துக்கு தான் நிக்கிறாக்கும் கேத்துண்டு, யாரும் வந்து நாங்க திருப்பாத நம்பி வந்தேன் எல்லாம் பாடி ஜபம் பண்ணிட்டு நான் எப்போதையும் போல நான் எப்போதும் கிஸ் பண்ணிட்டு அப்பா நாளைக்கு வாரேன் அப்படியே சொன்னா அந்த கண்டக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. இல்ல நான் போயிட்டேன், போயிடலாம், நான் எல்லாம் வாஷ் எல்லாம் எடுத்துட்டு நிக்க சானோ, என் கிராண்ட் சன் வந்தான், ஹி பிராட் சம் ஃபுட். அவன் சொன்னான், அம்மா இல் கோயின் சி அம்மா பையன் கம்மன்ட்டு அவன் போறான். அங்க போக ஜஸ்டின் அந்த நர்ஸ் கேட்டானா, ஆர் யூ த கிராண்ட் சன், கோ கோ கோ பிரிங் அம்மா யுவர் கிராண்ட்மா, அம்மாப்பா ஐ கோ அண்ட் பிரிங் அம்மம்மான்னு அப்பா கண்ணை முழிக்க பாக்குறான். பட் ஹி குடன்ட், ஓடி வந்தான் சாணு வந்து, அம்மா கம் கம் அம்மாப்பா இஸ் நாட் டூயிங் வெல், நாங்கள் போக முந்தியே அவர் ஆண்ட விட பாதத்துக்குள்ள போயிட்டேன், கத்தருக்கு சோத்திர ஒரு விதமான கஷ்டம் இல்லாமல் கடைசி மட்டும் எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்தவராய் அன்பா எவ்வளவு காலமா அவர் தன் நேசரை சந்திக்க ஆயத்தமா இருந்தவர். அந்த நாளிலே அவர் அங்கே சேர்ந்துட்டார். கத்தருக்கு சோத்திரம், ஆண்டவர் என்னை நான் இவ்வளவு வேதனைப்பட்டேன், ஆனால் 18th அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ் அன்று எனக்கே ஆச்சரியம், ஒரு துளி கண்ணீர் என்ற கண்ணில இல்லை. நான் ஸ்ட்ராங் ஆயிருந்து சாட்சியம் சொல்லி நான் 46th சங்கீதத்தை நான் பாடினேன். கத்திரோலா நல்லவர் என்று பாருங்க, இப்படியாகத்தான் இந்த ஆண்டவர் என்னை அதிசயமாய் வழி நடத்தினவர். இப்பொழுது நான் அந்த பாட்டு, இந்த நாளுக்குரிய பாட்டை நான் பாட போறேன். அது வந்து 2016 November 15 இந்த பாட்டு கிடைத்தது. 14th அங்கே ஹாஸ்பிட்டல்ல அப்பா பராமரித்த டாக்டர் சொன்னா, தேர் இஸ் ஃப்ளூயிட் அரவுண்ட் ய ஹார்ட், உன்னுடைய ஹார்ட் கேன் ஸ்டாப் எனி டைம். அப்ப அப்படி சொல்லிட்டேன் சொன்னா, நான் நாளைக்குன்னு கார்டியாலஜிக்கு ஒரு ரெஃபர் பண்ண போறேன்னு சொன்னா. சரி, யோ ஹார்ட் கேன் ஸ்டாப் எனி டைம், சரி நான் வந்துட்டேன். அடுத்த நான் போய்கொண்டிருக்கிறேன் அங்கே சிஞ்சன் விக்டோரியா பா கடந்த வழி அடத்திலே வேதனையோடு போக கத்தர் கொடுத்த பாட்டை தான் நான் இந்த நாள் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வா

பரவாய். நான் கேட்டது போல 2016 இல்ல இருந்து 2018 இந்த நாள் மட்டும் ஆகஸ்ட் 11 மட்டும் கத்தர் தருணம் தந்தார். என் வாழ்வு உமக்கே நான் அர்ப்பணித்தேன் சொல்லும் பொழுது, ஒருவர் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தல் என்றால் அவருடைய செயல்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுவும் இது முழு இதயத்தோடும் செய்ய வேண்டும். 119 சங்கீதம் 106 வசனம், உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன் என்று அங்கு சங்கீதக்காரன் சொல்லுறதை பார்க்கிறோம். 119 சிலர் சொல்லுறார்கள் அது தாவிதி தான் எழுந்தி இருக்கலாம். எனிவே மத்தேயு 22:37, மார்க் 12:30, லூக்கா 10, எல்லாத்திலும் ஒரு நியாய சாஸ்திரி வந்து இயேசுவை வந்து பிளபிடிக்கிறதுதான் வாரான். அப்பொழுது அவன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைய நான் என்ன எது வந்து நியாயப்பிரமாணத்துல பிரதானமான கற்பனை? அப்ப இயேசு சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்று. இங்கே எனக்கும் 1973 நவம்பர்ல எனக்கு சுவையின ஒன்று வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார்.

அந்த நாளே நான் என்ன இரண்டாவது பாடல், நான் ஆண்டவர் கொடுத்த பரிசு தாவியான் கொடுத்த பாடல் இது இரண்டாவது பாடல். இன்னும் டெடிக்கேஷன் டு காட் இன் ஹிஸ் சர்வீஸ் அண்ட் ஹிஸ் சர்வீஸ் அவற்றை ஊழியத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அருமையான பாட்டு ஒன்று இருக்குது. அதுனும் ஒரு டெஸ்டிமனி. அது வந்து 1977 October 4th நான் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கு, எனக்கு அது விளங்கவில்லை என்னண்டு நான் மறந்து விட்டேன். அப்ப நான் நடந்த விதத்திலே பார்த்து அப்பா சொல்றார், இப்படி என்றால் எப்படித்தான் ஊழியம் செய்ய போறீரோன்னு கேட்டார். அந்த ஊழியம் செய்ய போறீரோன்றது உள்ளத்தை சுட்டுது. நான் போய் பஸ்ஸுக்கு நின்றேன், பஸ் வரையில திரும்பி வந்தேன், போனேன் முழங்காலில கத்தர் கொடுத்த பாடல்.

மெய்யாக நாங்கள் அவருக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் ரோமருக்கு நிருபத்திலே பவுலப்புசன் சொல்றார் 12 முதல் வசனத்திலே, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எங்கள் சரீரத்தை நாங்கள் அவருக்கு பரிசுத்தம் ஆலயம் ஆலயம் நீங்கள் தான் என்னுடைய ஆலயம் என்று சொல்லுற பரிசுத்தமா இருக்க வேண்டும். இன்னும் ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்கள் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொள்ளாமல் உங்களை மரித்தோலிருந்து புழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாங்கள் எங்கள் அவயவத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் மத்தேயு 4:24, லூக்கா 16:13 ஒரே காரியத்தை, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்ட பண்ணுவான். தேவனுக்கும் உலகத்துக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அந்த முதலாவது சரணம், வெள்ளியும் இல்லை பொன்னும்

அங்க இப்ப இங்க வந்து பேதுருவும் யோவானும் அலங்கார வாசலண்டையிலே அங்கே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் அந்த முதல் சொற்கள் பாக்குறோம். ஒரு ஒரு பிறவி சப்பானிய வந்து தாயின் வயிற்றிலே இருந்து அவன் சப்பானியாய் பிறந்தவனை கொண்டு போறாரு. கொண்டு போய் அந்த அந்த ஆலயத்திலே அந்த வாசல்லே வைக்கிறார்கள். அவன் அங்க இருந்து பிச்சை கேட்கிறான். இந்த ஜெப நேரத்திலே ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் ஜோவானும் அங்க ஆலயத்துக்கு போறார்கள். இவன் அவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்ப பிச்சை கேட்ட பொழுது பேதுரு சொல்றான், பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருந்த. அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான், ஏதாவது தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. உடனே பேதுரு சொல்கிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டவன் அவன். அப்படியே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது குதித்து ஆண்டவரே அவன் சந்தோஷமா போனதை பார்த்து பாருங்க. இவ்வளவு ஒரு அற்புதம். ஏன் அந்த நாமம் அதேதான் என்னிடத்திலும் ஒரு பொண்ணும் இல்லை ஒரு வள்ளியும் இல்லை, ஆனால் எனக்கும் இயேசு நாமம் உம்ன

எப்பொழுதும் வெற்றி தந்தது. வியாதி வந்தாலும் என்ன தேவதை வந்தாலும் இயேசுவின் நாமம் தான் நகத்தன் எப்பொழுதும் ஜெயம். இன்னும் ஒரு இடத்திலே நான் பாடுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடங்கொள்ளுங்கள், நான் ஜெயம் உலகத்தை ஜெயித்தேன் மூட்டும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமாயம்மை நடத்திடுவீர். ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான நேரத்தில்தான் கத்தர் இந்த பாட்டை தந்தார். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றி மனுஷனின் உதவி வீருதா, அவர் தான் எனக்கு உதவி இந்த பாட்டை தந்து எனக்கு வெற்றி கொடுத்தார். இன்னும் ஒரு பாட்டிலே நான் பார்க்கிறேன்,

அவர் அன்பில் நான் என்றும் நடந்திடுவேன், ஜெயமாயின்றும் நடத்திடுவார். இன்னொரு அடுத்தது நாங்கள் இரண்டாம் சரணம் கடும்புயர்.

இங்கே வந்து இந்த பிதிலை நான் பாடுகிறேன். கடும் புயல் எழும்பி அலைகள் மோதியம் என்னுடைய வாழ்க்கை படகு அமைதி கண்டது. இங்கே நாங்கள் மத்தே 8:24 ஓக்கம் 26 கையை விட்டு பறந்துட்டு இன்னும் லூக்கா 8:22-20 இந்த மூன்று இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மாக்கும் லூக்காவிலும் நாங்கள் பார்க்கிறோம். இயேசுதான் சொல்றார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. களைத்து போய் அவருக்கு அங்க கப்பல்லே படுத்திருக்கிறார், படகிலே படுத்திருக்கிறார். இத்திரீ ரெண்டு அங்கே ஒரு பெரிய ஒரு அலை எழும்பி படகு நிரம்பத்தக்கதா தண்ணி வந்துட்டது. புதையரே எழும்பும் இங்கும் கவலை இல்லையா, நாங்கள் மறைந்து போறோமே என்று சொல்லி எழும்பின உடனே ஒரு இடத்திலே அவர் சொல்றார் உங்களுக்கு என்ன விசுவாசம், உங்கள் விசுவாசம் எங்கேன்னு கேட்கிறார். இன்னொடத்திலே அவர் சொல்றாரு அப்போ விசுவாசிகளே இப்ப விசுவாசம் இல்லாமல் போனதினால் தான் இந்த அலை வந்ததுல இவர் பயந்துட்டாரு. இயேசு உடனே எழும்பி இறியாதி அமைதியாயிருந்து சொல்லி அங்கே அந்த அலையை அடக்கினர், அக்காற்று அடங்கினது. அவர் சொல்றார் வாருங்கோ நாங்கள் போவோம் என்று கூப்பிட்டால் இவர்களுக்கு விசுவாசம் எங்க, அவர் அழைத்தபடியால் கரை சேருவோம் என்றதே அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. எங்களுக்கும் இப்படி நடக்கிறது உண்டுதான். ஆனால் இங்கே நாடும் பாடுகிறேன் கடும் புயல் என்னுடைய வாழ்க்கையிலும். எனக்கு எத்தனையோ புயல் வந்தது, வியாதி, பற்றாக்குறை, அவமானம், பிரிவின, எத்தனையோ விதமான கடும் புயல் வீசினது, இப்பொழுதும் வீசுறது. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு தந்த விசுவாசம், அவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையிலே என்னுடைய எழுந்து இப்படி வர்ற நேரம் எல்லாம் அவர் எழும்பி உடனே புயலை அடக்கிறார். ஏன் என்ற என்னுடைய வாழ்க்கை படகிலே ஆண்டவர் அங்க இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை படகிலே இருக்கிறார். எனக்கு ஒரு புது ஒரு ரெவலேஷன் தந்த நான் என்னுடைய தாயார் நான் மம்மி என்று சொல்ல மம்மியுடைய நான் ஊமில இருக்கும் பொழுதே அதிலே என்னுடைய கருவிலே இருந்து ஒரு ஒரு சிவத்த கோல், அது தட் வாஸ் கிரேஸ், கத்தருடைய கிருபை, அது வந்து இந்த வாழ்க்கை படகின் நங்கூரத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவர் என்னுடைய படகிலே இருக்கிறபடியினாலே என்ன புயல் வந்தாலும் நான் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. எத்தனையோ புயல் எனக்கு வீசினது வாழ்க்கையில, நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்த படியினாலே என்னுடைய கணவனுடைய வேலையை இல்லாமல் பண்ணினார்கள், ஒரு விதமான கோசும் இல்லாம எத்தனையோ விதமான வேதனைகள் வந்தது. ஆனால் ஒரு இடத்துல நாங்களை தலை குனி ஆண்டவரை விடவே இல்லை. எங்க கடைசியில பாட்டும் தந்தாரே உம்மை நம்பினான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். எவ்ரி டைம் ஐ லுக் அண்ட் ஹிம் ஐ வாஸ் நாட் புட் டு ஷேம், என்ற முகத்தை பிரகாசிக்க பண்ணினார் ஆண்டவர். கத்திற்கு சோத்திரம், என்ற வாழ்க்கை படகுல அவர் இருக்கிறார். மூன்றாவது சரணம் வந்து

கொள்ளும். தேவனுடைய வசனம் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் என்னை வழி நடத்தி என்னை காத்தது. முதலாவதாக அவருடைய வசனம் என்ன உயிர்ப்பித்தது. அழிவுள்ள வித்தாலல்ல ஜீவனுள்ளதுமான தேவ வசனத்தாலே மறுபடி

மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே உம்மையே நான் பாடிடுவேன். இன்னொரு இடத்திலே

நீர் காண்பவரே என்னை காப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம். இப்படி இன்னும் ஒரு இடத்தில் நான் பாடுறேன். உம்

தாதையா. இப்படியாக இந்த வசனம் எனக்கு உணவாக வந்தது, என் வழி நடத்தினது எல்லாம் எனக்கு தான் அவருடைய வசனம். இந்த வசனத்தால் நான் ஜெபத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் அங்கே நான் பாடுகிறேன். என்ன நடத்தியதாலும் வழி நடத்துதல் என் நன்மைக்கு, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லாம் எல்லாம் நன்மைக்கு. எனி டிசிஷன் நாங்கள் விசேஷமா ஊழியமா வெளியில போண்டாலும் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வசனத்தின்படி அவருடைய ஆலோசனை கேட்டு உத்தரவோடு தான் நாங்கள் போவோம். இனி சங்கீதம் 32:8 நல்ல வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை. நாங்கள் அவருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது எங்களுக்கு எப்பொழுதும் அது வெற்றியாயிருக்கும். இன்னும் கத்தர் என்ன வழிநடத்துகிற விதத்தில நான் திருப்பி பார்க்கும் பொழுதும் அவர் எல்லா விதத்திலும் எனக்கு நன்மை. அங்கே எனக்கு ஒரு பாட்டு கத்த